0: தாய் போல் பிழை பொறுத்தாள் அந்த கடன் தீர்த்தேனோ. ஒன்றும் தெரியாது இவள் நடித்தாள் அந்த கடன் தீர்த்தேனோ. என் தாய் போல் பிழை பொறுத்தாள் அந்த கடன் தீர்த்தேனோ. ஒன்றும் தெரியாது இவள் நடித்தாள் அந்த கடன் தீர்த்தேனோ. எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை. அதை அடைத்திட எண்ணும் போது பல பிறவிகள் தேவை. நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அடைப்பட்ட கடன் எதுவும் இல்லை. ஆயிரம் இருந்து செல்வம் ஆயிரம்.
1: இந்த பாடலை மாறி கொடுத்திருக்கின்ற அந்த பாடலுக்காக ஒரு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பாடலை தர முயற்சிக்கின்ற அன்பு மகளே மஞ்சுளா. இந்த வேளையில் அடுத்த பாடலை தந்திருக்கின்றார் எங்கள் அன்பு மகன் ஞானசேகரன் நாச்சியார் கோவிலிருந்து அருணகிரிநாதர் திரைப்படத்தின் இரவோ அவள் இருளோ என்ற பாடல் கேட்போமா?

மங்கள பாடல் அருண்கிரிநாதர் திரைப்படத்திலிருந்து ஒலிச்சது என்று ஒரு வெளிஞான சிகரம் உங்களுக்காக இந்த வேளையில் ஃபாரூக் நீங்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். அது கிராமிய பாடலா திரைப்பட பாடலா என்று தெரியவில்லை. கிடைத்திருக்கின்ற அந்த வரியிலே பாடல் பூங்குயிலே பூங்குயிலே ஓ பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் பார்த்திருக்கேன். அந்த இந்த பாடல் தானா கேளுங்கள்.

உண்மையான அந்த ஒரு கிராமிய பாடலாகத்தான் அது வந்திருக்கின்றது. அந்த காட்சிகளும் அப்படி இருக்கின்றது பாருங்கள். இதுதான் நீங்கள் கேட்ட பாடல், நீங்கள் தந்த வரிக்குரிய பாடல் இதுதான். இங்கு எண்ணிக்கொண்டு பாடலை தந்த நான் அடுத்து ஒரு பாடல் தர இருக்கின்றேன். எங்கள் அன்பு மகள் கௌரி அன்னையிலே வந்து இணைந்தாலும் எங்களோடு தொடர்ந்து இணைந்து கொண்டு புலனத்திலும் எழுதிக்கொண்டு பாடலை கேட்பதும் நிகழ்ச்சியில் நேரில் வந்து கலந்து கொள்வதோடு இன்று முதல் முதலாக பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே கலந்து 15 அதிகப்படியான பாடலையும் தந்து சிறப்பித்த அன்பு மகள் கௌரி, நீங்கள் கேட்ட பாடல் பகலில் ஒரு நிலவு திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் பாடும் நிலா டாக்டர் என்று விண்ணில் இருந்தாலும் மண்ணில் அவர் குரல், வானவெளியில் அவர் குரல், உங்கள் வான்வெளியில் அவர் குரல் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான பாடல். இந்த இசையை நீங்கள் ரசிக்கின்றீர்கள், எப்பொழுது எத்தனை தடவையும் கேட்கலாம் என்று கூறியபடியால் அந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். மீண்டும் அந்த பாடல் காத்திரையில் வருகின்றது. இப்பொழுது உங்களோடு நாங்களும் இணைந்து இந்த இசையை ரசிக்கின்றோம்.

மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு பரீட்சாத்து காரணமாக ஆரம்பித்த இந்த நிகழ்வு இவ்வளவு ஜனரஞ்சகமாக வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இது உங்கள் கையில் தான் இருந்திருக்கின்றது. நீங்கள் தான் வந்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு தூரம் சிறப்பாக கொண்டு வந்து தருகிறீர்கள். மேலும் மேலும் சிறப்படைய உங்களை துழைப்பு வேண்டும். நீங்கள் செய்வீர்கள், நீங்கள் தான் இதை கொண்டு நடத்துகிறீர்கள். இது உங்கள் வானொலி, உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி, உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி. இந்த தாரக மந்திரம் தான் மின்வெளித்தின் வானொலியில் இதுவரை காலமும் இயங்கி வருகின்றது. 24 வருடமாக 24 மணி நேர தமிழ்ச்சியை எனது மகள் தனியுறுத்தியாக இன்று ஆரம்பித்து இட்டவரை வளர்த்துக் கொண்டு வந்திருக்கிறதில் நாங்கள் எல்லாம் கைகோர்த்து இருக்கும் நானும் இடையிலே வந்த அவருக்கு கை கொடுத்த நான் தான். ஆனால் அவர் விடாமுயற்சியோடு இந்த இதை உயிராக மதித்து, இந்த கலையை கலையாக மதித்து, காசுக்காக ஒன்று இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், எந்த விதமான ஊதியங்களும் இல்லாமல் தமிழ் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள். வேறு விளம்பரங்களை எல்லாம் நாங்கள் கோர்க்கவில்லை. இதிலே மற்ற வானொலிகளைப் போல ஒரு பாடலுக்கு 4 விளம்பரம், 4 பாடலுக்கு 2 விளம்பரம் என்று கோர்த்து விளம்பரத்தாலே பணமும் சேர்க்கவில்லை நாங்கள். யாரிடமிருந்தும் சார்ந்தா பணமோ இல்லை, எந்த விதமான உதவியும் எதிர்பார்ப்பதில்லை. அந்த உறவுகளை நீங்கள் மறக்க வேண்டாம். அந்த உங்களுடைய பிறந்த நாள்களை அன்று அனுப்புவதை விட 2 நாட்களுக்கு முந்தி அனுப்பி வைக்க வேண்டும். எங்களுடைய மின்னஞ்சலை நீங்கள் வலைத்தளத்தில் சென்று பார்த்தால் மின்னஞ்சல் இருக்கின்றது. எங்களுடைய தளம் உங்களுக்கு அந்த தளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளே நீங்கள் எழுதலாம். உங்கள் பிறந்தநாள், உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள்களை அழகாக எழுதி அனுப்புங்கள். கட்டணம் அறவிடப்படாத விளம்பரம் உங்களுக்கு அந்த பிறந்தநாள் வாழ்த்து நான் உங்களுக்கு கூறப்படும். நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிற மற்ற பானஜி போல ஒரு தடவை கூறிவிட்டு இரு தடவை கூறிப்பட்டு விடுவதல்ல. பிறந்தநாள் நேரத்தை தொட்டு அடுத்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தும் ஒரு நிகழ்ச்சிக்கு அடுத்தும் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஒழுங்காக தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு அவகாசம் கொடுத்து ஒரு 2 நாள் முன்பாக அனுப்பி வைத்திருந்தால் அது எங்களுக்கு கிடைக்கும். இன்றும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்தை நாங்கள் தெரியலென்றுதான் நாங்கள் அதை செய்ய வேண்டி இருந்தது. அதை அன்பு முகழ் செய்திருந்தார் என்று அந்த விளம்பரத்தை கொடுத்துக் கொண்டு நாளைய தினம் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இருக்கின்றது. அன்பு உறவுகளே, அந்த பாடுவோர் பாடலாமை வந்து வளமையாக 24 வருடமாக சிறப்பித்துக் கொண்டு வருகிறார்கள் எங்கள் உறவுகள். இப்பொழுதும் பங்கேற்று சிறப்பாக நீங்கள் உரையாடி கவிதைகள் கூறி பாடல்களை பாடி சில முக்கியமாக பாடல்கள் பாடு. உங்களுடைய பாடல் திறமை உள்ளவர்கள் எல்லோரும் வெக்கப்பட்டுக் கொண்டு கூச்சப்பட்டுக் கொண்டு உங்களுக்கு பாடுவதற்கு இடம் கிடைக்காமல் எல்லாம் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு தாராளமாக இடம் கொடுக்கப்படுகின்றது. இது ஒரு நல்ல தளம். உங்களுடைய வளர்த்துக் கொள்வதற்கு களம் கொடுத்திருக்கின்றோம். அந்த களத்தில் கால் பதித்து சிறப்பாக பாடி காட்டுங்கள். அந்த சங்கீத வித்வான்களை நாங்கள் இங்கே எதிர்பார்க்கவில்லை. உங்களை போன்று உங்களையும் தான் நினைக்கின்றோம். நாங்கள் எல்லாம் பெரிய பாடகர், ஆனால் கூச்சம் இல்லாமல் மேடையிலே வந்து பாடக்கூடிய வகையிலே இந்த வானொலியிலே தொலைபேசிக்குள்ளே பாடும் கட்டித்தனம் உங்களுக்கு இருக்கின்றது. நாளைய தினம் பாடுவோர் பாடலாம் கதம்பத்திலே விசேஷ நிகழ்ச்சியாக நிகழும் வாரம் ஒரு தடவை இணைந்தே சிறப்பிங்கள். இன்று இணைந்தே சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறுவதோடு இந்த பிறந்த நாளை கண்டு கொண்டிருக்கும் அந்த குழந்தைக்கும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அத்தையும் எங்களது உறவுகளில் சில சோகமயமாக இருக்கின்றார்கள். இந்த துன்ப நிகழ்வினாலே அந்த துன்பங்களிலே நாங்களும் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள். அதனால் இறைவனை வணங்குவோம். இறைவாக நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோயற்ற வாழ்வு என்று ஒன்று இருந்தால் மற்ற செல்வங்கள் தானாக வரும். அதனால் இறைவனிடம் இறைஞ்சுவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அந்த செல்வத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் அறவழியே நடப்போம். எங்கள் மூதாதையர் தந்த வழிவழியே நடப்போம். பாதுகாப்போடு இருப்போம். இந்த நுண்கருவியை விரட்டி அடிப்போம். எங்களை நெருங்க விடாது. நாங்கள் எங்களை பாதுகாப்புக்குள்ளே வைத்திருப்போம் என்று கூறிக்கொண்டு சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். சிறப்பான கருத்துக்களை தந்த உறவுகளுக்கு, கேட்டுக் கொண்டிருந்த உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்து. அநேகம் உலகளாக இருந்து இங்கே எனக்கு பதில் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை பற்றி, ஒவ்வொரு நிகழ்வை பற்றியும் சிறப்பான நிகழ்வாக இருக்கிறது. மற்ற வானொலிகள் கிடைக்காத சந்தர்ப்பமும் கிடைக்காத மகளிர்களை கிடைக்கின்றது என்று எழுதுகிறார்கள். அதை தொடர்ந்து காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் உங்களுடைய மகள் மீரா அவர்களுடைய கோரிக்கை, கொள்கை, உயிர், அவருடைய மூச்சு. இந்த நான் பல்துறை கலைஞனாக இருந்தாலும், ஆசிரியனாக இருந்தாலும், முன்னோடியாக இருந்தாலும், சினிமா நடிகனாக இருந்தாலும் கூட இந்த துறையிலே எனக்கு குரு என்னுடைய மகள் தான். முன்பு வந்து காற்றவர்கள் பேசும்பொழுது ஒரு சத்தம் வெளியே வராது. அந்த உறவை கூட இருக்கின்றார். கிணற்றுக்குள்ளே இருந்து பேசுவது போல இருக்கின்றது என்று என்னுடைய அன்பு மகன் ரபீஸ் கேரளாவிலிருந்து கூறுவார். அப்பாவுடைய சத்தம் கிணற்றிலிருந்து வருவது போல இருக்கின்றது என்று. அவ்வளவு தூரம் அதே போன்ற உயர்ந்து இருக்கும் இருக்கும் பழக பழக சிறப்பாக. இப்போது சிறப்பினை நான் கூட வருவதை ஓரளவு இந்த நிகழ்வை நான் அவ பக்கத்திலே இல்லாமல் நான் தொடர்ந்து செய்யக்கூடிய தனித்துவம் கிடைத்திருக்கின்றது. அது இந்த முன்பில் தமிழ் வானொலிதான் தந்த ஆளுமை என்று கூறுகிறேன். இந்த சிறுவர் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இப்போ ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கேட்க வேண்டும், மற்ற சிறுவர்களும் கேட்க வேண்டும், அதை பெற்றோர்களும் கேட்க

0: உங்கள் செல்வங்கள் வானொலியிலே வந்து இப்படி பேசுகிறார்களா என்ற சிறப்பை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிகழ்வியை ஆரம்பித்தோம். அது 24 வருடமாக சிறுவர் பூங்கா நிறைவேற்றிக் கொண்டு வந்து வடிவம் மாற்றி இப்பொழுது நானும் கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றேன் மகளின் ஒரு உதவியோடு. அதனால் இந்த வானொலி உங்கள் வானொலி. என்னை இறைவன் படைத்தது தன்னை நன்கு தமிழ் செய்யும்படி, இந்த தமிழுக்கு தொண்டு செய்வதே என்னுடைய கடமை. ஒரு ஆசிரியன் எனக்கு தெரிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், எனக்கு தெரிந்ததை செய்கின்றேன், அவ்வளவுதான். உங்கள் கையில் தான் இந்த வானொலி இருக்கிறது, அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டு எங்களை விடாமல் நாங்கள் கொண்டு நடத்த எங்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள், அதற்கு உங்கள் நன்றிகள். மீண்டும் நீண்ட நேரம் பேசவில்லை நான். இப்பொழுது 12:44 உங்களுக்கு, எங்களுக்கு 3:15 இங்கே உலகடா நாட்டிலே 10:15. உலகளாக இருந்து எங்களுடைய அன்பு உறவுகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் வந்து பகிர்ந்து கொள்ள ஒரே நேரத்தில் நேரமும் போராது, இடமும் போராது என்ற வகையிலே பகுதி பகுதியாச்சு. அதனால்தான் எங்களுடைய தளங்களை கூட புலனத்தில் நாங்கள் வித்தியா மாறி மாறி கொடுத்து பல தளங்கள் இருக்கின்றோம், ஒருவருக்கு ஒரு தளங்கள் கொடுத்திருக்கின்றோம், அவர்கள் எழுதுவதற்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தளத்தை அன்பாக நலமாக உபயோகிங்கள். மீண்டும் நெடுங்காற்றலை சந்திக்கலாம். இப்போது நான் இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வரும் மன திருப்தியோடு நிகழ்வுக்கு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். பங்கு பற்றிய இப்பொழுது பாடலை கேட்ட கேட்காத அன்பு உறவுகளே, அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். ஏனென்றால் கலம்பம் நேற்றைய தினம் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வில் வந்தவர்களுடைய பாடல்கள் இன்னும் ஒளிபரப்ப இருக்கின்றது, நீண்டு கொண்டு வந்துவிட்டது. நான் இடையில இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததால் அதை நிறுத்திவிட்டு வந்து இன்னும் 4 பாடல்கள் கிட்ட வர இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அந்த பாடல்கள் கிடைக்கும். முழுமையடையுங்கள், கேட்டுக்கொண்டு மகிழ்வாயிருங்கள். இன்றைய நிகழ்விலே வந்து பங்கு பற்றிய 14 பேருக்குரிய பாடல்கள் கலம்பத்திலே வர இருக்கின்றது. உங்கள் நீங்கள் கேட்ட பாடல்களை வைத்து அதிலே தெரிவு செய்து உங்களுக்கு ஒரு கலம்பத்தை நான் தயாரித்து உங்கள் பெயரில் உங்கள் பாடல் ஒளிபரப்பப்படும் கலம்பத்திலே என்று கூறிக்கொண்டு விடைபெற எண்ணுகிறேன். உங்கள் அனுமதியோடு எல்லாம் வல்ல இறைவா, சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி இன்றைய இரவு உங்களுக்கும் இன்றைய பகல் எங்களுக்கும் விடியப்பு மலரப்பு உண்டு, பகல் உங்களுக்கும் எங்களுக்கும் நல்லதாயிருக்க கதிரவன் ஒளிபரப்பி உலகின் இருள் போக்க வேண்டும். அதேபோன்று எங்கள் மன இருளையும் போக்குவதற்கு ஆன்மீகத்தில் இருப்போம். இந்த பய இருளை போக்குவதற்கு பாதுகாப்பு வழியை கடைபிடிப்போம் என்று கூறி எல்லோருக்கும் அன்பின் நன்றியும் கூறி வாழ்த்து தெரிவித்து காற்றலை விடை வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கம். உறவுகளே, நிறைவு பெற்றது எங்களுடைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM
3: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள்

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ கடவுளின் பெயரை எப்படி சொன்னாலும் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் அருளாளர்கள். உதாரணமாக, ஐயா வந்தாரா தெரியுமா என்று ஒருவரிடம் கேட்டால், அவர் வந்தாராம், நடந்ததை கேட்டாராம், கொஞ்ச நேரம் காத்திருந்தாராம், அப்புறம் சாப்பிட்டாராம், கிளம்பிட்டாராம் என்று பதில் சொல்வதாக வைத்துக் கொள்வோம். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை ராம் என்று சொன்னதால் சொன்னவர் கேட்டவர் இருவருக்கும் ராம பக்தரான ஆஞ்சநேயரின் அருள் கிடைக்கும் என்கிறார் வாரியார் சுவாமிகள். நல்ல செயல்களை கிழக்கு நோக்கி செய்வது சிறப்பு. சாப்பிடும் பொழுதும் தூங்கும் பொழுதும் வடக்கு தவிர்த்த திசைகளை நோக்கி இருக்க வேண்டும். வேதம் சொல்பவர்கள் தெற்கு நோக்கியும், கை கால் கழுவும் போது மேற்கு நோக்கியும், மலஜலம் கழிக்கும் போது வடக்கு நோக்கியும் இருப்பது நல்லது. யோகாசனம் தியானம் போன்றவற்றை காலையில் கிழக்கிலும் மற்ற நேரங்களில் வடக்கு நோக்கியும் செய்வது உத்தமம். கௌரவர்களில் மூத்தவனான துரியோதனின் சித்தப்பா விதுரர். சாந்த குணமுள்ள இவரை மகாத்மா என்பர். கோபமே வராத இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் இரண்டு ரக மனிதர்கள் மீது கோபம் ஏற்பட்டது. தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தும் கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுக்காமல் வேடிக்கை பார்ப்பவர்கள், வறுமையில் வாடும்பொழுது ராமா கிருஷ்ணா என திருமாலின் திருநாமத்தை சொல்லி வழிபடாமல், துன்பப்படுகிறேனே, காப்பாற்ற யாரும் இல்லையே என்று புலம்புபவர்கள் ஆகியவர்கள் அந்த ரகத்தினர். இவர்களில் கழுத்தில் கல்லை கட்டி நடுவில் தள்ளிவிட வேண்டும் என்கிறார் விதுரர். கொடுக்கும் மனமும் பக்தியும் மனிதனுக்கு மிக அவசியம் என்பது அவருடைய கருத்து. இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

திருப்பதி ஏழுமலையானுக்கு வியாழக்கிழமைகளில் பூ வங்கி சேவை நடைபெறும். சுவாமிக்கு கீழாடை, மேலாடை, மெல்லிய வேட்டி அணிவிக்கப்படும். அதன் மீது மேனி முழுவதும் பூக்களால் ஆன ஆடை அணிவிக்கப்படும். பூ ஆடையில் பொலிந்து தோன்றியவர் என்னும் குறிப்பு சிலப்பதிகாரத்தில் உள்ளது. வெள்ளிக்கிழமை காலையில் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் நடக்கும். தண்ணீர், பால், சந்தனத்தால் அபிஷேகம் செய்வர். சந்தனத்தில் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, புனுகு சேர்ப்பர். அபிஷேகத்தின் போது ஸ்ரீ சுக்தம், புருஷ சுக்தம், நாராயண சுக்தம் ஆகிய மந்திரங்கள் ஜபிக்கப்படும். பின்னர் பட்டாடை, பொன், வைர ஆபரணத்தால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை செய்வர். இந்த வழிபாடு விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வழிபட வந்த சோழ மன்னன் ஒருவன் காவிரியில் நீராடினான். அவன் கழுத்தில் கிடந்த முத்து மாலை ஆற்றில் அடித்து சென்றது. வருத்தம் ஏற்பட்டாலும் சிவார்ப்பணம் என்று சொல்லி கோவிலுக்குள் நுழைந்தான். அப்பொழுது கருவறையில் சுவாமிக்கு காவிரி தீர்த்தத்தால் அபிஷேகம் நடந்தது. யாரும் எதிர்பாராத வகையில் தீர்த்த குடத்தில் இருந்து முத்து மாலை சுவாமியின் கழுத்தில் விழுந்தது. இதை கண்ட மன்னனுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகியது. நன்றி கடனாக புதிய கோபுரம் ஒன்றை கட்ட உத்தரவிட்டான். இந்த கோபுரத்திற்கு ஆரம் விட்டான் கோபுரம் என்று பெயர். அதாவது ஆரம் என்பதற்கு முத்து மாலை என்று பொருள்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். எந்த செயலில் இறங்கும் முன்பும் யோசித்து இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை முறியடித்து வெற்றி பெற்றே தீர வேண்டும். ஒரு மன்னன் தன் படைகளை எதிரி நாட்டுக்கு போருக்கு அனுப்பினான். அந்த இரு நாடுகளையும் ஒரு பாலம் பிரித்தது. பாலத்தை கடந்து சென்ற படைகள் எதிரி படையுடன் மோதின. எதிரி படை பலமாக இருந்ததால் மன்னனின் படை திணறியது. பாலத்தின் வழியே புறமுதுகிட்டு ஓடி வந்தது. மன்னனுக்கோ அவமானம் தாங்கவில்லை. படைத்தலைவனை கடிந்து கொண்டான். என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ எனக்கு தெரியாது. நீ மீண்டும் படைகளுடன் போ. எனக்கு தேவை எதிரி மன்னனின் தலை என்று சொல்லி அனுப்பிவிட்டான். படைத்தலைவன் மீண்டும் சண்டைக்கு போனான். அப்பொழுதும் எதிரிகளை அசைக்க முடியவில்லை. படைகள் மீண்டும் பாலம் வழியே தப்பி ஓடி வந்துவிட்டன. மன்னனோ கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டான். வாருங்கள், மீண்டும் போவோம். இந்த படைத்தலைவன் எனக்கு தேவையில்லை. நானே தலைமையேற்று வருகிறேன் என்றான். படைகள் மன்னன் தலைமையில் புறப்பட்டு எதிரி நாட்டுக்குள் நுழைந்தன. எதிரிகளின் கை ஓங்கியது. மன்னனின் படைகள் பாலத்தை நோக்கி ஓடின. அவன் யோசித்தான். அந்த பாலத்தை குண்டு வீசி தகர்த்து விட்டான். படைகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதிரிகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் படு ஆவேசமாக போரிட்டனர். எதிரிகள் தோற்க எதிரி மன்னனை சிறைப்பிடித்தான். அவனது நாட்டை கைப்பற்றி தன்னுடையது ஆக்கிக் கொண்டான். பார்த்தீர்களா, உயிருக்கு ஆபத்து வரும்போதுதான் உத்வேகம் வருகிறது. நாம் எதை சார்ந்தும் இருக்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி வெற்றி பெற செய்ய வேண்டும். கலைப்பையின் மேல் தன் கைகளை வைத்து பின்னிட்டு பார்க்கின்ற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்கிறது பைபிள். முன்வைத்த காலை பின்வைப்பவன் இறைவனால் வெறுக்கப்படுகிறான்.

நெப்போலியன் ரஷ்யா மீது படையெடுத்தார். அவரது படைகள் ஒரு குளிர்ந்த ஆற்றை கடக்க வேண்டி இருந்தது. தண்ணீரில் பனிக்கட்டிகள் மிதந்தன. ஆற்றை கடக்கும் பாலத்தை ரஷ்யர்கள் நொறுக்கிவிட்டனர். தண்ணீருக்குள் இறங்கினால் விரைத்து செத்துப்போவார்கள் வீரர்கள். என்ன செய்வதென யோசித்த வேளையில் நெப்போலியன் தன் வீரர்களிடம், இந்த உலகத்திலேயே சிறந்தது எது என கேட்டார். பல வீரர்கள் முன்வந்து தியாகம் என்றனர். சரி, இந்த ஆற்றை கடக்க வேண்டும், அதற்காக தியாகம் செய்ய முன் வருபவர்கள் யார் என்றார் நெப்போலியன். பல வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு வந்தனர். நீங்கள் தண்ணீரில் இறங்கி வரிசையாக குனிந்து நில்லுங்கள். உங்கள் மூக்கில் தண்ணீர் ஏறாத அளவுக்கு மூச்சடக்கி நிற்க வேண்டும். குளிர் உங்களை வாட்டும், அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். அவர்கள் சம்மதித்தனர். ஆற்றில் இறங்கி முதுகை காட்டி வரிசையாக நின்றனர். நெப்போலியனின் படைகள், குதிரைகள் எல்லாம் அவர்களின் முதுகின் மேலேறி ஆற்றை கடந்தன. மறுகரைக்கு சென்ற நெப்போலியன் திரும்பி பார்த்தால் கடக்க உதவிய எந்த வீரனுமே உயிருடன் இல்லை. எல்லோரும் பணியோடு பணியாக உறைந்து கிடந்தார்கள். நாட்டிற்காக அந்த வீரர்கள் தியாகம் செய்தது போல மனிதர்களின் பாவத்தை ஏற்று உயிரை கொடுத்தார் இயேசு. தியாகம் ஒவ்வொரு மனிதனின் இரத்தத்திலும் ஊறியிருக்க வேண்டும்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். ஒருவர் செய்த உதவிக்கு கைமாறு செய்வது அவசியம். அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் உதவி செய்தவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு வகை நன்றி. எவன் அல்லாவின் அடியார்க்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாவிற்கும் நன்றி செலுத்த மாட்டான். உங்களுக்கு உணவு கொடுத்தவருக்கு நல்லருளும் அபிவிருத்தியும் உண்டாவதற்கு துஆ செய்யுங்கள். அதுவே உணவு அளித்தவருக்கு நீங்கள் செய்யும் நன்றி. எனது முயற்சியோ ஆற்றலோ எதுவுமே இல்லாமல் எனக்கு உணவு கொடுத்த அல்லாவுக்கே நன்றி உரித்தாக என்று உணவு உண்ட பிறகு எவர் கூறுகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒருமுறை நபிகள் நாயகத்துடன் முஆத் பின் ஜபலி என்பவர் வண்டியில் சென்று கொண்டிருந்தார். நாயகம் முன்னாலும் அவர் பின்னாலும் இருந்தனர். நாயகம் அவரை சத்தமாக அழைத்தார். அதற்கு முஆத், நபிகளாரே, நான் பின்னால் தான் இருக்கிறேன், என்ன சொல்லுங்கள் என்றார். நாயகம் எதுவும் சொல்லவில்லை. நாயகம் மீண்டும் அவரை அழைத்தார். அப்பொழுதும் அவர், நாயகமே, இதோ நான் உங்கள் அருகில் தான் உள்ளேன் என்றார். அப்பவும் அவர் அமைதியாகிவிட்டார். வண்டி சிறிது தூரம் கடந்ததும் மீண்டும் அழைத்தார். அண்ணலே, தாங்கள் என்னிடம் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள், உங்கள் கருத்தை கேட்க நான் ஆவலாயிருக்கிறேன் என்றார் முஆத். முஆதே, அல்லாவிற்கு மக்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அதை தாங்களே சொல்லுங்கள். ஏனெனில் அல்லாவிற்கும் அவனது தூதரான தங்களுக்குமே அது தெரியும் என்றார் முஆத். மக்கள் அல்லாவிற்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும். அல்லாவிற்கு இணையாக வேறு யாரையும் ஈடு வைக்க கூடாது. மீண்டும் நபிகள் முஆத்திடம், அல்லாஹ் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூறுகிறேன். கீழ்ப்படிந்து வாழும் மக்களை அவன் துன்பம் தராமல் இருக்க வேண்டும் என்றார். இதை மும்முறை அழைத்து ஏன் கூறினார் புரிகிறதா? ஒரே தடவையில் அழைத்து இந்த முக்கிய கருத்தை சொல்லிவிட்டால் சில காலத்தில் இவை மறந்துவிடலாம். ஆனால் மும்முறை அழைத்து சொன்னதன் மூலம் இந்த நிகழ்ச்சி மறக்காமல் நினைவில் இருக்கும். அப்பொழுது சொல்லப்பட்ட கருத்தும் மறக்காது என்பதால் நபிகள் நாயகம் இந்த யுக்தியை பயன்படுத்தினார்.

இன்றைய ரமலான் சிந்தனைகள். தாய்க்கு சேவை செய்யுங்கள். அலி மக்தூம் மகாயிமி என்ற மகான் சிறுவராக இருந்த காலத்தில் ஒரு இரவில் அவருடைய தாயார், மகனே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். வீட்டில் தண்ணீர் இல்லை, எனவே கிணற்றுக்கு போய் தண்ணீர் கொண்டு வந்தார். அவர் வருவதற்குள் தாயார் தூங்கிவிட்டார். மகாயிமி விடிய விடிய அம்மாவின் அருகில் கோப்பையுடன் காத்திருந்தார். மறுநாள் காலை தாயார் கண் விழித்தார். வியப்பு மேலிட, மகனே எவ்வளவு நேரம் இப்படி நிற்கிறாய் என்று கேட்டார். அம்மா, நேற்றிரவு தாங்கள் தண்ணீர் கேட்டீர்கள், நான் கொண்டு வருவதற்குள் உறங்கிவிட்டீர்கள். விழித்தவுடன் கேட்டால் கொடுக்கலாம் என தங்கள் அருகிலேயே உறங்காமல் காத்து நிற்கிறேன் அம்மா என்றார். அந்த தாயடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மகனுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். தாயின் காலடியிலேயே சொர்க்கம் இருக்கிறது என்ற நபிகள் நாயகத்தின் பொன்மொழி நம் அனைவருக்கும் பொருந்தும்.

கடக்கின்ற இறைவேதம் கனிவாயின் இதழ் விழுந்த பெருமான். கடல் காடு மலைப்பாறை கடக்கின்ற இறைவேதம் கனிவாயின் இதழ் விழுந்த பெருமான். கடல் போன்ற பகை முன்னே உடைவாளை கரமேந்தி படை கொண்டு பகை வென்ற எம்மான். பதுரு படையரசர் முகம் காண்பதென்னாள், பதுரு படையரசர் முகம்

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது NTR நேரம். உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு போதும் என்ற மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும், வேண்டுகிறார் வாரியார் சுவாமிகள். மகிழ்ச்சி என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது. பணக்காரனோ ஏழையோ யாராக இருந்தாலும் போதும் என்ற மனதை இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும். முதுமைக்கு தேவையானதை இளமையிலும் மறுபிறவிக்கு தேவையானதை இப்பிறவியிலும் தேட வேண்டும். கண்ணுக்கு தெரிந்த உயிர்களுக்கு தொண்டு செய்வதோடு கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். கல்வி, தானம், உடல் நலம் மூன்றிலும் தேர்ச்சி பெற இடைவிடாத முயற்சியும் பயிற்சியும் அவசியம். நல்லவர்களின் உபதேசத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும். சாதுக்களின் நல்ல வார்த்தைகள் காது வழியாக உண்ணும் உணவு போன்றது. இறைவன் நமக்கு செய்யும் அத்தனை செயலுமே அருள்தான். சில நேரத்தில் சோதனைகள் குறுக்கிடும் போது துன்பம் போல தோன்றலாம், ஆனால் அதுவும் கூட அறியாமையே. பலர் சேர்ந்து முறையிடும் போது அரசு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுப்பது போல பலர் இணைந்து நடத்தும் கூட்டு பிரார்த்தனைக்கும் உடனடியாக பலன் கிடைக்கும். இனிய சொற்களை பேசும் நல்லவர்களுக்கு உலகில் துன்பம் உண்டாகாது. யமவாதனை இல்லாமல் கடவுளின் திருவடியை அடையும் பாக்கியம் கிடைக்கும். திருமால் வாமனராக அவதரித்து 2 அடியால் மூ உலகையும் அளந்தது போல வள்ளுவர் திருக்குறளால் எல்லா உலகங்களையும் அளந்தார். அந்த குறள் காட்டும் நல்வழியில் நடப்பது நமது கடமை. பொறுமை கடலை விட பெரியது. கடல் சூழ்ந்த இந்த உலகம் அழிந்தாலும் பொறுமை மிக்கவர்களின் புகழ் என்றும் நிலைத்து இருக்கும். தீப்பந்தத்தை கீழ் நோக்கி பிடித்தாலும் அதன் ஒளிச்சுடர் மேல் நோக்கி நிற்கும். செல்வம் இழந்த நிலையிலும் நல்லவர்கள் உள்ளத்தால் உயர்ந்து நிற்பார்கள். மற்றவரை மேலேற்றும் ஏணி தான் மேலே செல்வது இல்லை, ஆனால் நல்ல கருத்துக்களை உலகிற்கு உபதேசிப்பவர்கள் தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துபவராக இருக்க வேண்டும். இணைந்திருங்கள்.

இது தகவல் அறியும் நேரம். தான ரத்தம் உறையாதது எப்படி? மனித உடலில் இருந்து வெளிவரும் ரத்தம் உடனடியாக உறைந்துவிடும். அதே நேரத்தில் இரத்த தானத்தின் போது பெறப்படும் ரத்தம் உறையாமல் இருப்பது எப்படி? உடலில் ஏதேனும் காயம் ஏற்பட்டு இரத்தம் வெளியாகும் போது இரத்தத்தில் உள்ள என்சைம்கள் வேகமாக செயல்பட்டு இரத்தத்தை உறைய வைக்கின்றன. இதனால் காயம் ஏற்பட்ட இடத்தில் இரத்தம் உறைந்து மேலும் இரத்தம் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது. அதே நேரம் இரத்த தானத்தின் போது சேகரிக்கப்படும் இரத்தம் நன்கு சுத்தம் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளில் சேகரிக்கப்படுகிறது. மேலும் இதன் பைகளில் சிறிதளவு சிட்ரேட் உப்பு கரைசல் நிரப்பப்பட்டு இருக்கும். இந்த கரைசல் இரத்தம் உறைவதை தடுக்கும் திறன் உடையது. இதனால்தான் இரத்தம் உறையாமல் இருக்கிறது. சேகரிக்கப்படும் இரத்தம் உடனே குளிர்சாதன பெட்டியில் -4 முதல் 6 டிகிரி சென்டிகிரேட் வரை குளிர்ந்த நிலையில் பதப்படுத்தப்படுகிறது. இந்த குளிர் தட்பவெப்ப நிலையில் என்சைம்கள் செயல்பாடுகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. இதனால் இரத்தம் நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்குபவர்களே தேனீயுடன் ஒப்பிடுவர். ஆனால் தேனீயோ சோம்பேறித்தனமான ஒரு உயிரினம். இரவு பகல் எந்த நேரமும் உழைக்கும் ஒரே உயிரினம் எறும்புதான். தேனீயை பற்றிய சில ஆய்வுகள் இதோ. தேனீக்கள் வெகு தொலைவு சென்று மலர்களில் தேனை சேகரித்து திரும்பும். அவை தேன் கூட்டை அடைந்தவுடன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து 8 முறை நடனமாடுமாம். இந்த நடனத்தின் மூலம் கூட்டில் உள்ள தேனீக்களுக்கு தேன் இருக்கும் திசை தெரிவிக்கப்படுவதாக நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ன்வோன் பிரிஸ்க் கூறியுள்ளார். கடந்த 1960 வெளியிடப்பட்ட இந்த தகவல் சரியானது என இங்கிலாந்து ஆய்வுக்குழு நிரூபித்துள்ளது. டாக்டர் ஜோரிலே தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வின் முடிவுகள் நேச்சர் அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன. தேனியின் நடனத்தை பார்த்து இந்த சிக்கலான குறியீடுகளை மற்ற தேனீக்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை பலர் நம்ப மறுத்தனர். ஆனால் இது குறித்து நடத்தப்பட்ட அறிவியல் பூர்வமான ஆய்வில் தேனீக்களின் நடன குறிப்புகளின் படி மற்ற தேனீக்கள் தேன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. தேனீக்களின் நடனம் குறித்து நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ன்வோன் பிரிஸ்ட் கூறுகையில், தேனீ சேகரித்து திரும்பும் தேனீக்கள் கூட்டை நெருங்கியதும் தேன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து நடனமாடுகின்றன. உடனே தேன் கூட்டில் உள்ள மற்ற தேனீக்கள் நொய் என்ற இறைச்சலுடன் நடனமாடும் தேனீக்களை சுற்றி பறக்கின்றன. அப்பொழுது தேன் இருக்கும் திசையை சூரியனை வைத்தே மற்ற தேனீக்களுக்கு குறிப்பிடுகின்றன. அது மட்டுமின்றி தேனீக்களின் அடிவயிறு அசைப்படும் வேகத்தை வைத்துத்தான் தேன் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று உணர்த்தப்படுகிறது என்று கூறியுள்ளார். தேன் மையங்களை செயற்கையாக உருவாக்கி தேனீக்களில் நுண் கருவி பொருத்தி ஆய்வும் செய்யப்பட்டது. அப்பொழுது தேன் உறிஞ்சிய தேனீ கூட்டை அடைந்து நடனமாடியது. அதைத் தொடர்ந்து கூட்டில் உள்ள தேனீக்களும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தேன் மையத்திற்கு சரியாக வந்து சேர்ந்ததை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். இதை ஒருமுறைக்கு இருமுறை அவர்கள் உறுதி செய்தனர். தேனீக்களின் நடனம் வெறும் பொழுதுபோக்கு நடனம் அல்ல, அர்த்தமுள்ள நடனமாகும். இணைந்திருங்கள்.

ஆரோக்கிய குறிப்புகள் சிலவற்றை காணலாம். என்ன கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு? குழந்தை பருவத்தில் வளர்ச்சி வேகமாக இருக்கும். அதே நேரம் குழந்தைகளின் உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் நன்றாக இருக்க சத்தான சரிவிகித உணவு மிகவும் அவசியம். அது குழந்தைகளுக்கு அதிக பருமன், எடை சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கும். இந்த விஷயத்தில் சில முறைப்படி உணவுகளை அளிக்கலாம். குழந்தைகளுக்கு இட்லி, தோசை, பால், குறைவான மில்க் ஷேக், சப்பாத்தி, சாண்ட்விச், தானிய சுண்டல், பருப்பு சாதம், கலவை சாதம், பழங்கள் சாப்பிட கொடுத்து பழக்க வேண்டும். நாள்தோறும் 4 அல்லது 5 முறையாக காய்கறி உணவுகளையும் பழங்களையும் கொடுங்கள். புரதம் செறிந்த இறைச்சி, பருப்பு வகைகள், முட்டை போன்றவற்றை சரியான அளவில் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு நார்ச்சத்து மிகவும் முக்கியம். அவை அதிகம் உள்ள முழு தானிய பிரெட் போன்றவற்றை சாப்பிடக் கொடுங்கள். எண்ணெயில் பொரித்த உணவுகளை விட சுட்ட, வறுத்த, ஆவியில் வேக வைத்த உணவுகள் நல்லது. கடையில் வாங்கும் உணவுகள், துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இனிப்பு சேர்த்த பழச்சாறுகள், சோடாக்களை கொடுக்காதீர்கள். அதற்கு பதிலாக பாலையும் தண்ணீரையும் கொடுங்கள். இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை, பேரீச்சை, வெல்லம் போன்றவற்றை உணவில் அதிகம் சேருங்கள். நிறைய வண்ணமயமான காய்கறிகள், பழங்கள் என்று சாப்பிடும் ஆசையை தூண்டிவிடலாம். சாண்ட்விச், முந்திரி, பாதாம், உலர் திராட்சை, வேக வைத்த வேர்க்கடலை போன்ற கால்சியம், புரோட்டீன் மற்றும் விட்டமின்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு இரும்பு சத்து, புரதச்சத்து அதிகம் தேவைப்படும். எனவே கொழுப்பில்லாத மட்டன் சூப்பில் 3 பங்கு தண்ணீர் சேர்த்து முதல் நாள் சிறிதளவு கொடுத்து பாருங்கள். குழந்தைகளுக்கு ஜீரணமானால் இந்த சூப்பை வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் கொடுக்கலாம். இதை தவிர சிக்கன் சூப், வேக வைத்து மசித்த பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, பருப்பு சாதம் கொடுக்கலாம். வளர வளர குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்களும் இரும்பு சத்து, கால்சியம் இவற்றின் அளவுகளும் மாறும். அதற்கேற்ப கவனித்து நாம் உணவளிக்க வேண்டும்.

கல்வி நூல்களில் நிர்வாகம். பழகுவது எப்படி? கைவரும் வேந்தன் நமக்கென்று காதலித்த செவ்வி தெரியாது உரையற்க ஒவ்வொரு கால் எண்மைய எண்மையனேனும் அரியன் பெரிதம்மா கண்ணிலன் உள் வியப்பினான். இப்பொழுதெல்லாம் நிர்வாகத்துறையில் நிறைய புதிய புத்தகங்கள் வருகின்றன. நல்ல செக்ரட்டரியாக உதவியாளராக இருப்பது எப்படி, நல்ல மேலதிகாரியாக இருப்பது எப்படி என்றபடி அப்படிப்பட்ட புத்தகங்களை எழுதுபவர்களும் படிப்பவர்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல் இது. முதலாளிகள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் பழகும் போது அவர்களிடம் அலுவல் தொடர்பாக ஏதேனும் சொல்ல வேண்டியிருந்தாலும் நேரம் அறிந்து சொல்ல வேண்டும். இவர்தான் நமக்கு நெருக்கமாயிற்றே என்ற நினைப்பில் எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்வது தவறு. ஏனென்றால் நமக்கு எவ்வளவு நெருக்கமான தொடர்பு ஏற்கனவே இருந்து வந்த போதிலும் மன்னன் அதிகாரி முதலாளிக்கு எந்த நேரம் என்ன வேலையோ கவலையோ, ஆகவே எல்லா நேரமும் அவர் காட்சிக்கு எளியவராகவும் கடுஞ்சொல் அல்லாதவராகவும் இருப்பார் என்று நினைக்க வேண்டாம் என்பதை அறிவுறுத்துகிறார் குமரகுருபரர். சமயங்களில் மன்னனே மிகுந்த வேதனையுடன் இருக்கலாம். அப்பொழுது அவனிடம் வெறுப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடும். இதையும் நாம் உணர்ந்து பழக வேண்டும். இந்த எச்சரிக்கை உணர்வு இன்றைய நிலையில் உயர் அதிகாரிகளின் தனி உதவியாளர்களுக்கு அதிகம் தேவை. குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லப்பட்டு மன்னன் அல்லது அதிகாரி அல்லது முதலாளியால் நிராகரிக்கப்பட்ட கோரிக்கை பின்னர் அவருக்கு நல்ல மனநிலை திரும்பிய போதும் ஏற்கப்படாமல் போய்விடலாம். ஆகவே ஏற்கப்படக்கூடிய நேரம் எது என்பதை அறிந்து கொள்வதும் அதன்படி நடந்து கொள்வதும் மிகவும் அவசியம். இன்றைய நிலையில் தொற்று நோய் போல முதலாளியின் எரிச்சல் படும் தன்மை அவர்களது ஊழியர்களையும் தொற்றிக் கொள்கிறது. என்ன செய்வது? நன்கு வேலை செய்பவர்கள் என்பவர்கள் கொஞ்சம் கோபித்துக் கொள்வதும் இயல்பே. அதை புரிந்து கொள்ள வேண்டும், பொறுத்தும் கொள்ள வேண்டும்.

இது திருத்தலம் உலா. உயர் கல்விக்கு முருகனை தரிசிக்கலாம். உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்கள் தடையின்றி இடம் கிடைக்க திருவாரூர் மாவட்டம் திருக்களர் கிராமத்தில் உள்ள பாரிஜாதவனேஸ்வரர் கோவில் உள்ள முருகனை வியாழன் என்று வழிபட வேண்டும். இதனுடைய தல வரலாறு, பதஞ்சலி வியாக்ரபாரத முனிவர்களுக்கு சிவநடன தரிசனம்

கிழக்கு நோக்கி உள்ளன. அம்மனுக்கு அமிர்தவல்லி, இளம் கொம்பன்னாள் என்ற இரு பெயர்கள். வலம்புரி விநாயகர், விஸ்வநாதர், கஜலட்சுமி, அகத்தியர், நாயன்மார், சோமஸ்கந்தர், சந்திரசேகரர், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், துர்கை, லக்ஷ்மி, சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு பிரகாரத்தில் சன்னதிகள் உள்ளன. அஷ்டபுஜ துர்கை சிங்கத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். அகோர வீரபத்ரர் தனி சன்னதியில் இருக்கிறார். 80 அடி உயரத்தில் ராஜகோபுரம் உள்ளது. தீர்த்தம் தூர்வாச தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. தூர்வாசருக்கு சிவனுக்குரிய நமச்சிவாய என்ற மந்திரம் உபதேசித்த சண்முகர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். 6 முகங்கள் 12 கைகளுடன் இருக்கும் இவர் குரு அம்சமாக உள்ளார். வள்ளி தெய்வானை இடம்பெறவில்லை. உயர்கல்விக்கு தடையின்றி இடம் கிடைக்க வியாழன் என்று இவருக்கு பூஜை செய்கின்றனர். நடராஜர் பிரம்ம தாண்டவ கோலத்திலும் எதிரில் தூர்வாசர் கைகூப்பிய நிலையிலும் உள்ளனர். முதல் கும்பாபிஷேகத்தை தூர்வாசர் நடத்தியுள்ளார். பராசரர், காலவ முனிவர் ஆகியோர் பாரிஜாதவனேஸ்வரரை வழிபட்டு நற்கதி அடைந்தனர். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 105வது ஆகும். இங்கு திருப்பணி செய்த கோவிலூர் மடாதிபதி வீரசேகர ஞான தேசிக சுவாமியின் அதிஷ்டானம் அதாவது சமாதி கோவில் அருகில் உள்ளது. இவர் திருக்களர் ஆண்டவன் என்று அழைக்கப்படுகிறார். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் திருவிழா, வைகாசி விசாகம், நவராத்திரி, கந்தர் சஷ்டி, ஆருத்ரா தரிசனம், மார்கழி சஷ்டி திதி, சதய நட்சத்திரத்தில் நமச்சிவாய மந்திரம் உபதேசிக்கும் நிகழ்ச்சி ஆகியவை இத்தலத்தில் நடைபெறுகிறது. இணைந்திருங்கள்.

குட்டி கதை கேட்கலாமா? ஜெய்தீஸ்வய முனிவர் சிவலோகம் வந்தார். அப்பொழுது பார்வதி சிவனிடம், பெருமானே, பொருள் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன என கேட்டது முனிவர் காதில் விழுந்தது. அதற்கு சிவன், நான் தான் பொருள், நீ அதில் அடங்கியுள்ள சக்தி, எனவே நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை என்றார். இதை முனிவர் மறுத்தார். பொருள்தான் உயர்ந்தது, சக்தி என்பது அதனுள் அடங்கியிருக்கும் ஒன்றே என்றார். இதை கேட்ட பார்வதிக்கு கோபம். என்னை இவர் அவமானப்படுத்துகிறாரே என்று சிவனிடம் கேட்க, பார்வதி, அவரிடம் கோபம் கொள்ளாதே, அவர் ஆசைகளை துறந்த ஞானி என்றார் சிவன். ஆசையில்லாத ஒருவர் இருக்க முடியுமா என்று பார்வதி ஆச்சரியப்படவே அவளை முனிவரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார் சிவன். அங்கே முனிவர் கிழிந்த துணிகளை சேர்த்து தனக்கு ஆடையாக தேய்த்து கொண்டு இருந்தார். முனிவர், அவரிடம் ஏதாவது வரம் கேளுங்கள் என்றார் சிவன். எதுவும் தேவையில்லை, இருப்பதே போதும், தாங்கள் அருளை கேட்பது கூட ஒரு வகை ஆசைதான் என்றார் முனிவர். இது கேட்ட பார்வதி அவருக்கு அருள் செய்து கிளம்பினாள்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் வந்தியத்தம் MTR வானலையில் இசை பாடும் காற்றலையில் கவி பாட காத்திருக்கும் பொதிகை தென்றல் நிகழ்ச்சிக்காக இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் கோயத்திலிருந்து. இன்றும் இனிய ராகங்கள் இசைத்து செல்ல காத்திருக்கும் வேலைதனில் இணைந்தே இருப்போம் ஒன்றிய தமிழ் MTR வானலையோடு.

0: புத்தகமும் தேநீரும் போதைதான். பழகி கொண்டால் விடவே முடியாது. உதட்டிற்கும் உள்ளத்திற்கும் கிடைத்த விருந்தாகும்.
1: பார்த்து படுக்கிது பாட்டு
2: அவ்வளவுதானா? இப்ப பாரு, மேல பாடு,
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு.
2: பரவாயில்லையே, பேச்சு மாத்தாத, பாட்டப்படி.

பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல் நல் இசை கொண்டு மனதை வருடும் இந்த இனிய வேலைதனில் வாய்ப்புகள் எப்பொழுதும் மிக மென்மையாகத்தான் கதவை தட்டும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நமது பொறுப்பாகும்.

கருத்துக்களோடு இனிய பாடல்களை சுமந்து காற்றலை கவி பாடி கொண்டிருக்கும் வேலைதனில் தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை. காலம் அறிந்து தேடுதல் தேவையானது, காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது.

காற்றோடு இனிய இந்த வேலைதனில் இதமாக வீசிக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். தனிமையும் தேவையே. சில நேரங்களில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ள அமைதியும் தனிமையும் புரிய வைத்துவிடும் ஆயிரம் அறிவுரைகளை.

நாம் இணைந்திருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் எம்டிஆர் வானலையில். மகிழ்ச்சியின் பாதையை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், மகிழ்ச்சி என்பதே ஒரு பாதைதான்.

கருத்துக்களோடு இனிய பாடல்களை சுமந்து காற்றலை கவி பாடி கொண்டிருக்கும் வேலைதனில் தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை. காலம் அறிந்து தேடுதல் தேவையானது, காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது.

0: பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல் இன்னிசை கானங்களை இசைத்துச் செல்லும் வேலைதனில் மகிழ்ந்திருக்கின்றோம். எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே இருக்கின்றது.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
2: சபாஷ் சபாஷ்.

திரைகடல் ஆடி இசை நல் முத்துக்களை இசைத்துக் கொண்டிருப்பது ஒன்றிய தமிழ் MTR வானொலி. பணத்தால் அனைத்தையும் வாங்க முடியும், ஆனால் ஒருபோதும் நம்முடைய மரியாதை, கௌரவம், நேர்மை இந்த மூன்றையும் தலைகீழ் நின்றாலும் வாங்க முடியாது.

மனதை தொட்டு தொடர்ந்து செல்வது பதிகை தென்றல். எதிர்பார்ப்பின்றி ஏமாற்றங்கள் இன்றி வாழ்க்கை துவங்குவதும் இல்லை முடிவதும் இல்லை. ஏற்றுக்கொள்வதிலும் எதிர்கொள்வதிலும் தான் அனைத்தும் அடங்கியுள்ளது.

காற்றலையில் நம்மை கலந்திருப்பது மொண்டிய தமிழ் MTR வானொலி. பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே.

இசைத்திடும் இன்ப ராகங்கள் என்றுமே ரசித்திடும் உள்ளங்களில் பொதிகை தென்றல். பிரச்சனைகள் என்னவோ பழையதுதான், வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதியதுதான். எதையும் புதிய கோணத்தில் பார்த்தால் அனைத்துமே நமக்கு பழகிவிடும்.

உள்ளங்களை இசையால் இணைத்து விடுவது ஒன்றிய தமிழ் எம்டிஆர் வானலையில் பொதிகை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவிலே மன்னிக்க இங்கு நிறைய பேர் தயாராக இருக்கின்றனர். ஆனால் தவறை உணர்ந்து மாறுவதற்குத்தான் யாரும் தயாராக இல்லை.

மகிழ்ச்சி அன்பு உறவுகளை இன்றும் இசைமீத்தி சென்றது மடியதமில் எம்டிஆர் வானலையில் பொதிகை சென்றால் நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்து பாடல்கள் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களை வழங்கி மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் கோயத்திலிருந்து மீண்டும் சந்திப்பும் உறவுகளை

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர்

வணக்கம் அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். காற்றோடு காற்றாக கலந்து வந்து கனிவோடு வணக்கம் கூறி உங்களிடம் நலம் நாடி நலம் கூறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

இப்பொழுது முதல் காற்றலையில் நீங்கள் கேட்டு மகள இருக்கின்றீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் கனடா கலையகத்திலிருந்து சிந்தனை செல்வனின் காற்றோடு கதையும் காணமும். காற்றோடு கதையும் காணமும்

திரை மூடிய சிலை, திரை மூடிய சிலை. தயாரிப்பு குரல் வடிவம் சிந்தனை செல்வன்.

0: என்றும் இல்லாதவாறு என்று அந்த கலகலப்புடன் காணப்படுகின்றது கலை மகள் சித்திரக்கூடம். எங்கு பார்த்தாலும் கலை படைப்புகள், கண்களை பறிக்கும் உயிர் ஓவியங்கள். கண்களை மட்டுமா, காலத்தால் அழியாத கருத்துக்களை கூட துல்லியமாக கூறுகின்றன. திரும்புகின்ற திசையெல்லாம் கீறல்கள், கிறுக்கல்கள், இடையிடையே வர்ணங்கள் என்று எண்ணங்களை எல்லாம் சிறகடித்து பறக்க வைக்கின்றது அந்த கலை கூடம். எடுத்த அடி நகர்த்தாமல் மெதுவாக உள்ளே வந்த ஓவியா ஓரிடத்தில் சிலையாக நின்றாள். அவள் நிற்பதை அங்குள்ள தோழியர்களும் உணராமல் இல்லை. ஆனால் ஓவியாவின் கண்களுக்கு மட்டும் கடந்த கால நினைவுகள் அலை அலையாக ஓடுகின்றது. சுகமான இதமான எண்ண கலவைகளுடன் தீட்டிய கவிதனின் கைவண்ணத்தில் கற்பனையில் வடித்தது அந்த ஓவியம் சித்திரப்பாவையாய் சிலையாக நிற்கும் ஓவியாவின் சிந்தனையை தட்டி எழுப்புகின்றது. அன்றொரு நாள் அழகான ஓவியம் ஒன்று அழகான ஓவியத்தை இன்று அழகாக வரைந்ததென்ன? அழகான ஓவியா நீ சொல்லு என்று தன் மனதுள் ஓவியமாக வீற்றிருக்கும் ஓவியாவை அந்த கலைக்கூடத்து சித்திர பாடத்தில் வடித்து வைத்த ஓவியத்தை கவிதையில் வடித்து வாழ்த்தினான் கவிதன். இங்கே மட்டும் என்னவாம், அழகு தமிழில் அழகு பட தொடுத்து அழகாக கூறுவதில் என்று எழுத்தவள் முடிக்காமல் கவிதனிடம் இருக்கும் சித்திர திறமையையும் கவி சக்கரமும் எத்தனை எத்தனை என்று பாராட்டுவது போல பெருமையுடனும் பெருமூச்சுடனும் பதிலாக கொடுத்தாள் ஓவியா அன்று. ஆமாம், ஓவியாவின் பெருமூச்சின் உள்ளார்ந்த எண்ணம் கவிதனுக்கும் புரியாமல் இல்லை. ஆஹா, ஓவியா என்னை மட்டுமல்ல என்னுள் அடங்கியிருக்கும் என் கலைகளையும் ரசிக்கின்றாள், மதிக்கின்றாளே. என் கனவு மதுதானே ஓவியாவை இந்த கவிதன் மணந்து கொண்டால், என் வாழ்க்கை பயணத்துக்கு துணையானால், கலையும் கலையும் இணைந்தால் இணைந்தால் காலமெல்லாம் என்றபடியே கற்பனை தேரில் உலா வருகின்றான் கவிஞன்.
1: ஆமா, இனிமே என்ன சொல்லி கூப்பிடுவீங்க?

ஸ்தாபனப்பான அந்த கலைக்கூட பள்ளி கலைந்து விட்டது கூட தெரியாமல் கவிதனின் கற்பனை தேர் காற்றினிலே பவனி வருகின்றது. கையில் சூரிகையை எதிரில் வரைந்தால் மனதில் ஓவியமான ஓவியாவின் அழகிய உருவம் அங்கே ஓவியமாகிறது கற்பனையுடன். வீடு சென்ற ஓவியா மட்டும் விதிவிலக்கல்ல, ஓவியாவின் கண்கள் மூடியது, ஆனால் உறக்கம் கேள்விக்குறியாகிறது. எண்ணம் மட்டும் வானில் சிறகடித்து வண்ண கனவுகளை சுமந்து செல்கின்றது. அல்லும் பகலும் கவிதன் ஊர் உறக்கமின்றி அயராது உழைக்கின்றாரே. நான் இணைந்தால் அதன்பின் அவருக்கு ஓய்வு கிடைக்கும் அல்லவா என்றபடியே அவள் அவருடன் நான் இணைந்தால் அவருக்கு ஆறுதலான அமைதியான தூக்கத்தையும் கொடுப்பேனே என்று எண்ணியவளின் கண்கள் மட்டும்தான் மூடியது, ஆனால் இதயமும் சிறகடித்து பறக்கின்றது.

0: தன்னை சுதாகரித்துக் கொண்டபடியே, சேச்சே, இதற்குத்தான் இந்த இடத்திற்கே நான் வருவதில்லை. எவ்வளவு சுகமான நினைவுகள், விட்டுச் சென்றால் சோகமான உணர்வுகள். சுய உணர்வு பெற்ற ஓவியா அதிபரின் அலுவலகத்தை நாடி செல்கின்றாள். அலுவலகத்தை நாடி சென்றவள் உள்ளே காலடி எடுத்து வைக்காமல் வெளியே காத்து நிற்கின்றாள். இத்தனை நடைபெற்றது அந்த கலை மகள் சித்திரக்கூடத்தினுள். இந்த சித்திரக்கூடம்தான் கவிதனோடு ஓவியா சித்திரம் பயின்று பட்டம் பெற்ற இடம். அந்த சித்திரக்கூடத்தில் இருக்கும் வேளையில்தான் இந்த நினைவலைகள் எல்லாம் நடைபெற்றது. ஓவியா அவளை விரும்பியதும், அவள் அவனை விரும்பியதும், காலச்சக்கரத்தினால் பிரிவு ஒன்று ஏற்பட்டதும், இருவரும் நீண்ட காலம் சந்திக்காமல் இருந்ததும் கதைகதையாக ஓடி முடிந்தது. காலத்தால், காலச்சக்கரத்தால் அவருடைய காதல் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தி, ஆனால் இருவரும் ஒன்று சேர முடியாத நிலை அங்கு ஏற்பட்டது. காரணம் பொருளாதாரம், அந்தஸ்து, உயர்வு தாழ்வு, அரசியல் தாக்கம், அத்தனையும் சேர்ந்து எளிதான காதல் ஓவியத்தை உடைத்தார்கள் அந்த சமூகத்தினர். கவிதன் பணம் இல்லாதவன், அந்தஸ்து இல்லாதவன், ஆனால் அவன் கைவண்ணம், அவனுடைய கருத்துக்கள், எண்ணச் சிறகுகளால், வண்ண கனவுகளால் வடித்து வைத்த ஓவியங்கள் விலை மதிப்பற்ற ஒப்பற்ற காவியமாக இருந்தது, விலை உயர்ந்த பொருளாக இருந்து அத்தனை கலைக்கூடங்களுக்கே சென்றது. அவன் உடல் பொருள் ஆவி அத்தனையும் கலைக்கே அர்ப்பணித்தவன். அவனுடைய கலைப்பண்புகளையும் படைப்புகளையும் வர்ண கலவைகளையும் கற்பனை சிறந்த கவிதைகளையும் விரும்பினாள் ஓவியா. கவிதனும் ஓவியாவும் மானசீகமாக காதலித்து ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பழகினார்கள். ஆனால் இந்த சமுதாயம் அவர்களை விட்டு வைக்கவில்லை. கவிதன் எங்கோ சென்றான், ஓவியா எங்கோ சென்றால் பிரிவு நீண்ட காலமாகிவிட்டது. அவள் வேறு ஒரு பாடசாலையில் ஓவிய ஆசிரியையாக பணிபுரிந்துவிட்டு இடமாற்றல் பெற்று வருகின்றால் இந்த கலைக்கூடத்துக்கு ஓவிய ஆசிரியையாக. ஆனால் கவிதன் இவளுக்கு அவன் எங்கே எப்படி ஆனான் என்பது தெரியாது. கவிதனுக்கும் ஓவியா எங்கே இருக்கின்றால் எப்படி ஆனால் என்று தெரியாது. ஆள் அணி இல்லாதவன், பணம் இல்லாதவன் எல்லோரும் அவனை ஒதுக்கினாலும் அவர் மாணவர்களும் ஒரு சில நண்பர்களும் தான் அவனுக்கு கை கொடுத்து வந்தார்கள். கவலை, தாழ்வு மனப்பான்மை, விரக்தி, ஓவியாவை இழந்த துன்பம், அவளை மீண்டும் பெற முடியாத நிலையில் அவன் இருந்த அவன் ஓவியாவை தேடி அலைந்தான், காண முடியவில்லை. அந்த இடத்தில் அவன் தன்னை மறந்தான். தன்னை மறந்து ஓவியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து அரசாங்க உதவியுடன் வெளிநாடு சென்று ஓவிய பட்டதாரியாகி அதிலே அவன் பாண்டித்யம் பெற்று புகழோடு நாட்டுக்கு திரும்பி பெருமை சேர்த்த வேளையிலே மீண்டும் அந்த கலைமகள் சித்திர கூடத்துக்கு அதிபராக பணியேற்கின்றான். விருப்பமில்லாமல் அந்த பணியை, அந்த பாடசாலைக்கு வேறு வழியின்றி அவன் சென்றான். ஏனென்றால் அந்த கலைப்படைப்புகள் அத்தனையும் அங்கே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஓவியாவின் கையால் வரைந்த வண்ண காவியமான அந்த ஓவியங்கள் அவன் கண்ணுள்ளே இருந்து அவளோடு வாழும் ஒரு எண்ணத்தை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தது. எப்பொழுதும் அவளின் சிந்தனை
1: வாழ்வில் கிடைத்த சுகங்களை எல்லாம் முள்ளாக, கல்லாக, புயலில் சிக்குண்ட புல்லாக, அலை அடிக்கும் ஆழ்கடலில் துடுப்பில்லாத படகு போல, கிடைத்த வாழ்க்கையில் சிதைந்து போனாலும் தன் கலை படைப்புகளில் மட்டும் கிடைக்கும் சுகத்தினை தழுவியவாறு காலத்தை செலுத்தியவன் இந்த கலைமகள் சித்திர கூடத்தின் அதிபராக அமர்த்தப்பட்டிருக்கின்றான். சித்திரத்தில் சிந்தனை சக்கரத்தில் மூழ்கியவாறு இறுதி வரை தன் வாழ்வில் தன்னோடு சொந்தமென கூட வரும் தூரிகையையும் அதை மட்டும் தன் மென்மையான விரல்களில் தஞ்சமென தாங்கி உரிமையுடன் தன் வாயில் இதழோரம் வைத்து கண்களை மூடியவாறு ஒரு கணம் தன்னை மறக்கின்றான். கலையே, கலையின் வடிவே, என் உயிரில் கலந்த ஓவியமே, கடந்து வந்த காடு மேடு சோலை காணல் யாவையும் மறக்கின்றீர். அவை நாம் கொடுக்க முடியாத ஒன்று. பேசும் ஓவியம் என்று பேசாத ஓவியமானேன். ஓவியா, ஓவியா, நீ எங்கே? மீண்டும் ஒரு தடவை உன் அந்த அழகிய உருவத்தை என் நெஞ்சினிலே அழியாது வீற்றிருக்கும் அந்த அழகான ஓவியத்தை என் எண்ணத்தில் நிறைந்த உள்ளத்தில் அமைந்த சொல்லாத சொல்லுமுன் பிரிந்து போனது எங்கள் காதல், தொலைந்து போனது. கடந்த காலம் அசை போட தொடங்கியது. வாழ்க்கையில் தான் பெற்ற அனுபவங்களை பக்கம் பக்கமாக புரட்டுகிறது. இன்பத்தை விட துன்பம் என்ற அத்தியாயங்களின் பக்கங்களே அதிகமாகி அந்த சித்திர நாயகன் கவிதா மன்னன் என்று கலாலயத்தின் காட்சி பொருளாக உற்ற துணையின்றி தூரிகையும் வெள்ளை காகிதமும் விதம் விதமாக வர்ணங்களும் சேர்த்து வாழ்ந்து வருகின்றான். கவிதன்.

வண்டிக்காரன் ஓரத்தால் நடந்து சென்ற அவனை பிடித்து உதறி தள்ளிய வேளையிலே அவன் சிந்தை குழம்பி அடுத்தவரின் உதவியால் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு குணமாகினான். ஆனால் ஊனமாகினான். எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலை, தூண்டுகோலின்றி அவனால் நடக்க முடியாத நிலை. அப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டான். இறைவா, இந்த நிலையில் என்னை வைத்தது போதும். எனக்கு தேவை என் கரங்களும் சிந்தனையும், அவை சிதையவடைய இல்லை. என் இதயத்தில் குடியிருக்கும் என் ஓவியாவின் நினைவோடு நான் வாழ்நாளும் நோக்க கழிவேன். அவளுக்கு இது தெரியாமல் இருப்பதை நல்லது என்று எண்ணிக்கொண்டு சுகமடைந்து மீண்டும் அந்த கலைமகள் சித்திர கொடுத்து அதிபராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் கவிதன் அங்கே இருப்பது ஓவியாவுக்கு தெரியவே தெரியாது. இடமாற்ற கடிதம் அவளுக்கு கிடைத்தது கலைமகள் ஓவிய கலைக்கூடத்துக்கு என்று. அதை மட்டும் பார்த்துவிட்டு நெடுமூச்சறிந்துவிட்டு, சித்திர கலைக்கூடம், அதுதானே நான் பயின்ற பள்ளிக்கூடம், என் காதல் வளர்ந்த கூடம். அவர் இல்லாத இடத்தில் அந்த கூடத்தில் அவர் கலைகளாவது இருக்கும், அவர் வடிவங்கள், அவர் வரைந்த ஓவியங்களாவது இருக்கும் என்றுதான் அரைமனத்தோடு அங்கு உள்ளே வந்தவள் வரும் வழியில் அங்கே அலங்கரித்து வைக்கப்பட்ட அந்த ஓவியத்தை கண்டவுடன் நினைவலைகள் சிதறடிக்க அந்த இடத்திலே நின்று விட்டாள். அதன் பின்பு சுய நினைவுக்கு வந்து தன்னை சுதாகரித்த ஓவியா, சேச்சி, இதற்காகத்தான் இந்த இடத்துக்கே நான் வருவதில்லை. எவ்வளவு சுகமான நினைவுகள், இந்த இடத்தை விட்டு சென்றால் சோகமான உணர்வுகள் தான் என்றபடி மெதுவாக நடந்து அந்த கலைக்கூடத்தில் அதிபரின் காரியாலயத்தின் வாசலில் சென்று தயங்கினால் உள்ளே செல்வதற்கு. யார் அங்கே இருப்பார்கள் என்று தெரியாது. அந்த வேளை அங்கு பணிபுரியும் பணியாள், அம்மா உங்களுக்கு என்ன வேண்டும், யாரை பார்க்க வேண்டும்? அவளை அவன் ஏற இறங்க பார்த்தாள். தெரிந்தவள் போலத்தான் இருக்கின்றது, ஆனால் அவனால் அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் அவளின் உருவம் தானே அங்கு எங்கு பார்த்தாலும் ஓவியமாக இருக்கின்றது. அந்த நினைவோ என்னவோ, அவள் பெருமூச்சுடன், ஆமாம், அதிபரை பார்க்க வேண்டும் என்றாள். இருங்களம்மா என்று கூறிவிட்டு உள்ளே சென்றவன் கவிதனிடம், ஐயா, தங்களை பார்ப்பதற்கென்று ஒரு அம்மா வந்து நிற்கின்றார், உள்ளே அனுப்பட்டுமா? அனுப்பிவிடு என்ற பெருமூச்சுடன் தலை குனிந்தவாறே, யார் வந்தது, எவர் வருகிறார்கள் என்று எதிர்பாராமல் குனிந்த குனிவினை தன் அலுவல்களை ஆற்றிக் கொண்டிருந்தான். அந்த வேளையில் மெதுவாக பூ போன்ற பாதத்தை மெல்ல எடுத்து உள்ளே வைத்து செல்லும் வேளையிலே களை இழந்த முகம், இளநரை விழுந்து கன்னத்தின் வழியே சுருண்டோடுகின்ற கேசம், மெலிந்த உடல், கருவளையம் போட்ட கண்கள், அழகான ஓவியா, அழகற்ற ஓவியமாக நடைப்பிடம் போல் அடிமேல் அடியெடுத்து வைத்து அதிபரின் மேசையின் முள் நின்றாள். குனிந்ததலை நிமிராமல், வந்தது யாரென்றும் பாராமல் கவிதன் தன் கடமையிலே குனிந்தவாறு கடமையாற்றிக் கொண்டு தூரிகையோடு இருக்கின்றான். அப்பொழுதும் கூட அவன் மேசையிலே வெள்ளைத்தாளும் தூரிகையும் வண்ணங்களும் தான் இருக்கின்றது. எந்த நேரத்தில் அவள் கண்களை வரைவான், காதுகளை வரைவான், சுருண்ட கேசத்தை வரைவான், ரசிப்பான், அவள் சேலையை வரைவான். இப்படி அவளை பற்றிய சிந்தனையிலே அங்கம் அங்கமாக ரசித்து அவன் உள்ளத்திலே பதிந்த ஓவியத்தை வரைந்து கொண்டே இருப்பான். உணவு உறக்கம் என்பதை மறந்தான். உணர்வு முழுவதும் ஓவியாதான். கரம் மட்டும் ஓவியத்தை வரையும், வண்ணத்தை குலைத்து பூசும். எப்படியெல்லாம் கிறுக்கி வைத்தாலும் அவன் வண்ணம் பூசியவுடன் அது உயிரோவியம் பெற்று எழும் ஓவியங்களாக இருக்கும். மாணவர்களுடன் அன்பாகவும் மதிப்பாகவும் நடந்து கொள்ளும் அவன் நடக்க முடியாதவாறு நாற்காலியில் அமர்ந்து மேசை மீது கிறுக்கிக் கொண்டு தலையை குனிந்தபடி வந்தவளை யாரென்றும் நிமிர்ந்து பாராமல் என்றான். வந்தவள் அடக்கமாக வணக்கம் என்று கூறிவிட்டு தன்னுடைய நியமன கடிதத்தை மேசை மீது வைக்கின்றான். காலச்சக்கரத்தில் கலையுடனே இணைந்த கவிதன் மட்டும் பட்ட படிப்புகள், சித்திரங்கள்,
அவள் செய்த ஆய்வுகள் அவனுக்கு பெரும் புகழை தேடி தந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி மேல் பதவிகளை பெற்று வந்து இங்கே அதிபராக இந்த பாடசாலையில் தான் இருக்கின்றான் என்பதை அவள் மட்டும் அறியவில்லை. ஏனியோருக்கு நன்கு தெரியும். அந்த வேளை வந்த கடிதத்தை மெதுவாக அவன் எடுத்து பார்க்கின்றான். மெதுவாக எடுத்து பார்த்துவிட்டு அந்த பெயர்களை வாசிக்கின்றான். வந்தவர் யார், என்ன பெயர் என்று எல்லாம் அவன் சிந்திக்கின்றான். ஓர் இடத்தில் வந்தவுடன் ஆசிரியை துணை ஆசிரியராக வந்திருக்கின்றார். அவளின் பெயர் அந்த கடிதத்தின் மேல் ஆழமாக பதிகின்றது. குறிந்துதலை நிமிராமல் இருந்தவன் நிமிர்ந்து பார்க்கின்றான், மீண்டும் பார்க்கின்றான், தலை குறிகின்றான், அங்கே பெயரை பார்க்கின்றான். அவளுடைய பெயர், தந்தை பெயர், வயது அத்தனையும் சரியாக இருக்கின்றது. ஆனால் உருவம் மட்டும் அடக்கத்தை அணிகலமாக ஏந்திய ஓவியா நிமிர்ந்து பார்க்கின்றாள். அது தன் கவிதைதான் என்று உணர்கின்றாள். ஆசிரியர் நியமன கடிதத்தை மேசை மீது வைத்துவிட்டு பதிலுக்காக காத்திருக்கின்றாள். அன்று தன் மனையை திருடிய மாய கண்ணன் இந்த கவிதை தான் என்று அறியாத ஓவியா அமைதியாக அந்த நியமன கடிதத்தை எடுத்து படித்த கவிதன் ஏனோ சினையானான் என்று சிந்திக்கின்றாள். தான் காதலித்த, தன் உள்ளத்தில் அடிநாதமான ஒலித்துக் கொண்டிருக்கும் என் ஓவியாவா இது? வாழ்க்கையில் இது என்ன சோதனை? நிமிர்ந்து பார்த்துவிட்டு ஏன் இவளுக்கு இந்த கோலம்? அது மட்டுமல்லாமல் இன்னமும் செல்வி ஓவியா என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இது கொடுமை, இந்த கொடுமை இது. கையில் கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவளை பார்க்கின்றான். கலை அரசி, அழகு தேவதை என்று அன்று கண்ட என் ஓவியாவா இது? காதோரம் விழுந்த சிறுநரை கன்னத்தில் கரைந்து கரைந்தோட காய்ந்த உதடுகள், இருண்ட கண்கள் போல் பொன்னகைகளை பழித்த புன்னகை இல்லை என்று ஓவியா தன்னை மறந்து அழைத்தான். ஓவியா மின்சாரம் தாக்கியது போன்று மீசிலித்து கண் நிமிர்ந்தாள். ஓவியா தன்னை மறந்து கவிதன் தாரை தாரையாக கண்ணீர் சொல்லிய கதிரையிலே நாற்காலியிலே விழுந்து விட்டாள் ஓவியா. அவளை தூக்கி நிறுத்தும் திராணி கூட கவிதனிடம் இல்லை. ஏழு வர்ணங்களையும் ஒன்று திரட்டி வரையப்பட்ட ஓவியத்தையே மிஞ்சும் அழகு தேவன் இப்படியானான்? கலை இழந்த முகம், ஒளி இழந்த கண்கள், ஏன் ஏன் தன்னை மறந்தான்? என்ன கவிதன், உங்களுக்கு ஏன் இந்த நிலை? அன்னை கலைவாணியின் அருள் படைப்பான நீங்கள் இப்படி இப்படி தெய்வமே, இதை காணவான் இந்த கலை குறித்து கல்லூரிக்கு இடம் மாற்றம் பெற்று வந்தேன். இது என்ன சோதனை என்று திகைத்து நிற்கையில் அவள் மான் போல விழி உருள பூ போன்ற முகம் சிவக்க அடக்க முடியாமல் கேட்டாள், ஏன் இந்த கோலம்? இதை காணவா நான் இங்கு வந்தேன், ஏன் இப்படி? தூண்டாமணி விளக்கென்றாலும் சரியான திரி தீண்டி இல்லை என்றால் உண்மையான ஒளி வீசுவது எப்படியோ அப்படியேதான் நான் என்று நான் அழுதழுக்க பதில் கொடுத்தான். பதிலுக்கு அவன் காத்திராமல் கலையகத்தின் உள்ளே செல்கின்றான். காரியாலயத்தின் உள்ளே பதிவேட்டினை எடுப்பதற்காக, அவளின் நியமன பத்திரத்தை சரியாக பதிவு செய்வதற்கு. அந்த உற்சாகத்தில் ஓவியாவை கண்டு அந்த பெரும் மகிழ்ச்சியில், அவளின் உருவத்தை கண்ட பெரும் அதிர்ச்சியில் எழுந்தவன் திரும்ப முடியாமல் ஊன்றுகோலும் இல்லாமல் தடுமாறி விழப்போகும் தருணத்தில் கவிதன் என்று கூறியபடியே தாங்கினாள் கவிதா.
தாங்கி பிடித்தவள் கண்ணீர் தார தாரையாவார். அவன் கலைந்திருந்த முடிகளை தழுவி பார்க்கும் பொழுது அவன் நடைப்பிணம் என்று தெரிந்து கொண்ட அவனால் எழுந்து நடக்க முடியாதவன். கால்கள் தானே ஊனம். உடனே ஓவியா மனதிலே என்ன நினைத்திருப்பாள், நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள், காலுக்கு காலாக நான் இருப்பேன் என்று கூறினாளா? தாங்கி பிடித்த அவன் அவளை அவன் ஏற்றுக்கொண்டானா? இருவரும் ஒன்றாக இணைந்தார்களா என்று எண்ணும் வேளையிலே அங்கு மொன்றின் தமிழ் வானொலியின் காற்றலையில் நேயர் விற்பது யாரோ ஒரு பாடலை கேட்கின்றார்கள். அந்த பாடல் ஒலிக்கின்றது.

இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மறந்தார்கள். அப்பொழுது அவன் கூறுகிறான், சிலை திரையால் மூடப்பட்ட இருந்தால் எப்படி இருக்கும்? அதுபோன்றுதான் நானும் இன்று ஒரு திரை மூடிய சிலையாக இருக்கின்றேன். ஓவியா என்றவன் கண்களை இருக மூடுகின்றான். மார்போடு அவனை அணைத்து பெருக்கி அணைத்து இருகப் பற்றி கொண்டு, இது உங்கள் ஓவியாதான் என்றும் உங்கள் ஓவியாதான் என்று இணைந்தார்கள் இருவரும். திரை மூடிய சிலை. கதையும் காணமும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். யாவும் கற்பனை ஆக்கம் சிந்தனை செல்வன், குரல் வடிவமும் சிந்தனை செல்வன். இது மதுரத்தமிழ் வானொலி 24 மணி நேரம்.

நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது காற்றோடு கதையும் காணமும். ஆக்கமும் குரல் வடிவமும் சிந்தனை செல்வன். மீண்டும் ஒரு காற்றோடு கதையும் காணும் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றியும் உறவுகளே.

0: ஒன்றியம் தமிழ் வானொலியில் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: அப்படின்னாங்க, ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான், ஏதோ ஒரு சின்ன அலுவலகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப ஏழை, வர்ற கொஞ்சம் வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தான். ஒரு நாள் தெரு வழியா அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். தெருவில் ஒரு காசு கிடந்தது, அதை பார்த்துட்டான், அது குனிஞ்சு எடுத்தான். அது ஒரு பழங்கால காசு. அந்த காசு நடுவில் ஒரு துளை இருந்தது, அதாவது துளையிட்ட நாணயம். பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு நாணயம் அது. துளையிட்ட நாணயம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது, அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இவன் கையில் அது கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனிமேல் என்னுடைய கஷ்டம்லாம் தீரப்போகுது, அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தன்னுடைய கோட்டு பையில் பத்திரமாக போட்டு வச்சுக்கிட்டான். அடிக்கடி அதை தொட்டு பார்த்துக்கிறது உண்டு, வெளியில் எடுக்க மாட்டான். இப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நிஜமாகவே அதிர்ஷ்டம் அவனை தேடி வர ஆரம்பிச்சுட்டுது. செல்வம் வந்து குவிஞ்சுது, பணம் பதவி புகழ் எல்லாம் வந்து சேர்ந்தது. சமூகத்தில் அவன் ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டான். எல்லாரும் அவனை பாராட்டினாங்க. அவன் எதை தொட்டாலும் வெற்றி, எல்லாம் அந்த காசோட மகிமை அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். தினமும் காலையில் அந்த கோட்டை போட்டுக்கிட்டு தான் வெளியில் கிளம்புவான். புறப்படுறதுக்கு முன்னாடி கோட்டு பாக்கெட்டை தொட்டு பார்த்துக்குவான், உள்ளே காசு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்குவான். அதுக்கப்புறம் தான் வெளியில் கிளம்புவான். இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. ஒரு நாள் அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டுது, அதாவது அந்த துளையிட்ட நாணயத்தை எடுத்து கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு. காலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தன்னுடைய மனைவிகிட்ட சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய அந்த நாணயத்தை இன்னைக்கு வெளியில் எடுத்து பார்க்க போகிறேன்னா. என்னத்துக்கு அது, இப்போ அதை பார்க்க வேணாமே அப்படின்னு மெதுவாக இழுத்தாங்க அந்த அம்மா. இல்லை இல்லை, நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு அவன் தன்னுடைய சட்ட பைக்குள்ளே கையை விட்டான். உள்ளே இருந்த நாணயத்தை வெளியில் எடுத்தான், பார்த்தான். பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமாக போச்சு, அந்த நாணயத்தில் தொலையே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் தான் ஒரு நாள் உங்கள் கோட்டு ரொம்பவும் தூசியாக இருக்கேன்னு சொல்லி அதை ஜன்னலுக்கு வெளியில் உதறினேன். உள்ளே இருந்த அந்த காசு அப்போ எனக்கு தெரியாது, ஞாபகத்தில் இல்லை, அது தெருவில் விழுந்துட்டது போல இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்குள்ளே அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தமாக இருக்குமேங்கிறதுக்காக நான் தான் வேற ஒரு நாணயத்தை எடுத்து சட்டப்பைக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க அந்த அம்மா. இது எப்போ நடந்ததுன்னு கேட்டான். உங்களுக்கு அந்த காசு கிடைச்சதே அன்னைக்கு மறுநாளே இது நடந்து போச்சு அப்படின்னாங்களாம். இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவனுடைய நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை, அதுதான் வேலை செஞ்சிருக்கு. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா முன்னேற முடியாது. ஒருத்தன் சொன்னானா, நான் எப்பவுமே என்ன தான் சார் நம்புவேன், மற்றவங்கள நம்ப மாட்டேன். நேற்றுக்கு பாருங்க, திடீர்னு 10 பேர் என்ன அடிக்க வந்துட்டாங்க, நான் ஒருத்தனாவே அதை சமாளித்தேன் அப்படின்றான் ரொம்ப பெருமையா. அது எப்படின்னு கேட்டாங்களாம், ஒரே ஓட்டமா அங்கிருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. நானா
0: இதுவரை நேரமும் ஒன்றியம் தமிழ் வானொலியின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். நன்றி, வணக்கம்.

வெளியில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. மோண்டீரியல் தமிழ் வானொலியில் அடுத்து வருவது குரலும் பொருளும். இன்றைய குரல் அதிகாரம் வான் சிறப்பு, குரல் 11. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று. மூவா அவர்கள் தரும் உரை: மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று. இனிய நேயர்கள், இதுவரை கேட்டது குரலும் பொருளும்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. மோண்டீரியல் தமிழ் வானொலியில் அடுத்து வருவது

இன்றைய குரல் அதிகாரம் நீத்தார் பெருமை. குரல் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். சாலமன் பாப்பையா அவர்கள் தரும் உரை. நிறைவான வாக்கு பெருமை உடைய மேன்மக்களின் உயர்வை அவர்கள் இவ்வுலகில் சொன்ன மந்திர சொற்களே அடையாளம் காட்டிவிடும். இனிய நேயர்கள், இதுவரை கேட்டது குரலும் பொருளும்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ, கனடா.

கலையகத்தில் இருந்து வணக்கம் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. கடந்த 351 பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்ந்த நாம் வாரம் வாரம் கேட்கும் பாட்டும் பதத்துக்கும் வரவேற்புகளும் ஆதரவும் பெருகிக் கொண்டிருக்கும் வேளை, நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த பாட்டும் பதமும் பல உறவினர்களின் படைப்பிலே மலர்ந்து வந்தன. இன்று மலர இருக்கும் 352 பாட்டும் பதமும் நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சிந்தனையிலே உதித்த புதிய கருத்துக்களை சுமந்து வந்து தன் 332 படைப்பாக தருகின்றார் சிந்தனை செல்வன். வாழ்வியல் தத்துவத்தை பலவாறு பின்னி பிணைந்து கொண்டு வந்த பாட்டும் பதங்களும் பல தடவைகளை பலவிதமான கருத்துக்களை எங்கள் வாழ்க்கையில் பின்னிக் கொண்டிருக்கும் சகல விடயங்களையும் எடுத்து 10, 9, 10, 11 பதங்கள் சேர்ந்த ஆன பாட்டும் பதத்தை தயாரித்து வந்த வேளையிலே இன்று தன்னுடைய 10 பாடல்களோடு அற்புதமான புதிய கருத்துக்களை சுமந்து வந்து ஒரு புதிய சிந்தனையையும் தர இருக்கின்றார் சிந்தனை செல்வன். தன்னுடைய 132 தயாரிப்பிலே 352 பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்வதற்காக வாழ்க்கையில் நாங்கள் எதைய தீர்மானிக்க வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் குறுகிய சுருக்கமான வழியிலே பக்குவமாக பதங்களை அடுக்கி ஒரு வாக்கியத்தை உருவாக்கி அதற்கேற்ற பாடல்களை, அதற்குரிய பதத்துக்கேற்ற முதல் பதங்களை கொண்ட பாடல்களை தென்னகத்து திரைப்பட துறையின் பாட்டு பகுதியிலே தேடி எடுத்து புகுத்தி அதை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். சிந்தனை செல்வன் நன்றியும் வணக்கமும் கூறி உங்களுக்கு ஏனென்றால் பொறுமையாக இருந்து பாட்டும் பதத்தை கேட்டு ஆதரவு தந்த உங்களுக்கு இன்றும் அதை மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம். பாட்டும் பதமும் 352 இன்றைய பாட்டும் பதத்தின் கருத்துக்களை சுமந்து வந்த பாடல்களை முதலில் கேட்போமாக இருந்தால் இன்றைய கருத்துக்களை பதிவதற்காக முதல் பாடல் சாந்தி நிலையம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. எப்படி பாடுகின்றது அந்த பாடல்? இதோ இப்படி பாடுகின்றது.

முதல் பதத்தை நாங்கள் கேட்ட சாந்தி நிலையம் திரைப்படுத்த பாடல் தந்தவர்களே இயற்கை என்ற பதத்தை பெற்றுக் கொண்டோம் முதல் பதமாக. இதுதான் இன்றைய பாட்டு பதமும் 352 முதல் பாடல் முதல் பதம். இரண்டாவது பதத்தை நாங்கள் பெற்று பொருத்த வேண்டும் என்பதற்காக தருகின்றேன். படகோட்டி என்ற திரைப்படத்தில் நான் தெரிவு செய்து இந்த பதம் இன்றைய இரண்டாவது பதம் வருவதற்கு இந்த பாடல் பொருத்தமாக இருக்கும். பாடலை கேட்போமா?

கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் என்ற பாடலே கொடுத்த என்ற பதம் இரண்டாவது பதமாக எங்களுக்கு தென்படுகின்றது. இரண்டு பதத்தையும் சேர்ப்போம், இயற்கை கொடுத்த என்ற பதம் வந்துவிட்டது. இரண்டு பதத்தையும் வைத்து இதையும் நாங்கள் முடிவு காண முடியாததனால் மூன்றாவது பாடலை கேட்போம். வா ராஜா வா என்ற திரைப்படத்தில் பாட இருக்கிறது, கேட்போமா அந்த பாடலை?

மூன்றாவது பாடல் வா ராஜா வா திரைப்படத்தில் பாடியவர்களை உண்மைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். உண்மை என்ற பதம் தாங்கி வந்ததல்லவா, இயற்கை கொடுத்த உண்மைகளை என்று நாங்கள் பொருத்திக் கொண்டு படிப்போம். இயற்கை கொடுத்த உண்மைகளை எஜமான் திரைப்படத்து பாடல் வந்து நான்காவது பதமாக தரப்போகின்றது ஒரு பதத்தை, அது என்ன பதம் என்று என்ன பாடல் என்று கேட்போம்.

ஒரு நாளும் என்ற பதம் வந்திருக்கின்றது. இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும், இதை வைத்து நாங்கள் எந்த முடிவுக்கும் பெற முடியாது, என்ன கூறப்போகின்றேன் என்பது உங்களுக்கு இப்பொழுது புரியாது. ஆனால் இயற்கை என்பதுதான் இந்த உலகம். இந்த உலகம் என்று நாங்கள் கருதி கொள்வது இது இயற்கை. இந்த இயற்கை எப்படி இயங்குகிறது, இந்த இயற்கை எப்படி செல்கின்றது, இந்த இயற்கையில் நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்பதெல்லாம் இயற்கை என்று நாங்கள் வணங்கிக் கொள்ளும் இறைவன் கொடுத்த வரன்கள், இறைவன் கொடுத்த கொடைகள், அவர் கொடுத்ததுதான் எல்லாம் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அவர் ஒருவரால் தான் இவற்றை எல்லாம் கொடுக்க முடியும். உண்மையான கர்மங்களை, உண்மையான சம்பவங்களை, உண்மையான விடயங்களை, உண்மையான அதிசயங்களை இன்றும் நாங்கள் அதிசயித்துக் கொண்டிருக்கின்றோம். இத்தனையோ ஆழமாக பதிந்திருக்கின்ற உண்மைகள் பல இறைவனால், இயற்கையால் படைக்கப்பட்டது. இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் என்ன செய்ய வேண்டும், ஒரு நாளும் என்று வந்துவிட்டது. அதுக்கு என்ன கருத்து, ஏன் இப்படி கூறுகின்றேன்? அப்படி என்றால், கட்டுமரக்காரன் திரைப்படத்து பாடல் வந்து ஒரு பதத்தை தர இருக்கின்றது. அந்த பாடலையும் கேட்போமே.

வெற்றி என்ற பதத்தை தந்திருக்கின்றது. இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி என்றுதான் வந்திருக்கிறது. என்னதை வரப்போகின்றது கருத்து என்று நாங்கள் கூற முடியாது இருக்கின்ற முடிவுக்கு வர முடியவில்லை. காதுக்கினிய கீதங்களாக நாங்கள் கேட்டு மகளும் வேளையில் அந்த இனிமையான கீதங்களை நாங்கள் கேட்கும் வண்ணம் அதற்குள்ளே வரும் முதல் பதங்களை தொகுத்து எடுத்து பொருத்தி கொண்டு வரும் வாக்கியம் எப்படி வந்து எங்களுக்கு முழுமை கேட்டு என்ன கருத்தை தரப்போகின்றது என்பதை நாங்கள் எண்ணித்தானே பார்க்க வேண்டும். அதற்காக இப்பொழுது வெற்றி என்ற பதத்தை கொண்டு வந்து ஐந்தாவது பதமாக பூர்த்தி பொருத்தினால் இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி என்று வந்திருக்கின்றது. அடுத்த படம் பாக்கியலட்சுமி திரைப்படத்து பாடலாக காணப்படுகின்றது. இந்த பாடலை தருகின்றேன். இனிமையான அந்த பாடலை கேட்கும் வேளையிலே முதல் பதத்தை அதிலிருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். ஆறாவது பதமாக கேட்போம் பாடலை.

ஆம், காண வந்த காட்சி என்ன? இந்த பாடலை எத்தனை தடவைகள் கேட்டிருக்கின்றோம் தென்னகத்து தமிழ் பட திரையிலே. அன்றிலிருந்து இன்று வரையும் ஆழமாக பதிந்து நெஞ்சத்தை திற வருடும் பாடல் காண வந்த காட்சி என்ன என்ற பாடலை தந்ததல்லவா? அதிலே காண என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். முதல் பதத்தை காண என்றால் கண்டுகொள்வதற்கு, காண்பது என்பதை கூறுகின்றது. அதை நாங்கள் இப்படி படித்து பார்ப்போம். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண என்று வந்துவிட்டது. ஆமாம், இந்த இயற்கை எத்தனை உண்மைகள், நிஜமான உண்மைகளை நிரந்தரமாக தந்திருக்கின்றது. அதை மாற்றி அமைக்கவோ அதற்கு ஈடு செய்யவோ முடியாத எத்தனையோ உண்மையான சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உண்மையான விடயங்கள் அதிசயமாக இருக்கின்றது. அந்த படைப்புகளை எண்ணும் பொழுதெல்லாம் அவற்றையெல்லாம் வெற்றி கொண்டு இன்னொரு உலகத்தை படைக்கவா அல்லது இன்னொரு விதிகளை இயற்றவா எங்களால் முடியாது என்றுதான் நான் எண்ணுகின்றேன். அந்த வகையில்தான் இந்த பாடல் அமைகின்றது. எல்லா இன்றைய பாட்டும் இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண. ஆனால் இந்த விஞ்ஞான உலகத்திலே எவ்வளவு முன்னேற்றம் கண்டு எவ்வளவோ எல்லாம் கண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ தெரியாத விடயங்களை தெரிகின்றார்கள். நேரத்தை மிச்சப்படுத்தி சுருக்கப்படுத்தி அதிகமான உற்பத்தியை பெருக்கி என்றெல்லாம் காணும் வேளையிலே, ஏனென்றால் ஜனத்தொகை அதிகரித்து இந்த சமுதாயத்திலே, மனித சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே பாரத்தை தாங்க முடியாமல் பூமி தடுமாறிக் கொண்டிருக்கும் இந்த உலகிலே எத்தனை புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும், எத்தனை சிறப்புகள் வந்தாலும், அது இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண அடுத்த பாடல் கூறுகின்றது. ஏழாவது பாடல் ராஜ சேவை திரைப்படத்திலிருந்து இப்படி எப்படி பாடலை கேட்போமே.

முடியாது என்ற பதத்தை தந்த அந்த பாடலிலே முதல்வரியை முடியாது என்ற பதமாக நாங்கள் ஏழாவது பதமாக கொண்டு சென்று பொருத்துவோம். முதல் வந்த ஆறு பதங்களோடும் ஒரு தடவை படிப்போம். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது தீர்க்கமாக கூறிவிட்டது இன்றைய பாட்டும் பதமும். சிந்தனை செல்வனின் சிந்தையில் உதித்த கருத்துக்கள் வந்து 132வது படைப்பிலே 352வது பாட்டு மதத்தை அலங்கரித்து இந்த கருத்துக்களை புகுத்திக் கொண்டிருக்கின்றன. சிந்திப்போம். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது என்று கூறுகிறாள். ஏன், எதற்காக, எப்படி என்பதற்கு அடுத்த மூன்று பாடல்களும் தரும் போல் தெரிகின்றது. ஆதலால் 8வது பதமாக உத்தமராசா திரைப்படத்தின் ஒரு அற்புதமான பாடலை தந்திருக்கின்றேன். அந்த பாடலையும் கேட்போமா? இனிமையான பாடல்களை கேட்டு மகளும் வேளையிலே எங்களை அந்த முதல் பதங்கள் கொண்டு வேறு வழிக்கு செல்கின்றன. இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது. இந்த பாடலை கேட்போம்.

இனிமையான அந்த பாடல் இந்த மாமனோட மனசு என்று பாடியவளே இந்த எந்த பதம் தான் எங்களுக்கு வேண்டும். இந்த பாட்டும் பதம் 352 8வது பதமாக இந்த என்ற பதத்தை கொண்டு தந்து மற்ற ஏனைய ஏழு வரிகளோடு ஏழு பதங்களோடும் பொருத்துவோம். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த என்று வந்துவிட்டது. இந்த எது என்பதற்காக அடுத்த பாடல் ஒரு கைதியின் டயரி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது இப்படி.

பாடல் என்ன? ஏபிசி நீவாசி என்ற பாடலே ஏ என்ற பதம் முதல் பதம். அந்த ஏ என்ற பதத்தை நாங்கள் இங்கு கொண்டு சென்று பொருத்தி பார்ப்போம். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது. இந்த ஏ இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றதே, இது முடிய முறையவில்லையே. 10வது பாடலையும் கேட்போம். உள்ளத்தை அள்ளித்தா என்ற திரைப்படத்து பாடல் பாடுகின்றது 10வது பதத்துக்காக.

ஐ லவ் யூ என்ற பாடலை தந்த வேளையில் ஐ என்ற பதம் எங்களுக்கு வேண்டும். இதற்காக இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த ஏஐயினால் என்று முடித்துவிட்டார். இன்றைய பாட்டும் பதத்தை சிந்தனை செல்வன் தன்னுடைய படைப்பில் ஒரு படைப்பாக. என் உறவுகளே, சிந்திக்கின்றீர்களா? முன்னம் படிக்கின்றேன். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த ஏஐயினால் என்று பேசுபொருளாக இருக்கின்ற உலகத்தை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற உண்மைகளுக்கு புறம்பாக உண்மைகள் நீரதாக நம்பக்கூடியதாக நம்ப முடியாததாக இருக்கின்ற இந்த ஏஐ பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை. இயற்கை தந்த உண்மைகளை வெல்லவில்லை. இன்னும் அந்த உண்மைகளை யாராலும் செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். எத்தனை அறிவியல் சாதனங்கள் எங்கெங்கெல்லாம் சென்று விட்டார்கள். ஏன் இந்த பூகோளத்தை விட்டு, இந்த பிரபஞ்சத்திலே நாங்கள் பூகோளத்திலிருந்து அங்கே வானவெளியிலே இருக்கின்ற சந்திரமண்டலம் செவ்வாய் மண்டலம் தான் சென்றார்கள், முற்றுப்பெறவே இல்லை. அதைவிட இவர்களால் பிறப்பு, நோய், மரணம் போன்றவற்றை வெல்ல அல்லது இதற்கு ஈடு செய்ய இன்னமும் முடியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களால் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. அதற்காக ஆண்டாண்டு தோறும் இந்த உண்மைகளும் புராண இதிகாச நூல்களும் வரலாறுகளும் அந்த அகழ் ஆராய்விலே கண்டுபிடிக்கப்பட்ட புதை பொருள்களிலே நாங்கள் சேகரித்த உண்மைகளும் அந்த உதாரணங்களும் அது எங்களை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இவற்றை புதிதாக எத்தனை தடம் புரண்டாலும், எத்தனை அறிவியல் வளர்ச்சி எத்தனையாவது அறிவுக்கு எட்டினாலும், இந்த உண்மைக்கு புறம்பாக, உண்மைக்கு மாறாக, உண்மைக்கு விரோதமாக, உண்மையை போல் தாங்களும் கண்டு வெற்றி காண முடியாது என்ற எண்ணத்தில் தான் இந்த சிந்தனை உதித்து ஒரு புதிய வகையிலே உங்களுக்கு தொகுத்து வழங்கி இருக்கின்றேன். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த ஏஐயினால் என்றால், எத்தனை அறிவியல் சாதனங்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து இப்பொழுது ஏஐ என்றது வந்திருக்கின்றன. நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு. இது நுண்ணறிவு மட்டுமல்ல, செயற்கை நுண்ணறிவு. அப்ப இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த இயற்கை தான் இறைவன். இறைவன் தான் ஆட்டி படைக்கின்றார். ஆடுவதும் ஓடுவதும் பாடுவதும் நீந்துவதும் எது செய்தாலும் அமனால் தான். அமனன்றி அனுபவம் அசையாது என்று இன்றைய ஆன்மீகத்திலே எல்லோரும் அதை அசைக்க முடியாத உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். கூத்து ஆடுவதும் குந்தி எழும்புவதும் அது ஆத்தாது எல்லாராலும், அது அவன் செயல். இவர்கள் எத்தனை அறிவியல் சாதனங்களை கொண்டு வந்து புகுத்தினாலும், எத்தனை ஓடி சென்றாலும், இங்குதான் என்னென்ன வித்தைகளை காட்டினாலும், இது முன்பு காட்டப்படாததல்ல, எங்கள் இதிகாசங்கள் புராணங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன இவர்கள் என்று காட்டுகின்ற விதங்கள் எல்லாம். அதனால் நீண்ட நேரம் எடுக்காமல் என்னுடைய பாட்டும் பதமும் 10 பதங்களையும் இப்படி தொகுத்து தருவதற்கு, என் சிந்தனையில் உதித்த கருத்தை சரியாக சீர்தூக்கி தருவதற்கு இந்த பாடல்களும் எனக்கு கிடைத்தபடியால் இதை கொண்டு வந்து தொகுத்து உங்கள் சிந்தனைக்கு தருகின்றேன். நல்ல கருத்துக்களை பெற்றுக் கொள்வோம், நல்ல கருத்துக்களை அறிந்து கொள்வோம், சிந்தனையை விரிவாக்குவோம். உண்மை என்று ஒன்று இருக்கின்றது, அதுக்கு புறம்பாக எத்தனை வந்தாலும் அது பெரிய அதிசயமாக இருக்காது. ஆனால் உண்மைதான் எங்களை சரியான முறையில் நெறிப்படுத்தி கொண்டு செல்லும் என்பதை தாழ்மையோடு கூறி இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்வு கேட்டு மறந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை தயார் செய்து எழுதுங்கள். கேட்டுவிட்டு மீண்டும் புனரப்பிப்பு செய்வோம். மீண்டும் படிக்கின்றேன். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த ஏஐயினால் என்று வந்திருக்கும் புதிய கண்டுபிடிப்பு, புதிய என்று கண்டுபிடித்துக் கொண்டே போகின்றார்கள். ஆனால் இவர்கள் யாவும் ஒரு உயிரை படைக்கவோ, ஒரு உயிர் மரணிக்கும் வேளை அதை நிறுத்தவோ, அல்லது ஒரு உயிருக்கு ஏற்பட்ட நோய்களை முற்றாக மனித குலத்திலே இல்லாமல் செய்யவோ, இந்த பிரபஞ்சத்திலே பிறந்திருக்கும் கிருமிகளை அழிக்கவோ இவர்களால் முடியாது. அது உண்மையானது, அது இயற்கையானது. அந்த இயற்கை அழிக்க யாராலும் முடியாது, எந்த சக்தியாலும் முடியாது என்பதை ஆணித்தரமாக கூறி மீண்டும் ஒரு தடவை படிக்கின்றேன். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த ஏஐயினால் என்று என் சிற்றரவு கட்டிய வகையிலே சிந்தனையில் உதித்த இந்த கருத்துக்கு பதங்களை சேர்த்து பாடலின் தந்தேன். கேட்டு மகிழ்வோம். அன்பு உறவுகளை மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாட்டும் பதமும் 352.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்புடன் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்வோம். முன்னிலை தமிழ் வானொலியின் விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்ப கீதங்கள். முதலில் என்மேல் விழுந்த மலை துளியே என்ற வரி கொண்ட பாடலை மே மாதம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போம். இந்த பாடலை இங்கிலாந்து நாடு அருள் மோகன் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னொரு பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். கண்ணு கொரு வண்ணக்கலி என்ற திரைப்படுத்த பாடல்தான் நீங்கள் தந்த பாடல். யார் அழுது யார் துன்பம் என்ற முதல் வரியோடு ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். எனக்கொரு கதை சொல்லு கண்ணா என்ற கதை என்ற பாடல்தான் நெஞ்சுக்கு நீதி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

நாங்கள் கேட்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் தந்த பாடல். திசிமா என்ற திரைப்படத்து பாடலை இன்று அவர் கேட்கின்றார். அந்த பாடல் ஐயையோ அம்மாடி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல். இந்து என்ற திரைப்படத்து பாடல் என்று நீங்கள் கேட்ட வேளையில் அந்த பாடல் பாடுகிறது எப்படி எப்படி என்ற வரி தொடுத்து.
1: எப்படி எப்படி சமஞ்சது எப்படி எப்படி எப்படி சமஞ்சது எப்படி

அவரை தொடர்ந்து ஒலுக்கி இருக்கும் இன்னமோர் பாடல் சின்ன மேகமே சின்ன மேகமே என்ற மழை என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை வன்கூவர் மாநிலம் கனடா இளவரசி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

நட்சத்திரம் என்ன, மண்ணோட சின்ன துரல் என்ன, எங்க

அடுத்து வரும் பாடலும் வன்கூவர் மாநிலத்திலிருந்து வசந்தி தந்த பாடலாக கேட்போம். பார்த்து பார்த்து நின்றிருந்தேன் என்ற நீ வருவாய் என திரைப்படுத்த பாடல்.

இவர்களோடு இணைந்து வான்கூவர் மாநிலம் கனடா காஞ்சிநாத் அந்த பாடலை கேட்டால் என்ன? அந்த பாடல் வசீகராஜ் திரைப்படத்து பாடல். ஒரு தடவை சொல்வாயா என்று வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து உறவினர்கள் தந்த பாடல்கள். கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலை. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன என்ற பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை பாட வைக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன், மாலா இவர்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி நீங்கள் தந்த பாடல். குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் என்ற பாடலை தந்த வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை. ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து நீண்ட நாள் பயணம் செய்கின்றார் இசைப்பயணத்திலே எங்களுடன் கேதீஸ். சிப்பிக்குள் முத்து திரைப்படத்து பாடலை இன்று கேட்க எங்களையும் கேட்க வைக்கின்றார் துள்ளி துள்ளி நீ பாடம்மா என்ற பாடலை. இது

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கன்னிகத்திலிருந்து ஒலிபரப்பாகும். விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். அரச கட்டளை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை சிங்காரப்பூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் வளமை போல என்றும் தந்திருக்கின்றார். அந்த பாடல் ஆட பிறந்தவளே ஆடவா என்று பாடலாக பாடுகின்றது.

நாமல்லவோ புயலுக்கும் நெருப்புக்கும் சிறை பாடு.

0: அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய மண் நிரேஷன் ஜெனீவா நகரிலிருந்து தந்த பாடல் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பேரே வரலாறு என்று பாடுகின்றது.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்

அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல். ஐரோப்பிய மண்ணில் இருந்து ஈழ நாட்டில் விடுமுறைக்காக காத்து நீண்ட நாள் போக்கிக் கொண்டிருக்கும் அன்பு என்னவள் எங்களை மறவாமல், நிலவு சுடுவதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து நாளும் என் மனம் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அத்தனை பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தபடி இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் இயக்கா வை சேனா ஆசான் அவர்கள். அந்த பாடல் அகத்தியர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. தாயை சிறந்த கோயிலும் இல்லை என்ற பாடலுடன்

நண்பர்களே, நாங்கள் இதுவரை நிரம்பும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விற்பவிடுமுறை பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடும் இசையோடும்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற முதல் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் தென்றலுக்கு என்றும் வயது 16 அன்றோ என்ற வரி கொண்ட பல்லவி சரணங்களை இணைத்து பயணம் திரைப்படத்தொழுது பாடுகின்றது. இந்த பாடலை நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கேட்கும் வேளையில் அவருடன் இணைந்து வளமை போல என்றும் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன் அவர்களோடு சண்முக பிரியா மற்றும் எடப்பாடி வில்லாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

தொடரும் பாடலை தருகின்றார். இன்றைய நாள் நல் வணக்கத்தை தந்து தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் அவர்கள் தரும் அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல். நியூ என்ற திரைப்படத்திலிருந்து காலையில் தினமும் கண்விழித்தாள் என்ற பாடலை வரி எடுத்து பாட வரும் வேளை அவருடன் இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் மற்றும் பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடல் நெய்வேலி மாநிலம். அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்த பாடல் முடிவல்ல ஆரம்பம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வருகின்றது. பாடிவா தென்றலே என்ற பாடலைத்தான் நீங்கள் கேட்டவர்களை இப்பொழுது பாடிக்கொண்டிருக்க, நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்க, உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்க ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நானும் இருக்கின்றேன் என்று ஓடி வந்து கேட்கின்றார் இன்னும் ஒரு பாடலை. அன்புடன் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் மற்றும் உறவினர்கள் நண்பர்களும் கேட்கும் அந்த பாடல் நீல வண்ண கண்ணா வாடா என்ற மங்கையர் திலகம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை பாடியிருப்பவர் பிரபல பின்னணி பாடகி பால சரஸ்வதி.

இவர் கேட்டுவிட்டால் அடுத்த பாடல் உடனே வரும் என்று எங்களுக்கு தெரியும். அந்த பாடல் கேட்டிருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். உலகத் தமிழர்களோடு மற்றும் அவரோடு இணைந்து இந்த பாடலை இன்று கேட்க வருகின்றார். மீண்டும் ஒரு உறவு, அவர் ஆர் கே முரளி அவர்கள் நண்பரும் உலகத் தமிழர்களும். அவர் கேட்ட அந்த பாடல் திரைப்படத்தை மாறி எழுதிவிட்டார் போல் தெரிகின்றது. அவர் தந்த பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து. அருகில் வந்தாள், உருகி நின்றாள், அன்பு தந்தாள் என்ற பாடல்.

தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிபாக இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களும் இணைந்து கேட்க வேண்டும் என்று அன்புடன் நீண்டகால உறவு ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தருகின்றார்கள் ஒரு பாடல். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படம் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் என்று பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் முடிவில் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று இரும்பு திரை என்ற திரைப்படத்து பாடலை ஆசை கொண்ட என்ற முதல்வரியை கொண்ட பாடலை தருகின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. வளமை போல இன்றும் ஷியாமலா பிரபா நீங்கள் கேட்கும் பாடலை உங்களோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா அவர்களோடு மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நட்பவி நரமுகையாள் தமிழினியாள் இவர்களும் கேட்க நாங்களும் கேட்கின்றோம் இணைந்து.

முதலில் தமிழ் வானொலியில் ஒலித்து வரும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் ராதை போல பாடும் மைனா என்ற கோகுலம் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து உறவுகளோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பிரபுவே, நாங்கள் கேட்கும் பாடல்களோ அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் உங்களுக்கான பாடல். ஏக்கநாபுரம் என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணளவு நீரோடை என்ற திரைப்படத்து என்ற பாடல் தான் நீங்கள் தந்த பாடல். இதோ அந்த பாடல்.

இறுதியாக இன்றைய விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல் பூஞ்சோலை காற்று என்று பாடி மகள வைக்கின்றது. என் இனிய காதலர்களே என்று திரைப்படுத்த பாடலாக வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு ஜோஜ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல்ல உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காட்டலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் இன்றும் மலர இருக்கின்றது பக்தி வேளை நேயர் விருப்ப பாடல்கள். சிறப்பான வாரம் ஒரு நாள் மலரும் பக்தி வேளை என்றும் பக்தியோடு மலர்ந்து ஆன்மீக சிந்தனையோடு கலந்து சென்ற வேளையிலே இணைந்து கொண்ட உறவுகளுள் முதலில் வந்து இணைந்து கொண்டார் லண்டனில் இருந்து கஸ்தூரி சயந்தன் அவர்கள். இன்றைய மாணக சிரார்த்த தினத்தை பற்றி அமாவாசையில் சிரார்த்த தினத்தை நாங்கள் எப்படி பித்ரு கடன்கள் புரிவது என்பதை பற்றி வந்தவர்கள் எல்லோரும் அலங்கரித்த வேளையிலே அவர் ஒரு திருப்புகளும் தந்து பாடலும் கேட்டிருக்கின்றார். முதலில் அவர் தந்த திருப்புகளை கேட்போம். ஒலிக்கின்றது அந்த திருப்புகள்.

தெய்வீக திருப்புகளுடன் முறைகளை அலங்கரிக்கும் திருப்புகளுள் ஒன்றான காலம் எடுத்து அணுகாதே என்ற திருப்புகளை பாடி எங்களுக்கு பல தகவல்களை தந்துவிட்டு அவர் தனக்கு விருப்பமாக இன்று ஒரு பாடலை தந்திருக்கின்றார். இன்றைய நாள் அஞ்சல் தினம் என்ற நாள் ஆகையால் அதை முன்னிட்டு இந்த பாடலை அனுப்புகிறேன் என் உறவுகள் அனைவருக்கும் என்று தந்திருக்கின்றார் ஒரு பாடல். அந்த பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது ஒலிக்கின்றது. இப்படி

அந்த வேளையிலே வடமை போல மகிழ்ச்சியோடு வந்து இணைந்து கொண்டார் மல்லியம் மகாலிங்கம். அவரும் இந்த ஆன்மீக சிந்தனையை அழகாக எங்களோடு பகிர்ந்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். அவரும் அஞ்சல் தின நினைவுகளையொட்டி அன்புள்ள மாண்பொழியே என்ற குழந்தையும் தெய்வமும் திரைப்படுத்த பாடலை கேட்ட வேளையில் அந்த பாடலும் இப்பொழுது ஒலிக்கின்றது. அன்பு உறவுகளே, பக்தி வேளை நேயர் விருப்பத்திலே.

உடனே வந்து இணைந்து கொண்டார். ஓம் நம சிவாய என்று எப்பொழுதும் சிவாய நம மந்திரத்தை கூறிக்கொள்ளும் அன்பு தேவா ஆர் தேவா அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலிருந்து வந்து இணைந்த வேளையிலே பக்தியும் பக்தி கொண்டாடும் விதமும் அதில் எத்தனை போலிகள் எத்தனை உண்மைகள் உண்டு என்பதை அழகாக போட்டு எங்களிடமிருந்து அவர் பொருள்களை வாங்கி அவர் சிறப்பான கருத்துக்களையும் பகிர்ந்துவிட்டு இறுதியிலே ஒரு பாடலையும் தந்திருக்கின்றார். அந்த பாடல் திருவருட்செல்வர் திரைப்படத்திலிருந்து இருக்கும் இடத்தை விட்டு எல்லாத இடம் தேடி என்ற கருத்தாளமுள்ள ஒரு தத்துவ பாடலை பக்தியோடு கேட்டவர்களை ஒலிக்கின்றது தேவா உங்களுக்கான பாடல்.

பழமைப்போடு அன்புடன் வந்து இணைந்து கொண்ட அன்பு மகளே ஷியாமலா, நீங்களும் வந்து இணைந்து காலங்கள், நிறங்கள், விதிகள் போன்றவற்றையெல்லாம் பேசி இந்த சிராத்த தினம் பற்றியும் நீங்கள் அறிந்தவற்றையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டு இனிமையான ஒரு பாடல் முருபக்தி பக்தையாக உங்களை எண்ணிக்கொண்டு தந்தீர்கள். ஒரு பாடல் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற திரைப்படத்திலிருந்து காவலுக்கு வேலுண்டு என்ற பாடலை இப்பொழுது அந்த பாடல் ஒலிக்கும் வேளை பக்தியோடு கேட்போம்.

மகள் அழகிய திருமகள் பள்ளி வந்தாளே, புறமகள் வருவதில் முதல் மகள் கோபம் கொண்டாளே. ஒரு மகள் அழகிய திருமகள் பள்ளி வந்தாளே, புறமகள் வருவதில் முதல் மகள் கோபம் கொண்டாளே.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரம் ஒரு நாள் மலரும் பக்தி நேயர் விருப்பம் பக்தி வேளை வந்து கலந்து கொண்ட உறவினர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கருத்துக்களை தெரிந்து விட்டு பதிந்த வேளையிலே ஒலிக்கின்றன அந்த பாடல்கள். அந்த வரிசையிலே அடுத்து வரும் பாடலும் அழகாக சிறப்பாக நீண்ட அளவு கருத்துக்களை அழகாக இந்த ஆன்மீகத்தை பற்றியும் ஆன்மீக தொழுகைகள் பற்றியும் அதில் வந்த ஓமங்கள் பற்றி தியாகங்கள் தீபங்கள் எல்லாம் பலவிதமான விடயங்களை எங்களோடு கலந்து அலசி கலந்து உரையாடிபட்டு அன்பன் ஞானசேகரன் நாச்சியார் கோயில் தஞ்சாவூரில் இருந்து வந்தவர் தந்து புதிய ஒரு பாடலையும் கேட்டிருக்கிறார். அந்த பாடல் வெள்ளிமலை மன்னவா என்ற கந்தன் கருணை திரைப்படுத்த பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. அவர் இந்த ஆன்மீக சிந்தனைகளும் ஆன்மீக கடமைகளையும் நாங்கள் செய்வோம், நம் முதியோரை பார்த்து வந்த வழி நாங்களும் அந்த வழி செல்லும் பொழுது எங்கள் வழி வருவதற்கு எதிர்கால சந்ததியும் பின்னோக்க வேண்டும் அல்லவா, அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் ஆழமாக எடுத்து கூறிவிட்டு கேட்ட பாடல் இப்பொழுது ஒலிக்கின்றது. என் உறவுகளே, வெள்ளிமலை மன்னவா ஞானசேகரன் உங்களுக்கான பாடல்.

அன்புடனே அடுத்த உறவாக வந்து இணைந்து கொண்டார். நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் வளமை போல அவர் தான் கண்ட கேட்ட அனுபவித்த உணர்ந்த உணர்வுகளையெல்லாம் எங்களோடு ஆன்மீக துறையிலே பங்கு பற்றி பல உதாரணங்களை எல்லாம் எடுத்துக் கூறிவிட்டு காலநிலைகள் பற்றி எல்லாம் கூறி நாங்கள் கடைபிடிப்பதால் ஏற்படும் நன்மை தீமைகளை அதில் உண்மைகளையும் எடுத்து உரைத்துவிட்டு முதலில் அவர் ஒரு திருவாசகத்தை பாடி காட்டியிருந்தார். அந்த திருவாசகத்தை ஒரு தடவை கேட்போமா? அவர் தந்த திருவாசகத்தை

திருவாசகத்தின் கருத்துக்களையும் புகுத்தி சமயத்தை எப்படி நாங்கள் நம்புகிறோம், சமயம் என்றால் என்ன, சமயத்துக்கு ஏற்றவாறு சமயத்தை மாற்றிக்கொள்ளாமல் சமயத்தில் உள்ள விதிமுறைகள் நியதிகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அதில் உண்மைகளை சரியாக தெரிந்து உண்மை உண்மைதான் என்று உணரும் வண்ணம் தான் கண்ட அனுபவத்தையும் கூறிவிட்டு ஒரு பாடலை அவர் முருகனடிமை அவர் ஒருப்பார். அவர் தந்த அந்த பாடல் தங்கமயம் முருகனின் சன்னிதானம் என்று அவருக்காக பாடும் இந்த பாடலை நாங்கள் இணைந்து கேட்போம். இன்றைய பக்தி வேளை நேயர் விருப்பத்திலே

மேலும் கே கே நகர் சென்னையிலிருந்து வந்த அன்பு மகளே ரேவதி, வளமை போல நீங்கள் ஆன்மீக தொண்டில் பல விடயங்களில் பல வழிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் வந்து வானொலியில் வந்து வானொலியில் ஆன்மீகம் பரப்பி ஆன்மீகத்தை பற்றிய சிறப்புகளை எடுத்து தரும் வண்ணம் திருப்புகளை தந்து திருப்புகளின் பொழிப்புரைகளையும் தந்து அழகாக கூறி செல்வீர்கள். அந்த வகையில் இன்றும் அற்புதமான ஒரு திருப்புகளை இன்றைய நாளுக்கு பொருத்தமாக கொடுத்திருக்கின்றீர்கள் என்றால் என்ன வேண்டும், அந்த திருப்புகளை நாங்கள் ஒரு தடவை கேட்போம். அந்த திருப்புகள் ஒலிக்கை

இப்பொழுது நீங்கள் தந்த அந்த திருப்புகள் பாட இருக்கும் வேளையில் அடியார் மனம் சலிக்க என்ற முதல் வரியை கொண்டு அந்த திருப்புகளை நாங்களும் கேட்டு மகளும் வண்ணம் தந்தீர்கள் அல்லவா? அந்த பாடலை முதலில் அந்த திருப்புகளை முதலில் கேட்போம்.

ஆன்மீகம் என்பது வழிவழி வந்த ஒரு வரலாறு என்றல்ல, அது நியதி, அதுதான் விதி. அது வழிவழி எப்படி வந்து வளர்ந்து வந்ததோ, அதில் உள்ள உண்மைகள் எத்தனை இருக்கின்றதோ, அதற்கான எத்தனை சான்றுகள் எல்லாம் இருந்த வேளையிலும் நாங்களும் அந்த வழிவழியை பின்பற்றி எங்கள் கடமைகளை, எங்களுக்கான இந்த வழிமுறைகளை எங்கள் சந்ததிகளும் செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை ஆழமாக பதித்து சென்ற வேளையிலே நீங்களும் அதற்கு ஈடாக பேசி மகிழ்ந்துவிட்டு நல்ல கருத்துக்களை தந்த வேளையில் ஒரு பாடலை தந்தீர்கள். நீண்ட நாட்காற்றலையும் நான் கேட்கவில்லை. இந்த பாடல் முன்பு பல தடவைகள் கேட்டிருக்கின்றோம். இப்பொழுது நீண்ட நாள் கேட்கவில்லை அந்த பாடல், அன்பின் அலைகள் என்ற திரைப்படத்து பாடல் தான் நீங்கள் கேட்டீர்கள். அற்புதமான கருத்துள்ள பாடல். நல்லவர் சொல்லை நான் கேட்போம் என்று பாடுகின்றது அந்த பாடல். ரேவதி உங்களுக்கான பாடல்.

உறுதியாக வந்து இணைந்து இன்றைய பக்தி வேலையை சிறப்பித்து அழகாக கருத்துக்களை அளவாக மகிழ்வாக புனைந்து அல்ல, அவர் புகழ்ந்து அல்ல, உண்மை சம்பவங்களை எடுத்து கூறி சென்றிருந்தார் அன்பு காட்பாடி சந்திரசேகரன். சந்திரசேகரன் விதிமுறைகளையும் நியதிகளையும் கூறுவதோடல்லாமல் அந்த வழிமுறைகளையும் அழகாக எடுத்துக் கூறி அதனால் வரும் நன்மை தீமைகளையும் எங்களோடு கலந்து பரிமாறிக் கொண்டார். மற்றவர்களைப் போல எல்லோரையும் போல அவரும் வந்து அழகாக சிறப்பாக பேசிவிட்டு ஒரு பாடல் தனக்கு விருப்பமான பாடல் பணியோடு வந்தும் களை தெரியாமல் ஆன்மீகம் என்றால் ஓடி வந்து சேர்ந்து விட்டார். எங்களோடு அந்த பணிகளின் சுமைகள் மறந்து அதற்கு எல்லாம் நிம்மதியும் அமைதியும் தேடித் தரும் மனசாந்திக்காகத்தான் இவற்றை எல்லாம் செய்கின்றோம். உலகில் நாங்கள் வாழும் வகையிலே மனம் சாந்தி அடைய வேண்டும். எங்களை விட்டு சென்று எங்கள் மூதாதையர்கள் மனமும் ஆன்மாவும் சாந்தி அடைய வேண்டும் என்ற தார்மீக கருத்துக்களை எல்லாம் எடுத்து கூறிவிட்டு அவர் கேட்ட அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பிகில் என்ற திரைப்படத்து பாடலை தாருங்கள் என்று கேட்டிருந்தார். இதோ அந்த பாடலையும் தருகின்றேன். ஒன்றிய தமிழ் வானொலியின் பக்தி வேளை நேயர் விருப்பத்திலே.

நேயர் விருப்பம் பக்தி கூடி நல்ல நீளமாக பயன்பட்டு இனிமையான பாடல்களை அவர்கள் தந்தவர்களை கேட்டு மகிழ்ந்தோம். பக்தியோடு நாங்கள் எங்கள் ஆன்மீகத்திலே வழிநடப்போம். ஆன்மீகம் ஒருபோதும் எங்களை தாளவிடாது. அது வாழ்க்கை பயணத்திலே உள்ள துன்பங்களை மீட்டு மீள வைத்து எங்களை உரையடி சேர வைக்கும் என்பதில் நம்பிக்கை உண்டு. அருள் இல்லார்க்கு பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்பதை ஆணித்தரமாக நிலைநிறுத்தி அதை கடைபிடிக்கும் வழிமுறைகளை நாங்கள் பலவாறு அலசிக் கொண்டிருந்தோம். இந்த பக்தி வேளையிலே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு முந்தைய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே எங்களுக்கும் 2 மணி நேரங்களை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவன் அருள் கூட்டி இந்த முந்தையல் தமிழ் வானொலியின் அதிபர் MTR FM அதிபர் வான் அரசி மீரா அவர்களுக்கும் பக்தி கூர்ந்த நன்றியை கூறி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், வாழ்க்கையில் அமைதியும் சாந்தியும் நிலவ வேண்டும். நாங்கள் அன்பு கருணை சாந்தம் அறம் மனித நேயம் ஜீவகருண்யம் காத்து வாழ்வோம் வளமாக என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம்.

0: என்கொரு இன உள்ளு தமிழன் என்கொரு இன உள்ளு தனியே அவர் பொரு குணவுண்டு தனியே அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்

ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் சித்திர செவ்வானம் திரிக்க கண்டேன், காற்றிலே வரும் கீதம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று முதல் பாடலாக ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் வளமை போல இன்றும் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறைபாண்டியன், காந்திமதி இவர்களை நினைத்து கேட்கும் வேளையிலே நாங்கள் முனைவோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பழமை போல என்றும் இன்றைய தின நல்வாழ்த்துக்களை கூறி பாடல் கேட்டிருக்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆப்பநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் அவரோடு இணைந்து கேட்கின்றார்கள். சின்னம் சிறு சிட்டே என்ற சீனா கற்கண்டே என்ற அற்புதமான ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் என்று கேட்டாலும் இனிக்கும் அந்த பாடலை தந்தது அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படம்.

தொடர்ந்து கேட்க இருக்கும் பாடல்களுள் தங்கரங்கன் என்ற திரைப்படுத்து பாடல் ஒன்று கேட்டுக் கொள்வோம். உதடுகளில் உனது பெயர் ஒட்டி கொண்டது என்ற பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலை இன்று நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்களும் சரவணன் தங்கம் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மூன்றில் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று எங்கள் பாடல்களும் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவுகளும் நண்பர்களும் கேட்கின்றார்கள். நீலவண்ண கண்ணனி உனது எண்ணமெல்லாம் நான் அறிவேன் என்ற அற்புதமான அந்த பாடல் இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலிலே மல்லிகா என்ற திரைப்படத்தில் ஒலித்ததை இன்று இங்கு ஒலிக்க வைக்கின்றார்கள்.

இவர்கள் அந்த பாடலை கேட்கும்படியேதான் மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தனது நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்க விரும்பும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. நீர்க்குமிழி என்ற திரைப்படத்திலிருந்து ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்ற தத்துவமான பாடல்.

திரும்பியான இந்த பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல் கேட்போமா? அந்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும் என்ற பாடல். கல்யாண பரிசு திரைப்படுத்து பாடலை இன்று தன்னோடும் தன்னுடைய உறவுகளோடும் இணைந்து கேட்கின்றார் நீண்ட கால உறவு ஜெகபர் சாதிக் அவர்கள். நாகப்பட்டினம் நாகூரில் இருந்து உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாஹா, இம்ரான் ஷாஹில் இவர்கள் மட்டுமல்ல உலகத் தமிழர்களும் கேட்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள்.

0: காதல் இன்பத்தேனையும்.
1: அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் மிகவும் சிறப்பான பாடல் ஒன்று. திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும் ஜெயபீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுஸ்ரீ சிவசங்கரன் மற்றும் நற்பவி நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் இணைந்து கேட்கும் வரச்சொல்லடி அவனை வரச்சொல்லடி என்ற பாதுகாப்பு என்ற திரைப்படத்து பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகிழும் இந்த வேளையிலேதான் இன்னும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். கோடி அருவி கொட்டுதே என்ற பாடல்தான் அந்த பாடல். மகந்தா சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

சிறுவை சந்தன்ராஜ் அவர்கள் கேட்ட பாடலை தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் பொன் மனம் என்ற திரைப்படுத்த பாடல். அழகா அழகா என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரத்தீஸ் அவர்கள்.

துணை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் தித்திக்கும் தீனான பாடல்கள் வரிசையில் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நடவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் அவர்கள். ஜோர்ஜ், உங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் ஐஸ் என்ற திரைப்படத்திலிருந்து சிலையோ சிலையோ என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீயர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலமும் கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகள செய்கின்றோம். மனுவல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் நிலவில் அமுது ஒழுக ஒழுக என்ற வரி கொண்ட முதல் வரியை தரும் பாடல் இளையவன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன்.

அவர் தந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வீணமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் திருநகரிலிருந்து டிராஞ்சி தந்த பாடல் என்னவென்று சொல்வதம்மா என்ற பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவர் தந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் மத்தியமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து ராணி நீங்கள் தந்த பாடல். வரவேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் என்ற இனிமையான பாடலை மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள். நாங்கள் இணைகின்றோம், கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடல் தனுஷன் மொன்றியல் மாநகரம் கண்டாவில் இருந்து அடிச்சா சிக்ஸரு என்று கூறும் ஒரு பாடல் ஐ லவ் யூடா என்று திரைப்படுத்த பாடலாக ஒலிக்க இருக்கின்றது.

மீண்டும் ஒரு பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தருகின்றார். அந்த பாடல் அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணிலே என்ன உண்டு என்று கேட்டு பாடுகின்றது.

நாங்கள் கேட்பது ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டும் இருக்கும் தினமும் மலர்பது போல் இன்றும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

அடுத்து ஒலிக்கு இருக்கும் பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றன. ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் தந்த பாடல்கள். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம், பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தருகின்றார்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை. அந்த பாடல் ஒரு காதல் தேவதை என்ற வரியை முதலில் கொண்டு இதய தாமரை திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்தவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தினமும் வந்து பாடலை கேட்கும் நீண்ட கால உறவு எங்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேவிஸ் அவர்கள். கேவிஸ் அவர்கள் தரும் பாடல் ஆரம்ப காலம் ஒரு பக்க தாளம் என்ற பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி தந்த பாடலையும் கேட்டுவிடுவோம். ஐ என்ற திரைப்படத்திலிருந்து பூக்களையே சற்று ஓய்வெடுங்கள் என்று கூறி பாடி அசத்துகின்றது.

ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் படி ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் கனடா உறவினர்கள் தரும் பாடல்களோடு இணைவோம். கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் வாகன் என்ற திரைப்படத்திலிருந்து பூந்தலும் தென்றலை தேடி என்ற வரியெடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் பாடலும் கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து காஞ்சனா என்று தந்திருக்கின்றார். பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை தெரிவு செய்து தந்த வேளையிலே உன் மனசில என்ற வரியை கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

ஒருங்கிணைந்து ஒலிக்க வைக்கின்றார் ஒரு பாடலை. சிட்டுக்குருவி என்று பாடுகின்றது பரசுராம் திரைப்படத்திலிருந்து. மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்தின் வசந்தி, நீங்கள் தந்த பாடல்.

இருக்கும் பாடல் பொன் அந்தி மாலை பொழுது என்ற வரி கொண்ட பாடல் இதய வீணை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்று சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து அன்பு மகாலிங்கம் அனுப்பி வைத்து எங்களையும் கேட்க வைத்து தானும் கேட்டு மகிழ்ந்தார் ஒலிக்கின்றது பாடல்.

அந்த வேளையிலேதான் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிவேஷன் தந்த பாடலையும் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் இமேஜ் என்ற திரைப்படத்தில் காதல் என்னும் வார்த்தைக்கே என்று பாடலை ஒலிக்க வைக்கின்றார். கேட்போம்.

நாங்கள் கேட்டு மகளும் உங்கள் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து இறுதிப் பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் நிகழ்ச்சியை. ஏரிக்கரை பூங்காற்றே என்ற பாட்டுடன் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தந்து நிறைவேற்றி வைப்பவர் கனடா கண்ணு அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய க வை சீனா ஆசான் அவர்கள்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தித்திக்கும் தேனான பாடல்களாக திசை என்ற இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பிச் செல்கின்றது என்றுதான் கூற வேண்டும். பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கும் பாடலை கேட்டு மகிழ வைத்தவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடும் இசையோடும்.

0: அன்னை தந்தையோடு ஆசான் தெய்வத்தை வணங்கும் நான் அவர்களை வணங்குவதோடு என் அன்பினை நெஞ்சங்களை உங்களையும் வணங்கி மொழியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நேரொலியில் வந்து இணைந்து மனம் விரும்பும் பாடல்களை அன்பு உறவுகள் தருவார்கள், அதை ஒளிபரப்ப வேண்டும், தருவேன் என்று கூறிக்கொண்டு காற்றலையில் அமர்ந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் 2022 ஆண்டு 3 மாதம் 10 நாள் இன்று கனடாவில் 11 நாள் வெள்ளிக்கிழமை 7 நாட்டிலும் தமிழகத்திலும் காட்டப்படுகின்றது. இந்த வேளையிலே இனிமையான பாடலை கேட்டு மகிழ வேண்டும் என்று ஆவலோடு ஆதங்கத்தோடு வந்து காத்தலையை எதிர்நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளை அழைத்து அவர்கள் பாடல்களை பதிவு செய்து தருவதற்காக முதலாவது அன்பு உறவு யாராக இருக்கும் என்று அவரை அழைத்து விடுவோமா பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மகன். திருப்போடு வந்திருக்கின்றீர்கள். மகள்வோடு முகமலர்ச்சியோடு வந்திருக்கும் அன்பு மகனை வரவேற்கும் கும்பகோணத்திலிருந்து லெனின் அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: மீரம்மா நலமா இருக்கேன். நான் நலமா இருக்கேன்பா.
0: மீரம்மா நலமாக இருக்கின்றார். ஆனால் சிறிது உடல்நல குறைவு தான். இருப்பினும் அது சீர் செய்யப்பட்டுவிடும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நீங்கள் நலமாக சிறப்பாக இருப்பதை கேட்டு நாங்கள் மகிழ்வடைகின்றோம். அங்கே உங்கள் பகுதியில் இன்றைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வழக்கம் போல இயல்பாக தான்பா இருக்குப்பா.
0: வழக்கம் போல இயல்பாக. இன்னும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமையா வியாழக்கிழமையா?
1: இந்த வெள்ளிக்கிழமைப்பா.
0: ஆனா எங்களுக்கு வியாழக்கிழமை ஆகிவிட்டது.
1: இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெள்ளிக்கிழமை.
0: எங்களை முந்திக்கொண்டே செல்வீர்கள் எப்ப பார்த்தாலும் இல்லையா? நாங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களை எட்டி பிடித்து விடாமனால் பின்னுக்குத்தான் தள்ளி இருக்கணும். இது பூகோள அமைப்பின் வித்தியாசம். இங்கே குளிர் ஓரளவு குறைவுபட்டுக் கொண்டு செல்கின்றது. அது மகிழ்ச்சியான செய்தியா இருந்தாலும் அங்கே குளிராக இருக்கின்றதா வெப்பமாக இருக்கின்றதா? சாதாரணமாக
1: இனிமேல் வெப்பம் தான் அதிகமா இருக்கும்.
0: வெப்பம் தான் அதிகமான காலம். அப்படியான பருவகாலம் தானே. சரி, இந்த வரையில் என்ன பாடலை இந்த காற்றலையில் கலந்து எங்களையும் கேட்டு மகிழ வைக்கப் போகின்றீர்கள்? முதலாவது பாடலாக லெனின் ஒருவரும் கேட்காத பாடலை கேட்கின்றீர்களே. என்ன பாடலா இருக்கும் லெனின்? ஒருவரும் கேட்காத பாடலா? தெரியாத பாடல் ஒன்றை கேட்டுவிட்டீர்கள் போக்கு. ஒருவருக்கும் கேட்காத பாடலா லெனின்? என்ன கேட்கவில்லை, கேட்கவில்லை மானே.
1: அப்பா கேக்குறீங்களா?
0: இப்பொழுது ஒருவரும் கேட்காத பாடலோ என்ன? சரி, என்ன பாடலா இருக்கும்? முதல் விரைவில் கூறுங்கள்.
1: அப்பா, இன்று பிறந்த நாள் காணும் MTR வானொலியின் அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த நட்சத்திர அறிவிப்பாளர் திருமதி ரேவதி அம்மா அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாகவும் MTR வானொலியின் குடும்பத்தின் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பான வாழ்த்தை தந்த உங்களுக்கு நன்றியை கூறும் இந்த வேளையில் அவரும் இந்த வாழ்த்தை கேட்டுக் கொண்டிருப்பார் சென்னையிலே இருந்து என்று எண்ணிக்கொண்டு. சரி, பாடலையும் கூறுங்கள். என்ன பாடலாக இருக்கும் லெனின்? உங்களுடைய அழைப்பில் பிழை இருக்கின்றது ஐயா. வரவே இல்லை, உங்கள் ஒளி வருவதே இல்லை. எனக்கு உங்கள் ஒளி கிடைக்கவில்லை. என்ன பாடலாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்? பாடல்
1: குறியேட்டமம் திரைப்படம் பா.
0: என்ன என்ன திரைப்படம்?
1: மலர்கள் நினைந்தன பனியாலை அந்த பாடல் பா.
0: ஓ, இதய கமலம். இதய கமலம். மலர்கள் நினைந்தன பனியாலை என்ற அந்த பாடல் உங்களுக்காக முதல் பாடலாக அளிக்கின்றது. உங்கள் வாழ்த்துக்களும் பதித்தவுடன்
1: நன்றி.
0: நன்றி
1: நன்றிப்பா.
0: சந்திப்போம். அடுத்த உறவு ஆவலோடு அழைக்கின்றார். அவர் யாராக இருக்கலாம் என்று பார்ப்போம். அந்த ஒரு யாருமில்ல, எங்களுடைய ராஜேந்திரன் கரூரில் இருந்து அழைக்கின்றார். வணக்கம் ராஜேந்திரன் அவர்களே.
2: வணக்கம்.
0: வணக்கம் மகனே. வணக்கம் மகனே. நலமாக இருக்கின்றீர்களா ராஜேந்திரன்?
2: நலமாக இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறோம்.
0: நலமாக மகிழ்ச்சியாக இருப்பது கேட்டு மகிழ்ந்தோம். நாங்களும் அவ்வண்ணமே இருக்கின்றோம். இன்று என்ன பாடல் மகளாக இருக்கின்றீர்கள் எங்களோடு?
2: அப்பா, இது சத்தியம் படம்பா.
0: இது சத்தியமா கூறுகிறீர்களா? சத்தியமாக கூறுவேன். இது சத்தியம். சரி, அது என்ன பாடலா இருக்கும்?
2: குங்கும பொட்டு குழுந்து வெடியா அந்த பாட்டுப்பா.
0: எங்கே அந்த பாடல் பாருங்கள்.
2: குங்குமப்பட்டு குலுங்கு வரமாட்டேன்.
0: அப்படியா பாடம்? குங்குமப்பட்டு குலுங்கு வேடி நல்ல கோமள மஞ்சள் விளங்கு வேடி. அந்த பாடம் அந்த பாடம் எட்டி பிடிங்க, எட்டி பிடிங்க, எட்டி பிடிங்க, விட்டுடாதீங்க. குங்குமப்பட்டு குலுங்கு தடி இனிமையான அந்த பாடல் உங்களுக்கு இரண்டாவது பாடலா காட்டுல கிடைக்கும். இந்த நல்ல வேலையில என்ன
2: அதிர்ஷ்டசாலி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? அவர்தான் எங்கள் அன்பு உறவு குரு பாஸ்கர் அவர்கள். வணக்கம் குரு பாஸ்கர் அவர்களே.
3: ஹலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம் குரு பாஸ்கர். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமாக, பலமாக, மகிழ்வாக, சிரிப்பாக, சிறப்பாக இருக்கின்றோம். நீங்கள்?
3: சரியா, நாங்களும் அப்படி இருக்கேன்.
0: இப்ப தாங்கள் எங்கே பிரசன்னமாக இருக்கின்றீர்கள்? சிதம்பரத்துல சரியில்லை.
3: சிதம்பரத்துல மதியம் 12:30 தான் கிளம்புவேன்.
0: சரி, சிதம்பரத்து அரசு சென்று வாருங்கள். சிறப்பாக, நலமாக, பாதுகாப்பாக என்ன பாடலை தந்துவிட்டு சொல்ல போகின்றீர்கள்?
3: இன்று ரேவதி அவர்களுக்கு பிறந்த நாள் ஐயா.
0: கூறுங்கள்.
3: வாழ்த்துக்கள் சொல்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: அவ்வளவுதானா? சரி, வாழ்த்து விட்டீர்களா? நல்ல
3: உங்க வாழ்த்து. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதுக்காக ஒரு பாடல் ஒன்று போடுங்க.
0: பாடல் போடுறத விட உங்கள் உரையிலேயே உங்கள் உள்ளத்திலிருந்து அந்த வாழ்த்து வர வேண்டும். பழகிக் கொள்ளுங்கள், அந்த வாழ்த்து வர வேண்டும். பிறந்த நாளை காணும் அன்பு சகோதரி ரேவதி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை. எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் என்று அழகாக வாழ்த்தி பழக வேண்டும். வாழ்த்து சொல்றேன் ஐயா. எல்லாம் முடியவில்லை, அது சொல்லலை. நீங்க சொல்ல சரியா, பழகிக்கொள்ள வேண்டும்.
3: வாழ்த்து அனுப்பியிருக்கேன் மெசேஜில்.
0: அதை அனுப்புறது நான் படிப்பேன், அவ படிக்க மாட்டான். நீங்கள் சொல்ல வேண்டும். மற்றவர்கள் கேட்கக்கூடியதை அனுப்பி அப்படி அப்படி நீங்கள் எழுதியிருந்தால் ஏன் சொல்ல வேண்டும்? இப்ப சொல்றேன். அப்படி அல்ல, வாழ்த்து சொல்லுவதுனா வாழ்த்தி சொல்ல. கும்பகோணம் எங்களுடைய இளைஞன் கூறினார் அதே போன்று. நீங்களும் உங்கள் வார்த்தைகளால் கூற வேண்டும், அதை பழகி கொள்ள வேண்டும் ஐயா. சரி, நல்ல உங்கள் வாழ்த்துக்கள் அவரை சென்றடையும். வாழ்த்துக்களுக்கு வாழ்த்து நினைத்தவைக்கே நன்றி. அப்ப என்ன பாடலை கேட்போம்?
3: வந்து இந்த பட்டிக்கடாப்பட்டினம் படத்துல இருந்து நல்வாழ்த்து நான் சொல்வேன் அந்த பாட்டு போடுங்க.
0: நல்வாழ்த்து நான் சொல்வேன் என்ற பாடல், அந்த பாடல் அனுப்புகிறேன். நல்வாழ்த்து நான் சொல்வேன், நன்றி. அந்த வாழ்த்து பாடல் அவரை சென்றடையும். நல்வாழ்த்து நான் சொல்வேன் என்ற பாடல் குரு பாஸ்கர். நலமாக, பலமாக, பாதுகாப்பாக, வளமாக சென்றும் இடம் பெற வேண்டும் ஊருக்கு நீங்கள். நன்றி நன்றி நன்றி
3: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி மகனே. அடுத்த பாடல யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருகின்றீர்களா? யார் வருகின்றீர்கள் என்று பார்ப்போம். அடித்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது பலர். தொடர்ந்து வாருங்கள். கும்பகோணம் எங்களுடைய அன்பு லெனின் ஒரு பாடல் கேட்டிருந்தார், மலர்கள் நனைந்தன பனியாளி என்ற ஒரு பாடல். அது இதய கவனம் திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் இன்று தனக்கு விருப்பமான பாடல், அவனுடைய வாழ்த்தோடு சேர்த்து தர வேண்டும் என்று கேட்டிருந்த வேளையில் அவர் பாடலை கொடுப்போமா? கும்பகோணன் வருகின்ற ஐயா, உங்கள் பாடல் பாடலை கேட்டு மகிழ்ந்துருவோம். நாங்களும் மகிழ்கின்றோம், அவர்களும் மகிழ்வார்கள். எங்களுடைய வானொலியின் 24 மணி தமிழ்ச்சேவையிலே ஒலிக்கும் பாடலாக வருகின்றது, மலர்கள் நனைந்தன பனியாளி என்ற பாடல்.

0: இனிமையான ஒரு நல்ல பாடல் ஒன்று. அதிகாலையிலே கதிரவன் ஒளியாலே குளிர்நிலை இல்லாமல் பதமான நிலையோடு பக்குவமாக எழுந்து மகள்வோடு இருக்கும் ஒரு மனோநிலையத்தில் அந்த பாடலை கேட்டவேளை அன்பு எங்கள் தலைவர் என்று எல்லாராலும் அழைக்கப்படும் தர்மபுரியிலிருந்து ராஜ்குமார் அவர்கள் காத்துக்கொண்டிருக்கின்றார் பேசுவதற்காக. அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் ராஜ்குமார்.
1: ராஜ்குமார் நலமாங்கியா? நலம்.
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கிறேங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேங்க, நம்ம ரேவதி அம்மாவுக்கு பிறந்த நாள்.
0: வாழ்த்துங்கள்.
1: வாழ்த்துங்க அந்த அம்மா. என்னோட சகோதரி மேலும் மேலும் நன்றாக வாழ்ந்து ஆர்ஜியாவா இருக்கிறாங்க. அவங்க ஒன்னும் நல்லா பாடல் எல்லாம் கொடுத்து நேர் உறவுல மகிழ்விக்கணும்னு இந்த வேலையில நான் வாழ்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்துறேங்க.
0: சிறப்பு. வாழ்த்தி பழக வேண்டும் சின்ன பையன்கள், நீங்கள் எல்லாம் வாழ்த்தி பழக வேண்டும். உங்கள் வாழ்த்துக்கள் பழிக்க வேண்டும், வார்த்தைகளால் வாழ்த்து கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள். சிறப்பான கருத்தோடு தெரிஞ்சீர்கள் அந்த வாழ்த்து. அவரை சென்றடைந்திருக்கும் மகிழ்கின்றோம் நாங்களும். நன்றி உங்களுக்கு. இந்த வேளையில் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? நீர் நேரத்திலே காலையிலே
1: ஐயா, சக்கரை படம் சக்கரை கட்டி.
0: ஆஹா, இவ்வளவு இனிப்பா இருக்கும் ஐயா. சக்கரை கட்டி என்ன வாயில போட்டு?
1: ஆமாங்க. டாக்ஸி டாக்ஸின்ற ஒரு தாளம், டாக்ஸி டாக்ஸின்னு ஆரம்பிக்கிற பாடல் வரி.
0: அந்த பாடல் உங்களுக்கு
1: இது வரைக்கும் காதல்? ஆமாங்க, இது வரைக்கும் பாடல் கேட்டுட்டு, 9 to 10 வரைக்கும் காதல் பாடல் கேட்டுட்டு இருந்தோம். இப்ப தாளம் போட வைக்கிற பாடல் கேக்குறேன், கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: உங்கள் பாடல் உங்களுக்கு நல்லா இருக்கும் என்று நீங்கள் விரும்பி கேட்கத்தானே நீ நேரத்துக்கு வருவீர்கள். உங்களுடைய விருப்பம் தானே எங்களுடைய வானொலி வருகின்றது. அந்த பாடல் தருவோம் உங்களுக்கு, கேட்டு மகிழ்ந்துருவோம். நன்றி ராஜ்குமார். இணைந்தமைக்கும்
1: நன்றி.
0: நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கும்? அவர் வருவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போலே அவருக்கு அவர் வருவதற்கிடையிலே ஒரு பாடல் ஒன்றுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த பாடலை தந்தவர் எங்களோட ராஜேந்திரன் கரூரில் இருந்து கேட்டிருந்தார் ஒரு பாடல். அந்த பாடல் அவருக்காக ஒலிக்க இருக்கின்றது. இது சத்தியம் என்ற திரைப்படம் என்று கூறியிருந்தார். அது சத்தியமாக இது சத்தியம் திரைப்படம் தான். பாடல் குங்குமப் பொட்டுக்கு நுங்குதடி என்று ஆரம்பிக்கும் இனிமையான பாடல். ராஜேந்திரன் உங்கள்

0: சிறப்பான ஒரு பாடல். நீண்ட நாட்களுக்கு பின் அந்த பாடலை கேட்டிருந்தோம். ராஜேந்திரன், வாழ்த்துக்கள். உங்களுக்கு அற்புதமான பாடல்களை நீங்கள் வந்து காற்றலையில் தந்து எங்களை மகிழ வைத்து, பழையதை நினைக்க வைத்து, எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையில் இப்படியெல்லாம் பாடல் இருந்ததா என்றெல்லாம் எண்ண வைக்குமா பாடல்களாக இருக்கின்றது என்று உறவே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வழி உங்கள் நண்பர், உங்களால் அறிமுகப்படுத்த மகுடேஸ்வரன், உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் காற்றலைக்கு வந்திருக்கின்றார். வணக்கம், வணக்கம் மகுடேஸ்வரன் அவர்களே. நலமாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருக்க வேண்டும் மகட ஈஸ்வரன் அவர்களே. மகடத்தில் தாங்கி நிற்கும் ஈஸ்வரன் எப்படி இருப்பார்? மகிழ்வாக இருந்து உலகத்தை ஆளுகின்றார். நீங்களும் அப்படி வர வேண்டும். நல்லது. சரி, இன்று இந்த காட்டலையில் வந்து என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: காசிபுரத்திலிருந்துங்கப்பா.
0: காசி, அதுல
1: என் மனவானில் சிறகை அடிக்கும் வண்ண பறவைகள்.
0: என் மனவானில் சிறகை அடிக்கும் வண்ண பறவைகளை. அற்புதமான கருத்துக்கள் கொண்ட பாடல். அந்த பாடலை பாருங்கள், ரெண்டு கண்ணும் தெரியாது, ஆனால் அவர் பாடிய உலகத்தை தன்வசப்படுத்துகின்றார். அவ்வளவு திறமை அவரிடம் இருக்கின்றது இல்லையா? ஒவ்வொரு மனிதனிலும் திறமை இருக்கின்றது. அந்த திறமையை கொண்டு முன்னேறும் புத்துசாலித்தனம் வேண்டும் உங்களுக்கு. என் மனவானில் அற்புதமான ஒரு திரைப்படுத்த பாடலை கேட்கிறீர்கள். எப்படி உங்கள் மகன் இப்பொழுது உங்களை பார்த்து அப்பா என்று அழைக்கிறாரா? இன்னும் இல்லை. என்ன அப்படி தலையை தலையை ஆட்டுவார் இல்லையா? தலையை தலையை ஆட்டுவார். அழைத்த சத்தத்துக்கு தலையை திருப்பி பார்ப்பார். நல்லது. வாழ்த்துக்கள். குடும்பத்தோடு நலமாக வளமாக உங்கள் கல்வித்துறைக்கு ஏற்ற பதவி கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் உலகத்துக்கே படியளக்கும், அதாவது உலகத்துக்கு உணவு போடும் விவசாயத்தை நீங்கள் விருந்த கையில் எடுத்திருக்கிறீர்கள். பெருந்தன்மையான விடயம். எல்லோருக்கும் அந்த மனம் வராது. வாழ்த்துக்கள். இரண்டு துறையிலும் நீங்கள் திறந்து வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அடிக்கடி காற்றலைக்கு வாருங்கள், இணையுங்கள், பேசி பாருங்கள். மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று கூறிக் கொள்ளுகின்றேன். மீண்டும் சந்திப்போம் மகளேஸ்வரன். சரியா?
1: நன்றி.
0: கூற விரும்புகிறீர்களா? கூறுங்கள். நன்றி மணி. நன்றி நன்றி நன்றி. அது இந்த காற்ற இப்பொழுது இந்த காலங்களில் மாறி வந்து விட்டதெல்லாம் அதனால் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றது உண்டு. உங்கள் இணைப்பு துண்டித்து சொல்லுங்கள் அன்போடு. மீண்டும் சந்திப்போம். நன்றி மகளேஸ்வரன்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் காற்றலையில் இணைந்து தங்கள் மனவிருப்ப பாடல்களை தந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருடைய பாடல்களும் காற்றலையில் அணிவகுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அடுத்த உறவு யாராக இருக்கும் என்று எண்ணி பார்க்கும் பொழுது பணியோடு பணியாக காலத்தை விரையாக்காமல் ஓடி வந்துவிட்டார் என்னுடைய ஜோதி. வணக்கம் வணக்கம் வணக்கம் குவைத் மன்னரே ஜோதி ஐயா.
2: வணக்கம் பேரரசர். நீங்க தான் ஐயா, நாங்கெல்லாம்
0: நீங்கள் ஒரு நாட்டுக்கு மன்னர் அல்லவா? ஜோஜ் மன்னன் என்றால் அவர் பெரிய பெயர் ஐயா. வாழ்க்கை நலமா இருக்கின்றீங்களா?
2: நலமாவும் வளமாவும் மகிழ்ச்சியாவும் வாசகத்தில் இருக்கிறாங்க.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். அப்படி
2: இன்னைக்கு நம்ம அன்பு அறிவிப்பாளர், அன்பு நேய நெஞ்சம், நீண்ட நாள் உறவு, நம்ம குட்டி ரேவதி அம்மா அவர்களுக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் காரணம் அவர்களை என் மனமார வாழ்த்துக்கிறேன். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ என் இறைவனை பிரார்த்தித்து என் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா.
0: சிறப்பான உளமார்ந்த வாழ்த்துக்கள் அவர் கேட்டுக்கொண்டிருந்து மகிழ்ந்து கொண்டிருப்பார். உங்கள் மகிழ்வான வாழ்த்துக்கள் அவரை மேலும் மகிழ வைக்கும். அந்த வாழ்வு பலிக்க வேண்டும், அந்த வாழ்த்து பலிக்க வேண்டும் என்று நானும் கூறிக்கொள்கிறேன். நன்றி மகனே, நன்றி. அப்ப இந்த வேலையில என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? நாங்களும் நான் கேட்டு
2: மகிழ்ந்த வேலையில் அவங்களுக்கு வேண்டி ஐயா, இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார படத்திலிருந்து ஏனென்றால் இன்று உன் பிறந்த நாள் அந்த பாடல் ஐயா.
0: ஏனென்றால் இன்று உன் பிறந்த நாள். ஓ, ஏனென்றால் இன்று உன் பிறந்த நாள். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் கிடைக்கும். மகிழ்வோம், கேட்டு மகிழ்வோம். நன்றி நன்றி
2: நன்றி.
0: அடுத்த உறவாக இன்று பிறந்த குழந்தை கதாநாயகி வந்திருந்தார், அதற்கிடையே அழைப்பு நின்று விட்டது, சென்று விட்டார். ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை எங்களுக்கு மணலூர் எங்களுடைய லால்புரம் குருபாஸ்கர் அவர்கள் இந்த பாடலாக இருக்கின்றது. நல் வாழ்த்து நான் சொல்லுவேன் என்ற பாடல் பட்டிக்காடா பட்டணம் மாத்திரை படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. கேட்போமா அந்த பாடலை? வருகின்றது பாடல்.
3: நல்லபடி வாழ்க வென்று நல்வாழ்த்து நான் சொல்லுவேன் நல்லபடி வாழ்கவென்று. கல்யாண கோவிலிலே கணவன் ஒரு தெய்வம் அம்மா, கல்யாண கோவிலிலே கணவன் ஒரு தெய்வம் அம்மா. நல்வாழ்த்து நான் சொல்லுவேன் நல்லபடி வாழ்கவென்று, நல்லபடி வாழ்கவென்று.

தாலி ஒரு பொன்வேலி போடுவது பொன்னாலி, தாலி ஒரு பொன்வேலி வேலியினை காட்டாதே வேதனையை வாங்காதே. ஆடப்புறாதிலும் ஜோடி புறா ஒரு ஜோடியை பிரிந்த பின் வாழும் புறா இல்லையே ஏ. நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்க வென்று, நல்லபடி வாழ்க வென்று. ஹரே ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ண.

வேண்டாம்.

0: பாடல் முடிவடைந்து விட்டது. இனிமையான ஒரு பாடல் நல்வாழ்த்து சொல்லி முடிந்த பாடலை கேட்ட எங்களுக்கு அடுத்த உறவாக எங்கள் அன்பு நண்பர் தமிழ் மாணன் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து காத்துக் கொண்டிருக்கிறார் பேசுவதற்கு. வணக்கம் கலைவாணன் அவர்களே.
1: ஐயா வணக்கம். நான் சிதம்பரத்திலும் தமிழ் மாணன். நல்லா இருக்கீங்க ஐயா? காலை வணக்கம், உங்களுக்கு இரவு வணக்கம்.
0: காலையும் இரவும் சேர்ந்த நிறுத்து வணக்கத்தை சேர்த்து தந்த உங்களுக்கு நானும் இரண்டு வணக்கத்தையும் தந்து ஐக்கியமாகிக் கொள்வோம் காத்தலை. நாங்கள் நலமாக வளமாக இருக்கின்றோம். அம்மாவுக்கு தான் சற்று உடல் நலம், அதாவது பல் வரியோடு இருக்கின்றார். பேசுவது கடினம், உணவாக இருந்தது இயற்கை தானே எங்களுக்கு எல்லாம் வருமான தாங்கிக் கொள்ள வேண்டும். கனடாவை பொறுத்தவரை குளிர் தானே, அப்ப சில நோய்கள் வந்து குளிருக்கு கூடும் குறையும் அப்படி எல்லாம் இருக்கு. இப்பொழுது திடீர்னு குளிர் குறைந்து கொண்டு போகின்றது. கோர்ட்டுக்கு வந்து விட்டோம், வருத்தம் செய்வோம். பூரண சுகம் வருவார், ஒரு வாரத்தில் பூரணமாக அடைந்து விடுவார், பூரண சுகம் அடைந்து விடுவார் என்று இப்ப மாத்திரையோடு இருக்கின்றார். அங்கே உறவுகள் எல்லாம் நலமா இருக்கின்றார்களா?
1: காலையில பனி எங்களுக்கு வந்து வெயில்காலம் தொடங்கி இருக்கு இல்லையா? காலையில பனி இருக்கும், அதுக்கப்புறம் போக போக வெயில் இருக்கும்.
0: போக போக வெயில் வந்து பனியும் இல்லாமல் போய் போய் வெப்பமா இரவு பகலாக வெப்பமா இருக்கும். என்ன பாடல் கேட்போம் என்று வந்தீர்கள்?
1: எங்கள் தங்கம் படத்திலிருந்து நான் அளவோடு ரசித்தவர் பாடல்.
0: அற்புதமான ஒரு பாடல், எதுக்கும் அளவு இருக்குது இல்லையா? அளவோடு ரசிப்பவன், நல்லது ஒரு பாடல். நான் அளவோடு ரசிப்பவன் என்ற இனிமையான பாடலை உங்களோடு நாங்களும் கேட்கின்றோம். ரசித்து பார்ப்போம் அந்த பாடலை. வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம் வணக்கம். ஜெகபர் சாலிக் ஐயா அவர்களே, வணக்கம். ஜெகபர் சாலிக்
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாலிக் ஐயா.
0: நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் ஐயா அவர்கள் வந்து நலமாக இருக்கின்றேன் பலமாக இருக்கின்றேன் என்று கூறி எங்களை கேட்கும் பட்சத்தில் நாங்களும் நலமாக வளமாக மகிழ்வாக இருக்கின்றோம்.
2: ஐயா இன்று பிறந்த நாள் காலம் நமது எம்பி ஆரியப்பம்மின் அறிவிப்பாளர் எனது ஒன்றியத்த சகோதரி ரேவதி அவர்கள் பல்லாண்டு காலம் நலமாய் வாழ மனதார வாழ்த்துக்கள் ஐயா.
0: சிறப்பு. உங்கள் போன்றோரின் வாழ்த்துக்கள் அவரை சென்றடைந்து மகள வைக்கும். உங்கள் வாழ்த்துக்கள் பலிக்க வேண்டும் என்று நானும் உங்களோடு இணைந்து கொள்ளுகின்றேன் நன்றியோடு. அந்த வகையில என்ன பாடல்
2: என்று முகத்தில் முகம் பார்க்கலாம் அப்படிங்கிற படத்தில் இருந்து
0: தங்க
2: ஆசை நெஞ்சில் கடற்கு வளர்வீரை அப்படிங்கிற பாடல் ஐயா.
0: முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற பாடலா? அந்த திரையில் ஆசை நெஞ்சல் என்ற பாடல. ஆசை நெஞ்சல்
2: கனவுகள் வளர்வுரை.
0: ஓ, ஆசை நெஞ்சின் கனவுகள் வளர்புரை என்ற பாடலை தருகின்றீர்கள். நான் நினைத்தேன் முகத்தில் முகம் பார்க்கலாம் தங்க பதிலை பாடல் நினைத்து அது பிரபல்ய
2: பாடமானது.
0: அந்த பாடல் உங்களுக்கு தருகின்றேன் ஜெகபிரசாதிக் அவர்களே. வாழ்த்துக்கள், நன்றிகள் உங்களுக்கு. நன்றி, மீண்டும்
2: நன்றி நன்றி நன்றி.
0: அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய ராகவேந்தர் அவர்கள். வணக்கம் ராகவேந்தர் அலி அவர்களே. சரி
3: ஐயா, இனிய காலங்கள் உறவு வணக்கத்தை தெரிவிப்பது நாகை மாவட்டம் நாகூர் முகமது அலி ஐயா. நீங்கள் நலமாக வளமாக சிறப்பாக இருக்கீங்க ஐயா?
0: இருக்கிறேன் ஐயா, உள்ளேன் ஐயா, உள்ளேன் உள்ளேன் உள்ளேன். நான் அப்படியே உள்ளேன். நீங்கள் எப்படி
3: இருக்கின்றீர்கள்?
0: நீங்கள் தானே அந்த இரவு நேரத்தில் பகல் வணக்கம் தருபவர்.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி, குறுங்கள் நலமாக இருக்கும் இந்த வேளையிலே அங்கே உங்களுடைய காலநிலைகள் எப்படி இருக்கின்றது?
3: காலநிலை மிக சிறப்பாக இருக்கின்றது ஐயா. நல்ல வெயில் அடிக்குது ஐயா.
0: நல்ல வெயில் அடிக்கலாம் தானே, அப்படி இருக்க முடியாது.
3: நம்ம வீட்டுல இருந்தா நம்மளோட வேலைகள் கெட்டு
0: போயிருக்கு. அதுவும் ஒரு பிரச்சனை தான், அதுவும் ஒரு பிரச்சனை தான்.
3: ஆமா, என்னுடைய வேலைகள் வந்து மின்சார வேலை இல்லையா?
0: அந்தரத்துல நீந்தேனே.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
0: எல்லோருக்கும் வெளிச்சம் கொடுப்பது, எல்லோருக்கும் சக்தி கொடுக்கும் வேலை இருக்கும். சக்தி கொடு சக்தி கொடு என்று பாடவும். சரி, இந்த வேலை என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் நீங்கள்?
3: இதுல வந்து படம் வந்து தர்மத்தின் தலைவன்.
0: தர்மத்தின் தலைவன், அதுல என்ன பாடல்?
3: அது வந்து முத்தமிழ் கவி. அதாவது தென்மதுரை இல்ல இல்ல வந்து தென்மதுரை வைகநதி
0: அந்த பாடல் வேணுமா? சரி,
3: தென்மதுரை வைகை நதி.
0: சரி, அந்த பாடலை உங்களுக்கு காட்டுவேன்.
3: தினம் பாடும் தமிழ் பாட்டு
0: ராகவேந்தர் அல்லவா அப்படியே பாடுகிறார். வாழ்த்துக்கள் பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுவிட்டீர்களா ரேவதி அவர்கள்?
4: ஐயா ரேவதி அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி, வாழ்த்துக்கள் அவரை தன்னடையும் வாழ்த்துக்கள் சிறப்புகள் உங்களுக்கு. இது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. என் அன்பு மகள் ஓடி வருகின்றார், அவர் இணைப்பில் வந்து சிக்கப்படுகிறார்கள். ரேவதி அவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடும் பாடல் கேட்க வேண்டும் என்ற ஆவலோடும் ஓடி வருகின்றார். அவருடைய இணைப்பு என்னோட இணையம் மறக்கின்றது என்ன வந்து தெரியவில்லை. அடுத்த பாடல் சக்கர கட்டி திரைப்படுத்த பாடல். அந்த பாடலை இன்று எங்கள் அன்பு ராஜ்குமார் அவர்கள் தர்மபுரியிலிருந்து கேட்டிருக்கின்றார். அந்த பாடலை தருகின்றேன், கேட்போமா அந்த பாடலை? காற்றலைக்கு வாருங்கள், உங்களை நான் நினைத்துக் கொள்வேன் பாடல் ஓடினாலும்.

அந்த பாடல் சக்கர கட்டி திரைப்படத்து பாடலை தர்மதுரி ராஜ்மா நீங்கள் கேட்ட பாடல் போல் தெரிகின்றது. அந்த பாடலை கேட்டீர்கள் என்று எண்ணுகின்றேன். சரியான பாடலாகவும் இருக்கும் என்று இந்த வேளையிலே அடுத்த பாடலும் வரை இருக்கின்றது. இந்த வேளையிலே எங்கள் அன்பு உறவு பண்டிக்கு திருவை சந்தன் ராஜ் அவர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஆலை தட்டுப்பட்டு விட்டதும் நீக்க வேண்டும். மீண்டும் நீங்கள் காற்றலைக்கு ஒரு தடவை வந்து உங்கள் வாழ்த்துக்களை சிறப்பாக தந்து செல்ல வேண்டும், பாடலை சொல்லி செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். உங்கள் குரல் காற்றலைக்கு வரவில்லை, தவறுதலாக நடைபெற்று விட்டது. அடுத்த உறவாக வர எங்களுடைய ஜெய ஜெயா அவர்கள் அணைந்து இணைந்திருந்தீர்கள். உங்களுடைய இணைப்பு என்னுடைய எனக்கு கிடைக்கவில்லை. ரேவதி, நீங்கள் பல தடவை அழைக்கின்றீர்கள், உங்கள் இணைப்பு எனக்கு கிடைக்கிறது. நான் அழைக்க வரும்பொழுது உங்கள் அழைப்பு நின்று விடுகிறது. இரண்டு தடவை அழைக்கின்றது, அதன் பின்பு நான் தானாக நின்று விடுகிறது. கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் தொலைபேசியினுடைய இணைப்பை. அடுத்த ஒரு பாடல் என் மன வானில் என்று ஆரம்பிக்கும் ஒரு நீங்க பாடலை கரூரிலிருந்து மகுடேஸ்வரன் நீங்கள் தந்த பாடல் வருகின்றது. பாடலை தருகின்றேன், கேட்டு மகிழ்வோம். காசி திரைப்படத்திலிருந்து

0: திறன்பாடு உள்ளவர்களுக்கு எத்தனை திறமைகள் இருக்கின்றது மனதிலே, அவரால் கொண்டு வர முடியும் என்ற எண்ணமும் பலமும் அந்த துணிவும் நம்பிக்கையும் மனதிலே இருந்தால் அவர்கள் முன்னுக்கு வரலாம். எந்த அங்கக்குறை உள்ளவர்கள் கூட வருகிறோம். அந்த வேளையிலே எல்லா வளமும் இருந்த நாங்கள் மனக்குறைப்படலாமா? இல்லை, முன்னுக்கு வர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வரலாம் என்ற ஒரு திறமான சிறந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த வேளையிலே எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்களும் வருகின்றார், அதற்கிடையிலே எங்களுடைய ஆனந்தன் அவர்கள் இணைப்பில் இருக்கின்றனர். வணக்கம் ஆனந்தன். தாங்கும் சக்தியை கொடுக்க வேண்டும். இந்த வகையில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தரலாம் தானே?
1: ஆமா, வாழ்த்துக்கள் சொல்லிருக்கேன். வானரசி மீராம்மா மற்றும் அப்பா சிந்தனை செல்வன் அவர்களின் அன்பும் ஆசையும் பெற்ற ரேவதி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முன்றியல் தமிழ் வானொலியின் முத்துச்சுழல் முத்து நகை, கதம்பு நிகழ்ச்சியின் அன்பு மலர், பாடுவோர் பாடலாம் பாடி நேயர்களை மகிழ்விக்கும் அன்பு உறவு ரேவதி அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: சிறப்பான வாழ்த்துக்களை ஆனந்தன் நீங்கள் தந்தீர்கள். அவர்கள் உள்ளம் குளிர்ந்திருக்கும், அவர்கள் மகிழ்ந்திருப்பார். நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பெற நானும் இணைந்து வாழ்த்துகிறேன் உங்களோடு. இங்கு என்ன பாடலை இன்று சிறப்பு கொண்டீர்கள்?
1: நட்பு என்ற படத்துல இருந்து அதிகாலை சுகவேலை உன் ஓலை
0: கண்டது. சிறப்பான அந்த பாடல் உங்களுக்கு காற்றலையில் கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த உறவு ஒருவர் அவசரமாக அழைக்கின்றார், அவருடன் செல்கின்றேன். நன்றி நன்றி ஆனந்தன், நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் செல்வை சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம் சந்தன்ராஜ்.
2: இதே கலைஞர் வணக்கம்.
0: எந்த நேரம்
2: உங்களுக்கு இரவு நேரம் வணக்கத்தோடு
0: இப்படித்தான் சில சமயங்களில் இல்லையா? நன்றி, மீண்டும் என்னுடைய கேட்டு ஓடி வந்ததற்கு நன்றி. எங்க இப்பொழுது உங்கள் அன்பான அந்த அழகான வாழ்த்தை கூறுங்கள்.
2: இன்று தன்னுடைய இனிய பிறந்தநாளை கொண்டாடி மகிழ நம்முடைய மஞ்சள் தமிழ் வானொலியின் அன்பு உறவு, நீண்ட நாள் உறவு, எல்லோரிடமும் அன்புடனும் பாசத்தோடும் பழகக்கூடிய ஒரு சிறப்பான அறிவிப்பாளருமான நம்முடைய குட்டி ரேவதி அம்மா திருநெல்வேலியில் இருந்து அவர்களுக்கு எங்களுடைய குடும்பம் சார்பாகவும் நம்முடைய மஞ்சள் தமிழ் வானொலியின் அனைத்து அன்புகளின் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. என்று போல என்றும் மயில்வோடு எல்லா நலமும் புச்சகமும் பெற்று வாழ மீண்டும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: உங்களோடு நான் இணைந்து கொள்கிறேன் இந்த வாழ்த்து. அந்த வாழ்த்து அவை சேர்ந்திருக்கும் மகிழ்ந்திருப்பார், நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள. நீங்கள் வாழ்த்தினை கூறிவிட்டு தவறுதலாக என்னுடைய ஆடி அமர்த்தப்பட்டவுடன் சென்றுவிட்டு உங்கள் குரல் காற்றலை வரவில்லை. அந்த அதில் முக்கியமாக அந்த வாழ்த்து வர வேண்டும் என்றுதான் நாங்களை கூறியவுடன் ஒடுவாண்டு உங்கள் பாடல் வந்து திருநீர்மலை
2: முற்றுப்படவில்லைடலாக
0: நீங்கள் சரியான
2: நடந்து கொண்டிருக்கிறது.
0: வாழ்த்துக்கள் சிறப்பான கேட்டு மகிழ்கின்றோம் என்று வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மொழி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடாவில் இருக்கும் நாங்கள் இப்பொழுது உங்களோடு சேர்ந்து விட்டோம். ஈழத்திரு நாடும் எங்கள் தமிழ்நாடு நேரமுமான 12:29 நிமிடம் கனடாவிலே உங்களுக்கு 10:59 நிமிடம் நாங்கள் இரவு, நீங்கள் பகல், நாங்கள் நள்ளிரவு, நீங்கள் முற்பகல், இருப்பினும் என்று இருவருக்கும் ஒரே கிழமை வெள்ளிக்கிழமையில் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் என் அன்பு பேர்த்தி ஜெயா அவர்களே வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். காலை வணக்கம் தந்த கொட்டி பேத்தியா கொண்டு பேத்தியா வணக்கம் அம்மா. நல்லா இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கிறதா தான். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்லா நலமா இருக்கிறேன் சொல்ல குட்டி. நீங்க நலமா இருக்கிறேன்.
3: பிறந்தநாள் தானும் ரேவதி அம்மாவுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாத்தா.
0: கொட்டு பேத்தி அப்படி வாழ்த்து கூறியது அருமையாக இருந்தது. உங்கள் வாழ்த்து அவரை சென்றடைஞ்சிருக்கும். நீங்களும் ஒரு செல்ல பேத்தி தானே வாழ்த்துக்களமா? அவன் வாழ்த்தை தந்தனைக்கு நன்றி. அப்படியே என்ன பாடல் வேண்டும்
3: புன்னகை தேசத்துல இருந்து தாத்தா? ரோஜா தூட்டம் பூக்கள் தூவி வாழ்த்து சொல்லும் அந்த பாட்டு வேணும் தாத்தா.
0: ரோஜா கூட்டம் என்ற அந்த பாடல் உங்களுக்கு வேணும். இது புன்னகை தேசம் திரைப்படத்து பாடல் இல்லையா? சரி, எந்த அன்பு பேச்சு தருகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பாக மகிழ்வாக கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி. உங்கள் வாழ்த்து அங்கே
3: சென்றடைந்தேன்.
0: நன்றியடா. வாழ்த்துக்கள் முன்னிட்டு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இன்றைய நாயகி, கதாநாயகி ரேவதி

0: வாழ்ந்த ஒரு பாடல். அந்த பாடல் அவருக்காக வருகின்றது. அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்துடுவோம். அவரோடு நாங்களும் ரேவதியினுடைய பிறந்த நாளை ஒட்டி வரும் பாடல்.
1: ஒரே நல்ல விஷயம், நீதான். நீ மட்டும் இல்லனா எனக்கோ என்னையும் இந்த மனநல காப்பகத்துல சேர்த்திருப்பாங்கிறேனோ. நான் உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதை விட சாரி சொன்னதுதான் அதிகம். ஆனா நான் இன்னைக்கு சாரி சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா?

அருமையான அந்த பாடல். ஏனென்றால் இன்று உன் பிறந்த நாள் என்று அன்பாக கூறி அழகாக பாடிச் சென்ற வேளையிலே இப்பொழுது நேரம் கனடாவில் 12:35 நள்ளிரவு நேரம். உங்களுக்கோ 11 தாண்டி 5 முற்பகல் நேரமாக ஈழத் திருநாட்டிலும் எங்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கின்றது. அன்பு உறவுகளே, மற்ற இடங்களிலும் மாறி மாறி நேரங்கள் இருந்தாலும், இரவு பகல் என்று பருவகாலங்கள் பருவங்கள் மாறி இருந்தாலும், வானமும் பூமியும் ஒன்றுதான், அதற்கிடையில் நாங்கள் இருக்கும்

குடையன்கள் ஒரு குடையன்கள் இருந்து வாழ்வது போன்ற முகந்தெரியாத உறவுகள் என்றாலும் உள்ளத்தால் ஒன்றுபட்டு இணைந்திருக்கும் நேயர் நேரத்தில் இருந்து உங்கள் விருப்ப பாடல்களை தரும்புகளை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றோம். இது இந்திய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை. இப்படி ஒரு வேளையை ஒரு குடையன்கள் குடையின் பிடிப்போல இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் அன்பு இயக்குநர் மீரா வான் அரசி அவர்களுக்குத்தான் இந்த நன்றியை கூற வேண்டும். அவர்களால் தான் நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். அன்பு உறவுகளே, எங்கள் அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கும்? எங்கள் தங்கம் என்ற ஒரு திரைப்படத்து பாடல் தலை நீட்டிக் கொண்டிருக்கின்றது. நான் வருகின்றேன், பாடுகின்றேன், நான் அளவோடு ரசிப்பவன் என்ற வரியோடு வரும் பாடலாக சிதம்பரத்திலிருந்து அன்பு உறவு தமிழ் வாணன் அவர்கள் தந்த பாடலாக இருக்கும் வேளையில் அந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா? வருகின்றது பாடல்.

அற்புதமான ஒரு பாடல். எவ்வளவு அழகான வரிகளை கொண்டு இனிமையான இசையோடு எங்கள் காதோரம் ஒலித்து சென்ற நீ நேரத்துக்கான பாடல்களை தந்த தமிழ்வாணன் உங்களுக்கு நன்றி கூறும். இந்த வேளையிலே அடுத்த பாடல் ஒன்று வர இருக்கின்றது. அந்த பாடல் ஆண்டுகள் பல கடந்து விட்டது, 40 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற திரைப்படத்தின் ஒரு பாடல் எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் இணைத்துவிட்ட பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. ஆசை நெஞ்சின் கனவுகள் என்று ஆரம்பிக்கும் வரிகளோடு இதோ அந்த பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் கேட்க கேட்க இனித்துக் கொண்டிருக்கின்றது அன்பு உறவுகளை. இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையகம். நேரம் இப்பொழுது சரியாக 12:44 நள்ளிரவு நேரம். உங்களுக்கு முற்பகல் 11:15 ஆகிவிட்டன, எங்களுக்கும் ஆகிவிட்டன. 5 நிமிடத்தை கண்டுவிட்டோம். ஈழத்திரு நாடும் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் வாழும் தமிழ்நாட்டிலும் இந்த நேரமாக இருந்தாலும் உறவுகள் நாங்கள் ஊடறுத்துச் செல்லும் இந்த ஊடகத்தின் ஊடாக உள்ளத்தால் ஒன்றுபட்டிருக்கும் இந்த வேளையில் அடுத்த உறவாக அன்பு மகன் கண்ணன் சிங்கக்குட்டி வருகின்றார். வணக்கம். வணக்கம் கண்ணா.
1: வணக்கம் அப்பா. வணக்கம்.
0: கரூரிலிருந்து வந்த சிங்கக்குட்டி கண்ணன் வந்து விட்டார். நலமாக இருக்கின்றீர்களா கண்ணன்?
1: நலமா இருக்கா? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமாக இருக்கின்றேன். அம்மாவுக்கு தான் சற்று உடல்நல குறைவு, அது தேறிவிடும். நினைக்கிறேன். சரி, அங்க உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது மகனே? காலநிலை
1: அப்ப அதாவது பனி கொஞ்சம் குறைஞ்சிருக்கப்ப வெயில் அதிகமாயிட்டது.
0: ஓ, இனி வர வர அதிகமாகும் மகனே, அப்படித்தான் இருக்கும் எங்களுக்கும். குளிர்நிலையில் இருந்தோம், நான் காத்தலைக்கு வரும்பொழுது உஷ்ணநிலையில் இருந்தது, இப்பொழுது படிப்படியா குறைந்து பூச்சியத்துக்கு கீழே நள்ளிரவு என்றபடியால் பூச்சியத்துக்கு கீழே 2 நிலைக்கு சென்று விட்டது. 6 போன்ற குளிரிலே இருக்கின்றோம். ஆனால் கால அதிகாரம் இருந்தவுடன் வந்துவிடும் குளிர். அந்த அதிகுளிர் அதிகுளிர் நாங்கள் தாண்டி விட்டோம், அதிகுளிரை தாண்டி விட்டோம். சரி, எங்கே உங்களுடைய வாழ்த்துக்களை கொண்டு வாருங்கள்.
1: எம்டிஆர் வானொலியின் அன்பு உறவு அறிவிப்பாளர் அம்மா திருநின்றாவூர் ரேவதி அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிறார். அவரை எனது சார்பாகவும் நமது ஒன்றியல் தமிழ் வானொலியின் சார்பாகவும் பல்லாண்டு 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
0: வாழ்த்துங்கள். வாழ்த்து, உங்களுடைய வாழ்த்து அவர்களை சென்றடைந்திருக்க இனிமையான அற்புதமான வாழ்த்து. நன்றியோடு நான் அதை உங்களோடு வழிமொழிந்து விடுகிறேன். இந்த வேளையில் என்ன பாடலை தரப்போகுந்தீர்கள்
1: அப்பா? தலைவாசல் படத்துல இருந்துங்கப்பா.
0: தலைவா,
1: உன்னை தொட்ட தென்றல் என்று என்னை தொட்டு சொன்னது ஒரு செய்தி.
0: உன்னை தொட்ட தென்றல், அப்படித்தானே?
1: ஆமாங்கப்பா. உன்னை தொட்ட தென்றல் என்று என்னை தொட்டு சொன்னது ஒரு செய்தி.
0: ஓ, அப்படியா? என்ன செய்தியா இருக்கும்? பாடலை கேட்போம்.
1: பாடலை கேட்போம்.
0: நன்றி மகனே, நன்றி. வாழ்த்துக்கள். சிறப்பாக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்புடன் என் அன்பு பேத்தி தர்ஷனா வருகின்றார். தர்ஷனா குட்டி, வணக்கம். அன்பு செல்ல பேத்தி தர்ஷனா செல்லம், நலமாக இருக்கின்றீர்களாடா? வணக்கம்.
2: நான் நலமாக இருக்கிறேன் தாத்தா. நீங்கள் நலமாக இருக்கிறேன்?
0: நலமாக இருக்கின்றேன். நான் நலமாக இருக்கின்றேன் குஞ்சு. உங்கள் மீரா அம்மாவும் நலமாக, ஆனால் சற்று பல் வலியோடு இருக்கின்றார்கள். பேச முடியாமல் தீர்ந்துவிடும் பல் வலி இல்லையா? விரைவில் தீர்ந்துவிடும். தர்ஷனா குட்டி கேட்டுவிட்டார். சரி தர்ஷனா குஞ்சுக்கு இன்று என்ன பாடல் வேண்டும்?
2: இன்று பிறந்தநாள் காணும் NTR வானொலியின் அன்பு அறிவிப்பாளர் ரேவதி அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாத்தா.
0: அடேங்க அப்பா, செல்ல குஞ்சு தர ரேவதி அம்மாவுக்கு வாழ்த்து தெரிவித்திருங்க. வாழ்த்துக்கள், சிறந்த வாழ்த்து. உங்கள் வாழ்த்து சிறந்த வாழ்த்து, அவர்கள் மேலும் மகிழ்ச்சியோடு இருக்க செய்யும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள் பேத்தி. அப்ப என்ன பாடலா இருக்கும் இது?
2: தனுஷ். இன்று நான் ரேவதி அம்மா அவர்களுக்காக தனுஷின் உத்தம புத்திரன் படத்தில்
0: என்கிற பாடல். தனுஷ் அவர்களுடைய என்ன திரைப்படம் என்று கூறினீர்கள்?
2: உத்தம புத்திரன்.
0: உத்தம புத்திரன்ல இருந்து இந்த பாடல் இடிச்சா பச்சரிசி என்று எல்லாம் நல்லதாக இருக்கின்றது. உங்களுடைய அந்த வார்த்தைகள் இனிமையான அந்த பாடல் அம்மா ரேவதி அவர்களுடைய பிறந்த நாளுக்காக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் செல்ல குஞ்சு. அவரை சென்றடையும் அந்த பாடல் உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்கின்றோம். நன்றிகள், வாழ்த்துக்கள். சரியா? நன்றி
2: நன்றி தாத்தா.
0: நன்றி செல்லக்குடி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த பாடல் யார் தரும் பாடலாக இருக்கும்? எங்கள் ராகவேந்தர் நாகப்பட்டினம் நாகூர் முகமது அலி அவர்கள் தந்த பாடல். அந்த பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் வருகின்றது தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து தென்மதுரை வைகநதி. வாழ்த்து தெரிவித்துவிட்டு வாழ்த்தோடு வாழ்த்தாக இந்த பாடலை தந்திருக்கின்றார். கேட்போமா?

சிறப்பான ஒரு வாழ்த்து பாடல். இந்த வாழ்த்து பாடலை எங்கள் அன்பு மகள் ரேவதி அவருடைய பிறந்த நாளோடைய ஒட்டி வாழ்த்திவிட்டு கேட்டுச் சென்ற அந்த பாடல் முகமது அலி உங்கள் பாடல். நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையை எங்களை இணைத்து உங்கள் மனப்பங்குவத்து உங்கள் மனதில் இருக்கின்ற உங்கள் எண்ணங்களை பரிமாறித்துக் கொண்டிருக்கின்றது முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலை நேரத்திலே. அடுத்து ஒரு பாடல். இந்த பாடலுக்கு ஒரு காரணம், இந்த பாடலோடு ஒரு சிறுகதையை உருவாகி கொண்டிருக்கின்றது. எங்கள் வணிக சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் ஒரு திருமணத்தை நடத்தி நிகழ்த்துவதற்காக எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். மாப்பிள்ளை அழைப்பு, மாப்பிள்ளைக்கு என்ன வேண்டும், பெண்ணுக்கு என்ன வேண்டும், பெண் பரிசு வீட்டார் என்ன கூறுவார்கள் என்ற வகையிலே பாடல்களை தொகுத்து தொகுத்து வழங்கிக் கொண்டு வந்து மன்னிக்கவும் வழங்கிக் கொண்டு வந்த வேளையில் இன்று பெண் அழைப்பு நடைபெற்றிருக்கின்றது என்று கூறி பேண்ட் மாஸ்டர் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலை தெரிவு செய்து பொருத்திக் கொண்டு வருகின்றார். அவருடைய சிறுகதை ஓடிக்கொண்டிருக்கின்றதை நாங்கள் ரசனையோடு கேட்கின்றோம். திருநீர் மலை என்றது தெப்பக்குளமி என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் அவருக்காக இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. கேட்போமா அந்த பாடலை, எப்படி வருகின்றது அந்த பாடல்?

கூட்டத்துக்கு ஒரு அண்ணனின் பாட்டு இது. புது பொண்ணுக்கும் புள்ளைக்கும் சொந்தத்தை வளர்க்கும் மங்கள வாழ்த்து இது. திருநீர்மல தெப்பக்கோளமே, திருநாள் தந்த முத்துரதமே, மங்கள குங்குமமே, புது செந்தக சந்தனமே, தங்கத்தின் தேர்வலமே, இந்த தங்கச்சி ஊர்வலம்.

0: ஒரு அன்பு உறவு காத்துக் கொண்டிருக்கின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம் பிரபு.
1: இனிய இரவு பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள், நன்றி. அந்த இரவு வணக்கத்தையும் பகல் வணக்கத்தையும் நானும் உங்களுக்கு அளித்து விடுகின்றேன்.
1: நன்றி நன்றி. மகிழ்வாக இருக்கிறீர்கள் ஐயா? மீராம்மா மகிழ்வாக இருக்கிறார்களா?
0: நான் மகிழ்வாக நலமாக இருக்கும் வேளையில் என்னை மகிழ்வாக நலமாக ஆக்கிவிட்ட என் மகள் மீரா அவர்கள் சற்று பல் வலியினால் துடிக்கின்றார். சரியா, கொஞ்சம் பல் வலி இருக்கின்றது அவருக்கு. சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்.
1: சரி, விரைவில் குணமாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி நன்றி நன்றி. இரவில் குணமாகிவிடும் என்றுதான் நாங்களும்
1: ரேவதி அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா.
0: அந்த இனிய பிறந்த நாளை உங்களுடைய மகள் தர்ஷனா குஞ்சு வந்து அழகாக வாழ்த்தி ஒரு பாடலையும் கேட்டிருந்தார். நீங்கள் அன்று வாழ்த்தி இருக்கீங்க, குடும்பத்தோடு வாழ்த்தியதாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மகிழ்வாக இருந்து கேட்டுக் கொண்டிருப்பார், நன்றியோடு இருக்கின்றார் என்று கூறும் இந்த வேளையில நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
1: இந்த பிறந்தநாள் காரணம் அம்மா அவர்களுக்காக சந்திரமுகி படத்திலிருந்து அத்திந்தோம் தந்தி இன்பம் தோம் என்ற பாடலை வழங்கும்படி ஐயாவிடம் கேட்டுக்கொள்கிறேன்.
0: நல்லது, உங்களுக்கு அந்த பாடலை காற்றலையில் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ரேவதி அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுகிறீர்கள். அந்த பாடலை கொடுத்து விடுவோம்.
1: அத்திந்தோம் திந்தி இந்தோந்தோம்
0: என்ற பாடல், அத்திந்தோம் என்ற பாடல் சந்திரமுகி திரைப்படத்து பாடல் இல்லையா மகனே? நல்லது, உங்களுக்கு அந்த பாடல் வழங்கப்படுகின்றது. அவரும் கேட்டு மகிழ்வார், நாங்களும் கேட்டு மகிழலாம் என்று எண்ணிக்கொண்டு விடைபெறுவோமா?
1: நன்றி
0: நன்றி,
1: விடைபெறுவோம்.
0: மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். இனிமையான பாடல்களை காற்றலையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்க ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றது ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையில் ஒரு நிகழ்வான நேயர் நேரம். இந்த நேயர் நேரம் உங்கள் உள்ள கிடக்கையை வெளிக்கொண்டு வந்து உலகுக்கு அறிவிக்கும் நேரம். அந்த வகையில் அடுத்த பாடல் ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றது. ரேவதி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி வரும் பாடல் நட்பு என்ற திரைப்படத்திலிருந்து எங்கள் வடலூர் ஆனந்தன் ஆனந்தமாக வந்து அதிகால வேளை அதிகாலை சுபவேளை என்ற ஒரு பாடலை தந்திருக்கின்றார். காற்றலையில் ஒலிக்க இருக்கும் அந்த பாடலை அவரும் ரேவதி அம்மாவுடன் இணைந்து அனைத்து உறவுகளும் நானும் கேட்டு மகிழ்வோம்.

அதிகாலை வேலை என்றாலே சுப வேலையாக இருக்கும். அந்த வேலையிலே ஒரு சந்தோஷமான செய்தி ஒளியாக வந்தால் அதை கேட்டு மகிழ்வதில் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் என்பதை எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே ஆனந்தம் நீங்கள் அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தது முன்னியல் தமிழ் வானொலி நேயர்களும் நானும் நீங்களும். இந்த வேளையில் ஈழத்திரு நாட்டிலும் உங்களுக்கும் நேரம் இப்பொழுது 11:36 முற்பகலாக இருக்கின்றது. பெண்களுக்கோ நள்ளிரவை தாண்டி 1:06 ஆகிவிட்டது. இரண்டு வேளையிலே குளிர்ந்த வேளையிலே உங்களோட இருந்து ஆனந்தமாக பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்க தலைவன் தந்த சந்தர்ப்பத்திலே அடுத்த பாடலாக வருகின்றது. அன்பு குண்டு பேத்தி, நீங்கள் தந்தீர்கள் ஜெயஜெயா ஒரு பாடல், ஒரு ரோஜா கூட்டம் பூத்துக்குழுந்தது என்ற இனிய பாடல், மனுநீதி திரைப்படத்து பாடல். கேட்போமா அந்த பாடலை?

சிறப்பான இசையோடு வந்த ஒரு சிங்கார பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ரோஜா கூட்டத்தை பற்றி வைத்து ஒரு பாடலை டூயட்டாக தந்து சென்றது அந்த காட்டலையை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே எல்லோரும் மகிழ்ந்திருப்பார்கள் என்று எண்ணும் இந்த வேளையில் அன்பு உறவு இன்றைய நாயகி கதாநாயகி ரேவதி மகளே, நீங்கள் பலமுறை அழைத்தீர்கள், எல்லோருக்கும் வாழ்த்து கூற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடனும் பாடலை கேட்க வேண்டும் என்ற அற்புதமான எண்ணத்தோடு, ஆனால் உங்கள் நீங்கள் அழைக்கும் வேளையிலே உங்கள் தொலைபேசி இலக்கம் உங்களுடைய பெயர் எனக்கு தெரிகின்றது, ஆனால் நான் இங்கே இணைத்தவுடன் உங்கள் அழைப்பு துண்டிக்கப்படுகின்றது. ஏனோ தெரியவில்லை, உங்கள் அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டும். நிகழ்ச்சியை நிறைவதற்குள் நீங்கள் எந்த வேலை என்றாலும் அழையுங்கள், உங்களை நான் எடுப்பேன், உங்கள் குரல் நிச்சயமாக காற்றலைக்கு வர வேண்டும் என்று அன்பு மகளே. இன்னும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல் எங்கள் கரூரிலிருந்து கண்ணன் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். தலை வாசல் என்ற திரைப்படத்திலிருந்து உன்னை தொட்டு என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில். கண்ணன், உங்கள் பாடல்.

அற்புதமான ஒரு பாடல். அதிகம் காற்றலைக்கு வராத இந்த பாடல் இன்று வந்ததையிட்டு நாங்கள் பகிர்ந்தோம். மேலும் மேலும் பல பாடல்கள், தெரியாத பாடல்களை, அறியாத பாடல்களை கூட எங்கள் அன்பு உறவுகள் கொண்டு வந்து தொடுத்து விட்டு செல்லும் வேளையில் இந்த பாடலும் சென்றது. கண்ணா, உங்களுக்கு நன்றி சொல்லும் இந்த வேளையிலே ரேவதி, உங்களை பல தடவை அழைத்துக் கொண்டிருக்கிறேன், உங்கள் அழைப்பு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த பாடலை தர இருக்கின்றேன். நேரம் இப்பொழுது சரியாக 11:47 ஆகிவிட்டது. உங்களுக்கு எங்களுக்கு 1:17 என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடலை தருவது வேறு யாருமில்லை, எங்கள் பிஞ்சு குழந்தை அன்பு செல்வம், முன்னிலை தமிழ் வானொலியின் திருவர் பூங்கா நட்சத்திரம். எங்களுடைய தர்ஷனா அவர்கள் பாலக்காட்டிலிருந்து, கேரளாவிலிருந்து ஒரு பாடலை அம்மா ரேவதி அம்மாவுக்கு வாழ்த்து கூறுவதோடு அல்லாமல் இந்த சின்ன பிஞ்சுக்கரத்தோடு வந்து தொலைபேசியை பிடித்து எங்களுக்கு மலரை குரலில் இந்த பாடலை கேட்டிருக்கின்றார். உத்தம புத்திரன் என்று தனுஷ் நடித்த திரைப்பாடல் என்று அழகாக விரிவாக கூறி இடிச்சா பச்சரிசி என்று ஆரம்பிக்கும் இந்த பாடலை ரேவதி அம்மாவுக்காக என்று கேட்டுச் சென்ற வேளை அந்த பாடலை முன்னில் தமிழ் வானொலி காற்றலையில் தருகின்றது. கேரளாவின் பாலக்காடு தர்ஷனா, உங்கள் பாடல்.

0: அனைவரும் துள்ளி கூத்தாடி மகிழ்ந்திடும் ஒரு பாடலாக இருக்கின்றது அன்புறவுல. இனிமையான அந்த பாடலை தந்த இளம் குஞ்சு எங்களுடைய தர்ஷனா, உங்களுக்கு நன்றி. இன்றைய பிறந்த நாளை காணும் ரேவதி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த வேளையில் இறுதியாக ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலையும் பாலக்காட்டிலிருந்து எங்கள் அன்பு மகன் பிரபா அவர்கள் தந்திருக்கின்றார்கள். பிரபு அவர்கள், சந்திரமுகி திரைப்படுத்த பாடல். சற்று நீண்ட பாடல் போல் தெரிகின்றது, இருப்பினும் நாங்கள் கேட்டு பார்ப்போம் அந்த பாடலை. இறுதி பாடல் கேரளா நாட்டின் பாலக்காட்டிலிருந்து பிரபு, நீங்கள் கேட்ட சந்திரமுகி திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் இதுதான், தந்தித்தோம் தந்தனத்தோம் என்று ஒரு பாடல். அந்த பாடல் தந்தனத்தோம் எனக்கு வரவில்லை, இருந்தனும் அத்திந்தோம் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல். இதுதான் அந்த பாடல்.
1: என்ன தாத்தா இது, 7 மணிக்கே வர வேண்டிய பசங்க, 9:00 இன்னும் யாரையும் காணும்? உங்களால இசையை வாங்க முடியுமா? அதனோட அருமை
2: அத்திந்தோன் திந்தோன் திந்தோன் திந்தோன் திந்தோன்.

0: அருமையா பண்ணீங்க.
1: இனியான அந்த பாடல் மொழியில் தமிழ் வானொலியின் நேர் நேரத்திலே அன்பு நீ நெஞ்சங்களின் மன கிடக்கையை அப்படியே வெளிக்காட்டியது போன்று நல்லதோர் இசை பயணத்தில் இணைந்திருந்தோம் அன்பு உறவுகளே. இது நேயர் நேரம் மொழியல் தமிழ் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக 1:28 நள்ளிரவு நேரமாக இருக்கும் வேளையிலே உங்களுக்கு 1:11:58 விரைவில் நண்பகலை காண இருக்கும் இந்த நல்ல வேளையை தந்த இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். அதைவிட இன்று உள்ளங்கள் வந்து ஊடறுத்து செல்லும் இந்த ஊடகத்தில் உள்ளத்தை ஊடறுக்கும் ஊடகத்தில் உங்கள் உள்ளத்தையும் எங்கள் உள்ளத்தையும் இணைத்து நல்லதொரு சங்கீத பாலமாக இணைத்துச் செல்கின்றது. இனிமையான பாடல்களை ஒவ்வொருவரும் வந்து கேட்டு அன்புடன் இதயபூர்வமான வாழ்த்துக்களை அன்பு மகள் ரேவதிக்கும் அளித்துச் சென்ற வேளையிலே ரேவதி அந்த நன்றியை தெரிவிப்பதற்கு காற்றலை ஓடி வந்திருந்தார். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. காற்றலை சதி செய்து அவருடைய வானொலியில் உங்களோடு குரல் கொடுக்கும் வாய்ப்பை அவர் இழந்துவிட்டார் போல் தெரிகின்றது. இருப்பினும் என் அன்பு மகளுக்காக வாழ்த்து தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் அப்பா என்ற ஸ்தானத்திலிருந்து நான் நன்றியை பகிர்ந்து கொள்கின்றேன். பல்லாண்டு காலம் அவர்கள் வாழ வேண்டும். உங்கள் எண்ணம் போல் அவர் வாழ்வார் என்று எண்ணிக்கொண்டு இன்றைய நீர் நீரத்துக்கான பாடல்களையும் தந்து வாழ்த்துக்களையும் தந்து இணைந்து விட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை மகிழ்ச்சியை தெரிவிக்கும் இந்த வேளையிலே பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் புலனத்தில் குறிப்பெழுதி கொண்டு நன்றி தெரிவித்திருந்தீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றியை தர முடியாது. எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நீயர் நேரத்தில் சந்திப்போம் என்று இந்த இனிய வேளையை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இனிமேலும் வருகின்ற நல்ல வேளைகளை அங்கும் இங்கும் இருக்க வேண்டும். உலகெங்கும் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அந்த பெருஞ்செல்வத்தை தந்துவிடு இறைவா என்று கேட்கும் இந்த வேளையிலே இன்னொன்று நாட்டிலே அமைதியும் சமாதானமும் நீதியும் நிலைக்க வேண்டும், தர்மம் தலைக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பிச் சிரம் தாழ்த்தி வேண்டிக் கொண்டு காத்தலையை நிறைவு செய்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது நேயர் நேரம்.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை

0: தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்.

வளமை போல என்றும் ஒலிக்க இருக்கின்றது. முறையல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வரும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அனுப்பி வைத்த பாடல். அவர் அனுப்பி வைத்த வேளையிலே வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சீரல்லாதன் சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் அணிந்து கேட்க வேண்டும் என்று என் இனிய பொன்னிலாவே என்ற பாடலை பாட வைக்கின்றார். மூடு பனி என்ற திரைப்படத்திலிருந்து

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இன்றைய தின வாழ்த்துக்களை தெரிவித்து அன்புடன் தனது உறவுகளில் நண்பர்களை அணைத்து கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார் அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோருடன் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தருகின்ற பாடல் நாங்களும் இணைந்து கேட்போம். கல்லிலே கலை வண்ணம் கண்டான் என்ற அழியாத ஒரு காவிய பாடல் குமுதம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடல் தர்மம் தலைகாக்கும் திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்டும் அந்த பாடல் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்ற பாடலை தான் அவர்கள் தருகின்றார்கள்.

நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வ

அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று எங்களோடு இணைந்து கேட்டு மகிழ விரும்புகின்றார் தமிழ்நாடு நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன். ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா என்ற அற்புதமான பாடல் மஞ்சள் மகிமை திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்த வேளையிலே அந்த பாடலை அவரோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி, உடுமலை நாராயணகவி அவர்களின் வரிகளிலே கேட்க விரும்புகின்றோம் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மம்மியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையரத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நேய நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்கின்றோம்.

இருக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்வோம். சின்ன சின்ன மூக்குத்தியம் என்ற ஒரு பாடல் பாதை தெரியுது பார் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அன்று. அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்ற தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா பழமை போல இன்றும் சியாமலா பிரபா உங்களோடு ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி, நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள், நாங்களும் கேட்கின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து இன்றும் திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் இவர்களையும் உறவினர்களையும் இணைத்து ஒரு பாடல் தருகின்றார். நீலமான் கடல் அலையில் என்று ஒரு பாடல். இனிமையாக மலை நாட்டு மங்கை என்ற திரைப்படத்தில் ஒலித்தது. பிரபல பின்னணி பாடகர் டாக்டர் தேஜே ஜெயசுதாஸ் ஐயா அவர்களோடு இசையரசு சுசீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள் என்ற வேளையில் எங்கே அந்த பாடல் ஒலிக்கின்றது. கேட்போமே அவர்களோடு நாங்களும்.

கேட்டுவிட்டால் உடனடியாக தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் தன்னுடைய நண்பர்களோடும் உலக தமிழர்களோடும் கேட்பார். இன்று அவர் கேட்கும் அந்த பாடல் ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து. பிரபல பின்னணி பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் டாக்டருடன் இசைக்குயில் ஜானகி அம்மாவும் பாடுகின்றார்கள். எனது காணம் உனது காதில் விழவில்லையா என்று கேட்டு

நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலேதான் அடுத்த பாடலை தந்திருக்கின்றார். நிலா காயும் நேரம் சரணம் என்ற பாடலை செம்பருத்தி என்ற திரைப்படத்திற்கு தெரிவு செய்து கேட்கின்றார்கள். நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்கள்.

0: மன்னியர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலிக்கின்ற பாடலுடன் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஆனந்த ஜோதி என்ற திரைப்படத்திலிருந்து பல பல ரகமாய் இருட்டது பூட்டு என்று பாட வைக்கின்றார் ரவிச்சந்திரன். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்தில் இருந்து
1: பல பல பல பல ரகமாக இருக்குது பூட்டு பூட்டு சாதிருப்பேர் பல பல பல பல ரகமாக இருக்குது பூட்டு அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு நான் கட்டிதான்

அழைய வரும் காமுகர்க்கு கண்ணிலே பூட்டு மங்கையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே வளைய வரும் காமுகர்க்கு கண்ணில பூட்டு அங்கும் இல்லாமே இங்கும் இல்லாமே அலைஞ்சு வரும் மூடருக்கு மனசில பூட்டு உறக்கம் கெட்டு வழக்கம் கெட்டு ஊரு வம்ப கேட்டுக்கிட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு காதில பூட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு கா

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் தருகின்ற நேயர் நேரத்திற்கான பாடல்களுக்காக அன்பு உறவினர்கள் எல்லோரும் விரும்பி கேட்க வேண்டும் என்று இனிமையான பாடலை தித்திக்கும் தீனான பாடல் வரிசையிலே திசை அங்கு விசை பரப்ப வைத்து எங்களோடு இணைந்து கேட்டு மகிழ்கின்றார்கள் ஒலிக்கின்றன பாடல்கள்.

விஸ்வநாதன் வேலை வேணும் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போம். அந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்திரராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அந்த பாடல் ஜனனி ஜனனி நீ எங்கே கவனி என்ற பாடல்தான் அந்த பாடல். எங்கே கேட்போமா? அவர் தந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தர இருக்கின்றார்

திக்குதே திக்குதே என்ற காதல் வெண்ணிலா பாடல் வளைகுடமன் குவைத்திலிருந்து அன்புடன் ஜோஷி நீங்கள் தந்த வேளை நாங்கள் இணைந்து கேட்போம் ஒலிக்கின்றது அந்த பாடல். இன்றைய

மனத்தை அழகுபடுத்தி இறுதியாக ஒரு பாடல் பாட இருக்கின்றது. மலையாள திரைப்படுத்த பாடல் ஒன்று. அந்த பாடல் ஜேசுதாஸ் அவர்கள் சூலா என்ற திரைப்படத்தில் இருந்து பாடியிருக்கின்றார். அந்த பாடல் சிந்தூர சந்தியக்கு என்ற பாடல் தான் மலையாள மொழியிலே பாடுகின்றது. கேட்போமா? இந்த பாடலை அன்புடன் தருகின்றார் எங்களோடு கேட்டு மகள வேண்டும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நீர் நீர்த்திலே என்று கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள்.

0: என்றொரு இனம் உண்டு, தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நிலத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கலையகம், MTR FM ரேடியோ, கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடலை கேட்போம். எனக்காகவே நீ என்ற வரியை முதல் வரியாக கொண்டு 18 வயசு என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள், நாங்களும் இணைகின்றோம்.

அடுத்து வரும் பாடல் ஆடியில செய்தி சொல்லி என்ற வரியெடுத்த பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து வீரமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிகான்ஜி தந்திருக்கின்றீர்கள்.

குறித்த பாடலை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்த பாடலை கேட்க ஒலிக்கின்றது இப்பொழுது. அவள் அப்படித்தான் என்ற திரைப்படத்திலிருந்து வாழ்க்கை ஓடம் செல்ல என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாடுகின்றது.

இளையிலே ஃபைவ் ஸ்டார் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றை ரெயிலே ரெயிலே என்று ஆரம்பித்து பாட வைக்கின்றார் கனடா மொன்றியாலிலிருந்து தனுஷன்.

உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நேரத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் அல்பர்டா மாநகரம் கனடாவிலிருந்து சாந்தி நீங்கள் தந்த பாடல். தினமும் கல்யாணம் என்ற வரிதான் அந்த பாடலின் முதல் வரி. மகுடி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தொடரும் கனடா உறவினர்களின் பாடல்கள். வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி நீங்கள் தந்த பாடல் உன்னை நினைக்கவே என்ற ஜே ஜே திரைப்படத்து பாடல் ஒலிக்க வைக்கும் வேளை நாங்கள் இணைந்து கேட்போம். இதுவோ அந்த பாடல்.

மங்கு ஒரு மாநிலம் காஞ்சிநாதரும் பாடலையும் கேட்போமா? சகல கலா வல்லவனி என்ற ஒரு பாடல் பம்மல் கே சம்பந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது.

உதயா உதயா என்ற இனிமையான பாடலை உதயா என்ற திரைப்படத்திலிருந்து கனடா வன்கூவர் மாநிலம் வசந்தி நீங்கள் பாட வைக்கின்றீர்கள்.

இது தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஒலித்து வரும் பாடல்களோடு மீண்டும் ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் தரும் பாடல். முதலிலே பாஸ்கரன் மாலா அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள் ஒரு பாடல். மயிலே மயிலே என்று ஆரம்பிக்கும் கடவுள் அமைத்த மேடை திரைப்படுத்த பாடலை

அதைத் தொடர்ந்து நீண்ட காலமாக எங்களோடு இசைப்பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்துதான் தருகின்றார் கே டி சவர்களும். ஒரே நாள் என்று ஆரம்பிக்கும் வரி இளமை ஊஞ்சலாடு என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

பாடல் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி தந்திருக்கின்றார். கண் பேசும் வார்த்தைகள் என்ற வரியோடு ரெயின்போ காலனி திரைப்பட பாடலாக

0: கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் திட்டிக்கும் தீரான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே
1: ஒலிக்கின்றன.
0: தகிட தகிட என்ற வரியோடு இனிமையாக பாட வருகின்றது சலங்கை ஒளி என்ற திரைப்பட பாடல். அந்த பாடல் சிங்காரப்பூமி சிங்கப்பூர் அங்கிருந்து அன்புடன் மகாலிங்கம் தந்திருக்கின்றார்.

பயணம் அது முடியும் போது தொடங்கும், நீ தொடங்கும் போது முடியும் உலக வாழ்க்கை நடனம். நீ ஒப்பு கொண்ட பயணம் அது முடியும் போது தொடங்கும், நீ தொடங்கும்.

இருதயம் அடிக்கடி இறந்தது தரையிடுதோம் தரையிடுதோம் தரை.

இவருடன் தந்த பாடல்களை கேட்டு மகிழும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல் தென்னாட்டு சீமையிலே என்று பிஷான் திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை நிரேஷன் ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்து நாடிலிருந்து தந்திருக்கின்றார்.

எத்தனும் கேட்டு மகளும் இந்த வேளையிலே என்னவள் அவர்களும் தன்னுடைய பாடலை தருகின்றது. யாரது யாரது கனவிலே என்ற களரி திரைப்படுத்து பாடலை இன்று ஈழமணி திருநாட்டிலிருந்து தந்திருக்கின்றார்.

தனியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்குரிய கா வை சேனா ஆசான் அவர்கள், கனடாவில் இருந்து. பூக்கள் விடும் தூது என்ற திரைப்படத்து பாடல், கதிரவனை பார்த்து பூக்கள் விடும் தூது என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல்.

கடவுளை நாங்கள் இதுவரை நேரமும் தித்திக்கும் தேனான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கலாம் என்று கூறி உங்கள் அனுமதியோடு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

காலை நேர வணக்கம். கனடி நேரம் சரியாக 11:19, இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:49. முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு கட்டளையில் உங்களோடு மீறா முதலில் ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து காட்டிலைக்கு நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். ஒரு பாடல் இன்று என் விருப்பமாக கண்ணன் பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

0: நேரம் சரியாக இப்பொழுது 11:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MPRF ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. சரியா 9 மணிக்கு எதிர்பார்த்திருப்பீங்க என்ன காணையில, அதனால எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க இது மர ஒளிபரப்பாண்டு. இன்றைக்குதான் அந்த ஒரு பாட்டு முழுமையா முடிவடைந்தது, கண்ணன் பாட்டு. சரி, முதல்ல ஒரு அன்பு உறவு இணைகிறார், அவரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. வணக்கம்.
0: வணக்கம் இளவரசு, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா இளவரசு?
1: கேக்குது நலமா இருக்குமா? தெளிவா இருக்குமா? தெளிவா,
0: நல்ல தெளிவா இருக்குது. தெளிவு, நல்ல தெளிவா இருக்கிறதுக்கு இன்னொரு சொல் இருக்கா?
1: நல்ல தெளிவா இருக்கிறதுக்கு ஒரு சொல் தான் இருக்கு, தெளிவாக இருக்கிறது.
0: தெளிவாக இருக்கிறது, மிக தெளிவா
1: இருக்கு.
0: கண்ணிலதான் தெரியும். தெரியற சொல்ல தெரியற கலர் கலர்கள் தான் அந்த பிரைட்டா, ஏதாவது தெரியக்கூடியதுதான் அது கேட்கறது. இது தெளிவாக கேக்குறது என்ன உங்களுக்கு, என்ன தெளிவாக கேட்கும்
1: உங்கள் குரல்? தெளிவாக கேட்கறது
0: எந்த குரலா? சரி, இப்ப ஒளிவாங்கி இல்லாம பேசுனா அங்க இந்தியா கேக்குமா உங்களுக்கு?
1: கேக்குமா? இணைய உடவ பேசுன கேக்கும். அலைபேசியில
0: என்னன்னு கேக்குங்க?
1: அலைபேசியில பேசுனா கேக்கும்.
0: அது எனக்கு தெரியும்.
1: ஒளி வாங்கி இல்லாம பேசுனா கூட அப்படிதான் இருக்கும்.
0: இல்ல, நான் இது ஒன்றுமே பாவிக்காம சும்மா இங்க இருந்து உங்களை இளவரசு என்று கூப்பிட்டா உங்களுக்கு கேக்குமா?
1: அது மனசுல நினைச்சுட்டே என்ன கேக்குமா?
0: நினைச்சு கொண்டிருந்தா கேக்குற மாதிரி இருக்கு. நான் உண்மையா கூப்பிடுறது உங்களுக்கு கேக்காது.
1: அம்மா நம்மள கூப்பிட்டுருப்பாங்களோ அந்த எண்ணம் வரும்.
0: என்ன அது? ஒரு ஐயோ எண்ணத்தோடு இருக்கிறதால. இப்ப நாங்க முத்துவேலை கூப்பிடலாமா? கூப்பிடுவோமா? முத்துவேலை
1: கூப்பிடலாமா? கூப்பிடலாமா?
0: நீங்க கூப்பிட்டு பாருங்க, முத்துவேலன்னு கூப்பிட்டு பாருங்க.
1: ஐயா வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நலமாக இருக்கிறேன்.
1: அப்புறம் எப்படி போச்சு இன்றைக்கு? இன்றைய பொழுது எப்படி போச்சு ஐயா?
2: இன்றைய பொழுது ஒரு மாதிரியாக போய் விட்டது.
1: நல்லா போச்சுன்னு
0: சொல்லுங்க.
2: அது இல்லை, அதாவது பயம் இருக்க காலம் வந்து யாரு தடுத்தாலும் நிற்காது.
1: அதாவது நல்லா இருக்கிறான்னு கேட்டா நமக்குள்ள 1000 சோதனைகள் இருந்தா கூட சொல்ற வார்த்தை
0: முதல்ல நல்லா இருக்கோம். ஓ, நாங்க நல்லா இருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படி நீ முத்துவேலுக்கு நான் ஒண்ணு சொல்லி தரேன். முதல்ல யாரு கேட்டாலும் ஓ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் நீங்க மார்பில விழுந்து தோல்ல விழுந்து அழணும். ஐயோ அழுதுன.
1: நீங்க
0: வந்து கொஞ்சம் ஏதோ நல்லா இருக்கும் அப்படித்தான் சொன்னீங்க போல இருக்கு.
2: அதுக்கு காரணங்கள் வந்து நிறைய இருக்கு. அதாவது நான் வந்து சின்ன வயசுல இருந்து கற்பனையிலே வாழ்ந்தவன்.
0: இளவரசு,
2: அந்த கற்பனை
0: இளவரசு மறந்து மறந்து போய் இவருடைய வீட்டு பக்கம் நீங்க போயிடாதீங்க.
2: கற்பனை வாழ்க்கை வந்து நிஜ வாழ்க்கைக்கும் கற்பனை வாழ்க்கைக்கும் எழுதி வைத்தால் கூட எட்டாது. நிஜ வாழ்க்கையில் வந்து அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்ப சினிமா பாக்குறோம், சினிமால ஒரு கதாநாயகன் 10 பேரை போட்டு விரட்டி விரட்டி அடிப்பாரு.
0: அடிக்கிற அது உங்களால முடியுமா? அதை சொல்லுங்க. இன்றைக்கு அதை கேட்கலாம். இன்றைக்கு என்ன ஆங்கில எல்லா நேரம் கேட்கலாம். இது எனக்கு எனக்கு வளர்ந்த ஒன்றுதான்.
2: இதை வந்து நடைமுறையில வந்து ஒரு நபர் வந்து ஒரு 10 பேர் அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம சினிமா பார்க்கும் போது ரசிக்கிறோம், ரசிக்கிறோம், சிரிக்கிறோம், கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நடைமுறையில நம்மால அதை செய்ய முடியாது.
1: அதாவது சினிமா என்பது பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கு
2: பொழுதுபோக்கு இல்லப்பா. நீங்க வந்து எல்லாரும் சொல்றது வந்து பொழுதுபோக்குன்னு சொல்றீங்க, ஆனா அது பொழுதுபோக்கு அல்ல. அது வந்து எல்லாரும் சொல்றாங்க, அதை உங்களால திருத்திங்க. சினிமா என்பது என்னன்னா ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வையும் பிரதிபலிக்க கூடிய ஒரு விஷயம்.
0: நிச்சயம், எடுத்துக்காட்டு முதலாவது.
1: அதாவது ஆரம்ப கால சினிமா படங்கள் எல்லாமே சமுதாய வாழ்க்கையோட சார்ந்ததை.
2: ஆமா, ஒரு மனிதன் எங்க சமுதாயத்துலதானே வாழ்ந்து இருக்கிறாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இந்த கால சமுதாயங்க அந்த சினிமாக்கள் என்பது பொழுதுபோக்காக தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மக்கள் அந்த சினிமாவை பார்க்கும் போது அந்த நேரம் போவது தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பலதரப்பட்ட விடயங்களை கலந்து அந்த சினிமாவை உருவாக்குறாள். தவிர சமுதாய நலன் கருதி வரும் திரைப்படங்கள் கொஞ்சம் குறைவுதான்.
2: குறைவு. அது காரணம் வந்து நான் வந்து சினிமாவை விட்டு எனக்கு நினைவு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு நான் சினிமாவை பார்க்கறது இல்ல.
1: என்ன சொல்றேன்
2: அது? ஆமா, நான் சினிமா பார்க்கறது இல்ல, 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு.
0: முத்துவேன், சொல்லிட்டீங்க, இப்படி சொல்லிட்டீங்க. இத்தனை ஆயிரம் சினிமா வந்துருச்சு. ஒரு சினிமா கூட நீங்க ஒன்று கூட பாக்கலையா?
1: என்ன படம் பாத்தீங்க? முதல் படம்
2: அது அந்த படம் சொன்னா முதல்வன்
1: அர்ஜுன் அர்ஜுன் நடித்த முதல்வன். அதுக்கப்புறம் நீங்க படமே பாக்கலையா?
2: இல்ல இல்ல, எதுவும் பாக்கல.
0: அச்சா,
1: இப்ப புதுசா வந்த தர்பர்?
2: இல்ல, எதுவுமே பாக்கல.
1: அப்படியா? அந்த பாடல்கள் மட்டும் ரசிச்சுட்டு இருக்கீங்க?
2: அந்த பாடல்களையும் நான் ரசிக்கிறது இல்ல.
0: பனிப்பொழிவு முத்துவேர் நேற்று, அதுக்குள்ள நேற்று நானும் அப்பாவும் போய் கொஞ்சம் மிக கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனோம். முன்னுக்கு எங்கட வீட்டுக்கு முன்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். ஒரு ஒரு வாகனத்தை வழியில எடுக்கிறதுக்கு முதல்ல அப்பா தான் போயிருந்த. அப்பா இருந்து கஷ்டப்படுறாரு என்றுட்டு நானும் போனேன். போனா எனக்கும் முடியாத நிலை இருந்தாலும் அப்பாக்கு மேலாது, ஆனா அப்படி போகக்கூடாது, அப்ப செய்யக்கூடாது. அப்ப நேற்று கொஞ்சம் இக்கட்டான நிலையா போனார். அது ரொம்ப கஷ்டமா போயிருச்சு, அது மனசுக்கும் கஷ்டமா போயிருச்சு ரொம்ப. அது இந்த நேரம் வரையும் அந்த அந்த நிகழ்வு மறக்க முடியாம இருக்கு. அப்ப இது இங்கதான் இந்த நிலைன்னு பார்த்தா உங்களுக்கு நீங்க இது நம்ம சரி. அப்ப பாடல்கள் எப்படி எடுக்கிறீங்க?
2: பாடல் நான் எடுக்கிறது பாடல், நான் கேட்கிற பாடல் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஏதாவது கண்டுபிடிச்சலாமா? நான் எந்த காலத்துல ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு? நான் டி எம் சௌந்தரராஜன், சுசீலா, ஜானகி எல்லாரையும் சரி, இந்த மாதிரி பாடல் தான் என்னுடைய பாடல் எல்லாம் வந்துட்டு இருக்கோம்.
0: அதுண்டா உண்மைதான் விளம்பரசு, இவர் சொல்றதுல உண்மை இருக்கு. என்னண்டா உண்மையினி, இவர்கிட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த காலத்துல தான் இருக்கு. முதல்வனுக்கு முதல்.
1: ஆமா ஆமா, அந்த கடந்த கால நிகழ்வுகளையும் மீட்டு எடுக்கிறார்.
0: அந்த நாட்கள பாடல் தான் இவரை கொண்டு வரார், இந்த காலத்து பாடல் இல்ல.
1: ஆனா இப்பெல்லாம் மாறி போச்சுன்னா
2: அது வந்து நீங்க ரசிக்கலாம், எனக்கு அது வந்து ஒட்ட மாட்டேங்குது. எனக்கு வந்து அது கேட்டா டென்ஷன் ஆகுது, கோபம் வருது.
1: என்னதான் வயசு 30 ஆனா கூட நம்ம 16 மாதிரி நினைச்சுக்கணுமா? நம்ம வந்து அந்த அந்த மாதிரி பாடல கேட்டா ஓஹோ.
0: சின்ன ராசாமி அதுக்கு முதல் வந்தது. சின்ன ராசாமி செட்டரும்பு அந்த பாட்டு
2: முன்னால
0: வந்தாங்க அது.
2: ஆமா,
1: என்ன என்னதான் நமக்கு 30 வயசு ஆனா கூட இப்ப வர அந்த தர்பார பாக்கணும்.
0: தர்பார் பாத்துட்டீங்களா?
1: டிவி
2: என்ன வந்து எல்லாரும் பாட்ஷா பாட்ஷா பாங்க. அது ஏதாவது என்னன்னா நீ வந்து என்னுடைய பேச்சு நடைமுறை நடந்து போலாம் ரஜினி டைப்ல தான் இருக்கும். ஆமா நான் அது மேக்கப் போட்டேன் ரஜினி, நான் இலக்கணம் இருக்கு நான் ரஜினி மாதிரி போட்டு தலைக்கு
1: அது தானே நானும் சொன்னேன் யாரும் நம்பல நானும் நானும் மேக்கப் போட்டா சுரகாட்டியா இருக்கேன்.
0: நானும் மேக்கப் போட்டா பேபி ஷாலினி மாதிரி இருப்பேன் அது தெரியுமா
2: உங்களுக்கு. விஷயமா நான் வந்து நரிச்சு முடியோட தலைக்கு கண்ணாடி மாட்டிட்டு ரோட்ல போய் எல்லாரும் பாத்துருக்காங்க. மறுபடியும் டை எல்லாம் அடிச்சிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் மாட்டிட்டு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு போனா எங்க தெருல உள்ள சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்துட்டு அழுகுது.
1: அதெல்லாம்
2: ஓன கத்துது அதுங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பார்த்து அப்படி ஒரு கெட்டப்புல பார்த்து இப்படி ஒரு கெட்டப்புல பார்த்தோம்னு அவங்களுக்கு ஒரு பயம்.
1: அது எப்படி கட்டுறது ஓன கத்துதா சினிமா துறையில இருக்கிற நிறைய அந்த வீரர்கள் எல்லாருமே 50 வயது இல்லைன்னா 40 வயது கடந்த அந்த வீரர்கள் தான்
2: கடந்த
1: ரொம்ப இளமையா நடிக்கிறாங்க பாருங்க.
2: என்ன விட்டா நானும் நடிப்பேன்
1: இல்ல உங்களுக்கு தான் நான் என்ன சொல்றேன் முதுகு தள்ளி வைங்க 30 வயசு தூக்கி ஓரம் கட்டுங்க 16
2: பதினாறுக்கு வரணுமா 16 வந்தாலும் நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. இப்ப
0: யாருக்கு 30 வயது
1: எனக்கு
0: யாருக்கு 30 வயசு எத்தனை வயசு முத்து சரி வயசு சொல்ல மாட்டீங்க ஒரு குடுப்பு
2: சேட்டங்க எனக்கு நான் சொல்லிட்டேன் என்கிட்ட ஒளிவு முறை எல்லாம் கிடையாது நான் தான் சொல்லிட்டேங்க. நான் நரைச்ச முடியோட கண்ணாடியோட போயிருக்கிறேன் தலைக்கு டை அடிச்சிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டிட்டும்
1: போயிருக்கிறேன்.
0: நரைச்ச முடி வந்து 16 வயது இல்ல 10 வயதுலயும் வருது. உங்களுக்கு எத்தனை வயது 30 வயதா இல்லையே?
2: இல்ல இல்ல இல்ல இல்ல எனக்கு வந்து தற்சமயம் 55 வயதாகுது.
1: சொல்லப்படாது
0: இது அல்லதில்ல சொல்லப்படாது அண்ணா முத்துவேல் அண்ணா நல்லா இருக்கிறீங்க அண்ணா இன்றைய வயசு சொல்லிட்டு முத்துவேல் அண்ணா சரி
1: என்னுடைய
2: படத்தை வாட்ஸ்அப்ல போட்டோ பாத்துட்டு உங்களுக்கு என்ன 40 வயசு இருக்குமா அப்படின்னாரு. இல்லப்பா அதோட கொஞ்சம் கூட்டிங்க அப்படின்னு. எவ்வளவு கூட்டிங்க அப்படின்னு? ஒரு 15 வருஷம் கூட்டிங்க
0: அப்படின்னு
2: தெரியல அப்படின்னா நான் என்றும் 16 எனக்கு உடம்பும் ஏறாது உடம்பும் இழைக்காது நான் வந்து நடந்தா ஓடுனா நின்னா வந்து அந்த அளவுக்கு ஸ்பெக்டா உள்ள ஆள் தான்
0: நானு.
2: அதான் அப்ப சொன்னா அவரு முடி நடிச்சிருக்கார பத்தி எல்லாம் என்ன நினைக்காதீங்க அது அந்த டை அடிச்சுனா இடையில நான் இப்ப வச்சு டை
0: அடிச்சுருவேன்
2: டை அடிக்காம இருந்திருக்கிறேன். நான் ரஜினி மாதிரி நான் மேக்கப் போட்டா வரும் மேக்கப் இல்லாமலே வருவேன்
0: அப்படின்னு
2: ஆச்சரியப்பட்டாரு. அதாவது அதாவது வயசு பெரிய விஷயம் கிடையாது வயதுங்கிறது வந்து
0: பெரிய வயசு
2: உடம்பு தான் வயது
0: ஒரு
2: மனசுக்கு வயது கிடையாது.
0: ஒரு நிமிஷம் அப்படி இருந்து கொள்ளுங்க. வணக்கம் கலைவாணன் வணக்கம்.
3: வணக்கம் சரவரி நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் கலைவாணன். இப்ப நாங்க எல்லார்ட்டையும் இன்றைக்கு உங்கள்ட்ட தான் இது கேக்கணும். சில சினிமாக்கள் எல்லாம் நீங்க நடிச்சிருக்கீங்க. இப்ப நாங்க எல்லார்ட்டையும் இப்ப கேக்குற கேள்வி ஆண்கள்ட்ட மட்டும்தான் சரியா? இல்ல இப்ப ஒரு 10-15 பேர் ஒரு ஹீரோ வந்து அடிக்கிறாங்க அவர் சும்மா சுத்தி வீசுற அருமால கூட அப்படியே அவருக்கு விளக்கி அப்படி தலைய கீழே குனிஞ்சு அப்படியே நீங்க பாருங்க. நேற்றெல்லாம் ஒரு ஒரு சீன் பாட்டிருந்தேன், அவர் அப்படியே இருந்து பின்பலமா அப்படியே பல்ட்டி அடிச்சு போய் அவரோட கால் மற்றவரோட நெத்தின்னு அப்படி அடிச்சுட்டு திரும்பி வந்து நிக்குது. அது சாதாரணமா இப்ப நீங்க இப்ப இருக்க வானொலியில வர ஆண்கள் எல்லார்ட்டையும் கேட்கலாம், உங்களுக்கு ஒரு மூன்று பேருக்கு ஒரு நேரத்துல நீங்க அடிப்பீங்களா?
3: மூன்று பேர்,
0: மூன்று பேர் உங்களை தாக்க வந்தா நீங்க அடிப்பீங்களா? நீங்க வெட்டி பெறுவீங்களா?
3: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அப்படியா?
3: ஆமா ஆமா. அதாவது அன்பு சௌதரி,
0: சொல்லுங்க.
3: அதாவது சண்டை பயிற்சியாளர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்களோ அது செஞ்சுதான் அவங்க வழி இல்ல. நேரில் வந்து நான் அடிக்க மாட்டேன்.
0: அதுதான் நாங்க கொஞ்சம் விலகி நிக்கலாம்னு யோசிச்சு அதுக்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க.
3: அதாவது சினிமா வேற நேர்கள் வேற, நேர்கள் வந்து என்னுடைய அன்பு நினைச்சிட்டு
0: இருக்கேன்.
3: அது சினிமா துறையில வந்து சண்டை பயிற்சி அதன்படிதான் செய்ய முடியும்.
0: ஒரு நிமிஷம் இல்லங்க இளவரசர், இளவரசர் இன்னொரு அன்பு நான் நினைச்சிட்டேன். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மன்னிக்க வேணும் தவறுதலாம், தவறுதலா உங்களுடைய இணைப்பு இணைக்கப்பட்டிருக்கிறது, நீங்க துண்டிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. உங்க பேர் என்ன? இளவரசா? அப்பங்க சரி, மன்னிச்சு கொள்ளுங்க, தெரியாம உங்களுடைய இணைப்பு இணைக்கப்பட்டு விட்டது, மன்னிச்சு கொள்ளுங்க. நன்றி வணக்கம் சொல்லாமா? நான் இளவரசு, உங்களால நான் இன்னொரு ஆள்கிட்ட பேச்சு வாங்க பார்த்தேன். ஆஹா, சரி நீங்க சொல்லுங்க கலைவாணன், நீங்க சொல்லுங்க.
3: சொல்லுங்க சகோதரி.
0: இளவரசு நீங்க முத்துவேல நினைச்சிருக்கோ, முத்துவேல சரியா? இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க உண்மையா, உங்கள ஒரு மூன்று பேர் ஒரு நாலு பேர் இப்ப தாக்க வந்தா நீங்க அதுல அடிப்பீங்களா? முடியுமா? அது
3: சினிமா துறையில வந்து அடிச்சுதான்
0: என்னங்க, சினிமாவில நான் நடிக்க போனா நானே அடிப்பேனே அவங்க சொல்லி தர மாதிரி. நீங்க இல்லங்க, நீங்க அவங்க காட்டி தராமலே நான் பத்து பேரை கொளுத்துவேன் டக்கு டக்குன்னு சினிமா துறையில.
3: இல்ல நான் வந்து ஒரு கதாநாயகன் அப்படிங்கற போது எதிரிகள் வரும்போது தாக்கிதான் ஆகணும். மற்ற துறையில வரும்போது அரவணைச்சுதான்
0: ஆகணும். அது உண்மையாவே அடிக்கிறாங்களா இல்லையே? அது சீன்ஸ்
3: தானே, அது வந்து டப்பிங் தான். அது
0: அவங்க சும்மா
3: உண்மையான வந்து உண்மையால அடிக்க முடியாது. அது வந்து ஒரு டச்சிங்
0: மட்டும்தான்.
3: அது வந்து மேல இருந்து கீழே வரும்போது பாதி வந்து ஒரு பறந்து போட்டு கீழே விழுகிற மாதிரி வரும். அடுத்து வந்து கீழே விழும்போது அது வந்து கீழே வந்து மெத்த போட்டுதான் பண்ணுவாங்க சகோதரி. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து டப்பிங் தான் மட்டும் நடக்கும்.
0: டப்பிங் தான் நடக்கும், நிச்சயம் நிச்சயம்.
3: அதாவது வந்து உண்மையான கட்டையா இருக்காது, அதுல வந்து கட்டை போல இருக்கும். அதனால வந்து பஞ்சு உள்ளார வந்து பஞ்சு வச்சு
0: இப்ப எங்கட கேள்வி எல்லாம் கலைவாணன், நாங்க இந்த நேற்றெல்லாம் மித்திர கொள்ள இல்ல எங்கிட்ட வார. உங்களுக்கு மீசை இருக்குல்ல, நல்ல பெரிய மீசை.
3: என்ன சகோதரி?
0: மீசை, பெரிய மீசை இருக்கான்னு கேட்டேன்.
3: பெரிய மீசையா?
0: என்ன மீசைய கட்டெல்லாம் சிரிக்கிறீங்க நீங்க இளவரசே?
3: இல்ல இல்ல சகோதரி,
0: நீங்க ஷாஹுல் ஹமீடே ஒரு நினைச்சிருங்க. ஷாஹுல் ஹமீடா?
1: செந்தில் குமார் சொல்லிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியை போய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சொன்ன உடனே அவருக்கு எனக்கு அழைப்பு கொடுத்துட்டு அதனாலதான் துண்டிக்க பட வேண்டிய நிலையில நான்
0: இருந்தேன்.
1: அந்த அன்புள்ளத்தை இணைத்துக் கொண்டு மறுபடியும் நாம சாகுல நாம இணைக்கலாமா?
0: சரி, அதுக்கு முதல் கலைவாணன் என்ன நடந்தது, எந்த பக்கமா இல்லாட்டி உங்களோட பக்கமா நீங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் இணைப்புக்கு வாங்குவோம். உங்களைய உங்களிடம் தான் நிறைய கேள்வி கேட்கலான்னு இருக்கிறேன். என்ன நீங்க சொல்றீங்க, அது உண்மையிலே சினிமால வந்து அது அது வந்து நாங்க பாக்குறதுக்கு உண்மையாக தெரிகிறது, ஆனா அடிகள் எல்லாம் விழுவதில்லை. உண்மையாக யாரும் ஒரு எனக்கு சண்டையாண்டு வந்துட்டா ஒரு பத்து பேர் வந்து உங்களை புடிச்சு கும்மு கும்மண்டு கும்முனா நீங்க அசையவே முடியாது, அப்படித்தானே இளவரசு?
1: கண்டிப்பா கண்டிப்பாமா.
0: எங்க கும்பு வாங்கிருக்கீங்களா நீங்க? கண்டிப்பான்னு நல்லா துரு
1: இல்லம்மா, சினிமாவில பார்த்தா அப்படிதான இருக்கு.
0: கலைவாணன் கலைவாணன் தொடர்ந்தாக நினைக்கிறேன் என்னுடைய அந்த இணைப்புல ஏதோ
1: சொல்லுங்க.
0: வணக்கம், வணக்கம் செந்தில், வணக்கம், வணக்கம் செந்தில், செந்தில் வணக்கம். முத்துகுமார் இருக்கிறீங்களா? அந்த முத்துவேல் வணக்கம் செந்தில்.
1: அவரு அவரு இல்லம்மா, அவர இணைச்சு பாக்குறேன், அவரை இணைச்சா ரீகனெக்டிங்னு வருது.
0: சரி சரி, இப்ப முத்துவேல் இருக்கீங்களா நீங்க? முத்துவேல்
4: பாருங்க.
0: கலைவாணன் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க கலைவாணன். தயவு செய்து உங்களுடைய பாடலையும் கேட்கணும். சரி இளவரசு, உங்களோட பாடல் சொல்லுங்க முதல்ல, அதைத்தான் முதல்ல கேட்டு எழுதினா இளவரசு.
1: இன்னைக்கு என்ன பாட்டுமா? என்ன பாட்டு?
0: ஓ, ராஜா என்று சொல்லணும் நீங்க. சா வரக்கூடாது, சா வரக்கூடாது, ராஜா.
1: அபூர்வ சகோதரர்கள் படத்துல இருந்து ராஜா கைய வச்ச ராங்கா போனதில்ல.
0: அது எல்லாரும் அதான் நினைச்சு வச்சிருப்பாங்க, நீங்க சொல்லிட்டீங்க. அது வேற பாட்டு, ராஜா கைய வச்சா, அது வேற பாட்டு,
1: அது வேற பாட்டு.
0: சரி, எங்க முத்துவேல் உங்களுடைய பாட்டு சொல்லுங்க.
4: ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டா.
0: ஒரு ராஜா ராணியிடம் கலைவாணன் நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தேன்னு தெரியவில்லை, அடுத்த இணைப்பு அல்லது இந்த இணைப்பு தான் பிழையோ தெரியவில்லை. சரி, மீண்டும் மன்னித்துக் கொண்டு நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்கோ. எப்படி துண்டிக்கப்பட்டதா, நீங்க துண்டிச்சீங்களா அல்லது தச்சீராக துண்டிக்கப்பட்டதா என்று பார்க்க வேண்டும். சரி, இப்ப உண்மையிலேயே ஒரு நிமிஷம் எழுந்து கொள்ளுங்க. அங்கே வணக்கம் கலைவாணன், மன்னிக்க வேணும், துண்டிக்கப்பட்டு விட்டது, மன்னிக்க வேணும். கலைவாணன் வணக்கம், வணக்கம்
1: கலைவாணன்,
0: வணக்கம்,
1: வணக்கம்,
0: சொல்லுங்க மெர்சி ராணி, எப்படி இருக்கீங்க? நல்ல சோமா இருக்கிற மெர்சி ராணி. நீங்க எங்களுடைய சந்திரராஜ் மாமான ராணி அம்மா இருக்கிறாள்ல, அவரோட குடும்பத்துல ரெண்டு பேரை நீங்க களமாடிட்டீங்க, அது தெரியுமா?
1: புரியல புரியல.
0: அவட குடும்பத்துல இருக்கிற ரெண்டு பேருடைய பெயரை அரவாசிய நீங்க களமாடிட்டீங்க,
1: அப்படிங்களா?
0: அவங்களோட பொண்ணுக்கு மெர்சி என்ற பெயர் இருக்கு, அதை நீங்க எடுத்துட்டீங்க. ராணி அம்மாக்கு அவட பேர்ல ராணி இருக்கு, அதையும் நீங்க எடுத்துட்டீங்க,
1: அப்படிங்களா?
0: எப்பங்க களமாடிட்டீங்க நீங்க? அதுதான் நேற்று நாங்க நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்க, நாங்க அதை பத்தி தான் ஆராய்ஞ்சோம். சரி மெர்சி ராணி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உங்களை அவர் அஞ்சு பேர் அடிக்க வந்தா நீங்க அடிப்பீங்களா? அஞ்சு பேரே அடிச்சு ஒரு நேரத்திலே அடிச்சு பண்றீங்களா?
1: அஞ்சு பேரா?
0: இல்ல சார், எங்கிற மாதிரி பார்த்தா உங்களுக்கு மூச்சு நின்ற. இல்ல, ரெண்டு பேர். ரெண்டு பேர், ரெண்டு பேர்.
1: கண்டிப்பா
0: சரி, மெர்சி ராணிக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: கலைவாணன்
0: நீங்க அடிப்பீங்களா திருப்பி? அப்படி அடிக்க முடியாது சில நேரம். மெர்சி ராணி நீங்க அடிக்க வேணும், ஆனா அடிக்க முடியுமான்றதான. மூன்று பேரும் அடிக்கிறாங்கன்னா அடிக்க முடியுமா? ஏதாதா நீங்க
1: ட்ரை பண்ண வேண்டியதா?
0: ட்ரை பண்ண, நீங்க கட்டிக்காரி கெட்டிக்காரி, அப்படிதான் இருக்கணும். சூப்பர். சரி, உங்களோட பாட்டு என்ன? இன்னைக்கு ராஜா ஆண்டு வரணும் சொல்லு. அது நடுவுலையும் வரலாம், முதல்லையும் வரலாம், கடைசியிலையும் வரலாம். ராஜா ஆண்டு சொல்லு.
1: என்ன
0: பாட்டு அது? இளவரசர் என்ன பாட்டு? ராஜாவுக்கு ராஜாதான்.
1: ராஜாவுக்கு ரஜமாண்டா எனக்கு மந்திரி, எனக்கு மந்திரி
0: இளவரசன் முத்து வேணும். ஒரு நிமிஷம் எங்க மெர்சி ராணி, அதை பாடுங்க பாடுங்க பாடுங்க
1: ராஜாவுக்கு ராஜமாண்டா எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல, அடுத்தவனா கெடுத்ததுல பொழப்ப நம்பி பொழைச்சிருக்க. அது நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்காடா.
0: அது நல்லா இருக்கிறது இருக்கீங்க, நீங்க பாடுறது நல்லா இருக்கல்ல, சூப்பரா பாடுறீங்க. அட்டே அப்பா கேட்டீங்க,
1: அந்த நாளைக்கு போறேன், அந்த நாளைக்கு போறேன், நாளைக்கு போறேன்.
0: நாளைக்கு பாடுறது அவங்க இப்ப இன்றைக்கே பாடிட்டாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் இனி இல்ல, அது ரெண்டு நாளைக்கு தான் எங்கள்கிட்ட இருக்கும். இங்க காத்தலைக்கு வந்தா அதுக்கு அப்புறமா அந்த நாளைக்கு நாங்க கடன் வைக்க மாட்டோம். நாங்க உடனே
1: பாடுவோம்.
0: சரியா, 9 மணிக்கு எல்லாம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இருக்குது இந்த நேரத்துல. 9 மணிக்கு நீங்க இணைய மறக்க வேண்டாம். சரியா, முழுமையான ஒரு பாட்டோடு. சரி, இப்ப கலைவாணனுக்கு எழுங்க ராஜா ஆண்டு என்ன பாட்டு அவருக்கு தெரியுமண்டு? ராஜா ஆண்டு வர ராசா
3: வரப்படாது.
0: சொல்லுங்க
3: கலைவாணன்.
0: சொல்லுங்க கலைவாணன்.
3: என்னுடைய மேஜி, என்னுடைய மேஜி நிகழ்ச்சியில இந்த மியூசிக் தான் வரும்.
0: என்ன படத்துல?
3: மேஜிக் ஷோல வந்து.
0: மேஜிக் ஷோல, மேஜிக்
3: ஷோ. ஆமா ஆமா, இந்த டிவி போட்டுதான் நான் வந்து ப்ரோக்ராம்
0: பண்றேன். மேஜிக் ஷோ. நீங்க ட்ரெஸ் எல்லாம் நீங்க ஒவ்வொரு நேரத்துக்கு அதை தயார் பண்ணி வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு சொல்லுங்க, என்ன ராஜான்னு தொடங்குற ஒரு பாட்டு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்கமான ஒரு பாட்டு. ராசா வரக்கூடாது, ராசாவை கூப்பிடாங்க, அதாவது அன்பா கூப்பிடுறது ராஜா. அதாவது அவங்களை பார்த்து கம்பீரமா கூப்பிடுற ராஜா என்று சொல்லி வரான. நடுவுலையும் வரணுமா? நடுவுலையும் வரணும். நடுவுல வரணும்னா கம்பீரமான ராஜா என்று வரணும். ராஜா ராசா என்றா அது அன்போட வர்றதுங்க. ராசா இங்க வாங்க கூப்பிடுறது, இது ராஜா. என்ன
3: யோசிக்கிறீங்க?
0: சொல்லுங்க.
3: வேற ஒரு நேரிட்ட தொடர்பு யோசிச்சுட்டு சொல்றேன் மேடம். சகோதரி
0: சொல்லுங்க கலைவாணன். ஒரே ஒரு நிமிஷம் இளவரசு, ஒரு நிமிஷத்துல எத்தனை செகண்ட் இருக்கு?
1: 60 இருக்குமா?
0: இன்னைக்கு தான் தெரியும் எனக்கு 60.
1: சரி சரி அம்மா, என்னோட சந்தேகத்தை கேட்கலான்னு பேசலாம்னு.
0: என்ன சொல்லுங்க, நான் அவர்கிட்ட கேக்குறேன். என்ன சந்தேகம் உண்டு?
1: அது
0: சொல்லுங்க கலைவாணன். சொல்லுங்க,
3: ராஜாவே உன்னை

0: கிறிஸ்டியன் சாங் பாடணுமா இருக்கு எங்களுடைய இயேசுநாதன் இயேசப்பாவ பாடணுமா இருக்கு. நீங்க ராஜா ரெண்டு இடையில வரலாம், முன்னுக்கு வர வேணாம், நீங்க இடையிலேயே அந்த ராஜா வரலாம். இப்ப பாருங்க, இப்ப அவங்க கூட சொல்லிட்டாங்க ராஜாவுக்கு ராஜா நான் தான் ரெண்டு பாட்டு சொல்லிட்டான். பழைய பாடல் ஒண்ணும் இல்லையா?
1: வணக்கம் ஆசிரியர் அவர்களே, நான் கவிதையில் உள்ள அனுமந்தபுரம் இளவரசு. நீங்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள்.
2: திரைப்படங்கள்
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள். மென்மேலும் உங்கள் கலை ஆர்வம். கருப்பா இருக்கிற
2: என்ன
0: கொஞ்சம்
2: தமிழ் வந்து பண்டிட்டு அதனால வந்து ஐயான தான் கூப்பிடுவேன்.
0: அது நல்ல, அது நல்ல, அது பரவாயில்ல. எல்லாரும் ஐயானு தான் கூப்பிடுறது. பேரை சொல்லி ஐயானுங்க. என்ன சின்ன பையன், அது இருக்கட்டும்.
1: அது அது எனக்கும் பிடிக்கும். இருந்தாலும் நான் சொன்னது உங்களுக்கு காதலுக்கு
0: வந்துட்டு அதை கேக்குறேன்.
1: சொல்லுங்க.
0: அவர் கேக்குறாரு என்னன்னா, கலைவாணன் மேஜிக் ஷோல, அதாவது மேஜிக், உங்களோட மேஜிக்க பாவிச்சு தன்னை வெள்ளையாக்க முடியுமான்னு கேக்குறாரு.
2: எப்படி எப்படி சகோதரி?
0: அவரை மட்டும் இல்ல, எல்லாரையும் தான் வெள்ளையாக்க முடியுமான்னு கேக்குறாரு. மேஜிக்
1: எல்லாரையும் இல்ல, என்ன மட்டும்
2: மேஜிக்ல. அதாவது அன்பு சகோதரி, நான் வந்து அந்தரத்துல பறக்க வைப்பேன். லேடிஸ் ஒரு பெண்ணை வந்து ரெண்டா வெட்டுவேன்.
0: வெட்டுவீங்க.
2: அடுத்து வந்து ஒரு கர்ச்சிப்ப காட்டி டவு, அதாவது புறாவை எடுப்பேன்.
0: எடுப்பீங்க? புறா.
2: அதாவது மூணு மணி நேரம் ஷோ வந்து சிறப்பா பண்ணுவேன் சகோதரி.
0: புறா எல்லாம் வீட்டுல வச்சிருக்கீங்களா நீங்க?
2: எல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன். இது புறா வளர்த்துட்டு இருக்கேன், முயல் வளர்த்துட்டு
0: இருக்கேன்,
2: எல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன் மேடம்.
0: அது வெள்ளையா இருக்கணும் என்ன எல்லாம் அப்படித்தானே?
2: அதாவது வந்து நம்ம தேசிய கொடியான என்ன கலரோ அந்த புறாவும் வளர்த்துட்டு இருக்கேன்.
0: ஓ ஆஹா, அப்படியாப்பா. வேற என்ன வேற என்ன? ரோசா பூ எடுப்பீங்க அப்படித்தானே?
2: ஆமா ஆமா. அதாவது வந்து புலவர்ல வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்
0: மேடம். ஓ
2: அன்பு சகோதரி, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள்.
0: என்ன சொல்லுங்க?
2: நீங்க வந்து என்ன வந்து எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி என்ன பயன்படுத்திக்கணும்.
0: எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி இல்ல, அங்க வந்தா நிச்சயமா உங்கள்ட்ட நாங்க உங்களோட ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்க வந்து பங்கு பெற்றுக் கொள்ளலாம், பாக்கலாம். ஒரு
2: நன்றி நன்றி. அதாவது இதுவரைக்கும் வந்து சீனா போயிருக்கேன், மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறேன்.
0: நிச்சயம்
2: நீங்க எனக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அது பெரிய, அதாவது வந்து மேலோங்கிய ஒரு நிகழ்ச்சியாக அமையும்ங்கிறது என்னுடைய கனவு, எங்களுடைய குடும்பத்தின் கனவு.
0: பார்க்கலாம். ஏன்னா நாங்க இந்தியா வந்தா எங்களுடைய நேர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல வர வச்சு இனி இனி என்ன
2: அன்பு சகோதரே, ஜெயங்கொண்டத்திலே வந்து நான் வந்து ஏற்பாடு பண்ணுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதாவது சைனாவில இருந்து 7 பேர் வந்து வர வச்சு ப்ரோக்ராம் பண்ணோம். அதே போல வந்து

இப்ப நான் மேஜிக்ல கேக்குறேன் உங்கள்ட்ட, நீங்க ராஜாண்ட பாட்டு சொல்லுங்க, இல்லாட்டி எங்க மேஜிக் சரி வராது. உடனே மேஜிக்ல எடுங்க ஒரு ராஜா பாட்டு, எங்க பாக்கலாம் பாத்தீங்களா, நீங்க இவ்வளவு மேஜிக் எல்லாம் செய்த ஒரு ராஜா பாட்டு பக்கத்துல அவங்க உதவி செய்யலையா, எங்களோட மேர்சி ராணி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

2026 ஆண்டின் 10வது மாதத்தின் 10வது நாள். மிகு விரைவாக நாங்கள் 2027 காண இருக்கின்றோம். அதற்கு முன்பு 2026 12வது மாதம் 9வது நாள் எங்கள் ஆண்டு விழா, மறந்து விடாதீர்கள். இன்றைய இந்த நன்னாளிலே காரிக்கிழமையாக இருக்கும் வேளை 11:32 கனடா கலையகத்திலிருந்து உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் உறவுகளே என்று கூறியதோடு அல்லாமல் இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் இணைந்து சிறப்பிக்க வேண்டும். 6478746415 என்ற எங்களோடு வாருங்கள், இணையுங்கள். இன்றைய நாள் என்ன நிகழ்வென்று காணும் முன்பே, அன்னையுடன் தந்தையும் ஆசானும் எனக்கு அளித்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் மேலாக எங்களை ஆண்டனுவ கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவனிடம் ஓம் நம சிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி அவர்கள் அருள் பெற்று என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்த தெரியாதவர்களே, உங்களையும் வானொலியில் வந்து இணைந்து சிறப்பிக்க வாருங்கள் வாருங்கள் என்று வணக்கத்துடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய இந்த நன்னாளில் இப்பொழுது நாங்கள் 10 பாகை வெப்பநிலையுடன் 14 பாகை வரை சென்று மீண்டும் மீண்டும் 5 பாகைக்கு திரும்பி வரும் குளிர்காலத்தில் இருக்கின்றோம். இது பாரதூரமான குளிர் அல்ல, ஆனாலும் சாதாரணமான ஆடைகளுடன் நாங்கள் வெளியே செல்வது கடினம். கொஞ்சம் எங்களை மூடக்கூடிய வெப்பத்தை தாங்கக்கூடிய குளிரை தாங்கக்கூடிய வகையிலான ஆடைகளோடு அணியும் செல்லும் ஒரு காலநிலை. படிப்படியாக இது குறைந்து கொண்டு போகின்றது. கால நேரமும் நன்றாக குறைந்து கொண்டு வருகிறது. பகல் வேளைகள் இன்றெல்லாம் எங்களுக்கு பகல் என்று சொன்னால் 11 மணித்தியாலம் ஒரு 15 நிமிடம் வரையும் தான் பகல் இருக்கலாம் என்று தெரிய வருகின்றது. காற்றோட்டம் ஓரளவு குளிர் மிகுந்த காற்றோட்டமாக இருக்கின்றது. சூரியனின் கிரணம் நன்றாக பட்டு நல்ல வெளிச்சமாக இருக்கின்றது. அந்த வெளிச்சத்துக்குரிய வெப்பம் எங்களுக்கு கிடைப்பதில்லை. இது ஒரு புறமுக்க நாங்கள் இன்று காணப்போகும் இன்றைய காலநிலையிலே நாங்களோடு இணைந்திருக்கும் வேளையில் நீங்கள் வரும் வேளையிலும் உங்கள் காலநிலையும் ஓரளவு கூறிக்கொள்ளலாம். வெப்பமாகத்தான் இருப்பீர்கள். மழை வருவதற்கு சான்று இல்லை என்றுதான் அநேகமானவர்கள் கூறுவதையும் இங்கு எழுதுவதையும் பார்த்து கொண்டிருந்தேன். இன்றைய நாள் நிகழ்ச்சி எதுவாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணுவதற்கிடையிலே அங்கே காத்து கொண்டிருந்து விட்டு

உறவுகளான அன்பு ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தன்னுடைய படம் போட்டு இன்று பாட்டுக்கு பாட்டு என்று நினைவூட்டுகின்றாரே, உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும் என்று எண்ணுகின்றேன். அந்த வகையிலே இன்று நாங்கள் காணப்போவது பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: என் கேள்விக்கு என்ன பதில் என்ற இந்த பாடல் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இட்டவரை இந்த காரைக்கிழமைகளில் இந்த வேளையிலே நேரொலியில் கதம்பம் என்றால் ஒலித்துவிடும். இது ஒலித்து விட்டால் தெரியும் இது பாட்டுக்கு பதில் பாட்டு. என் கேள்விக்கு என்ன பதில் என்று ஒரு பாடலை ஆரம்பித்து அந்த பாடலிருந்து 200 பாடல்களை எட்டி பிடிப்பது எங்கள் நோக்கம். அந்த வகையில் எத்தனை பேர் வந்து இணைந்து இன்று பாடல்களை தரப்போகிறீர்கள், வந்து இணையும் அத்தனை பேருக்கும் நேர் விருப்ப பாடல்கள் உங்கள் விருப்ப பாடல்கள் கிடைக்கும் என்பதையும் மறவாமல் ஓடி வாருங்கள், இணையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எங்களோடு. அதற்கு முன்பு எங்கள் உறவுகள் நேயர்கள் அன்பர்கள் அனைவரும் வாழும் உலகத்தில் அவரவர்களுடைய நன்மைகள் தீமைகள் இன்பங்கள் துன்பங்களில் நாங்களும் கலந்து கொண்டு பங்கு பெற்றுகிறோம் என்று அவர்களோடு இணைந்திருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுக்கு ஆரம்பிப்போம். பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி ஆரம்பிப்பதென்றால் அதற்கு முக்கியமாக ஒரு பாடலொன்று வேணுமே. எந்த பாடலுக்கு நாங்கள் கொண்டு வருவதென்று நீங்கள் வினா எழுப்புவதற்கு முன்பு அது நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக ஒரு பாடல் வேற இருக்கின்றது. அந்த பாடல் 1967 ஆண்டு காற்றலைக்கு வந்த ஒரு தென்னகத்து திரைப்படத்து பாடல். நீங்கள் பல தடவை நேயர்களாக வந்து கேட்டுவிருக்கின்றீர்கள், எங்களிடம் ஒலிபரப்பிலேயே நான் ஒலிபரப்பியிருக்கின்றேன். அதில் வெறும் முதல் பதங்கள் அற்புதமான பதங்கள் தான். 3-4 பதங்களை தாங்கி முதல் வரியாக வருகின்றது. அந்த பதத்திலே ஏதாவது ஒரு பதத்திற்கு பாடலை கொண்டு வருவது தானே வழக்கம். அந்த வழக்கத்தை ஆயத்தமாக இருக்க நீங்கள் நான் அறிந்து கொள்வேன். நேரத்தை நான் எடுக்கவில்லை, உங்களுக்கு உங்களை அழைக்க பாடலை தருகின்றேன். அந்த பாடலில் வரும் பதத்தை அழகாக கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு இலகுவாக பாடலை தரக்கூடிய வகையில் அமைந்த பாடலைத்தான் நான் தெரிவித்து கொண்டு வந்தருவேன். அதை தொடர்ந்து நாங்கள் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக வேகமாக விவேகமாக களஞ்சியத்திலிருந்து பாடல்களை தெரிந்தெடுத்து உங்கள் சிந்தனையில் குவிந்திருக்கும் பதம் கண்டவுடன் பாடல் தரும் சிறப்பினை வளர்த்துக் கொள்வோம். நல்லது உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இங்கே அன்புடன் மகன் ஞானசேகரனும் வணக்கம் அப்பா வருக வருக என்று எழுதி அவரும் ஆயத்தமாக இருக்கின்றார் பாடலை தருவதற்கு. இதோ பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் எதுவென்பதை காது கொடுத்து நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: நிலவே உனக்கு குறையேது, நீ நினைத்ததும் கதிரவன் வரும்போது.
0: நிலவே உனக்கு குறை ஏது, இதுதான் இன்றைய பாடலின் பதம். எங்கே கொண்டு

0: நிலவே
1: கேட்டீர்களா பாடலை? நிலவே உனக்கு குறை ஏது என்ற பதம் போதும். அந்த பதத்திலே எந்த பதத்துக்காவது நீங்கள் பாடலை கொண்டு வரலாம்.
2: உனக்கு குறையேது நீ நினைத்ததும் கதிரவன் வரும்போது நிலவே உனக்கு
1: காத்திருந்து அழைக்கின்றார். தர்மபுரியிலிருந்து முதல் நேயராக எங்கள் ராஜராஜன். வணக்கம் ராஜராஜன் அவர்களே, வழக்கறிஞரே, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் ஐயா.
1: நலம் கூறிவிட்டீர்கள். நலமறைய ஆவலாக இருக்கும் போலே நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அங்கே தர்மபுரியில காலநிலை எப்படி இருக்கின்றது?
3: வெயில் வெயில் காலநிலை தானுங்க.
1: வெப்பம்தான் பேச்சுக்கிடமே இல்லை.
3: வளமையான காலநிலை தானே, மாற்றம் எதுவும் இல்லை.
1: சரி, இப்பொழுது நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது பாடிய பாடல் உங்களுக்கு தெரியும். இதிலே நிலவே உனக்கு குறையேது என்ற பாடலோடு ஆரம்பிக்கின்றோம். முதலில் எந்த பாடலை நீங்கள் தரப்போகின்றீர்கள்?
3: ஐயா, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா.
1: சிறப்பான பாடல் ஐயா, சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலுக்கு பதில் தருவதற்கு யார் வர போகின்றார் பார்ப்போம். மீண்டும் அழையுங்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக யார் வர போகின்றார்? மகாலிங்கம் வெட்டி பார்த்தீர்களே, எங்கே ஓடி மாறுங்கள் மகாலிங்கம். மொன்றியல் தமிழ் வானொலியின் இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார். கிருஷ்ணனை நினைத்து கொள்வோம். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம்.
4: நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலமாக மகிழ்வாக இருக்க. என்ன தடுமாற்றம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நலமா இருக்கேன். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லுவேன் ஐயா.
1: அது ரகசியமா தானே சொல்லுவேன், காது கொடுக்கின்றேன், கூறுங்கள் அந்த ரகசியத்தை. நன்றி, மீண்டும் பாருங்கள். உனக்கு மட்டும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் தரப்போகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன் சந்தனராஜ் அவர்களே. வணக்கம் சந்தனராஜ். ஆரம்பத்திலேயே தடையா? வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, உங்களை இணைத்து விட்டேன். சந்தன்ராஜ் அவர்களோட இணைப்புக்கு கடினமாக இருக்கு. மகாலிங்கம் எங்கே? மகாலிங்கம் உங்களோட இணைப்பு. வணக்கம் மகாலிங்கம். இல்லை சந்தன்ராஜ், வணக்கம். வணக்கம் மகாலிங்கம். இருவரில் யார் வரப்போகிறீர்கள்? மகாலிங்கம் இருக்கிறார். வணக்கம் மகாலிங்கம்.
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
5: நலமா இருக்கேன் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலம் நலம் நலம். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
5: காலநிலை வெப்பமாக தான் இருக்கு, உஷ்ணமாக தான் இருக்கு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வெப்பத்தோடு இருப்போம். என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
5: நிலவே உன்னிடம்
1: வாழ்த்துக்கள்
5: நெருங்காது.
1: அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். நிலவே உன்னிடம் என்ற பாடல் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? சந்தன்ராஜ் அவர்கள் தான் முயல்கின்றார். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம். இரண்டு நேர வணக்கத்தோடு இணைந்து கொள்வோம். நலமாக இருங்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
6: உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம்யா.
1: அப்படியா? இரண்டு பேருக்கும் நல்ல பொருத்தம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம். வாழ்த்துக்கள் உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம். இது எத்தனை பெண்களுக்கு, இல்ல எத்தனை ஆண்களுக்கு பொருத்தம். வாழ்த்துக்கள். இப்பொழுது கிருஷ்ணன், உங்களுடைய இரண்டாவது பாடலை தாருங்கள்.
4: உனக்கு என்ன குறைச்சல்?
1: நண்பர்கள் தந்த உங்களுக்கு வணக்கம். தந்த உங்களுக்கு இனிய இரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமா இருக்கின்றீர்களா? அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
6: காலநிலை இன்று ஒரு 10 நிமிடம் மழை எட்டி பார்த்தது.
1: படிங்க அப்பா, வாழ்த்துக்கள். அப்ப மீண்டும் பெருமழை வர சான்று இருக்கு, சந்தர்ப்பம் இருக்கு. சிறப்பு சிறப்பு. சரி, இப்பொழுது போட்டியில என்ன பாடலை சிறப்புகின்றீர்கள்?
6: நிலவுக்கு உண்மையில் என்னுடைய கோபம்.
1: அதெண்டா உண்மைதான், அதுக்கு என்ன கோபம்? சும்மா என்னய்யா, நிலவுக்கு என் மேலே கோபிக்க வேண்டும். அப்படி தாங்கள் ஒன்றும் பண்ணவில்லை. வாழ்த்துக்கள். நன்றி மகனே.
6: முன்னாடி
1: வாருங்கள். இரண்டாவது பாடலை தருவதற்கு ராஜராஜன் வந்து விட்டார். வணக்கம் ராஜராஜன்.
3: ஐயா, ரகசியமானது காதல்.
1: அப்படியா? அடங்க அப்பா. ஓ, ரகசியமானதா? சரி சரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரகசியமானது காதல், ரகசியமானது காதல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவதற்கு யார் அழைக்கின்றார்? சந்திரசேகரன் அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம் சந்திரசேகரன் அவர்களே. வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். எவ்வாறு இருக்கிறீர்கள்? நலம் தானே ஐயா? நீங்கள்
1: நலமாக இருக்கணும், நலமாக இருக்கணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு புரிகிறதா? பாட்டுக்கு பதில் பாட்டு.
7: ஆமாம் ஆமாம், நீங்கள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தீர்கள். நிலவு பாட்டுக்கு நிலவு பாட்டு வந்தது. இப்பொழுது நான் எந்த பாட்டிற்கு வந்து பதில் பாட்டு சொல்லணும்?
1: உங்களுக்கு நிகழ்ச்சி புரியவில்லை. ஒரு பாடல் ஆரம்பித்தது, அதில் இருந்து வெறும் பதங்களிலே முதல் வெறும் அத ஒரு பாடலில் வெறும் முதல் வரியிலே 4-5 பதங்கள் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை நீங்கள் தர வேண்டும்.
7: அப்ப நிலவு அப்படிங்கிற ஒரு பதத்துக்கு நான் பாடல் கொடுத்துறேன். ஏன்னா நிலவு அப்படிங்கிறது தான் ஆரம்பிச்சது அந்த பதத்துல. அப்ப நான் வந்து ஒரு புதிய பாடல், நிலவு பார்த்து நிலவு பார்த்து ஓர் நாள் கேட்டு மூங்கில் காத்து மூங்கில் காத்து நானும் ரசித்தேன்.
1: முதல் வரி போதும், நிலவு பார்த்து நிலவை பார்த்து பாடல். அடுத்த பாடலை மீண்டும் தருங்கள். எத்தனை பாடல் என்று தருகின்றீர்கள் பார்ப்போம். அடுத்த பாடலுக்கு ஓடி பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவா வருகின்றார் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், உங்களை இணைத்து விட்டேன் நானே. ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் ஞானசேகரன்.
6: வணக்கம் அப்பா. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது.
1: அப்படியா சொல்லிடுதா? அது நான் நினைத்து சொல்லவில்லை. நிலவை பார்த்து
6: நன்றி அப்பா.
1: வாழ்த்துக்கள். நிலவை பார்த்து வானம் சொன்னது வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கிருஷ்ணன் தரப்போன. என்ன பாடலுக்கு, எந்த பாடலுக்கு, என்ன பதத்துல, என்ன பாடல் தரப்போன? நீங்களும் நிலவுக்கு தான் பதில் தருகின்றீர்களோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடி வாருங்கள், மீண்டும் ஓடி வாருங்கள். எங்க நிலவு நிலவு வந்தது என்ற பாடலை தந்தவழி அடுத்த பாடலை தருவதற்கு மீண்டும் தேவா வருகின்ற. வணக்கம் தேவா. ஓம் நம சிவாய.
0: ஓம் நம சிவாய.
1: வாழ்த்துக்கள்.
0: ஏதும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா.
1: வாழ்த்துக்கள். சிறப்பு அந்த குறைய குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாண்டுதான் ராஜராஜன் பாடியிருந்தார், பாட்டை தந்திருந்தார். நீங்கள்
0: உனக்காக எல்லாம் உனக்காக.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உனக்காக எல்லாம் உனக்காக என்ற பதத்தை தொடர்கிறீர்கள். நன்றி. இப்பொழுது ராஜராஜன் மீண்டும் வருகின்றார். இணைத்து விடுவோம், ஓடி வாருங்கள். வணக்கம் வணக்கம் ராஜராஜன், நீங்கள் தரும் பாடல் கொண்டு வாருங்கள்.
3: ஐயா பார்த்து பார்த்து கண்கள் பூத்தியிருந்தேன் நீ வருவாய் என.
1: ஓ பார்த்து பார்த்து அவ ஏன் கண்ணை முடிக்கணும்னு பார்க்க முடியாதா? பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து. நன்றி நன்றி.
3: பார்த்து பார்த்து கண்கள்
1: பூத்திருந்தீங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? எந்த பாடல்? நன்றி. எந்த பாடலுக்கு என்ன பாடல் தரப்போகுது? அடுத்தது மகாலிங்கம் இருக்கின்றார். மகாலிங்கம், நீங்கள் எந்த பாடலுக்கு என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்? அந்த பாடல் வந்துவிட்டதே, வேற ஒரு பாடல் கொண்டு வாருங்கள்.
8: உடவு ஒரு பெண்ணாகி.
1: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடலை தருகின்றார். இந்த இங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அவர் தருவது எந்த பாடலுக்கு? சந்திரசேகரன் வருகின்றார். வணக்கம் வணக்கம் சந்திரசேகரன். ஞானசேகரன் வந்திருக்கார். வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன்
6: வணக்கம் அப்பா. சொன்னது நீ தானா? சொல் சொல் என் உயிரே.
1: அதான்டா உண்மைதானே, சும்மா சொல்லப்படா, சொல்லு உண்மையை சொல்ல. சொன்னது
6: நன்றி அப்பா.
1: சொன்னது என்ற பதத்திலே தருகின்ற. சொன்னது நீ தானா? சொல் சொல் சொல். அடுத்து சந்திரசேகரன் அவர்கள் இணைய முற்படுகின்றார். அதற்கிடையில் ஒரு மகாலயம் வந்து விட்டார். மகாலயம் கொண்டு வாருங்கள். ஆமாம் வாழ்த்துக்கள். நிலவு தூங்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நிலவு தூங்கும் நேரம் என்ற பாடலை கொண்டு வந்தீர்கள். அடுத்த பாடல் சந்திரசேகரன் தரப்போன. வணக்கம் சந்திரசேகரன் அவர்களே. வணக்கம்
7: வணக்கம் வணக்கம் ஐயா. நான் ரகசியம் அதுக்கு அந்த ரகசியம் அந்த பதத்திற்கு பாடல் தரப்போறேன். ரகசிய கனவுகள் ஜல் ஜல் அந்த பாடல். ரகசிய கனவுகள்
1: ஜல் ஜல். நல்ல பாடல் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள்.
7: நன்றி நன்றி
1: நன்றி. ஜல் ஜல் அருமையான பாடல், இனிமையான பாடல். அங்கே அடுத்த பாடலை தருவது யாரா இருக்கு? அவங்களுடைய ராஜராஜன் பெறுகின்றார். கொண்டு வாருங்கள் ராஜராஜன்.
3: ஐயா பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம்.
1: அது கேட்டுதான் தெரிய வேணும் இப்பொழுது ஐயா. வாழ்த்துக்கள். பெண்ணே நீயும் பெண்ணான்னு கேட்டால் தான் தெரியும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது எங்களுடைய தேவா. தேவா கொண்டு வாருங்கள்.
0: பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வரவ துடித்தேன்.
1: பார்த்து பார்த்தது மட்டுமல்ல ரசித்து இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் தேவா. மீண்டும் பாருங்கள். பார்த்தேன் ரசித்தேன் என்ற பாடலை தந்திருக்கின்றார். இப்பொழுது சந்தன் ராஜ் நீங்கள் பாருங்கள், உங்கள் பாடலை தருங்கள்.
6: வணக்கம் ஐயா. கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்கள் ஐயா. நன்றி வணக்கம் ஐயா.
1: வேண்டாம் தொடர்ந்து வேண்டாம், கனவுகள் ஒன்றும் தொடர்ந்து வேண்டாம், கலைந்து செல்லணும். கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் இப்பொழுது மகாலிங்கம் தரப்போகின்றார். மகாலிங்கம் தாருங்க உங்கள் பாடலை.
8: பெண்ணாக பிறந்தவளுக்கு தூக்கம் என்பது ஏது அப்படின்னு சித்தி படத்துல வர்ற
1: அது ஆரம்பத்துல வர்ற விருத்தம். பெண்ணாக பிறந்த வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து கண்ணுரங்கு கண்ணுரங்கு கண்ணுரங்கு மகளே என்ற பாடல் நல்ல பாடல். வாழ்த்துக்கள் சித்தி திரைப்படம் பாடல் உன்னாக பிறந்தவருக்கு. அடுத்த பாடல் என்ன பாடல் ஆரம்பிக்கின்றது, என்ன பதத்திலே ஆரம்பிக்க போகின்றது கொண்டு வாருங்கள். சந்திரராஜ் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்திரராஜ்.
9: காதல் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆகும்.
1: ஓ காதல் அதுக்காக காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கை ஆகுமா, சிறப்பு சிறப்பு. அடுத்தது எங்கள் சந்திரசேகர் தரப்போன. வணக்கம் சந்திரசேகரன் அவர்களே, சிறப்பு.
7: வணக்கம் வணக்கம் ஐயா. பார்த்தேன்க்கு ஒரு பாட்டு கொடுக்க போறேன். பார்த்தேன், ஆமா பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன், பார்த்தேன் ரசித்தேன் திரையில. ஐயா ஒரு வாட்டி மீண்டும் ஒரு வாட்டி அந்த அந்த ஒரு பதத்தை கூறுகிறீர்களா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்.
1: எந்த பதம் இப்பொழுது வந்த இந்த எந்த பாடல்களிலும் நீங்கள் கொண்டு வரலாம். இப்பொழுது தருகின்றார்கள் எல்லா பாடல் அவர்கள் யார் யார் தரும் பாடலிலும் நீங்கள் ஒரு பாடலிலே வருகின்ற முதல் வரியிலே பாடலை தரலாம்.
7: அந்த பதத்திலிருந்து ஒரு பாடல்
1: ஆரம்பித்து வைப்பதற்கு ஒரு பாடலை கொடுத்தேன், அதிலிருந்து ஆரம்பித்து பாடல். இப்போ ஒவ்வொரு தரும் தரும் பாடல்களுக்கு நீங்கள் அந்த முதல் வரியிலே வருகின்ற பதத்தை உடனே கூறலாம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் தருகின்றார். கொண்டு வாருங்கள் மகாலிங்கம் உங்கள் பாடலை. ஓ பார்த்தால் பசி தீரும், வாழ்த்துக்கள். பார்த்தால் பசி தீரும் சிறப்பு, ஞாபகம் ஞாபகம் என்ன கருவு அப்படி வேறு. எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
9: காதலின் தீபம் ஏற்றி நடையா,
1: ஏற்றி விட்டாளா, காதலின் தீபம் என்று வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
6: வணக்கம் அப்பா. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் மேகங்கள்.
1: ஓ நீங்கள் கனவு உடனே இந்த பாடலை கொண்டு வந்து கனவு காணும் வாழ்க்கையாம் வாழ்த்து.
6: நன்றி அப்பா, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. எத்தனை பாடல்கள் கொட்டி கிடக்கின்றது எங்கள் சென்னகத்து திரைப்படத்துறையில். எங்கே சந்தன்ராஜ்
9: பார்த்தாலே பரவசம்.
1: பார்த்தாலே பரவசம், ஆமா பார்த்தாலே பரவசம். அப்ப சேர்ந்தால் பார்த்தாலே பரவசம், கூட சேர்ந்தால் இனிமை. அடுத்தது எங்களுடைய ராஜராஜனுடைய பாடல். ராஜராஜன் கொண்டு வாருங்கள்.
3: ஐயா மேகம் கருக்குது மின்னல் அடிக்குது, குஷி படம் ஐயா.
1: ஆமா குஷியில வருது எங்களை ஜோஜுக்கு விருப்பமான பாடல். மேகம் கறக்குது சிக்கு சிக்கு சிக்கு சிக்குன்னு
3: மின்னல் அடிக்குது.
1: வாருங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள்.
9: வணக்கம் ஐயா. வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சியா.
1: அப்படியா,
9: நன்றி. வணக்கம்.
1: கண்ணாமூச்சியா வாழ்க்கை என்பது எனக்கு தெரியாம. வாழ்க்கை எத்தனை வரிகள் ஐயா, வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சி. அடுத்த பாடல் என்னுடைய மகாலிங்கம் தருகின்றார். மகாலிங்கம் கொண்டு வாருங்கள்.
8: மேகமே மேகமே
1: மேகமே மேகமே வாழ்த்துக்கள் நல்ல பாடல். மேகமே மேகமே மேகமே மேகமே
8: அற்புதம்.
1: பாரு பாரு நல்லா பாரு, வயா சோப்பு படத்தை பாரு, நல்ல பாடல் நல்ல பாடல் நல்லா பாரு. எந்த பதத்துல ஐயா பாடல்? எங்கே சந்திரசேகரன் நீங்கள் பாருங்கள். சந்திரசேகரன் உங்கள் பாடலை தாருங்கள்.
7: ஐயா வணக்கம்.
1: என்ன பாடல்?
7: கனவுகளுக்கு ஒரு பாட்டு. கனவுகள் கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தோறும் ஜனவரி மாதத்தில், அந்த பாடல். கனவுகள்
1: கனவுகள்
7: கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தோறும் ஜனவரி மாதத்தில்.
1: கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தோறும் ஜனவரி மாதத்தில், சிறப்பான பாடல்.
7: ஜனவரி மாதத்தில்
1: மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய ராஜராஜன். கொண்டு வாருங்கள் ராஜராஜன்.
3: ஐயா
1: பாருங்கள்,
3: அந்த நிலவு தான் கையில பிடிச்சேன்.
1: அப்படியா பிடிச்சிட்டீங்களா? அதுல பிடிச்சிட்டீங்களா? வாழ்த்துக்கள் ஐயா. பிடிச்சதை விட்டுறாதீர்கள்
4: இல்லையா, பத்திரமா வீட்டுக்குள்ள போட்டு கூட்டி வச்சிருக்கேன்.
1: ஆமா, கவனம் கவனம், அந்த நிலாவை தான். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சரவதி எங்களுடைய சந்தன ராஜ் கொண்டு வாருங்க. சந்தன் ராஜ்
9: ஜனவரி நிலவே நலம் தானயா.
1: அட்ரா சக்கியன ஜனவரி ஜனவரி நிலவே எடுத்து விட்டாங்க பாடு. கெட்டிக்காரங்கள் ஐயா, கெட்டிக்காரங்கள். கற்பூரம் தான் ஐயா, தொட்டவுடன் பத்திவிடும். அடுத்த வழியை கொடுத்து மகாலிங்கம் தரப்புகின்றார். பாரு பாரு தந்தவர் மகாலிங்கம் கொண்டு வருங்கள். இவங்களெல்லாம் கனவை பற்றி அப்படி சொல்ல நீங்கள் காலமெல்லாம் பாராய கொண்டு அழைக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கனவுகளே கனவுகளே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போறீங்க? எங்கே எங்கள் கிருஷ்ணனை காணவில்லை, எங்கே சந்திரசேகரன் பாருங்கள். தேவா வரவண்டன் நீங்களும் சந்திரசேகரன் தாருங்கள்.
7: வணக்கம் ஐயா. நான் வந்து இந்த நிலவு பாட்டு ஒண்ணு வச்சிருந்தேன், நிலாவே வா செல்லாதே வா. அந்த பாடு
1: சிறப்பு சிறப்பு. நிலாவே வா, ஓடி வாருங்கள். அடுத்த
7: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? எங்களுடைய மலியம் மகாலிங்கம் மீண்டும் வருகின்றார் மகிழ்ச்சியோடு. கொண்டு வாருங்கள் மகாலிங்கம்.
8: கனவு கண்டேன், கனவு கண்டேன்,
1: கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன், நம் காதல் கனிந்து வர கனவு. அந்த அந்த பாடல் கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். அந்த பாடல் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். அங்கே ராஜராஜன் உங்கள் பாடல் நிலவை விட்டு விட்டீர்களா, வைத்திருக்கின்றீர்களா
10: ஐயா?
1: ம், கொண்டு வாருங்கள்
10: ஐயா.
1: இருக்கின்றேன்.
10: ஜனவரி ஜனவரி மாதம் போ மழை விழும் நேரம் 7080 கழனிங்க ஐயா.
1: அந்த பாடல் வந்து விட்டது, தந்து விட்டார் எங்களுடைய சந்திரசேகரன். நீங்கள் வேற ஒரு பாடல்
10: அப்படிங்களையா?
1: ஆமா
10: ஐயா, கட் பண்ணிட்டு வரேங்க ஐயா.
1: கண்டேன் கல்யாண ஊர்வலம் கட்டி காரன் எடுத்து விட்டார். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இப்பொழுது சந்திரசேகரன் மீண்டும் வருகின்றார். வர வேண்டும் சந்திரசேகரன் அவர்களை, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
7: வணக்கம். மீண்டும் நிலவோடு வந்திருக்கேன். நிலா அது வானத்து மேலே. அந்த பாடல்
1: நிலா அது வானத்து மேலே, பல்லானது ஓடத்தின் மேலே. சிறப்பு சிறப்பு.
7: அதேதான்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். கெட்டிக்காரன் பிடித்து விட்டார் பிடித்து விட்டார். இப்பொழுது சேம் ஓ மகள் சேமலா. வணக்கம் மகளே. சேமலா மகளே,
11: கல்யாண ஊர் வர முடியாது நினைச்ச வரத்துக்கு முயற்சி
1: பண்ணிருக்கப்பாட்டுக்குப்பா.
11: கல்யாண ஊர்வலம் வரும் உல்லாசமே தரும்.
1: உல்லாசமே தரும் அருமை. கல்யாண ஊர்வலம் வரும் வர வேண்டும். அங்கே அடுத்த பாடல் நன்றி மகளே. அடுத்த பாடலை தருவது சந்திரசேகரன். வணக்கம் சந்திரசேகரன் பாருங்கள் தாருங்கள்.
7: வணக்கம் ஐயா. மீண்டும் ஒரு நிலவு பாட்டு, பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து. நிலா நீ வானம் காற்று மழை, நிலா நீ வானம் காற்று மழை.
1: சிறப்பு. நிலா நீ வானம் காற்று. அருமையான பாடல் பொக்கிஷம். வாழ்த்துக்கள். மீண்டும்
7: அருமையான.
1: மீண்டும் மீண்டும் பாருங்கள். இப்பொழுது மகாலிங்கம் வருகின்றார். சிறப்பாக இயங்குகிறார் மகாலிங்கம். கொண்டு வாருங்கள் மகாலிங்கம்.
8: கல்யாணமா கல்யாணம்,
1: கல்யாணமா கல்யாணம், கண்டறியாத கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், 60 கல்யாணம். வாழ்த்துக்களுக்கே ராஜராஜன் கொண்டு வந்து விட்டீங்களா பாடலை? உங்கள் பாடலை ராஜராஜன்.
10: ஐயா கல்யாண கல்யாண தேர்நிலா காய்ச்சாத பால் நிலா.
1: சிறப்பான பாடலை. கல்யாண தேர்நிலா, கல்யாண தேர்நிலா, இனிமையான பாடல், இனிமையான. மம்முட்டி என் பாமா பாருங்க. அடுத்த பாடலை நன்றி ராஜராஜன். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தனராஜ். வாருங்கள் சந்தன்ராஜ்.
9: வானம் அருகில் ஒரு வானம் யா.
1: ஓ
9: நன்றி.
1: வானம் அருகில் ஒரு வானம், வானம் அந்த வானம் வந்து இப்பொழுது வானம் அருகில் வானம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வானம் அருகில் ஒரு வானம் சிவம், அன்பே சிவம். அங்கே ஞானசேகரன் பாருங்கள் மகனே உங்கள் பாடல்.
12: ஒரு கிளி உருகுது ஒரு மேயில் பழகுது.
1: ஓ ஒரு கிளி உருகுதா? ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு கிளி உருக உருகுது, வாழ்த்துக்கள். உருகுது மருகுது. அங்கே அங்கே வணக்கம் வணக்கம் மாலிங்கம். உங்கள் பாடல் சுறுசுறுப்பா இருக்கின்றார்.
8: கல்யாணம்
1: சந்திரபாபு வாட போகின்றார். கல்யாணம் கல்யாணம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் தரப்போகின்றார். கொண்டு பாருங்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சந்திரசேகரன். வணக்கம் சந்திரசேகரன் அவர்களே. வணக்கம்.
7: ஐயா வணக்கம். கல்யாணத்துக்கு ஒரு புது பாடல், கல்யாணோ அஹஹ கல்யாணோ அஹஹ கல்யாணோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
1: உச்சரிச்சு எடுத்தாரு நடத்துக்கொள்ள கல்யாணம் அஹஹ கல்யாணம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு,
7: நன்றி, வணக்கம்.
1: மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது ராஜராஜன். ராஜராஜன் உங்கள் பாடலை தருங்களேன் ராஜராஜன்.
10: ஐயா உருகுதே மருகுதே ஒரே பார்வையால் வெயில்,
1: வெயில் வெயில் உருகுதே மருகுதே, உருகுதே மருகுதே, வாழ்த்துக்கள் மருகுதே. சிறப்பான பாடல் உருகுதே மருகுதே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது ஞானசேகரன் பாடலை எடுத்துக்கொள்வோம். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: கல்யாணமா கல்யாணம் அறுபதாம் கல்யாணம்.
1: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா. எங்கள் மாலிங்கம் பாடல கொண்டு வாருங்கள். எம்பரூர் பாடல் தாருங்கள்.
6: கல்யாண தேனிலா கல்யாண தேனிலா
1: பாடலும் வந்து விட்டது. ராஜராஜன் பாடியிருந்தார்.
6: சரி பண்ண வருகிறேன்.
1: மீண்டும் பெறுகிறேன். வாழ்த்துக்கள் நந்தி. அடுத்த பாடலை சியாமலா மகளே உங்கள் இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள் சியாமலா. உங்களை இணைத்து விட்டேன் மகளே. சியாமலா உங்களை இணைத்து விட்டேன் அம்மா. வணக்கம் சியாமலா உங்களை இணைத்து விட்டேன். சிறப்பு ஆகா நம் ஆசை நிறைவேறுமா. இனிமையான வரிகளை கொண்ட பாடல். வாழ்த்துக்கள். இப்போ சந்திரசேகரனிடம் செல்கின்றேன். சந்திரசேகரன் உங்கள் பாடலை தாருங்கள். சந்திரசேகரன்
7: வணக்கம்.
1: வணக்கம்.
7: ஆமா ஒரு கிளி உருகுது. அந்த ஒரு கிளி உருகுதுல கிளிக்கு ஒண்ணு கிளியே கிளியே கிளியக்கா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. கிளியே கிளியே கிளியே
1: கிளியே கிளியக்கா.
7: ஐயா புது பாடல கூட தெரிந்து வச்சிருக்கிறீர்களே, கலக்கிறீர்கள்.
1: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய ராஜராஜன் தரப்போகின்றார். ராஜராஜன் தாருங்கள் ஐயா. ராஜராஜன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. உங்களை இணைத்து விட்டேன் மகனே.
10: ஐயா ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும்.
1: சிறப்பு சிறப்பு. ஆஹா என்பார்கள் அடடா என்பா என்பார்கள் அடடா. அற்புதம் அவனோட முதல்வருடைய பாட்டு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் மகள் சியாமலா கொண்டு ஓடுகிறேன். சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள் மகளே.
11: சந்திரசேகர் பாட்டுக்குப்பா. அக்கா அக்கா நீ அக்கா இல்ல மாமா மாமா நீ மாமா இல்ல திருமதி
1: உடனே அக்கா அக்கா நீ அக்கா இல்லையன்னு வந்து விடப்பாடு. சிறப்பு மகளே களஞ்சியம் இல்ல என்னுடைய மகள். அக்கா அக்கா வாழ்த்துக்கள். எங்கே சந்திரசேகர் இல்ல இவர் சந்தன் ராஜ்க கிடைக்கின்றது. சந்தர்ப்பம் கொண்டு வாருங்கள்.
6: கலகர் பாட்டு ஒண்ணு வந்துருச்சியா உருகுதே மருகுதே.
1: அந்த பாடல அந்த பாடல மருமகன் கொடுத்து விட்டார் அவர்கிட்ட. மருமகன் ராஜராஜன்.
6: ஒரு வானவில் போல என் வாழ்வியில வந்தாலியா
1: வந்துட்டா உடனே மறைந்து விடும். ஒரு வானவில் போல சிறப்பு களஞ்சியம் ஒன்று இல்லை என்றால் அடுத்தது உடனே கிடைக்கும். இப்பொழுது ஞானசேகரனுடைய பாடல் கொண்டு வாருங்க மகனே.
6: சாமலா பாட்டுக்கு நீ வருவாய் என நான் இருந்தேன்.
1: அப்படியா நீ வருவா என நான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ
6: இன்னொரு பாட்டு தரலாமாப்பா. இன்னொரு பாட்டு
1: முதலாவது நீங்க விட்டு விட்டீர்கள்.
6: கல்யாணமா கச்சேரியாம் மோகன புனை படத்துலப்பா.
1: ஆமா கல்யாணமா கச்சேரியாம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
6: நன்றிப்பா. நன்றி நன்றி.
1: கல்யாணம் கச்சேரி எல்லாம் பஸ் ஏறி போயிட்டு சொல்ற பாடல் இருக்குதானே. எங்க ராஜராஜன் ஓடி வாருங்கள். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
10: ஐயா மாமா உன் பொண்ணை கூடு.
1: அது மாமாட்டு தானே கேட்கலாம். இது சரியில்லை விளக்கம் ஐயா. சும்மா இது காற்றில வந்து அவள் அப்படி கேட்கிற. வாழ்த்துக்கள் ராஜராஜன். மாமா கொடுத்தது
10: காணாதே
1: கொடு. வாழ்த்துக்கள் ராஜன். நன்றி நன்றி ராஜராஜன். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம். அவனுடைய மகாலிங்கமாக இருக்கின்றது. கொண்டு பாருங்கள் மகாலிங்கம் உங்கள் பாடலை. சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கின்றது மகாலிங்கம். உங்களை இணைத்து விட்டேனே மகாலிங்கம். என்ன நடந்தது இணைத்து விட்டேன் மகாலிங்கம். கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
8: ஒரே முறைதான் அந்த பாட்டு
1: தனிப்பிறவி தனித்து தனிப்பிறவி. வாழ்த்துக்கள். ஒரே முறைதான் வாழ்த்துக்கள். ஒரே முறைதான் உன்னோடு வாழ்த்துக்கள். மீண்டும் ஞானசேகரன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
6: மாமா உன் பொண்ணை கொடுன்னு ஒரு பாட்டுக்குப்பா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தா நான் யாருக்காக கொடுத்தேன்.
1: சரியான பதிலை கொடுத்திருக்கேன். மாமா பொண்ணை கொடுக்கின்றவருக்கு
6: சரியான
1: நல்ல பதிலை கொடுத்திருக்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். மீண்டும் மீண்டும் கேக்குறதான். எங்க சந்தன்ராஜ் நீங்கள் என்ன கூற போகிறீர்கள். என்ன பாடல்
6: வணக்கம் ஐயா. ஒரே நாள் உனையும் நானியா.
1: அதான் சரி. ஒரே நாள் உன்னை, ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, ஒரே நாள் உன்னை நான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் மகளே? ஷியாமலா உங்கள் பாடலாக இருக்கின்றது, கொண்டு
11: மகளே பாட்டுக்குப்பா. உன்னோடு என் நெஞ்சமே ஒன்றாய் ஊஞ்சல் ஆடுதலாம்.
1: வாழ்த்துக்கள். உன்னோடு என் நெஞ்சமே, சிறப்பான பாடல். உன்னோடு என் நெஞ்சமே. இனிமை அந்த பாடலில்தான் ராஜராஜன் தன்னுடைய பாடலை தர வருகின்றார். கொண்டு வாருங்கள் ராஜராஜன்.
3: இது யாருக்காக? வசந்த மல்லிகை ஐயா
1: உங்களுக்காக தான். யாருக்காக இது? யாருக்காக? என்னது வசந்த மாளிகையிலவா? வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்? வணக்கம் வணக்கம். மீண்டும் பெற வேண்டும். அடுத்து வாழ்ந்து தருகின்றார் சந்தன்ராஜ் அவர்கள். இணைப்பு வருகின்றது. எங்கே சந்தன்ராஜ்? உங்களை நினைத்து விட்டேன். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை சந்தனராஜ். கொண்டு
9: வாருங்கள்.
1: உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வா? சிறப்பு. உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வா? வாழ்த்துக்கள். இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய ஷியாமலா இல்லை மகாலிங்கம். மீண்டும்
8: வருகின்றார்.
1: யார் யார் யார்? அவள் யாரோ? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யார் யார் அவள் யாரோ? எல்லாம் கவிஞர்களுக்கே இவங்க சூட்டு கிளிக்க பாக்குறாங்க. ஷியாமலா கொண்டு வாருங்க.
11: அப்ப ராஜராஜன் பாட்டுக்குப்பா. யாரோடு யாரோ நீ எந்த ஊரோ, அந்த பாட்டு.
1: ஆமா, யாரோடு யாரோ நீ எந்த ஊரோ. இனிமையான பாடல். வாழ்த்துக்கள் மகளே. அடுத்தது ஞானசேகரன் உங்கள் பாடலை தாருங்கள்.
6: நெஞ்சம் மறப்பதில்லையா நினைவு அழைப்பது?
1: ஓ, நெஞ்சம் மறப்பதில்லையா? நெஞ்சம் மறப்பதில்லை. காவிய காவிய பாடல். நெஞ்சம் மறப்பதில்லை. இனிமையான பாடல். நினைவு இழப்பது. ராஜராஜன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஐயா அவள் வருவாளா? என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளாங்க ஐயா? நேருக்கு நேர் படம்.
1: நிச்சயமா வருவாளையா? நேருக்கு நேர வருவாளையா? கவலைப்படாதீங்க.
3: வந்து விட்டாள் ஐயா, அருகில் தான்
1: வந்து விட்டாள். எடுத்தானே ஐயா உடைதான் சேர்ந்தான். பார்க்க அவள் வருவாள. நல்ல பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவள் வருவாளா? போட்டிக்கும் வருவாவா? எங்கே பாப்போம். அடுத்த வாழை சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள். இல்லை மல்லிய மகாலிங்கம் வந்து விட்டார். வணக்கம் மகாலிங்கம். இல்லை மகாலிங்கம் இல்லை. அடுத்த வாழை யார் தர போகிறீர்கள்? இல்லை மகாலிங்கம் தான் பிடித்து விட்டார் இடத்தை. கொண்டு
8: வாருங்கள்.
1: ஓ, யாரோ யாரோடி உன்னோட புருஷன். இனிமையான பாடல். யாரோ யாரோடி உன்னோட புருஷன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யாரோ யாரோடி. எங்கே சாமலா நீங்கள் தாருங்களுக்கான பாடல் மகளே?
11: இனிமையான
1: பாடல். அருமையான அந்த பாடல். என்ன விசில் இருக்கும் விசில். எங்க ஞானசேகரன் நீங்கள் தான் வந்திருக்கிறீர்கள். தாருங்கள். இல்லை மகாலிங்கம் வந்து
8: மகாலிங்கம்
1: அந்த பாடல் வந்து விட்டது. இன்னொரு பாடல் தாருங்களே. சித்ராங்கிடம் சென்று விட்டீர்கள் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவு இருக்கு. நல்ல பாடல். அடுத்தது ஞானசேகரனுடைய பாடல். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
3: நேற்று இல்லாத மாற்றம் என்னது?
1: அதுதான் வந்து விட்டான்னு மாற்றம் வந்து விட்டது. பார்த்தீர்களா? வந்து பாருங்கள். நேற்று இல்லாத மாற்றம்
11: நினைவு முகம் அந்த பாட்டு.
1: இதுதான் சித்ராங்கில. என்ன நெஞ்சிருக்கும் வரையில நெஞ்சு நிலை நினைவு தான் சித்ராங்கில பாடல். நெஞ்சு நிலை நினைவு முகம். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு மகாலிங்கம். வாழ்த்துக்கள். ஒரே ஒரு ஊரிலே. சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ராஜுக்கு. அங்க ராஜராஜன் பெறுகின்றார். கொண்டு வாருங்கள் ராஜராஜன்.
3: நினைவோ ஒரு பறவை.
1: சிவப்பு இல்லையா? ஓஹோ, நினைவோ ஒரு பறவை. சிவப்பில்லாவோ
3: சிவப்பு. நன்றி
1: நன்றி. நினைவோ ஒரு பறவை. வாழ்த்துக்கள். அது பறந்தே செல்லும். அடுத்த நினைவலையை தட்டி கொண்டு வருகின்றார் ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
6: இல்லாதது இல்லாதது என்று ஒன்றில்லை. திருவிழாடல் பாடல் பாடல் பாடல்
1: மகாலிங்கம் இல்லாதது ஒன்றில்லை என்று இல்லாதது ஒன்றில்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், இனிமையா இல்லாதது ஒன்றில்லை. அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு ஒரு இடைவேளை கிடைக்கின்றது, எனக்கும் ஒரு தடவை நெடுமூச்சு விடலாம் போல் இருக்கின்றது. இங்கே அடுத்தவர்கள் யாராக இருக்கலாம், அலையுங்கள். கிருஷ்ணனுக்கு என்ன நடந்தது? கிருஷ்ணா தேவா உங்களுக்கு எல்லாம் என்ன நடந்தது? ஓடிவிட வேண்டும். வந்துவிட்டாள் மகள் சியாமலா அமைதியை குறைத்து கொண்டு வந்துவிட்டாள். கொண்டு
11: வாருங்கள் பாட்டுப்பா. ஒன்றானவன் உரிவில் இரண்டானவன்.
1: ஓ அந்த பாடலா?
11: மகாலயா பாடின பாட்டு வந்து தாண்டி சமீதாப்பா.
1: வாழ்த்துக்கள் மகளை நினைவூட்டியதற்கு நன்றி. ஒன்றானவன் நிறுவில் இரண்டானவன் வாழ்த்துக்கள். அவர் களஞ்சியம். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள்.
9: உனக்கு ஒரு தாய் இருக்காயா? சொர்க்கத்திற்கு போயிருக்கா.
1: அப்ப அது உண்மை, அது உண்மை ஐயா, அது உண்மை ஐயா. உனக்கு ஒரு தாய் இருக்கா, அவர் சொர்க்கத்துக்கு போயிருக்கா. வாழ்த்துக்கள். உனக்கு ஒரு தாய் இருக்கான்னு பாடல், நல்ல பாடல். எங்கே ஞானசேகரன் உங்களை பாடலை தாருங்கள்.
6: ஜாமலா பாட்டுக்குமா? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன்.
1: ஓ இரண்டு மனம் வேண்டுமா? கடையில வாங்கலாமா? முடியாது. இரண்டு மனம் வேண்டும். இந்த ஏஐ தர முடியாது. நல்ல கருத்துக்களை பகிர்ந்திருந்தீர்கள் என்னுடைய பாட்டும் பதத்துக்கு. நன்றி நன்றி நன்றி ஞானசேகரன். அடுத்த பாடல் ராஜராஜன் தருகின்றார். கொண்டு வாருங்கள்
3: ராஜராஜன். பாடுவோம் ஒருவனே தேவன் என்று பாடுவோம்.
1: அதென்ற உண்மை, அப்படித்தான் பாட வேண்டும் ஐயா. அதைத்தான் பாடுகிறார்கள், ஆனால் நாடுகிறார்கள் இல்லையே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே சென்று பாருங்கள் அடுத்த பாடலோடு. இப்பொழுது சியாமலாவை விளைக்கப் போகின்றேன். எங்கே வந்துவிட்டா சியாமலா? கொண்டு பாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா ஓய்ந்துவிட்டீர்களா? மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது அங்கே வாருங்கள் சந்தன்ராஜ். நீங்கள் உங்களை இணைக்கின்றேன் சந்தன்ராஜ். வாருங்கள்.
9: தாய் சிறந்தது கோயிலும் இல்லையா?
1: சிறப்பு தாயை சிறந்தரு கோயிலும் இல்லை. தாயை சிறந்தரு கோயிலும் இல்லை. கடந்த விடுமுறை விருப்பத்திலே பாடிய பாட சாயல் சிறந்த கோயிலும் இல்லை. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் மகாலிங்கம்
8: உங்களுடைய?
1: வாழ்த்துக்கள். தாய் இல்லாமல் நான் இல்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், இனிமையான பாடல். எங்கே ராஜராஜன் கொண்டு வர போகின்றார்? வாருங்கள் ராஜராஜன். மகாலிங்கம் பாடியிருந்தார்.
11: வாழ்த்துக்கள் குலமகளாக
1: நல்ல பாடல் தந்தவளே. சந்தன்ராஜ் தன்னுடைய பாடலை தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள்
9: சந்தன்ராஜ்.
1: வாழ்த்துக்கள். தாயண்ணம் கோவிலை தாயனும் சிங்கத்தை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது யாராக இருக்கும் என்று எண்ணி பார்க்கும் பொழுதே அழைப்பை காணவில்லை என்றும் என்னை தோன்றுகின்றது. கிருஷ்ணன் தேவா உங்களுக்கு என்ன நடந்தது? எங்கே ராஜராஜன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஐயா வந்தேன் வந்தேன் மீண்டும் வந்தேன். பஞ்சதந்திர பாடல்.
1: பஞ்சதந்திரத்துல வந்தேன் வந்தேன் மீண்டும் வந்தேன். வந்தேன் வந்தேன் வந்தேன் வந்தேன் மீண்டும் வந்து அதால பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் பெறுவதால. வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
11: அப்பா வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். அந்த பாடல்
1: அவர்தான் ராஜராஜன் பாடினார். நீங்கள் பாரு பாடல்.
11: வந்தேன் மீண்டும் மீண்டும் வா, மீண்டும் மீண்டும் வா,
1: மீண்டும் மீண்டும் வா, வேண்டும் வேண்டும். வாழ்த்துக்கள் வேலை கட்டி காரி. எங்கே அடுத்தது சந்தன்ராஜ் நீங்கள் என்ன பாடத்தில் போன்றீர்கள்? கொண்டு வாருங்கள்.
9: வணக்கம் ஐயா. மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் வாயா.
1: அதுதான் இல்ல மீண்டும் மீண்டும் எவ்வளவு பாடி விட்டார்.
9: வெட்டிக்காரன்
1: வா வா வஞ்சி மகளே. வஞ்சி இல்லையா? இல்லை, கொடுப்பதற்கு எடுக்க எடுக்க குறையாது இவர்களுக்கு எல்லாம். எங்கே மல்லியம் மகாலிங்கம், உங்கள் பாடல் தாருங்கள். உடனே அவ வாவாண்ட உடனே பெருமையான கூறி விட்டீர்கள். வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மல்லிகா திரைப்படம் வருவேன் நான் உனது. அடுத்த பாடல் ஞான சேரன் திறப்பு கொண்டார் போல் தெரிகின்றது. இல்லை, ராஜராஜன் வந்திருக்கின்றார். கொண்டு வாருங்கள் ராஜராஜன். ராஜராஜன் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: வா வா வண்ண மலரே கொஞ்சம் தாத்தா கொஞ்சம் கிளியே.
1: அப்படியா? மாமா அப்படிதான். வா வா வண்ண, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சுரமான பாடல், நல்ல பாடல். கொண்டு வாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடல் தருவதற்கு முன்னு ஞானசேகரன், ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை.
6: வா வா பக்கம் வா, பக்கம் வர வெக்கமா.
1: அட்ரஸ் அங்கே. வா வா பக்கம் வா, வாழ்த்துக்கள். வா வா பக்கம்,
6: நன்றி.
1: பக்கம் வர வெக்கமா, நல்ல பாடல். என்ன இதுக்கு மோனை சிறப்பான பாடல். அடுத்த பாடலை தருவதற்கு யார் வர போகின்றீர்கள் என்று பார்க்கின்றேன். எங்கே பார்ப்போம் மீண்டும். மகாலிங்கம் நீங்க தான் வருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை மகாலிங்கம். மகாலிங்கம்
13: மலர்களிலே அவள்மா, அந்த பாடல்யா, அந்த மலர்களிலே, அந்த சௌந்தரராஜன் பாடுற
1: பாடல். இந்த பாடல் மலர்களிலே பாடல், இந்த பாடல் நீங்க பிள்ளையா பாடுறீர்கள். என்ன பாடல்? மாளிகம் தான் பாடுறீர்கள். பாடலை சரியா தரவில்லை. எங்கே அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தருகின்றீர்கள்.
11: அப்ப குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும்.
1: சிறப்பு, குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை, நல்ல பாடல். அடுத்த பாடல், அடுத்த பாடல தருவது யாராக இருக்கலாம்? அது வேறு யாரும் இல்லை, எங்களுடைய ராஜ்குமார் தான். எங்கே சந்திரசேகர் ஓய்ந்து போட்டீர்களா? ராஜ்குமார் பாருங்க
14: ஐயா.
1: கொண்டு வாருங்க.
3: மலரே மௌனமா மௌனங்கள் பேசுமா, கர்ணன் படம்.
1: ஓ, கர்ணா திரைப்படத்து பாடலாம். ராஜராஜன் கர்ணன் அல்ல, கர்ணா. மலரே வித்யாசாகருடைய செயலி வந்தது. மலரே
14: மௌனம்,
1: அதுக்கு பிறகு அவ வந்து கைலாசத்துக்கு போயிட்டான். வாழ்த்துக்கள். எங்க சந்தன் ராஜராஜன், எங்க ராஜராஜன் சொன்ன சந்தன்ராஜ் பாருங்கள்.
6: மௌனத்தில், மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியா.
1: பெரிய வேலையை போட
6: நூல்
1: வேலையை போட நூலை அறுத்துக்கிட்டு போகலாம் தானே. மலரே மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே, பாலமுரளி கிருஷ்ணா ஐயாவை மறக்க முடியாத பாடல். மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே, நிறைவான பாடல். எங்க அடுத்த பாடல் சாமலா உங்கள் பாடலே?
11: மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியேப்பா.
1: அதைத்தான் இப்பொழுது அவரும் சொன்னா, நாங்க நூல் வேலியே என்னப்பா போடுற, பெரிய வேலியா போட சொல்லிவிடும். பாடல் தாருங்கள்.
11: மனசே மனசே குழப்பம் என்ன, இதுதான் வயசு காதலிக்க.
1: காதலிக்க மனசே மனசே குழப்பம் என்ன, மனசே மனசே குழப்பம் என்ன, இதுதான் வயது காதலிக்க. எங்கே ஞானசேகரன் சரியா பிள்ளையா? கூறுங்கள் பார்ப்போம். நீங்கள் ஒரு பாடலை.
6: மலர்களிலே பல நிறம் கண்டேன்.
1: ஓ, வாழ்த்துக்கள். மலர்களிலே பல நிறம் கண்டேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது நூறாவது பாடலை தந்து செல்கின்றார் ஞானசேகரன். வாழ்த்துக்கள், நூறு பாடல்களை கண்டுபிட்டுவோம். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். வந்துவிட்டார், வந்துவிட்டார் கிருஷ்ணன். கிருஷ்ணா
14: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
14: மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும்.
1: நீங்கள் மௌனமா இருந்துவிட்டு இப்ப பாடுகிறீர்களோ? சரி சரி, வாழ்த்துக்கள் பாருங்கள். மௌனமே ஒரு பார்வையால், வாழ்த்துக்கள். ஒரு பாட்டு பாட வேண்டும். எங்கே இப்பொழுது சொல்வது யாராக இருக்கலாம்னா, மகாலிங்கம். மகாலிங்கம் எங்கே உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். மகாலிங்கம், மகாலிங்கம் உங்களுக்கு இணைத்து விட்டேன். மகாலிங்கம் என்ன பாடல்
13: தரப்போகின்றீர்கள்?
1: அப்படி பாடுங்களேன் ஐயா, அப்பொழுது தடுமாற்றம் இருந்து விட்டதுங்க. மலர் கொடுத்தேன், கொடுத்து விட்டீர்களா? மலர் கொடுத்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது அழைக்கின்ற ராஜராஜன் கொண்டு வாருங்கள். ராஜராஜன் உங்கள் பாடலை.
3: வாவா என்கிறது இனியும் தடையன்னு கேட்கிறது.
1: அப்படியா? வாவா என்றதா? வாழ்த்துக்கள். வாவா என்கிறது என்று. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: இனியும் என்ன கேட்கிறது?
1: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல் கொண்டு வந்து விட்டீர்கள். கட்டிக்காரன் இப்பொழுது நீங்கள் சென்றால் உடனே ஞானசேகரன் தருவார் பாடல். நன்றி. உடனே இணைப்பை துண்டிக்க வேண்டும், இணைப்பை துண்டிக்க வேண்டும். உடனே அங்கே ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் உங்கள் பாடலை தாருங்கள்.
6: கிருஷ்ணன் பாட்டுக்கு வா. பார்வை ஒன்றே போதுமே.
1: ஓ, பார்வை ஒன்றே போதுமே.
6: நன்றி அப்பா.
1: சிறப்பு சிறப்பு, இனிமையான பாடல் அந்த பாடல். அந்த பாடல் தந்த உடனே ஜெயமலா வந்து விடுவார். கொண்டு வரமே ஜெயமலா என்ன
11: பாடல்? மலர்களில் ஆடும் இளமை புதுமை அந்த பாடல்.
1: சிறப்பு, மலர்களில் ஆடும் இளமை, மலர்களில் ஆடும் இளமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு வந்து விட்டார் மௌனமாய் இந்த கிருஷ்ணன். மலர் வாழ்ந்து வருவார். நீ கொண்டு வாருங்கள்.
14: போதும் உந்தன் ஜாலமே புரியுதே உன் அந்த பாடல்.
1: ஐயா, நான் ஒரு ஜாலம், நான் ஒரு ஜாலம் செய்ய இல்லை. என்ன ஐயா நீங்கள் கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் வருவார் என்று எதிர்பார்க்கும் பொழுது ஞானசேகரன் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன்,
6: இளமை இனிமை இதோ இதோ.
1: ஓ, இளமை இதோ இனிமை இதோ இதோ. இளமை இனிமை இதோ.
6: நன்றி அப்பா, நன்றி.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தருகின்றார்? ராஜராஜன் தருகின்றார். வணக்கம் ராஜராஜன் அவர்களே.
14: ஐயா, இளமை எனும் பூங்காற்று அந்த பாடல்
1: விட மாட்டாங்களே ஐயா. அவர் பதத்தை கொடுத்த உடனே கொண்டு வர பாடல். வாழ்த்துக்கள் சிறப்பு. இளமை எனும் பூங்காற்று. நன்றி மனே. மீண்டும் பாருங்கள். இளமை எனும் பூங்காற்று. சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் எங்களுடைய மௌனமாயிருந்த கிருஷ்ணன் எழுந்து விட்டார். இப்பொழுது தருவதற்கு கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா. என்ன பாடல்?
14: இதோ இதோ என் பல்லவி.
1: அப்ப சரணம் அங்கு இதோ இதோ எந்த பல்லவியுண்டா சரணம். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். இப்பொழுது ஷியாமலாவே அழைத்து விடுவோம். வணக்கம் ஷியாமலா, உங்களுடைய பாடலை தாருங்கள்.
11: அப்ப ஞானசேகரன் பாட்டுப்பா. இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே அந்த பாட்டு.
1: பாபு, இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே. இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே. வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல யார் தரப்புகின்றார்? எங்களுடைய ஞானசேகரன் தான் தரப்புகின்றார். கொண்டு வாருங்க ஞானசேகரன்.
6: வணக்கம் அப்பா. ராஜராஜன், ராஜராஜன் பாட்டுப்பா. பூங்காற்று புதிதானது.
1: சிறப்பு சிறப்பு. பூங்காற்று.
6: நன்றி அப்பா.
1: புதுயா புதிதானது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த பாடலை தந்தபடி அடுத்த பாடல உடனே கிருஷ்ணன் தரப்பு கொண்டாராம். என்ன பாடலா இருக்கும் கிருஷ்ணா? கொண்டு வாருங்கள்.
14: தெய்வமே தெய்வமே.
1: ஓஹோ,
14: நன்றி சொல்லுவேன் ஐயா.
1: எங்களுக்கு நன்றி இல்லை. வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். தெய்வமே தெய்வமே. வாழ்த்துக்கள். நன்றி சொல்வேன். தெய்வமே இனிமை இனிமை. அந்த பாடலை தந்த உடன் ஞானசேகரனுடைய பாடல் இல்லை, சந்தன் ராஜின பாடலை எடுப்போம். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
6: இதோ எந்த தெய்வம் முன்னாலேயா?
1: ஓ, அந்த பாடல் வந்து விட்டது ஐயா.
6: தெய்வம் இருப்பது எங்கே?
1: அது இங்கே.
6: நன்றி அப்பா, நன்றி அப்பா.
1: தெய்வம் இருப்பது எங்கே? அடையப்பா, நல்ல பாடல். சரஸ்வதி சபதம். தெய்வம் இருப்பது எங்கே? இதைத்தானே நாங்கள் பக்தி வேலையில பேசுகிறோம். ஐயா ராஜராஜன் கொண்டு பாருங்கள் உங்கள்
14: பாடல். எனக்கு இல்லை அந்த பாடல் ஐயா.
1: எப்படி எப்படி?
14: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தைகளே எனக்கு, நான் தான் தயங்குறேன். பாடல் ஐயா,
1: நீங்க தயங்க சொல்லுங்க. நான் கேட்டேன் ஐயா, நீங்க
14: சொல்லுங்க. நன்றி பேசுறீங்க ஐயா.
1: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில ஏதாவது வார்த்தையில சொல்லுங்க. நன்றி மானே. வாழ்த்துக்கள் சிறப்பு. உடனே எடுத்து விட்டீர்கள் பாடலை. அடுத்த பாடலை தருவதற்காக மகாலிங்கம் வருகின்றார். மகாலிங்கம் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார். கொண்டு வாருங்கள் மகாலிங்கம் உங்கள் பாடலை. அந்த பாடல் வந்து விட்டது ஐயா. வேறு பாடல் தாருங்கள். அந்த பாடல் தந்து விட்டாங்க.
15: தெய்வம் வந்துட்ட.
1: சரி, மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. காலம் எடுக்க கூடாது. மீண்டும் பாருங்கள். கிருஷ்ணன் வந்து விட்டார். வணக்கம்
14: கிருஷ்ணன்.
1: ஒரு தரம் தவறு இல்லை ஐயா. என்னையா பொய் சொல்றீர்கள்? வார்த்தை தவறி விட்டால் கையா கண்ணம்மா. இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். வார்த்தை தவறிவிட்டாள், தவறிவிட்டாய். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஷியாமலா நீங்கள் தாருங்கள்.
11: அப்பா ஞானசேகரன் பாட்டுப்பா. எங்கே நீயும் நானும் அங்கே உன்னோடு. அந்த
1: அப்படியா? எங்கே நீயும் நானும் அங்கே உன்னோடு. ஓ ஓ ஓ, வாழ்த்துக்கள் எழுதிவிட்டேன். நன்றி நன்றி. அடுத்த பாடலை சொல்வது எங்கே நீயும் நானும் அங்கே என்ற பாடல்கள். கிருஷ்ணன் நீங்கள் இந்த
14: பாடல். வார்த்தை நானடி கண்ணம்மா, வர்ணம் மெட்டு நீதான் செல்லம்மா.
1: அவர் தவறு விட்டார். நீங்கள் வார்த்தை நான் தானடி நீதான் சொல்லிவிட்டீர்கள். ஓ அப்படியா? வார்த்தை நான் தானடி கண்ணம்மா. வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் பாருங்கள். இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்த பாடலை ரவி எங்களுடைய மகாலிங்கம் தருகின்றார். மகாலிங்கம் கொண்டு வாருங்கள். கொண்டு வரணும் மாலை உங்கள் பாடலை.
15: இந்த சாமலா பாட்டுக்கு எங்கே அவள் எங்கே மனம் நாடுதே.
1: ஓ அப்படியா, எங்கே அவள்னு தேடுதா, பக்கத்துல யார் இருக்கிறது பார்ப்போமா. நன்றி நன்றி, கவனம் கவனம். அடுத்த பாடல் எங்கே ஞானசேகரன் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
6: வணக்கம் பாபா, சந்திரராஜ பாட்டு பாபா. அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே.
1: அட கலைச்சு பிடிக்க வேண்டியதுன்னு விராட்டி பிடிக்கலை. அவள் பறந்து போறது கலைச்சு விராட்டி பிடிக்க வேண்டியதானே. அவள் பறந்து போனாலே என்னை மறந்தான. வாழ்த்துக்கள் பார்மகளே. பாருளை அப்படித்தான் பாடுவாங்க. எங்கே ராஜராஜன் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சில இறக்க
1: வந்துட்டாங்களா. வந்துட்டாங்களப்பா கண்ணம்மா அப்படிங்கிறது கிடைங்க அப்பா. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிட்டு நல்ல பாடல் இல்லவா. கண்ணம்மா கண்ணம்மா மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். நல்ல நல்ல பாடல், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்கு ஷியாமலா காத்து கொண்டிருக்கின்றார். கொண்டு பாருங்கள் ஷியாமலா, உங்களை இணைத்து விட்டேன்.
11: அப்பா ராஜராஜன் பாட்டுக்குப்பா, உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் செய்ய.
1: அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டாங்க, இந்த ரகசியத்தை வேற ரெண்டு கொண்டு பாருங்க. வேற மீண்டும் பெற வேண்டும். நன்றி நன்றி. எங்கே ஞான சேர நீங்கள் பாருங்க.
6: அவள் என்றால் அது நானும் அவளும்.
1: அப்படியா, அதெண்டா
6: உண்மையா.
1: அவள் என்றால் அது நானும் அவளும் தான். அவள் என்றால் அது நானும் அவளும். வாழ்த்துக்கள் சூரியகாந்தி. எங்கே மாலிங்கம் உங்கள் பாடல்.
15: அவளால் சொன்ன இருக்காது அப்படி ஒன்றும் நடக்காது.
1: அப்படிதான் செல்வன் திரைப்படத்துல பாடியதை கேட்டிருக்கேன். அவளா சொன்னால் இருக்காது. நல்ல பாடல், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம். ஆ கிருஷ்ணன் பாருங்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். தடுமாற்றம் வேண்டாம், வந்து விட்டது. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். எங்கே ராஜராஜன் நீங்கள் தாருங்கள். ராஜராஜன் உங்களை இணைத்து விட்டேன். ராஜராஜன்
3: ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல். ரகசியமாய் ரகசியமாய் எந்த நெஞ்சில் அந்த படம் இல்லையா.
1: இனிமேல் உங்களுக்கு இந்த ரகசியங்கள் இருக்க கூடாது. என்னுடைய புத்திமதி வாழ்த்துக்கள். ரகசியமாய் ரகசியமாய் ரகசியமாக ஒரு வாழ்த்துக்கள். நல்ல பாடல், வாழ்த்துக்கள். கண்டுபிடிச்சு விட்டார் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். எங்கே அடுத்த பாடல் என்னுடைய கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கின்றது. கிருஷ்ணா உங்கள் பாடல். வாழ்த்துக்கள்.
3: எந்த நெஞ்சில் நீ தானா.
1: ஓ ஓ மகாலிங்கம் பாடல் இல்லை. யார் பாடல் எடுத்தது? மகாலிங்கத்தினுடைய பாடல். மகா கொண்டு பாருங்கள்.
15: வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாரா.
1: சிறப்பு சிறப்பு, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சேமலா நீங்களும் திறப்பு கொண்டீர்கள். உங்கள் பாடலை தாருங்கள்.
11: அப்பா கிருஷ்ணயா எந்த பொன்வனமே பா, நல்லா அந்த பாட்டுக்குப்பா. அன்பு எனும் நல்ல தேன் கலந்து இங்கு நான் தருவேன்.
1: அன்பு எனும் நல்ல தேன் கலந்து. வாழ்த்துக்கள். முதலில் ஒரு பாடல் சறுக்கி விட்டது உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். இப்பொழுது சந்தன் ராஜ்யாருங்கள். நேரம்
6: வணக்கம் ஐயா. எந்த என் பாடல் எங்கோ கொண்டு செல்லுங்க.
1: ஓ அது எங்கேயோ கொண்டு போகுது. ஆமா ஆமா, நீங்க கேட்கிற பாடல் எங்கேயோ கொண்டு போகுது எங்களை. எந்த என் பாடல் ஒண்ணு எங்கோ கொண்டு செல்லும். வந்துவிட்டார் வழக்கறிஞர் ராஜராஜன். கொண்டு வாருங்கள் ஐயா.
3: நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் அந்த படம்.
1: மாமா அந்த பாட்டு மேடம், மாமா அந்த பாட்டு. நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய். வாழ்த்துக்கள். நல்ல பாடல்
3: மேடம் ஐயா.
1: நல்ல பாடல் டிஷ்யூம் டிஷ்யூம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய். அருமையான பாடல். வாழ்த்துக்கள். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி.
1: காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. இனிமே இனிமே கசிந்து கண்ணீர் மல்கி. வாழ்த்துக்கள். அடுத்த வாழ்த்து தருவது எங்களுடைய கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் ஐயா. கிருஷ்ணன் கிருஷ்ணன் பாடலை தாருங்கள். உங்களை நினைத்து விட்டேன். கிருஷ்ணா நினைத்து விட்டேன்.
3: அன்பு மனம் கணிந்த பின்னே அச்சம் தேவையா.
1: அதுதானே அன்பு மனம் கணிந்த பின்பு அச்சம் தேவையா. இல்லையே அப்படிங்கிற அச்சம் ஏன் தேவை. அன்பு மனத்தை காட்டும் போது என் அச்சம். அன்பு மனம் கணிந்த பின்பு அச்சம். அஞ்சு பதில் என்ன லாபமோ எனக்கு யாருக்கு தெரியும். அங்கே கிருஷ்ணன் மீண்டும் நீங்கள் தான் தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள்.
3: அன்புள்ள மாண்பிலேயே.
14: அன்புள்ள மான்பிலியே.
1: அந்த மான்பழம் மரண்ட ஒளியா இருக்கும் ஐயா. அன்புள்ள மான்பிலியே. இனிமே அடுத்த பாடல் இப்பொழுது வாரம்பாரம் அங்கேதான் இருக்கு கல்லாப்பட்டிகளே. எங்கே தேடுவேன் தேட வேண்டாம், எங்கே தேடுவேன். இப்பொழுது யார் பெற வேண்டாம், கிருஷ்ணன் தான் பெறுகின்றார். மீண்டும் கிருஷ்ணா கொண்டு
14: வாங்க.
1: அச்சம்
14: என்பது மடமையடா, அந்த
1: குரல் அச்சம் என்பது மடமையடா. நல்ல பாடல்.
14: மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடம்.
1: ஆமா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா. அச்சம் என்பது மடமை என்று திருப்பி திருப்பி கூறத்தான் வேண்டும். ஆனால் நன்றி நன்றி ராஜராஜன், மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது மகாலிங்கம். கொண்டு வாருங்கள் மகாலிங்கம்.
16: அச்சம் அச்சம் அச்சம் இல்லை என்று அப்படின்னு பாட்டு வருது.
1: அப்படின்னு அப்படின்னு
16: அச்சம் அச்சம் அச்சம் அது பெண் பாடல்.
1: சரியான
16: இல்லை
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே ஷியாமலா நீங்கள் ஒன்று பாருங்கள் உங்கள் பாடலை.

0: பாடல் என்று எனக்கு இப்பொழுது கூற முடியாது, பார்ப்போம்.
1: சரிப்பா சரிப்பா.
0: அது வந்து வார்த்தைகள் வார்த்தை தவறிவிட்டார். நீங்கள் வந்து வந்து கண்ணம்மா வரியிலே தான் வந்து அந்த பாடல் ஒன்று கொண்டு வந்தீர்கள். அது மாறான வந்து விட்ட பாடலை தந்தீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் சந்தன்.
2: அன்பன் ஒளியாக ஐயா,
0: அன்பன்
2: ஆலய மணியாக.
0: ஓ
2: நன்றி,
0: நல்ல பாடல் சந்தன் மொழியாக. அடுத்த ஞானசேகர் உங்களுடைய பாடல்
3: அன்புள்ள மான்வெளியே.
0: அது வந்து விட்டது ஐயா அந்த பாடல்.
3: அன்பு நடைமாடும் கலை கூடமே.
0: அன்பு நடைமாடும் கலை கூடமே அந்த பாடல் வரவில்லை என்றுதான் எண்ணுகிறேன். பதிந்து விடுவோம். வாழ்த்துக்கள்.
3: சரி அப்ப நன்றி.
0: அன்பு நடமாடும் கலை கூடமே. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ்.
2: அன்பு மலையிலையா அகிலங்கள் நினைவு.
0: ஓ அன்பன்ற மலையிலே
2: எளிமையான
0: பாடல். நேரம் சரியாக 12:32 நிமிடத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. இப்பொழுது அடுத்த பாடலை தருவதற்காக மகாலிங்கம் வருகின்றார். மகாலிங்கம் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. மகாலிங்கம், மகாலிங்கத்தை இணைத்து
4: விட்டேனே.
0: கெட்டிக்காரன் ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். இந்த பாடலுக்கு அடுத்த பாடலாக ராஜராஜன் எந்த பாடலுக்கு திறப்போகின்றார்னு பார்ப்போம். கொண்டு வாருங்கள் ராஜராஜன்.
5: விழிகளில் அருகின் வானம் வெகு தொலைமொழி தொலைமொழி தூக்கம்.
0: எந்த பாடலுக்கு தருகின்றீர்கள்?
5: விழின்னு ஒரு பாட்டு வந்து இல்லைங்க ஐயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ராஜராஜன். அடுத்த பாடலை சியாமலா நீங்கள் திறப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடல்.
1: அப்பா சந்திரராஜ் பாட்டுப்பா. மழை மழை என் இதயத்தில் விழுகின்ற முதல் மழை.
0: மழை மழை நல்ல பாடல். மழை மழை என் இதயத்தில் சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் மாலிங்கம். எந்த பாடலுக்கு திறப்போகிறீர்கள் மாலிங்கம்? மாலிங்கம் உங்களை இணைக்கின்றேன். மாலிங்கம் வந்துவிட்டீர்கள். எந்த பாடலுக்கு மகாலிங்கம் நீங்கள்
4: திறப்போகிறீர்கள்? எந்த பாடல்
0: என்ன என்ன சொல்ல போகிறீர்கள்?
4: எம்ஜிஆர் பாடலையா?
0: ஒரு பாடலை தாருங்கள், ஞாபகத்தை கொண்டு வாருங்கள். நீங்கள் கவிதையை மாத்தி
4: விடுவீர்கள்.
0: அப்படி பிடிக்க வேண்டும். விழியே கதை எழுது எம்ஜிஆர் பாடல் தான் அது. பாடலை தான் தர வேண்டும். வாழ்த்துக்கள் மாலிங்கம். இப்பொழுது ஞானசேகரன் அழைப்போம். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
3: மணி ஓசை கேட்டு எழுந்து.
0: மணி ஓசை கேட்டு எழுந்து. மணி ஓசை கேட்டு எழுந்து.
3: நன்றி.
0: வாழ்த்துக்கள். பயணங்கள். இப்ப ராஜராஜனுடைய பாடலை சொல்வோம். ராஜராஜன் தாருங்கள் உங்கள் பாடலை. ராஜராஜன் உங்களை இணைத்து விட்டேன் மகனே. ராஜராஜன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. ஓ உங்களுக்கு தடை ஏற்பட்டு விட்டதோ ராஜராஜன். ராஜராஜன் அவர்களே உங்களை இணைத்து இல்லை. சந்தன்ராஜ் அவர்கள் குறுக்கிட்டு வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ். இல்லை சந்தனராஜ் உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் சந்தனராஜ்.
2: மணி ஓசையும் கை வளைய ஓசையும்
0: வரையில்லை. கொண்டு வாருங்கள் மணி ஓசையும் கை வளைய ஓசையும். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: ஜோகர் ஜாதிக்கு இந்த பாடல் இந்த பாடல் மணி ஓசையும் கை வளைய ஓசையும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? ராஜராஜன் தான் மீண்டும். ராஜராஜன் பாருங்கள்.
5: மலையின் சாரலில் மலையின் சாரலில் ஆஹா கல்யாணம் பாடல் ஐயா.
0: ஆஹா நல்ல பாடல். மலையின் சாரலில் மலையின் சாரலில் மலையின் சாரலில். வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். மீண்டும் பெற வேண்டும் அடுத்த பாடலோடு. இப்பொழுது எங்களுடைய சியாமலா வருகின்றார். வணக்கம் சியாமலா கொண்டு வாருங்கள்.
1: அப்ப மகளிங்க பாட்டுக்குப்பா. எழுதுகிறேன் ஒரு கடிதம்.
0: எழுதுகிறேன் ஒரு கடிதம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வெளியே கதை எழுது வந்தார். உடனே எழுதுகிறேன் ஒரு கடிதம் என்று உடனே பறந்து வந்து விட்டார். கெட்டிக்காரி கெட்டிக்காரி. எங்கே அடுத்தது மீண்டும் மகாலிங்கம் நீங்கள் தான். எந்த பாடலுக்கு தரப்போகிறீர்கள் மாலிங்கம்? மகாலிங்கம் உங்களை இணைஞ்சப்பட்டு நீங்கள் எந்த
4: பாடலுக்கு?
0: ஓ மணி என்ற அந்த பாடலை கொண்டு வாருங்கள். மணி யோசை கேட்டு எழுந்து வந்து விட்டது அந்த பாடல். அடுத்த பாடலை தாருங்கள். அந்த பாடல் வந்து விட்டது.
4: மணியே
0: அட்ரா சகல ஆதி விராசக்தி போயிட்டார். வாழ்த்துக்கள் மணியே. மணியின் ஒளியே ஒளியே. வாழ்த்துக்கள் மணியே.

0: என் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சியாமனா? எங்கே விட்டாங்களா ஐயா? என்ன பாடல்
1: அப்பா எழுதி
0: சொல்றாங்க?
1: எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன் அந்த
0: எழுதி கூட
1: பாட்டுப்பா.
0: எழுதி எழுதி பழகிட்டு எழுத்து கூட்டி பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு என்ன சரி பார்க்குது, எழுதினா சரியா என்று எழுதி எழுதி பாடி வந்தேன். வாழ்த்துக்கள். எங்கே ராஜராஜன் உங்கள் பாடல்?
2: ஐயா ஐயா, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, என் காதல நான் தான் என்றார்.
0: எங்களுக்கு அப்படி பழக்கம் இல்லையா பொய் சொல்லி? சும்மா எங்களை எல்லாம் பொய் சொல்ல பண்றீங்க, பொய்யாவது சொல் கண்ணே என்று. வாழ்த்துக்கள் மகனே, மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தரவேணும் எங்களுடைய ஞான சேகரன். உங்களை இணைத்து விட்டேன் ஞானா. ஞானா
3: ஒரு மடம் ஆகும், ஒரு மடம் வாங்கி.
0: ஓ, பட்டினத்தார்கள் வந்து விட்டீங்களா? சரி சரி சரி சரி.
3: நன்றி.
0: ஒரு மடம் மாதம் ஒருவனுமாகி, ஒரு மடமாதும் ஒருவரும் ஆகி. இப்பொழுது மகாலிங்கம், நீங்கள் என்ன பாடல் இந்த பாடலில்
3: தரப்போகின்றீர்கள்? என்று மகள் ஆட்சிய
0: எந்த பாடலுக்கு தருகின்றீர்கள்?
3: சேமலா பண்ணது.
0: ஆ, அப்படியா? எங்க பாடல்? என்ன பாடல் ஐயா? அது வந்தாளன்று வந்ததா ஏதாவது வரியில?
3: வந்தாளப்பா வந்தாளப்பா.
0: அப்படி யாரும் வரவில்லையே, விரதம் தரவில்லை. நீங்க நினைச்சு விட்டீர்கள் அந்த பாடலை. ஒரு பாடல் தாருங்கள். வந்தாள் வந்தாள் என்று முதல்
3: அந்த பாட்டுக்கு
0: வந்தேன் வந்தேன் என்ற பாடல் வந்தது ஐயா. ஒரு பாடல் தர வேண்டும். மீண்டும் மீண்டும் என்று வந்தது. மீண்டும் பாருங்கள். நேரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடல.
2: பொய் சொல்லக்கூடாதியா காதலி?
0: ஆமா, அவர் வந்து ஒரு பொய்யாவது சொல்லன்றால் நீங்க பொய் சொல்லக்கூடாதுன்றது இன்னும் கரைச்சலா இருக்கு எங்களுக்கு. என்ன செய்யறது? ஒரு பொய்யை சொல்லவா சொல்லாமல் கூடவா? பொய் சொல்லக்கூடாது காதலி. அதான் அவர் சொன்ன ஒரு பொய்யாவது சொல்றேன்னு கேக்குறார். எங்கே சாமலா கொண்டு வாருங்க உங்க பாடல.
1: அப்ப ஞானசேகரன் பாட்டுக்குப்பா. ஒரு புல்லாங்குழல் ஊமையானது அந்த.
0: ஓ, ஒரு புல்லாங்குழல் ஊமையாகி விட்டதா? ஓ, ஒரு புல்லாங்குழல் ஊமையானது. அற்புதமான கருத்துக்கள் கொண்ட பாடல். இப்பொழுது மீண்டும் மாலிங்கம் உடைய வந்து விட்டோம். மாலிங்கம் கொண்டு பாருங்கள். மாலிங்கம் உங்கள் பாடலை கொண்டு பாருங்கள்.
3: சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை.
0: உங்களோட காதல் கதை எங்களுக்கு தெரியும் தானே ஐயா? என்னாலும் சொல்லுங்கள், கேட்போம். இப்ப நேரம் இல்லை, மீண்டும் சொல்லுங்க. சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை. சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யாருடைய பாடல்? நேரம் சரியாக 12:38 எங்களுக்கு, உங்களுக்கு இப்பொழுது 10:08 இரவு நேரம். மாலிங்கம் மீண்டும் நீங்கள் தான் பெறுகின்றீர்கள். என்ன பாடல், எந்த
3: பாடல்?
0: ஓ, அப்படியா? வாழ்த்துக்கள். சொல்லவா கதை சொல்லவா? இப்பதானே சொல்லுவீங்க சொல்லவா சொல்லவான்னு பேருந்தும் கேட்குறீங்க. சொல்லவா சொல்லவா கதை சொல்லவா காதல் கதை? மீண்டும் வந்த
3: பாடல்.
0: ஆ, அப்படியா? போடி பாருங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? ஞானசேகரனாக இருக்கின்றது. ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை. ஞானசேகரன்
3: பாட்டு. ஒரு நாளும் உனி மறவாத.
0: ஓ, எஜமான். ஓ, ஒரு நாளும் உன்னை மறவ. நேற்றைய தினம் பாட்டும் பதத்தில் வந்த பாடல் ஒரு நாளும் உன்னை மறவ. நல்ல கருத்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது ராஜராஜன். அவர் தானே? அவர் தான் அவர் தான் வழக்கறிஞர் தான் வருகின்றார். ராஜராஜன் பாருங்கள்.
2: ஐயா, காதலியே காதலியே நீ எனக்கு கடவுள் தானே, நெஞ்சிருக்கும் மாதிரி பாடம் ஐயா.
0: அப்படியா? காதலியே காதலியே நீ எனக்கு கடவுள் தான். அப்படிங்க அப்பா, அவ்வளவு உறுப்பு. சிறப்பு சிறப்பு.
2: கண்மணியே நீ போனால்
0: அடேங்க அப்பா அடேங்க அப்பா, எவ்வளவு இருக்குமாக ஒரு கதை உறுப்பாக கூறுகிறார். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது மாலிங்கம், நீங்கள் எந்த பாடலுக்கு தரப்போ? வணக்கம் மாலிங்கம், எந்த பாடலுக்கு தரப்போகின்றீர்கள்? மாலிங்கம் உங்களை இணைத்து விட்டேன், எந்த பாடலுக்கு தரப்போகின்றீர்கள்?
3: ஐயா, காதலிக்க கற்று கொள்ளுங்கள் அந்த பாடல்.
0: அப்படியா? ஏன் ஐயா காதலிக்க வேணும்? சொல்லிக் கொடுக்குறீங்களா தேவனுக்கு? என்ன காதலிய கற்றுக்கொள்ளுங்கள் கூடாத பழக்கம். எங்க ஞானசேகரன் பாருங்கள்.
3: கடவுள் ஏன் கல்லானா?
0: அப்படி அவ்வளவுக்கு வந்து விட்டதா உங்களுக்கு? அடங்கப்பா, முத்தி போய் விட்டது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். காதல் காதல் காதல் காதல் இல்லையா சொல்லி கொடுக்குறாரு பெரிய மனுஷன் எல்லோருக்கும். காதல் காதல் காதல் காதல் இல்லை சாதல். ஐயா ராஜராஜன் நீங்கள் என்ன கூற போகிறீர்கள், கொண்டு வாருங்கள்.
2: ஐயா
0: ஆ
2: ஏ என்ற கேள்வி இங்கு கேட்காமல் யாரும் இல்லை.
0: அதானே நாங்கள் கேட்கிறோம், அது 1000 இல்லை. ஏ என்ற கேள்வி அடே அப்பா என்ற கேள்வி, அதுதானே உங்கள் தொழில் என்ற கேள்வி. கேள்வி கேட்டதான் பதில் பிறக்கம். நன்றி மகனே. அடுத்த பாடலை மகாலிங்கம் தான் திறப்புகின்றார். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, எந்த பாடலுக்கு?
3: காதலிலே தோல்வி உற்றான் காலை வருவன்.
0: ஐயா நல்ல புளியான மைய வருந்துங்கள், காதலே குழம்புகிறீர்கள். இருந்து காதலே தோல்வி உற்றால் இப்போ காதல் காதல்னு துடிச்சீர்கள், தோல்வி அடைந்து விட்டீர்களா? நன்றி மகாலிங்கம், நல்ல பாடல் தந்தீர்கள். கல்யாண பரிசு திரைப்படுத்த பாடல். அடுத்த பாடலை எங்களுடைய ஞானசேகரன் திறப்புகின்றார், கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை. ஞானசேகரன் உங்கள் பாடல்.
4: கடவுள் அமைத்து வைத்த மேடை.
0: ஓஹோ அப்படியா, கடவுள் அமைத்து வைத்த மேடை. எல்லாருக்கும் அமைத்து தான் வைத்திருக்கின்றார். எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் என்ன கூற போறீர்கள் இந்த பாடலுக்கு?
5: 22 மலர்களே மலர்களே நாதஸ்வரம்யா.
0: ஓ அப்படியா, மலர்களே நாதஸ்வரங்க, நல்ல பாடல். இனிமை மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் மாலிங்கம் உங்களுக்கு தான் காட்டடிக்கின்றது, கொண்டு வாருங்கள் மாலிங்கம்.
3: ஐயா கடவுள் படைத்தான் உலகம் உண்டாச்சு இந்த பாட்டு.
0: அப்படியா, கடவுள் படைத்தான் உலகம் உண்டானது, அப்படியா? ஓ கடவுள் படைத்தான் அந்த பாடல். சரி வாழ்த்துக்கள் சமணதாரங்கள்.
1: அப்பா ஞானதன் பாட்டுப்பா, கடவுளே கல்லானால் அந்த பாட்டுப்பா.
0: அப்படித்தான் அவர் பாடினார், நீங்கள் பேர் கொண்டு பாடுங்களேன். என்னாலே
1: கடவுள் தந்த இரு மலர்கள் அந்த பாட்டு.
0: சிறப்பு சிறப்பு, கடவுள் தந்த இரு மலர்கள், இனிமையான வரிகள். கடவுள் தந்த இரு கடவுள் தந்த இரு மலர்கள். எங்கே ராஜராஜன் நீங்கள் இருக்கின்றீர்கள், என்ன?
2: கடவுளே கடவுளே மீண்டும் நான் பிறந்து விட்டேன் உன்னாலே அந்த பாடலையே.
0: அப்படியா அப்படியா, வாழ்த்துக்கள். கடவுளே கடவுளே மீண்டும் நான் பிறந்து விட்டேன், என்ன செய்கிறது மனிதனாக. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். கடவுளே கடவுளே இனிமையான பாடல். அடுத்த பாடலை ஞானசேகரன் கொண்டு வருகின்றார், கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
4: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்
0: அந்தாலும் படிந்து இந்த பாடலாம் பட வேணும் ஐயா. மனிதனாக அவர் வாழ்ந்து காட்டு, வாழ்த்துக்கள் நன்றி. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல், எந்த பாடல்?
5: கடவுள் தந்த அழகிய வாழ்வியா.
0: ஓ அது நல்ல பாடல் ஐயா, கடவுள்
5: நன்றி வணக்கம்.
0: கடவுள் தந்த அழகிய வாழ்வு மாயாவி. அடுத்தது எங்களுடைய பாடலை அடுத்ததாக தரப்போவது யார் என்று பார்க்கும்போது ஒரு தரம் இல்லை என்று தெரிகின்றது. யாரும் வரவில்லை, யாரும் விளையாடும் தோட்டம், எல்லோரும் வந்து பாடுங்கள் ஆடுங்கள் தாருங்கள் பாடலை. எங்கே அடுத்த பாடல் தருவதற்காக அழைக்க இருக்கின்றார் சியாமலா, உடனே வந்து விட்டார். வாருங்கள் சியாமலா மகளே.
1: அழகிய கண்ணே உறவுகள் நீங்க அந்த பாட்டுப்பா.
0: ஓ அப்படியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். ஓ இனிமை இனிமை இனிமை இனிமை இனிமை. அடுத்து ராஜராஜன் உங்கள் பாடல், கொண்டு வாருங்கள்
5: ஐயா,
0: கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: பிறக்கும் போதும் அழுகின்றான் சந்திரபாபு பாடல் ஐயா.
0: ஐயா நீங்க பிறக்க முந்தி இந்த பாடல் ஐயா, இந்த பாடல் இல்லாம. வாழ்த்துக்கள். பிறக்கும் போதும் அழுகின்றான், நீங்க பிறக்கவே இல்லை இந்த பாடல் வரும் பொழுது. பிறக்கும் போதும் அழுகின்றான்
1: அழகிய மிதிலை நகரில் யாருக்கு
0: பாடல் அம்மா? அழகிய மிதிலை நகரின் அருமையான பாடல் கடைசி பாடல் கண்ணே கலைமானே, சிங்கப்பூர்ல இருந்து எழுதி அனுப்பியிருந்தார் அந்த பாடலை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தர வேண்டும் யார் என்று பார்க்கும் போது அவர் யார் என்றே தெரியவில்லை, அழைப்பில் காணவில்லை, இணைப்பு யாருக்கும் கிடைக்கவில்லை, போட்டி பலமாக இருக்கின்றது. இனிமையான பாடலை தந்து கொண்டிருக்கும் வேளையில் இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 தமிழ் பணி கன்னடா கலையகம் வந்துவிட்டார். அமைதியை குளித்துக் கொண்டு மகாலிங்கம் எந்த பாடலுக்கு தரப்போகிறீர்கள் மகாலிங்கம்?
3: மானே மானே மானே.
0: ஓ மானே என்றொன்னு மானே மானே வந்துவிடு, மானே மானே மானே உன்னைத்தானே. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல தருவது கிருஷ்ணனா இல்லை சியாமலா. சியாமலா வந்து விட்டார் பாருங்கள். சியாமலா
1: ஞானசேகரன் பாட்டுக்கு பா, தலைமகள் கைப்பொருளே அந்த பாட்டு பா.
0: ஓ அப்படியா, வந்து விட்டீர்களா? கலை மகள் கைப்பொருளே, இனிமையான பாடல். கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க. கிருஷ்ணா நீங்கள் எங்க இருந்தீர்கள் இதுவரைனாலும்? கிருஷ்ணா முகந்தா உடவேறுங்கள்.
6: என்ன
0: செய்யறது, உங்கள் பாடலை எடுத்துக்கொள்ள வருகின்ற ராஜராஜன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ராஜராஜன் உங்களை நினைத்து விட்டேன் ஐயா.
2: ஐயா அலையே சிற்றலையே கரை வந்து வந்து மோதும் அலை, அலை பகுதி படம் ஐயா.
0: ஓ அலையே, அலையே.
2: ஆமாங்க ஐயா.
0: இந்த பாடல் எந்த பாடலை தருகின்றீர்கள்
2: ஐயா? இந்த அலைன்னு ஒரு பாடல் வந்துச்சு இல்லைங்க ஐயா.
0: அப்படியா, ஏதோ ஒரு பாடல் அலைன்னு வந்துச்சா?
6: ஆமாங்க ஐயா.
0: ஆ கலைமகள் கைப்பொருளே அந்த பாடல், கண்ணே கலைமானே, அது கலைமானே. இப்ப கலைமகள் கைப்பொருளே அதுக்கு முன்னாடியா? சிறப்பு, நல்ல பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாடியும் காட்டி விட்டார். இப்பொழுது எங்களுடைய கிருஷ்ணன் பெறுகின்றார். தாருங்கள் உங்கள் பாடலை கிருஷ்ணா.
6: கட்டியிழுக்குதடி ஒரு அன்பு கயிறையா.
0: அப்படியா, அதே நகையறையா? உன்னையும் என்னையும் அந்த மஞ்ச கருக்கு இப்படி ஒரு பாடல். வாழ்த்துக்கள். உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குது. என்ன செய்யற, அறுத்துக்கிட்டு கூட இல்லாதான், ஒன்னும் செய்யலாத இழுபட வேண்டியதாருங்க. ஞான சேரன் கொண்டு வாருங்க உங்கள் பாடலை.
4: அழகிய தமிழ் மகள் இவள்.
0: ஓ அது நல்ல பாடல். அழகிய தமிழ் மகள், அழகிய தமிழ் மகள் இவள். வாழ்த்துக்கள், சிறப்பான வரிகள். இப்ப மகாலிங்கம் மீண்டும் தரப்போகின்றார் ஒரு பாடல் என்று ஓடி வருகின்றார். எந்த பாடல் மகாலிங்கம்? வந்துவிட்டது அந்த பாடல், வந்துவிட்டது அந்த பாடல், வந்துவிட்டது. நீங்க தான் தந்ததா இருக்க வேண்டும் அந்த பாடல். ஒரு ஒரு பாடல் தாருங்களே ஐயா. அரிச்சந்திராவில் ஒரு பாடல் இருக்குதே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். யார் போய் சொல்லுவார், தெரியுமா அந்த பாடல்? கேட்கவில்லை, சென்று விட்டார். எடுத்து கொடுத்தாலும் நிக்க மாட்டாங்களப்பா, ஓடி விடுவாங்க. அங்கே சியாமலா ஓடி வாருங்க. சியாமலா மகளே, உங்களை இணைத்து விட்டேன் அம்மா. சியாமலாக்கே நடந்தது, இணைத்து விட்டேன், உங்களை இணைப்பு வரவில்லை. இப்பொழுது கிருஷ்ணன் வந்து விட்டார். மீண்டும் கிருஷ்ணா கொண்டு வாருங்க.
6: இவள் ஒரு இளவரசி ஐயா.
0: அப்படியா,
6: இவள் ஒரு இளவரசி இன்னிசை கேட்டு கண்விழித்து.
0: அப்படியா, அடே அப்பா, இளவரசின்னு குரல் உங்களுக்கு கேட்டு விட்டது. வாழ்த்துக்கள். அங்கே அனுஷியா பக்கத்துல இருக்கிறாவா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கவனம், வார்த்தைகள் கவனம். ஞானதேரன் கொண்டு வாருங்கள்.
4: கிருஷ்ணன், கிருஷ்ணன் பாட்டுக்கு வா. உன்னை பார்த்து உலகம் சிரிக்கிறது.
0: ஓ உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. வேட்டைக்காரன்.
4: ஆமாப்பா, நன்றி அப்பா, நன்றி.
0: உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கின்றது. வேட்டைக்காரனை பார்த்து உலகம் சிரிக்கின்றது. எங்கே சந்தன்ராஜ் நீண்ட நேரமாக காடவில்லை, வாருங்கள் சந்தன்ராஜ்.
5: தன்னை உன்னை நான் அடையா.
0: அதுதான் கிருஷ்ணன் முதலத்தை கேட்கணும். கண்ணே உன்னை நான் அடையா, உன்னால் நானும் பட்ட துன்பமா. கண்ணே உன்னை நான் அடைய கவலை கொஞ்சமா. எங்க ஞானசேகரன் கொண்டு வாருங்க.
4: உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும்.
0: நான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்.
4: நன்றி அப்பா,
0: வாழ்த்துக்கிறேன். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். சந்தன்ராஜ்
5: நெஞ்சில் மாமலை நினைச்சாங்கய்யா.
0: ஓ
5: தலைவர் பாட்டு,
0: இல்லை தலைவர்.
5: நன்றி உனக்கு.
0: தலைவர்கிட்ட பாட்டு நெஞ்சில் மாமலை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நெஞ்சில் மாமலை வாழ்த்துக்கள். அவர் வராது விட்டாலும் இங்கே அவர்களுடைய சிந்தனைகள்
3: ஓடுகின்றது.
0: உலகம் சுற்றும்பாரின் பாடத்திலே வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக எங்களுடைய கிருஷ்ணன் காத்துக்கொண்டு இருக்கின்றார். இணைத்து விடுவோம். கிருஷ்ணா வாருங்கள்.
6: நெஞ்சினிலே நினைவு முகம்.
0: நெஞ்சினிலே நினைவு முகம் வாழ்த்துக்கள். இந்த பாடல் வந்துவிட்டதே ஐயா.
6: சரி, முகத்தின் முகம் பார்க்கலாம்.
0: வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பு தங்க பதுமை முகத்தில் முகம் பார்க்கலாம். முகத்தில் முகம் பார்க்கலாம். நல்ல பாடல், இனிமையான பாடல். வாழ்த்துக்கள், மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவது ராஜராஜன். வாருங்கள் ராஜராஜன் அவர்களே.
2: ராணி என்றது மயக்கம் என சிநேகிதி படம் ஐயா, ஜெமினி கணேசன். ராணி என்றது மயக்கம் என்ன.
0: அப்படியா, வாழ்த்துக்கள். நல்ல பாடல் தேடி பிடித்திருக்கீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாணி என்பது மயக்கம் என்ன. வாழ்த்துக்கள். நல்ல பாடல். அடுத்த பாடல் ஞானசேகரன் உங்களுடைய பாடல்.
4: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்தி பாட வேண்டும் பெறுபவர்கள் எல்லோரையும் நல்ல பழக்கம்.
4: நன்றி.
0: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். அடுத்த பாடலை தருவது, நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது, எண்ணிக்கை நெருங்கி கொண்டிருக்கின்றது. மாலையும் பாருங்கள்.
3: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன.
0: அப்படியா, ஏன் ஐயா அந்த மயக்கம் வருகிறது, மௌனம் ஏன் ஐயா வருகிறது. வாழ்த்துக்கள். மயக்கம் என்ன, மௌனம் என்ன, வசந்த மாளிகை.
6: மயங்காத மனம் யாவும் மயங்கும் ஐயா.
0: மயங்காத மனம் யாவும் மயங்கும். வாழ்த்துக்கள். நேரம் தெரியா 12:52 நிமிடத்தை காட்டும் பொழுது நாங்கள் நெருங்கி விட்டோம், கிட்டத்தட்ட நெருங்கி விட்டோம். இன்று முதலில் பாடல்களை நாங்கள் நெருங்கலாம் என்று எண்ணுகிறேன். 200வது பாடலை இன்னும் சில பாடல்கள் எங்கே ஷியாமலா கொண்டு வாருங்கள்.
1: ராஜராஜன் பாட்டுக்கு பாராணி வர போரா பாரு ராஜா இவருக்கு.
0: ஓ, ராணி வர போரா பாரு ராஜா இவருக்கு. வந்து விட்டாவே ஏற்கனவே. பரவாயில்லை பரவாயில்லை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ராஜராஜன் தருகின்ற. ராஜராஜன் தர வேண்டும்.
2: அதேதாங்க, ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா அந்த பாடல் ஐயா, அக்னி நட்சத்திரம்.
0: ஆமா,
2: சாமலமா பாட்டுக்கங்க.
0: ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல் எங்கே ஞானசேகரன் தரப்புகின்றார். அடுத்த பாடல் ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் உங்கள் பாடல் விரைவில் முடிய இருக்கின்றது நிகழ்ச்சி. கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை. நினைத்து விட்டேன் ஞானசேகரன்.
4: வர வேண்டும் மகாராஜா, ஜெய்சங்கர் படம்.
0: ஓ, வர வேண்டும் மகாராஜா.
4: நன்றி அப்பா.
0: வர வேண்டும் மகாராஜா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இனிமை எங்கே அடுத்த பாடலை யார் தருவார். இறுதியாக இறுதி பாடலை யார் தரப்போகின்றீர்கள் கொண்டு வாருங்கள். யார் யார் வரப்போகின்றார், யார் தருவார். மாலிங்கம் தருகின்றார் இறுதி பாடலை. மாலிங்கம் கொண்டு
3: வாருங்கள். மனமே
0: அந்த பாடல் வந்துவிட்டது. வந்துவிட்டது வந்துவிட்டது அந்த பாடல். வேறொரு பாடல் மகளை
3: தாமதிக்கின்றீர்கள்.
0: மாதம் வந்துவிட்டது அந்த பாடல். வந்துவிட்டது எங்கே. அடுத்த பாடல். அடுத்த பாடல் கிருஷ்ணன் உங்கள் பாடல்.
6: வணக்கம் ஐயா. ராஜா யுவராஜா நாள்தோறும் புது ரோஜா.
0: ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். யா ராஜா யுவராஜா. நன்றி நன்றி நன்றி அனைவருக்கும். இத்துடன் நிகழ்ச்சியை நான் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். நாங்கள் 200வது பாடலை எழுதிவிட்டோம். வெற்றியோடு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுடைய எண்ணிக்கைகளை பார்த்து பதிலை தரும்பறை நீங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதற்கிடையிலே நீங்கள் பாடல்களை நினைத்து வைத்திருங்கள். வந்திரு இணைந்த உறவுகள் உங்களுக்கு விருப்பமான பாடலை ஒரு அப்பி செல்ல வேண்டுமால் அதனால் உங்கள் பாடலை நினைவில் வைத்திருங்கள். இப்பொழுது பாடலை தொடர்ந்து கேளுங்கள். இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். எண்ணிக்கை ஆரம்பிக்கின்றது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.

0: சொல்லி இந்த கட்டிக்க. நீ உனக்கு டவுனுக்கு போய் வாங்கிட்டு
1: வந்திருக்க. வேண்டாம், குடி. யாராவது பாத்துட்டு போறாங்க. ஐயோ,
0: குடிக்கலையா? பிடிச்சிருக்கல கட்டிக்க.

0: கடைசி வரைக்கும் கூட இருப்பில்ல.
1: நான் இருக்கேன்டா.

0: சிறப்பான பாடல்களை இடைவேளை நேரத்திலேயே கேட்டு மகிழ்ந்தீர்கள் அன்பு உறவுகளே. இனிமையான அந்த பாடல்கள் ஓடிச்செல்லும் வழியிலே எண்ணிக்கைகளும் முடிந்துவிட்டன. இன்றைய நிகழ்ச்சியிலே அழகாக சிறப்பாக மகிழ்வாக வந்து இயங்கி சென்றார்கள். அதில் 8 உறவினர்கள் ராஜராஜன், கிருஷ்ணன், மகாலிங்கம், ஞானசேகரன், சந்தனராஜ், சந்திரசேகர், தேவா, ஷியாமலா ஆகியோர் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து அழகாக ஓய்வில்லாமல் தொய்வில்லாமல் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக கொண்டு சென்றார்கள். அதிலே இன்று புதிதாக வந்து இணைந்திருந்தார் எங்களுடைய சந்திரசேகரன் காட்பாடியிலிருந்து. அவர் நிகழ்ச்சியை கூறியவுடன் புரிந்துவிட்டு சிறப்பாக நல்ல நல்ல பாடல்களை அழகாக தந்திருந்தார். இலகுவாக நாங்கள் புரியக்கூடிய வகையில் பாடலுக்கு எந்த பாடலுக்கு என்ன பதத்திலே என்ன திரைப்படத்திலே எப்படி என்று ஒரு பாடலை பாடியும் காட்டியிருந்தார் முதல்வரியை. தெளிவான குரலோடு வந்து கூறியமை போற்றத்தக்கது. அவர் இனிவரும் காலங்களில் அதிகமான பாடலை தரக்கூடும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவரை நாங்கள் வழங்கி எடுத்துக்கொள்வோம். மொத்தமாக இன்று 10 பாடல்களை அவர் இனிமையாக தந்து சென்றார். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன் சந்திரசேகரன். இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களுக்கு தான் எல்லோரும் பிரத்யேகமான வாழ்த்தை தருகின்றார்கள். புதிதாக வந்து விரைவாக விடயத்தை புரிந்து அழகாக நீங்கள் நெறியோடு விளையாடினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதைத் தொடர்ந்து நான் பங்கு பெற்ற வேண்டும் நிகழ்ச்சியிலே என்ற எண்ணம் கொண்டவர் முன்றியல் தமிழ் வானொலி நிகழ்ச்சிகளை அலங்கரிக்க வேண்டும் என்று தினமும் வந்து ஆண்டவன் தரிசனத்தோடு வருவார். ஓம் நமசிவாய என்று எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஆர் தேவா அவர்கள் அவர்கள் தரும் பாடல் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் தரும் பாடலும் ஒரு உற்சாகம் பிறக்கும். அவர் வந்துவிட்டால் ஒரு உற்சாகம் வந்துவிடும். எல்லோரும் அடுத்தவர்கள் முண்டி எடுத்துக்கொண்டு ஓடி வருவார்கள். அவரும் 2 பாடலை தந்து எங்களுக்கு வலி சேர்த்திருந்தார் என்ற நிகழ்ச்சி. வாழ்த்துக்கள் தேவா உங்களுக்கும். அவரை தொடர்ந்து இன்று வந்து இணைந்தவர்கள் வலைத்தளத்தில் சற்று குறைபாடோ அல்லது அவர்களுக்கு வீட்டில் விருந்தாளிகளோ வந்துவிட்டார். வழக்கமையாக கிருஷ்ணன் விடாகண்டன் தொடாகண்டனாக பாடலை பாடியும் காட்டி தந்து கொண்டிருப்பார். அவருக்கு இன்று ஏதோ தடை ஏற்பட்டு குறைந்த பாடல் 19 பாடல்களை தரக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் சிறந்த பாடலை தந்த உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து சந்தனராஜ் அவர்கள். சந்தன்ராஜ் அவர்கள் அட்ட அவதானி என்று கூறிக்கொள்ள இங்கே அவருடைய பணி நிமித்தம் பணியில் இருந்தோண்டு பேசுவதெல்லாம் எனக்கு இங்கே காதுக்கு பிறந்தது. நீங்களும் கேட்டிருப்பீர்கள் என்றேன். அவர் அங்கே பார்ப்பதா இங்கே பார்ப்பதா அதை எடுப்பதா இதை வைப்பதா என்று செவியிலே இதை மாட்டி வைத்துக்கொண்டு எங்கள் வானொலியையும் கேட்டுக்கொண்டு பதிலையும் தந்து கொண்டே இருந்தார். அவரால் இன்று தரக்கூடியது மொத்தம் 28 பாடல்களை தான் தரக்கூடியதாக இருந்தது. வாழ்த்துக்கள் அவருக்கு. குறைந்த பாடல்களை 28 பாடலை தந்திருக்கார். இதில் மொத்தம் 200 பாடல் என்று கூறியிருந்தால் ஒரு பாடல் விளக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் அது கணக்கில் சேரவில்லை. 199 பாடல்கள் தான் கணக்கில் சேர்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கிருஷ்ணனும் வந்து இணைந்தார். இவர்கள் எல்லோருடன் சேர்ந்து இன்று புதிதாக எங்களோடு புதிதாக இல்லை 2வது முறையாக இருக்கலாம் ராஜராஜன் சிறப்பாக விளையாடினார். ராஜராஜன் இவ்வளவு பாடல் பழைய புதிய பாடலாம் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றீர்கள். எங்களுடைய ராஜ்குமாரை விட அதிவேகமாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி. தொடர்ந்தும் இப்படி வந்தால் நீங்கள் நிச்சயமாக முன்னிலைக்கு வருவீர்கள். அவர் மொத்தம் தந்த பாடல்கள் இங்கே சந்தன்ராஜ் அவர்கள் 3வது இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றார். 2வது இடத்தை ராஜராஜன் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். மிகுதி இருவர் வந்து 1வது இடத்தை பெறுகிறார்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல. இல்லை, மன்னிக்க வேண்டும். இல்லை இல்லை, இருவர் வந்து 2வது இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். ராஜராஜன் 3வது இடத்தை பெற்றிருக்கிறார். சந்தன்ராஜ் எட்டி பிடிக்க பார்த்தால் முடியவில்லை அவரால். ராஜராஜன் 3வது இடத்தையும், 2வது இடத்தை மகாலிங்கம் ஞானசேகரன் இருவரும் பிடித்திருக்கின்றார்கள். 36 பாடல்களை கொடுத்து ஒரு பாடலை கூட கொடுத்து சியாமலா 1வது இடத்தை பெறுகிறார். மீண்டும் எப்படி இருக்கின்றது? அவர் காலதாமதம் வந்தாலும் அடுத்தடுத்து பாடலை தந்து கொண்டிருந்தார், தொடுத்து விட்டார். ஒரு சிலர் வருவார்கள், ஒரு பாடல் வந்துவிட்டதை என்னவென்று தடுமாறி விடுகிறீர்கள். ஆனால் சந்தன்ராஜ் சியாமலா போன்றவர் உடனே பாடலை பதில் பாடலை கொடுப்பார்கள். கட்டித்தனம், அதுவும் ஒரு வீரம் தான், அது ஒரு கட்டித்தனம் தான். அதனால் அதிகம் இந்த 1-3 இடத்தை பிடித்தவர்கள் அதிகம் வித்தியாசம் இல்லை. முதலாவது இடத்துக்கும் இரண்டாவது இடத்தை பெற்ற இரண்டு பேருடைய பாடலுக்கும் ஒரு பாடல் வித்தியாசம். சியாமளா 37, ஞானசேகரன் மகாலிங்கம் 36, ராஜராஜன் 32, மூன்றாவது இடம். நான்காவது இடத்தை சந்தன்ராஜ் அவர்கள். அடுத்தவருடைய விவரங்கள் கூறியிருந்தார். கூட்டுத்தொகையாக 799 பாடல்கள் வந்திருந்தன. இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்று இந்த வாரமும் சியாமளா பிந்தி வந்தாலும் இறுதி வரை இருந்து தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை, நீங்கள் வந்த கருத்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் தாருங்கள். உங்களுக்காக நான் ஒரு ஒலிபரப்பு செய்வதற்கு மொத்தம் 8 பேர் இருக்கின்றீர்கள். 8 பேருக்கும் பாடல் தர இருக்கின்றேன். உங்களால் முடிந்தால் இணைந்து உங்கள் பாடல்களை தாருங்கள். நான் ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்காக நேயர் விருப்பத்திலே. எங்கே பார்ப்போம், யார் பெறப்போகின்ற ஒடிவாருங்கள். மோனிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி ஒலித்து போட்டி முடிந்தது. பாட்டுக்கு பதில் பாட்டு சிறப்பாக அநேகமான கருத்துக்கள் அதிலே வந்து எங்களுடைய சந்திரசேகர் அவர்கள் நல்ல கருத்தொன்றை தந்து சென்றார். விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருக்கின்றது, கேட்க ஆவலாக இருக்கின்றது. அதே போன்றுதான் வெளியிலேருந்து கேட்பவர்களிடம் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அழைத்து அழைத்து களைத்து விடுவார்கள், அதனால் அவர்களால் வர முடியாது. எங்கே ஓடி வாருங்கள், யாருக்கு பாடல் வேண்டும் பாடல் வேண்டியவர்கள் ஓடி வாருங்கள்.
1: உன் மௌனம் என்ன மொழி,
0: வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம.
2: வணக்கம் ஐயா.
0: என்ன நடந்தது ஐயா? நலம் ஐயா, என்ன நடந்தது?
2: இல்ல ஐயா, நீங்க சொன்ன மாதிரி உற்றார் உறவினர்கள் வந்திருந்தாங்க.
0: நான் நினைத்தேன், இல்லைன்னா சவாரி ஓடுற குதிரை இப்படி தாமதம் யோசிச்சேன் நான்.
2: இல்ல ஐயா, அவங்களோட பேசிட்டு இருந்து
0: வந்தவர்களோடு இடையூறு ஒன்றும் இருக்கவில்லை தான். நிகழ்ச்சியால் வந்தவர்களுக்கு நல்ல நல்ல பாடல்கள், சிறப்பான பாடல்கள் என்றும் நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள். தடைகளே பட்டதால் தான், இல்லை என்றால் நீங்கள் இன்னும் முன்னுக்கு வரலாம். கெட்டிக்காரன் தானே, ஆனா உங்களுக்கு கிடைத்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி இருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
2: குறும் பங்கு பெற வேண்டும் என்ற ஆசைதான்.
0: ஆமா ஆமா, எல்லோரும் பங்கு பெறத்தான், எல்லோரும் வெற்றி பெற முடியாது தானே. பார்ப்போம் என்ற குதிரைகள் சவாரியில விடுறதான், எங்க பார்ப்போம். ஞாபகம் விவேகம் வேகம், இதுதான் கவனித்தோம். என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பு வேணும் கிருஷ்ணன்? விருப்பமான
2: தாய்க்கு பின் தாரம்.
0: தாக்கி பின் தாரம் அந்த திரைப்படத்துல வந்து 19 பாடலை தந்த உங்களுக்கு அவற்றையெல்லாம் சரிவரல. உங்களுக்கு தாக்கி பின் தாரத்து பாடல் என்ன பாடல இருக்கும்?
2: என் காதல் இன்பம் இது தானா, இந்த பாடல.
0: அப்படியா? ஏன் ஐயா அப்படி குறையோல? என் காதல் இன்பம். அது என்ன, எப்பொழுது இந்த சோக பாடல எழுதுகிறீங்க? உங்களுக்கு மனைவி எழுதும் பொழுது நல்ல நல்ல பாடல் எழுதுவார்கள், நீங்கள் சோகத்தில் எழுது. இது தாக்கி பின் தாரம் திரைப்படத்துல என்ன ஐயா?
2: ஓரிரு வாரம் சோகப்படலாம் கேப்பேன்னு போடுறதுதான்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பாக எழுதி கொண்டிருக்கோம், பாடல்கள் ஒலிபரப்பு கொண்டிருக்கோம். பாட்டுக்கு பதில் பாட்டு கேட்டிருக்க, பாட்டுக்கும் பாட்டும் பதமும் கேட்டீர்களா?
2: கேட்க முடியவில்லை, வெளியில இருந்தேன்.
0: ஒலிபரப்பு, மீண்டும் ஒலிபரப்பு வரும் பொழுது கேளுங்கள், தவறாமல் கேளுங்கள். நல்லது ஒரு கருத்தோடு வந்த பாட்டும் பதமும்.
2: நன்றி
0: நன்றி கிருஷ்ணா, இணைந்து சிறப்பித்தமைக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் பார்க்கலாம், அங்கே பார்ப்போம் உங்களுடைய உத்வேகத்தை, உங்களுடைய பாடல் ஒலிபரப்பப்படும். நன்றி நன்றி நன்றி. அடுத்து வருகின்றார் எங்களுடைய ராஜராஜன் அவர்கள். தோன்றினார், மறைந்து விட்டார், மீண்டும் அழைத்து விட்டார், வந்து விட்டார். இப்பொழுது மலியம் ரவி வரும். மலியம் எங்களுடைய என்னுடைய மகாலிங்கம் இரண்டாவது இடத்தை பெற்றவர். வாழ்த்துக்கள் மகாலிங்கம். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம். என்னைய தடுமாற்றங்கள் எல்லாம் வந்து விட்டது உங்களுக்கு, வாட்டை சென்னவுடன் தடுமாறி கொண்டிருந்து விட்டீர்கள். கெட்டிக்காரன், 36 பாடல்கள் கொடுத்திருக்கின்றீர்களா? கெட்டிக்காரன் தானே ஐயா நீங்கள், இல்லையா? இன்னும் தந்திருக்கலாம், இடையில சில தடுமாற்றங்களை பட்டு விட்டது. என்ன பாடல் வரிகள்? நீங்கள்
3: கொஞ்சம்
0: கவிஞர் சார வரிய மாத்தி விடுவீர்கள் ஐயா. நகைச்சுவையாக இருந்தது, சிறப்பு சிறப்பு. உல்லாசமாக சென்று வந்தோம் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு. வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இரண்டாவது வெற்றி
3: இன்னைக்குதான் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கேன். அடுத்தது இணைப்பு இதா இருந்தது.

0: பழகி அந்த பாடத
1: இந்த ஏதோ காரணம் இருக்கா பாடுறதுக்கு? ஏதோ காரணம் இருக்கா?
0: அந்த அளவுக்கு இல்லங்கிறதுனாலதான் இந்த இருக்கிற மாதிரி.
1: ஆண்ட இப்ப உரல் மாதிரி இருக்கோ தேவர் மகன்ல தானே?
0: ஆமாயா,
1: வெறும் காத்து தான் ஏன் வருது? சரி பார்த்து செய்யுங்கள். நன்றி உங்களுக்கு இனிமையான பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வெற்றி வெற்றி வெற்றி. நிகழ்ச்சியை பற்றி என்ன கூறுகிறீர்கள்?
0: நேற்று மிக அருமையா இருந்ததுயா. இருந்தாலும் சேமலா ஒரு பாடல்ல முன்னேறிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும்
1: பத்து பாடல நீங்கள் வந்துங்கள். யார் விட்டது? உங்களால் முடியும் மாலிங்கம், உங்களால் முடியும். பாடல்கள் ஞாபகம் இருக்கின்றது உங்களுக்கு, முடியும். சில தடுமாற்றங்கள்லாம் இருக்கின்றது.
0: ஒரே அழைப்புல ரெண்டு பதிலும் சொல்லாமையா?
1: இல்ல இல்ல, ஒரு பாடல் சொல்லலாமையா? ஒரு அழைப்பு
0: ஞானசேகர் ஒரு பாடல் சொல்லாமான்னு கேட்டாரு.
1: இல்ல இல்ல, அவர் வந்து அவர் முதலில் சொல்லாத பாடலை முதலில் அவர் இடை சொல்லாமல் சென்று விட்டார் அல்லவா? அந்த ஒரு பாடல் பிள்ளையே என்று கூறினா மீண்டும் பெறுறேன்னு அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது அவருக்கு. சரியா?
0: அதே மாதிரி சொல்லாத பாடல், சொல்லாத பாடல்னு சொல்லலாம்.
1: அது ஞாபகத்திலிருந்து கொண்டு சொல்லலாம். அது அது எல்லோருக்கும் வந்து சந்தர்ப்பம் கொடுப்பதில்லை. இருப்பினும் நான் சந்தர்ப்பத்தில் நீங்கள் தருகிற பாடல் தானே, ஞாபகம் வந்தால் அதை சேர்த்து விடுவேன் நான். சரியா? நன்றி நன்றி மாலிங்கம். உங்களுக்கான பாடலும் ஒலிபரப்பப்படும். இணைந்து சிறப்பித்து இரண்டாவது இடத்தை பெற்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: இன்று நேற்று மிக மிக அழகாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்தது. அதில்
1: அனைவரும் வந்து இணைந்தபடியால் அனைவரும் நல்ல விறுவிறுப்பாக இயங்க, யாரும் சோடை போபவர்கள் அல்ல. எல்லாரும் சிறப்பாக இணைப்பு கிடைக்க வேண்டும். இத்தனை அழைப்புகளை அழைத்திருப்பீர்கள் நீங்கள். ஒரு பாடலுக்கு நீங்கள் 36 பாடலுக்கு இத்தனை அழைப்பு அழைத்தீர்? 36 அல்ல, 300 அழைப்பு அழைக்க வேண்டும். அப்படியா? நிகழ்ச்சி
0: நிறைய
1: சிறப்பு வாழ்த்துக்கள். ஆனால் இன்று முதல் முதலாக வந்த சந்திரசேகர் நன்றாக இயங்கியிருந்தார் சென்றடையும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களுடைய வழக்கறிஞர் ராஜராஜன் அவர்களே வணக்கம் வணக்கம். அணைத்து விட்டேன் ராஜராஜன், உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. ராஜராஜன் மகாராஜன் பாருங்கள். ராஜராஜன்
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம். தர்மபுரி முத்திரையை பதித்து விட்டீர்கள். நலமா இருக்கின்றீர்களா?
2: நலம் நலம் ஐயா.
1: எப்படி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரும்? ஓய்வு கிடைத்ததா? எங்கே கிடைத்தது?
2: கிடைக்கவில்லை ஐயா.
1: எங்கே கிடைத்தது?
2: மகிழ்ச்சி தான் கிடைத்தது. நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி. சிறப்பு. இரண்டாவது இடத்து நீங்கள் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள் ஐயா. இல்ல, மூன்றாவது இடத்தை 32. அதே வித்தியாசம் இல்லை இந்த உங்கள் நால்வருக்கும். ஒரு பாடல், இரு பாடல், அப்படித்தான் வித்தியாசம். நல்ல பாடல்களை கொண்டு வந்தீர்கள். பழைய புதிய பாடல்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தீர்கள். சிறப்பாக இருந்தது. உங்கள் வயதுக்கு உங்கள் வயதுக்கு அப்பாற்பட்ட பாடல்கள் எல்லாம் கொண்டு வந்து தந்தீர்கள். அதுவும் அழகான வரிகளோடு. சிறப்பு. வாழ்த்துக்கள் ராஜராஜன். அடுத்த வாரம் நான் நினைக்கிறேன் 60 பாடலை நீங்கள் தரலாம்.
2: கண்டிப்பாங்க.
1: ஏன்னா தர்மபுரியிலே ஒரு வெற்றி குதிரை இருக்கு.
2: ரொம்ப இடைவேளை ஆகிவிட்டது. ஒரு 2 வருஷம் இருக்கும் எனக்கு முன்னாடி கலந்துகிட்டது.
1: ஆமா ஆமா ஆமா. நீங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கலந்து கொண்டீர்கள். மாமா நல்ல சிறப்பாக கலந்து முத்திரை பதித்தவர் அவரும். அந்த வகையில் நீங்களும் குறைந்தவர் அல்ல, சிறப்பாக இருந்தார். நன்றாக கூறினீர்கள். நன்றாக கூறி பாடியும் காட்டியிருந்தீர்கள். அந்த வரிகளை ரசனையோடு கூறினீர்கள். நன்றி ராஜராஜன். நன்றி. உங்களுக்காக என்ன பாடல் நாங்கள் நேரத்தில் தர வேண்டும்
2: ஐயா? அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து அண்ணா தாடுறா ஒத்திக்கோ ஒத்திக்கோ.
1: எங்க பாடுங்க அந்த பாடலை.

0: சீருனா சீருவேன் அப்படி வருங்க ஐயா.
1: நல்ல பாடல், நல்ல பாடல். அன்பு சகோதரர்கள் என்ன?
0: ஆமாங்க ஐயா, இந்த பாட்டு என் மனைவி சரண்யாவுக்கு டெடிகேட் செய்யறேங்க ஐயா.
1: அரை செகண்டர், அரை செகண்டர்.
0: அவங்க தான் கேட்க சொன்னாங்க, அவங்க பாட்டா அது.
1: சரண்யா அவ என்ன கூறுகின்றார் நிகழ்ச்சியை பற்றி? தன்னால முடியுமா வந்து பங்கு பற்றி பாடல் தர?
0: சரண்யாவுக்கு இது முதல் முறை என்பதால் அவருக்கு சரியாக புரியவில்லை ஐயா. நீங்க அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க, நீங்க திடீர்னு வேற பாட்டு பாடுறீங்களே, எப்படி அந்த வார்த்தை முதல் வார்த்தை வேறையா இருக்குது.

0: நீங்க எடுத்த வார்த்தை வேற யாருக்கு வேணுமோ நான் சொன்னேன், இல்லம்மா மொத்தம் நாலு பதம் வரும், ஒரு ஒரு பாடல் வரையில நாலு பதம், அந்த பதத்துல எந்த பதத்தை வேணாலும் நம்ம எடுத்து பாடலாம்.
1: சில பாடல்கள் ஐந்து ஆறு பதங்களும் வரலாம், அதுலயே ஒரு பாடலை தரலாம். ஆரம்பிப்பதற்கு ஒரு
0: ஓ
1: பாடல்
0: அப்படியா, நான் அப்ப அடுத்த வாரத்துல இருந்து நானும் வரேன்னாங்க. வாங்க,
1: அப்படின்னா ரெண்டு
0: இந்த வாட்டி
1: தொலைபேசி ஒன்று.
0: சந்திரசேகர் ஐயா அருமையாக பண்ணினார் ஐயா, முதல் முறையாக வந்து உங்களிடம் சந்திரசேகர் ஐயா
1: ஆமா,
0: காட்பாடி
1: சிறப்பு சிறப்பு.
0: அருமையா முதல் முறை வந்து உங்களிடம் கேட்டு, ஓ இப்படிதானா, இதோ வருகிறேன் ஐயான்ட்டு டக்கு டக்கு டக்கு டக்கு நான் வந்துட்டாருங்க ஐயா, புரிந்து கொண்டு வந்து விட்டார்.
1: அவருக்கு நேரம் கிடைப்பது அரிது, இருப்பினும் வந்து
0: நன்றி
1: நினைந்து
0: நன்றி
1: கொண்ட
0: நன்றி,
1: மணிமுடி
0: வாழ்த்துக்கள்
1: வந்து, நீங்களும் அப்படித்தான். நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்கள் அவரை சென்றடையும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்களும் இன்று இரண்டாவது தடவை தான் வந்திருக்கிறீர்கள் எண்ணுகிறேன். சிறப்பாக இருந்தது.
0: ஐயா.
1: அப்போ
0: ஆமாங்க ஐயா,
1: சரண்யாவும் வர வேண்டும் என்றால் சரண்யாவுக்கும் ஒரு தொலைபேசி வேண்டும். ரெண்டு தொலைபேசியெல்லாம் நீங்கள் பேச
0: ஆமாங்க
1: முடியும்.
0: ஐயா, ஆமாங்க,
1: சிறப்பு சிறப்பாக.
0: இருக்கு இருக்குங்க ஐயா, அவங்ககிட்ட
1: என்னவென்றால், இந்த
0: இருக்கு.
1: பாடல் வரியை தந்தவுடன் இந்த வரியிலே என்ன பதம் உங்களுக்கு உடனே கிளிக் தட்டுகிறதோ அந்த தட்டு அந்த பதத்தில் பாடல்கள்
0: ஐயா
1: பல
0: இப்ப நம்ம
1: இருக்குது.
0: ஒரே பதத்துல வந்து எத்தனை பாடல் வேணாலும் தரலாம் தானே, இப்ப
1: எத்தனை
0: மலைன்னு ஆரம்பிச்சா மலையில ஏகப்பட்ட
1: எத்தனை
0: பாடல் வேணாலும்
1: பாடலும்
0: இருக்கும்.
1: எத்தனை பாடலும் தரலாம், அது கட்டி தரலாம்
0: ஒரே பதத்துல நீங்க முழு பாடலையுமே தரலாம், ஒவ்வொரு
1: தரலாம்.
0: வாட்டி ஃபன்
1: ஏனென்றால்,
0: பண்ணியும்.
1: இங்கே எங்களோட நிகழ்ச்சிகளில் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு, பாட்டு பாடுவோர் பாடலாம், மற்றது சொல்லோடு பாடல், பொக்கிஷம் போன்ற நிகழ்ச்சிகள் வருகின்றது தானே. அங்கே வந்து சொற்கள் எல்லாம் பாடல்கள் எல்லாம் வருகின்ற, அதை விட பாட்டு சவாரி இருக்கின்றது. பாட்டு சவாரியில் மட்டும் ஒரே பதத்தில் ஐந்து பாடல் வருமே. அப்புறம் அந்த
0: ஆமாங்க ஐயா,
1: கேட்ப
0: ஆமாங்க.
1: அப்படியெல்லாம் பிடிக்கலாம் நீங்கள். அடுத்தது எங்கட அந்த ஒரு பதத்தை தந்தவுடன் அந்த பதத்திலே தொடரும் பாடல், எந்த பாடலும் நீங்கள் தரலாம். ஒரு ஒரே
0: ரைட்டுங்க ஐயா,
1: ஒரே
0: ரைட்டுங்க
1: பதத்தில் நீங்கள் 50 பாடலும் தரலாம். மற்றவர்கள் தராமல் இருக்க
0: ரைட்டுங்க.
1: வேண்டும், மற்றவர்கள் தராமல் இருக்க வேண்டும்.
0: ஆமாங்க ஆமாங்க, அது
1: அவர்
0: அதுதான் நான் சரண்யா சொன்னேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த மாதிரியான, எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் ஒருக்கா வந்து சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் ஐயா விடம் என்று.
1: அது வழக்கறிஞர்களுடைய சுபாவம் தானே, சந்தேகத்தை தீர்ப்பது.
0: ஆமா, நாம தெரியாம சொல்லிடக்கூடாது.
1: இல்ல இல்ல, எனக்கு அப்படி கூறுவதில் விருப்பமாயிரு. என்னுடைய மகன் போன்று நீங்கள் அப்படி ஒரு, அது எனக்கு விருப்பம் அப்படி சொல்லிக்கொள்வது உங்களை. சரியா,
0: நன்றிங்க ஐயா,
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி அவர்களே.
0: நன்றி.
1: உங்களுக்கான இந்த பாடல் உங்கள் மனைவிக்காக நீங்கள் டெடிக்கேட் சமர்ப்பிக்கின்றீர்கள், அவருக்காக நாங்கள் செய்வோம். இந்த பாடல் நேர நேரத்தில் உங்கள் மதிய நேரத்தில் கிடைக்கும். நன்றி மகனே,
0: நன்றிங்க ஐயா,
1: சிறப்பாக இணைந்து இடத்தை பிடித்து வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை அலங்கரித்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து
0: நன்றிங்க.
1: நன்றி நன்றி நன்றி. வருகின்றார் எங்களுடைய வணிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள். எங்கே பார்ப்போம், அணைந்து விடுவோம். வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம்.
2: இனி இரவு நேரம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தோடு சிலுவை சந்தனராஜ்.
1: இரண்டு நேர வணக்கத்தை நெடுமூச்சு விட்டு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் இப்பொழுது. நன்றி சந்தன்ராஜ் அவர்களே, நன்றி நன்றி. முதற்கண் நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்த போது உங்களோடு நான் கலந்துரையாடிய போது நீங்கள் உற்சாகமாக இது நல்ல நிகழ்ச்சி நாங்கள் செய்வோம் என்று உற்சாகம் கொடுத்து நீங்கள் முன்னின்று அப்போதெல்லாம் முதலிடமாக வருவீர்கள். நேரம் கிடைத்தது நேரத்தை ஒதுக்கி செய்தீர்கள். இப்பொழுது நேரம் காணாது என்ற உதவியாளர் இல்லாமல் நீங்கள் தான் தனியே இருக்கின்றீர்கள் எனக்கு தெரிகின்றது. சிறப்பாக இருப்பினும் இந்த இடையூறு மத்தியிலும் நான் அதனால் தான் அட்ட அவதானி என்று உங்களை கூறுவேன். இங்கே எங்கள் பாடலை கேட்கின்றீர்கள், எங்கள் பாடல்கள் பதிலை தருகின்றீர்கள், அங்கே வந்தவர்களுக்கு கணக்கு பதிலாக செய்கிறீர்கள். உங்களோட அங்காடியை கவனித்து அது எல்லாராலும் முடியாது. சிறப்பாக இருந்தது, கவனத்தை எல்லா இடமும் சீரமைத்துக் கொண்டு இது எல்லோருக்கும் இந்த சிறப்பு கிடைப்பதில்லை. நீங்கள் ஒரு அட்ட அவதானி என்று திரும்ப திரும்ப கூறுகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: இன்னைக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்த நண்பர்களும் சிறப்பா பங்கெடுத்தாங்க ஐயா, அனைவருக்குமே வாழ்த்துக்கள்.
1: எல்லாரும்
2: இப்ப நம்முடைய சந்திரசேகர், நம்முடைய தருமபுரி மருமகன் அவரும் பக்கம் ராஜராஜன் ஐயா அவர்களும் தன்னுடைய மாமா இடத்தை பிடிச்சு
1: விட்டார். தர்மபுரி முத்திரையை பதித்து விட்டார் இவர் இல்லையா? நன்றாயிருந்தது, சிறப்பாயிருந்தது, சிறப்பு சிறப்பு. இதுக்கிடையிலே தேவாவூர் வழியா தேவா ஓடி வந்து ஒரு பாடலை கூடி வருவார். அப்ப மற்றவர்கள் கடை வந்து தேவாவும் வந்து விட்டார் என்ற ஒரு உற்சாகம் கொடுத்து விட்டு நின்று அவருக்கு வலைத்தளம்
2: பாருங்க. இடைவெளியில வந்தாலும் அவங்களும் கொண்டு வந்துட்டார்கள்.
1: அது கடல். நானே சில சமயம் அவரிடம் பாடல்களை கேட்பதுண்டு. நானே சில பாடல்கள் தவறுட உடனே எடுத்து கொடுத்து விடுவாள் மகள். கடிக்காரி கடிக்காரி. அதுக்கு முதல்கண் அவ நன்றி கூறுவது வலைத்தளத்துக்கு தான். முதல்ல அவங்க அப்படி இப்படி இருக்க நினைத்தவா வர முடியாதுன்னு தான் எண்ணினா போலும். ஆனால் வந்து இணைந்து விட்டார். அவர் வந்து இணைந்ததுலேருந்து தொடர்ந்து இறுதி வரை நன்றாக நின்று பிடித்தார் ஷியாமலா. நிகழ்ச்சியை சிறப்பு கொண்டு வந்தார்கள். நீங்கள் கூறியது போல குறிப்பாக சந்திரசேகர் அவர்களும் சிறப்பாக நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்றார். வாழ்த்துக்கள் கூறுங்கள். என்ன பாடல் உங்களுக்கு நான் தர வேண்டும்?
2: தெலுங்கப்பையா, அந்தரங்கம் ஊமையானதுயா அப்படிங்கிற திரைப்படம் ஒரு அழகிய பாடல்.
1: எப்படி பாடல்?
2: காதல் ரதியே
1: ஓ
2: கங்கை நதியே.
1: அடே அப்பா, காதல் ரதியே கங்கை நதியே,
2: ரதியே கங்கை நதியே.
1: ஓ காதல் ரதியே கங்கை நதியே, இனிமையான பாடல். அந்தரங்கம் ஊமையானது.
2: ஆமாங்கய்யா, நிச்சயமாக அனைவரோட கேட்டு மகிழ்வோம். ஆமாங்கய்யா,
1: நன்றி.
2: உங்களுக்கு முக்கியமா உங்களுக்கு தான் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் ஐயா. என்ன இவ்வளவு காலம் ஆனாலும் அந்த நிகழ்ச்சியை வந்து சோடை போகாம இடையில ஒரு பாட்டை மாத்தி கொடுத்தாலும் ஆஹா இது வந்து விட்டது. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு பாடல் கொடுக்கறதே இடையில கடைசி நேரத்தில் கொடுத்தாலும் அந்த பாடல் நினைவில் வச்சிருக்கீங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம் ஐயா.
1: அது மட்டும் இல்லையே, இவங்க கவிஞர்களையே மாத்தி
2: மாத்தி மாத்தி
1: பதங்களை மாத்தி விடுவாரு. அது எனக்கு அது ஒரே சிறப்பா இருக்கும். பதங்கள் சில பாடல்கள் நகைச்சுவையாக நான் நகைச்சுவையாக கொண்டு வந்து செய்தோம். நன்றி சந்தன்ராஜ், இறைவனுக்கு நன்றி. இந்த
2: அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: அடுத்த உறவுகளும் வர வேண்டும் என்று எண்ணுகிறேன். அவர்கள் வந்தால் அவர்களுடைய பாடலை நான் பதிவு செய்து கொடுக்கலாம். அங்கே ஞானசேகரனை காணவில்லை, இரண்டாவது வெற்றியாளர் சியாமலா, முதலாவது வெற்றியாளர். இங்கே வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். மீண்டும் வலைத்தளம் புதித்து விட்டதோ, ஓடி வாருங்கள். மன்னிர தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் மகிழ்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாடல்களை தரும்படி கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் தங்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து பாடல்களை தந்து சொல்கின்றார்கள். மன்னிர தமிழ் வானொலி நேரம் சரியாக 1:43 நிமிடம். நீண்ட நேரம் எனக்கு கிடைக்காது, கிடைத்த நேரத்தை பயன்படுத்துகிறேன். வந்து பாடல்களை தருபவர்கள் வரலாம், அப்படி வரவில்லை என்றால் நீங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டிலே தந்த பாடல்களே ஒவ்வொரு பாடல் தெரிவு செய்து உங்களுக்காக நான் ஒளிபரப்பிவிடுவேன். இல்லை என்று கூறவில்லை, உங்களுக்கு பாடல் கிடைக்கும். இவ்வளவு வந்தவர்கள் கிருஷ்ணன், மகாலிங்கம், ராஜராஜன், சந்தன்ராஜ் இவர்கள் வந்துவிட்டார்கள். வர வேண்டியவர்கள் தேவா, சியாமலா, ஞானசேகரன், இன்னும் ஒருவர் சந்திரசேகரன், இவர்கள் வர வேண்டும். அவர்கள் வர முடியாதுவிட்டால் உங்கள் பாடலை நான் தெரிவு செய்து தருகின்றேன். நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி இன்று கதம்பத்திலே காரைக்கிழமைகளில் வரும் பாட்டுக்கு பதில் பாட்டு 8 உறவினர்களுடன் 199 பாடல்களுடன் நிறைவுக்கு வந்து வெற்றியாளர்களை அறிவித்த வேளையிலே முதலாவது இடத்தை ஒரு பாடல் கூட எடுத்து சியாமலா, இரண்டாவது இடத்தை ஒரு பாடல் குறைத்து 36 பாடல்களாக மகாலிங்கம், ஞானசேகரன் இருவரும் தந்தார்கள். அவர்களை தொடர்ந்து மூன்றாவது இடத்தை ராஜராஜன் பெற்றுக்கொண்டார். மீண்டும் மேலும் சந்தனராஜ், கிருஷ்ணன் போன்றோரும் பல பாடல்களை தந்து சந்திரசேகரும் வீடு இணையாக இணை கொடுத்து பின்பு அவரும் நிறுத்திவிட்டார். தொடர்ந்து வந்திருந்தால் அவரும் அநேகமான பாடலை தந்திருப்பார் என்று எண்ணுகிறேன். இணைந்து சிறப்பித்த தேவா அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு உங்கள் அனைவர்னாலும் தான் நிகழ்ச்சி திறம் பெற்றது, நிகழ்ச்சி சுறுசுறுப்பாக நிகழ்ந்தது. உலகளாவ இருந்து பார்த்து கருத்துக்களை பதிந்து எங்களுக்கு உற்சாகம் கொடுத்த உறவுகளுக்கு நன்றி கூறி 2026 ஆண்டின் 10வது மாதத்தின் 10வது நாள், 2026 ஆண்டின் 10வது மாதத்தின் 10வது நாள் காரை கிழமைகள் மலர்ந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிறைவுக்கு வருகின்றது. இந்த வேளையில் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த அன்பு தமிழ் வெற்றுக்கெல்லாம் மேலாக இவற்றை சந்தழுவிய எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு என் சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணங்கி நன்றி கூறி இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் பதில்கள் தந்தவர்களுக்கும் மொத்தமாக எல்லோருக்கும் நன்றி கூறி நாங்கள் அன்பு, கருணை, சாந்தம், அறம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம் என்று உறுதி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனுடன் இறைஞ்சி கொண்டு நிறைவு பெற்றது பாட்டுக்கு பதில் பாட்டு. சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: கடைசியாக ஒரு வார்த்தை
1: சொல்லுங்க.
0: நம்ம வந்து இப்ப வந்து ஒரு சண்டை போடுறத பத்தி பேசணும். சினிமால சண்டை போறோம், நேரடியா சண்டை போட முடியாதுன்னு பேசிட்டு
1: இருந்தோம்.
0: அடுத்து வர நேரத்தை வந்து இந்த விஷயத்தை கேட்டு பாருங்க. அதாவது சினிமாவில டூயட் பாடுறாங்க, வெளியில அது பாட முடியல.
1: யார் சொன்னதுங்க பாட முடியல?
0: வெளியில யாரும் டூயட்
1: பாடிட்டா எங்களுக்கு சோனி தான் கிடைக்கல. அல்லாட்டி நாங்க எல்லாம் பாடுவோம் இல்ல, ஸ்னோக்லயே போய் பாடுவேன்.
0: அதாவது இல்ல இல்ல, ஒரு மரத்தை சுத்தி இல்ல ஒரு கார்டன சுத்தி ஒரு டூயட் பாடுறாங்க. பொது வாழ்க்கையில யாராவது அந்த மாதிரி வெளியில சுத்தி ரவுண்ட் அடிச்சு ஒரு பாட்டு பாடுறாங்களா?
1: அதுக்குதானே கேட்டேன். அப்படி நாங்க பாடுறோம் இல்லையாண்டி இல்ல, ஒரு மனநில வைத்தியசாலையே தேடி வைங்க, அங்க கொண்டு விடுவாங்கல்ல. ஏதோ செய்யறாங்க இல்ல இல்ல, அப்படி இல்ல, நினைச்சா செய்ய யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. நாங்க எங்கட பாட்டு நாங்க
0: சுத்தி கவிஞர்கள் வேணும், பாடகர்கள் வேணும், மியூசிக் பண்ணணும்.
1: இல்ல இல்ல, இருக்கிற பாட்டுக்கு நாங்க ஆடலாம் இல்ல
0: முதல் முறையாக முதல் முறையாக யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கட்டுங்க, அவங்களுக்கு அந்த தைரியம் வருதா என்ன பாப்போம்.
1: ஏங்க உங்களோட நாலு பேர் நின்று பாப்பாங்க, நீங்க ரெண்டு மூணு இடத்துல அப்படி ஆடுனீங்கன்னா நீங்க எப்படி என்ன இவரடே
0: இவரே? அதாவது நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் முதன்முறையாக செய்யும் பொழுது நமக்கு தயக்கம், நடுக்கம், பயம், கூச்சம் எல்லாமே வரும்.
1: ஆனா ஒரு விடயத்துக்கு மட்டும் உங்களுக்கு நடுக்கம் இருக்காது, தயக்கம் இருக்காது, பயம் இருக்காது. என்ன சொல்லுங்க பாக்கலாம், மனிதர்களுக்கு முதல் செய்யும் போது சொல்லுங்க பாக்கலாம்.
0: மனிதர்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னா அது சாப்பிடுகின்ற விஷயம்.
1: அதுதான் அதுக்கு மட்டும் நீங்க எங்க சாப்பிடும் போது
0: யாருக்கு யாருக்குமே ஒரு பயம், கூச்சம், நடுக்கமால
2: சாப்பிடும் போது
1: சமைச்சு
2: முதல் முதல் ஒரு டிஷ் ரெடி பண்ணும்போது பயந்துதானே சாப்பிடுறோம். புதுசா ஒருத்தர் பண்ணாங்க வீட்டுக்காரமா பண்ணாலும் சரி பயந்து தானே சாப்பிடுறோம்.
1: நாளைக்கு ஏதாவது வயிற்றுல ஏதாவது செய்யுமா, உடனே செய்யுமா, அடிக்கடி போகணுமா?
2: முதல்ல நம்ம மூஞ்சில எக்ஸ்பிரஷன் காட்டக்கூடாது, நல்லா இருக்கும் நம்ம மூஞ்சே பாப்போம். செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குது ஏதாச்சும் சொல்லுவாங்களான்னு ஒண்ணுமே சொல்லக்கூட, அடிச்சு
3: கேட்டாலும் போயிருமான்னு
1: இல்ல. அதாவது அந்த பயம் வந்து உங்களுக்கு இருக்கணும், அதனாலதான் மனைவி மாதிரி அப்படி அந்த புதுசா ஒரு டிஷ்ஷ கொண்டு வைக்கிறது.
2: ஆமா, அது என்ன பேர் வேற கேப்பாங்க, இது என்னன்னு சொல்லுவாங்க, தப்பா சொல்லிட்டா வாங்கி கட்டிக்குவோம், அதனால ஒரு பயம். ஒரு பேர் வச்சிருமான,
1: அது அது பாத்தீங்களா, அப்படி எல்லாம் பயந்து பயந்து வாழ்றேன். இல்ல நல்லா கேட்டு, சோக நிலையில இருந்து இவரை நாங்க எங்கட பக்கம் இழுக்க பாக்கணும், திரும்ப திரும்ப இவர் அங்கதான் போறேன் பாருங்க.
2: அனுபவம் பாருங்க,
1: நல்ல நல்ல நன்றி எல்லாருக்கும், நன்றி. நான் உடனே சொல்றேன், சந்தோஷம். நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி பாருங்க, நன்றி நன்றி நன்றி நன்றி. இங்கே அடுத்து ஒரு அன்பு உறவு இணைகிறார் அவரை இணைத்து கொண்டு. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
4: அம்மா, நான் தர்மபுரி வந்து ஆட்டோ சங்கர் பேசுறேன்.
1: சங்கர்
4: புதிய
1: நேற்றுதான் இணைஞ்சிருந்தீங்க, தர்மபுரி சங்கர்.
4: ஆமா ஆமாமா ஆமாமா ஆமாமா, நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்கமா? நீ நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் சங்கர், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் சுகமா இருக்கணுமா, ஆண்டவர்களும் நல்லா.
1: சரி, தர்மபுரி சங்கர், எங்க ஒரு ஒரு ராஜா என்று தொடங்குற பாட்டுல ஒரு பாட்டுல ராஜா என்று வரணும், ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க.
3: ராஜவன் நிறைய பாட்டுமா
1: எங்க சொல்லுங்க பாக்கலாம் இருக்கு சொல்லுங்க
3: ஓகேமா ஒண்ணுல ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கை தேடுவது துக்கம் மாலை மகன்
1: அது சொல்லிட்டாங்க
3: சொல்லாமா அப்புறம் வந்து ஒன்னொன்னு இருக்கு ராஜா
1: கையெழுத்து
3: ராஜா
1: சொல்லிட்டாங்க
3: அப்புறம் வந்து எந்த பாட்டு ராஜா நிறைய பாட்டு இருக்கு திடீர்னு
1: சொல்றேன் அதாவது பாடல்ல நடுவரையில வரலாம் எங்க எடுத்துவாங்க
3: ராஜா நடுவில்
1: நடுவில் வரலாம் அந்த சொல்லு
3: அந்த சொல்லு ராஜா எல்லாமே அம்மா திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்றதே தெரியலீங்கம்மா
1: நீ என்னங்க நீங்க அங்க பக்கத்துல உதவி செய்யறாரு உங்களுக்கு
3: அம்மா அவருல வேற யாரும் அண்ணன் வீரமணி அண்ணா
1: வீரமணி அண்ணா அவரு கண்டுபிடி பாருங்க வாட்ட ஆண்டு இடையில இருந்தாலும்
3: கேளுங்கம்மா கேளுங்க
1: உங்களுக்கு இப்படி
3: தேவை ஆமா ஆமா எங்க அண்ணன் பேசுறது
1: வணக்கம் வீரமணி வணக்கம்
5: வணக்கம்
1: வீரமணி நீங்க சொல்லுங்க ராஜா என்று சொல்ற பாட்டு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அதாவது இடைவெளியில நடுவில் எல்லாம் வரலாம் முடிவுலையும் வரலாம் சொல்லுங்க
5: ராஜா அழைக்கிறார் ராணி சொல்லுங்க
1: ராஜா அழைக்கிறாரா அது கண்ணன் அழைக்கிறாரல்ல கண்ணன்
5: ராஜா அழைக்கிறார் ராணி
1: அந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க
5: என்ன படத்துல ராஜா அழைக்கிறார் என் ராணி வரும் அடுத்த வரி வர மறுத்து
1: என்னங்க ராஜா அழைக்கிறார்
5: வருமா
1: அப்படி ஒரு பாட்டு
5: ராஜா அழைக்கிறார் என் ராணி வருமா அது அடுத்த வரி தெரியலனுக்கு
1: அடையாப்பா
5: போட்டு
1: சரி அப்ப நீங்க எனக்கு அந்த பாட்டு ஒரு என்ன படத்துல இருந்து அனுப்பி வைங்க
5: அனுப்பி வைக்கிறோமா
1: சங்கருக்கு என்ன சங்கருக்கு என்ன
5: இல்ல புதிய என்னமா
1: சங்கருக்கு ஒரு பாட்டு சொல்ல
5: இல்ல புதிய வேறு சொல்ல சங்கருக்கு சொல்லுங்க அவருக்கு
3: அம்மா சொல்லுங்கம்மா
1: சொல்லுங்க என்ன ராஜா பாட்டு உங்களுக்கு இன்னைக்கு சங்கருக்கு
3: அம்மா ஐயோ அம்மா எனக்கு நீங்க அம்மா பார்த்து ஏதோ ஒரு பாட்டுக்கு போடுமா எனக்கு ரொம்ப பிடிச்சு போல அது இல்லாம உங்க அம்மா அப்படி இல்ல நீங்க என்ன பேசுறது உங்ககிட்ட அந்த ஒரு பேசுற ஒரு இதே ஒரு கணக்கு ஒரு திருப்தியா இருக்குமா ஏதோ ஒரு ராஜா அம்மா பாத்து சரி ஒரு விருப்பம் இந்த பாடல் ஆமாமா
1: சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ராஜா அவர் பாட்டுக்குள்ள ராஜா வரக்கூடியதான் நல்ல ஒரு பாட்டு உங்களுக்கு எடுத்து வர்றோம் சரியா
3: உங்களுக்கு பிடித்த படம் ராஜா எதாரு ஓகேமா ஒரு பாடல்
1: சரி உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாடுங்க பாக்கலாம் நாலு வரி
3: அம்மா எனக்கு பிடிச்சது ஆனா நீங்க எல்லாம் சொல்லிட்டா நீங்க ஆனா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த என் பேர் வந்து அப்படியே இவங்க யாருமா கன்னட
1: கன்னட பையன்
3: கன்னட பையங்க ஐயோ உங்களோட இது பண்ணுவாரு பாத்தீங்களா ஐயோ அது ரசனையே தனியம்மா
1: சரி ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இந்த காலத்துல சரோஜா தேவி கன்னட பயங்களி மாதிரி பெண்கள் இருக்கிறாங்களா பாத்துக்கிறீங்களா
3: அந்த மாதிரி வந்து அழகுலன்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்காங்கம்மா. ஆனா அந்த இதுல பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம கர்நாடகா இது சாரி கேரளா நடிகை ஐயோ அவங்க நடிச்சிருக்காங்கம்மா.
1: ஆமா
3: கேரளா எப்படிங்கம்மா நம்ம
1: என்ன
3: படத்துல நம்ம விஜய் நிறைய ஜோடியா நடிச்சிருக்காங்கம்மா.
1: விஜய்க்கு ஜோடியா நடிச்சிருக்காங்களா?
3: என்ன
1: பேருங்க? என்ன பேரு அவக்கு?
3: தெரி. அம்மா தெரி படத்துல நடிச்சாங்களா நடிகை? அவங்க
1: என்ன நடிச்சாங்க?
3: கன்னடத்து பைங்களை சரோஜா தேவி இதுலயே அவங்க நடிச்சிருக்காங்க படம்.
1: என்ன
3: படம்
1: அழைச்சாங்க?
3: விஜய் படத்துல அவர் வந்து அம்மா அவரு விஜய் வந்து ஒரு படத்துல இது பண்ணுவாரு
1: படம்
3: கண்டுபிடிக்கிறேன்.
1: மேக்கப் போட்டு நடிச்சிருக்காங்களா இவங்க? அது என்ன படத்துல அப்படி நடிச்சிருக்காங்க?
3: அவங்க படம் தான் டக்குன்னு பழைய படம் தாங்கம்மா. அதாவது பழைய படம் தான் பேரு பழைய படம் பேரு தான் வருது. டக்குன்னு இங்க கேட்ட உடனே மைண்டுக்கே வரலீங்க அம்மா. எனக்கு மன்னிச்சிருங்க, எனக்கு உண்மை டக்குன்னு
1: மைண்டுக்கு ஞாபகப்படுத்தி எனக்கு எழுதுங்க. நல்லது சங்கர்,
3: கண்டிப்பா
1: உங்களுக்கு நான் பாடம் நான் தெரிவு செய்து கொண்டு வரேன். நன்றி நன்றி நன்றி.
3: கண்டிப்பா கண்டிப்பாமா, கண்டிப்பா ரொம்ப நன்றிங்கம்மா.
1: நன்றி நன்றி. சரி, இப்பொழுது எங்களுடைய மஜித்தை பாக்கலாம். அவரண்டா நல்ல ராஜா கொண்டு வருவார். வாங்க மஜித். மஜித் எப்படி இருக்கீங்க?
6: வணக்கம். வணக்கம் அம்மா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மஜித். இன்றைக்கு என்ன நிலைமையில இருக்கு உங்களுடைய திருமண திருமண அந்த நாட்கள்?
6: அது எல்லாம் முடிஞ்சு போச்சு.
1: அது கேங்க கவனிய கவனிய சொல்லுங்க. நல்ல ஒடி நல்ல ஒரு காரியம். அதாவது அந்த கொண்டாட்டம் வருது வருதுன்னு சந்தோஷமா இருந்த அந்த நாட்கள் முடிஞ்சு போச்சு இல்லையா? அது நல்லா இருந்திருக்கும். அந்த
6: கிளிக்கு ரக்கம் அடிச்சு ஆட்டை விட்டு
1: பறந்து போச்சு. அது எல்லா கிளியும் இப்படித்தாங்க செய்யுது, பறந்து போயிரும். நீங்க அங்க எல்லாம் வச்சிருக்க முடியாது. ரெக்க இந்த காலத்துல நீங்க ரெக்கைய வெட்டி வச்சிருந்தாலும் அது தத்தி தத்தி என்னாலும் போவோம் வெளியில.
6: நிச்சயமா நிச்சயமா.
1: சரி, நீங்க என்ன ராஜா பாட்டு சொல்ல போறீங்க? ராஜாண்டு வரணும்.
6: அப்படியா?
1: இடையில வரணும்.
6: நான் கேட்டா நீங்க சொல்லுவீங்க ஏற்கனவே இந்த பாட்டு வேற எதனா கேட்டுட்டான்னு சொல்லுவீங்க.
1: எங்க பாப்பா
6: அந்த இடைவெளி சொல்லுங்க.
1: சொல்லுங்க,
6: நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: பிடிக்கிறேன்.
6: கண்ணொரு பாவனை கையொரு பாவனை சிந்த கண்ணம் இரண்டில் இன்னொரு ரகசியம் சொல்ல.
1: ராஜ ராஜ ஸ்ரீ ராணி வந்த ராஜபோகம்
6: ராஜபோகம்
1: தர வந்தா. கேட்டிய நல்ல ஒரு பாடல்.
6: நீங்க
1: சூப்பர், நீங்க நல்ல பாடல். அந்த அந்த காலத்து ராஜ பாடல் இல்ல இது இல்லையா?
6: பிபி சீனிவாஸ், ஹரீஸ்வரி.
1: நல்ல நல்ல ஒரு பாடல் அது. ராஜ ராஜேஸ்வரி.
6: கொஞ்சம் பரத்து கொஞ்சம் பரத்து பேர் சொல்லுங்க.
1: படத்து பேரு தானுங்க? அதுதாங்க எனக்கு தெரியல. எங்க நீங்க
6: இந்த படத்துல ஒரு ஊர் பேர் வரும்.
1: ஊர் பேர் வருமா?
6: இந்த படத்துல ஒரு ஊர் பேரும், ஆனா அந்த ஊர் வந்து குளிர்ச்சியான ஊர்.
1: ராஜ ராஜ ஸ்ரீராணி. இந்த எத்தனை எடுத்துக்கலாம் இந்த படம்?
6: எத்தனை
1: எழுத்து எழுத்து எழுத்தை கொண்டது இந்த படத்துல பெயர்?
6: எழுத்தா? அந்த ஊர் பேருக்கு மூணு எழுத்து.
1: அந்த ஊர் பேருக்கு
6: அதுக்கப்புறம் ரெண்டு எழுத்து, அதுக்கப்புறம் ஒரு மூணு எழுத்து, ஆக மொத்தம் எட்டு எழுத்து.
1: மதுரையா இருக்குமா?
6: மதுரை மூணு எட்டு எழுத்தா மதுரைக்கு?
1: இல்ல இல்ல இல்ல, மதுரை என்று மதுரை மூன்று எழுத்து, ஊரோட பேர் மூன்றுங்கல்ல நீங்க.
6: அவ அப்படி சொன்னீங்களா? அப்படியா? சரி சரி சரி. மதுரையில குளிர்ச்சியான ஊர் கிடையாது?
1: அது குளிர்ச்சி இல்லையே மதுரை, அது ஒரு குளிர்ச்சியான ஊர்.
6: நீங்க சொல்லுங்க.
1: ஊட்டியா? ஊட்டி வரை உறவா?
6: நீ கண்டுபிடிங்க. எட்டு எழுத்து சொல்லிருக்கேன்.
1: வரை என்றது ரெண்டு எழுத்து, மதுரை அந்த ஊட்டி என்றது மூன்று எழுத்து, வரை உறவு
6: உறவு உறவு மூன்று எழுத்து,
1: மூன்று எழுத்து,
6: எட்டு எழுத்து,
1: எட்டு எழுத்து. அப்ப அதான் படம். சரியா
6: முடிஞ்சு போச்சு. ஊட்டி வரை உறவு
1: உறவு. அப்ப நான் கெட்டிக்காரியா?
6: உண்மையிலே கெட்டிக்காரங்களா? நீங்க
1: பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது.
6: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே.
1: நல்ல பாடலானா நீங்க தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கிறது. நல்ல பாடல்,
6: ரொம்ப உண்மையில உண்மையில ரொம்ப நல்ல பாடல்.
1: இப்ப இன்னொரு கேள்வி,
6: உள்பகுதியில பாட்டு, நான் உள்பகுதியில பார்த்தேன், அதாவது எம்டிஆர் அந்த மெசேஜ்ல
1: பார்த்தேன்,
6: யாருமே அந்த பாடல் கேட்கல
1: கேட்கல, அதனால நீங்க டக்குன்னு கொண்டு ஓடி வந்துட்டீங்க. இல்ல இப்ப அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி. இப்ப பொண்ணு போயிட்டாங்கல்ல இவ மாப்பிள்ள வீட்டுக்கு, எப்ப வருவா? இனி இனி இப்ப தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு இப்ப,
6: அதாவது ஒரு இது ஒரு மாசம், ஒரு மாசம் தொடரும். ஒரு வெள்ளிக்கிழமை இங்க வருவாங்க, மறு வெள்ளிக்கிழமை அங்க போவாங்க.
1: அப்படி மாறி மாறி வரணும்.
6: விருந்து இருக்கும், மாறி மாறி
1: இருக்கும்
6: பொண்ணு மாப்பிள்ளைக்கு. இப்ப இது போயிடுச்சா? இப்ப வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மறுபடியும் இங்க வருவாங்க.
1: வந்துட்டு உடனே போவாங்களா நிப்பாங்களா?
6: அது அவங்க விருப்பம். ஒரு நாள் தங்கிட்டு போலாம், இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை உடனே கூட போலாம். ஆனா விருந்து சாப்பிட்டுதான் போவாங்க.
1: விருந்து சாப்பிடணும். சரி சரி.
6: ஆமா,
1: இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குல்ல. இந்த காலத்துல அப்படி எல்லாம் நடக்கிறது கூடுதலா உண்மையிலேயே. அந்த ஒரு நாள்
6: ஐயோ இந்த மாதிரி கூப்பிட்டு விருந்து போனால அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க.
1: என்னண்டு
6: அவங்க என்ன கவனிச்சாங்க? இந்த வெள்ளிக்கிழமை கூட்டு விருந்து கொடுக்கணுமே, கொடுக்கலையே. அவங்க சிம்பிளா நடத்திட்டாங்க. ஆமா,
1: என்ன சொல்லுவாங்க? அதுதான்.
6: ஆமா, நிச்சயமா சொல்லுவாங்க.
1: அதன்பாக விருந்த கொடுத்துடலாம் அந்த பேரை வாங்காம. இல்ல
6: ஆமா,
1: அது வாழ்க்கை பூராவும் இருக்குமுங்க அந்த நினைப்பு, இந்த விருந்த தரையிலேயே.
6: உண்மை உண்மை. அதாவது ஒரு அடி அடிச்சா மறந்துடலாம், ஆனா அந்த சொல்லடி
1: அது தாழ முடியாது. உண்மையா?
6: அது மறக்க முடியாது இல்லையா?
1: நல்லது. நன்றி நன்றி மகி, நன்றி மகி,
6: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். சரி, இன்னைக்கு நிறைய பேர் நீங்க இணைப்புக்கு வந்தீங்க. அதாவது எங்களுடைய ஷாமி ஹமீர் இணைஞ்சு இணைஞ்சு பார்த்தார், அவருக்கு இணைப்பு கிடைக்கல. இப்ப ஓய்வு எடுத்துட்டு மீண்டும் வருவாருன்னு நினைக்கிறேன். சரி, இணைந்தவங்க மீண்டும் நீங்க காட்டிலைக்கு வர வேணும். யார் யார் இணைஞ்சாங்கன்னு பாக்கலாம். சரியா? நீங்க அழைப்புக்கு வரலாம். இணைஞ்சவங்க வந்து எங்களுடைய இணைஞ்சவங்க எல்லாரும் நான் பேசிட்டாங்க போல இருக்கேன். ஆண்டாளம்மா நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க, காட்டிலைக்கு வாங்க. மற்றது வேற இணைஞ்சவங்க எல்லாரும் நீங்க மீண்டும் காட்டிலைக்கு வாங்க. சரி, இப்பொழுது ஊட்டி ஊட்டி வரை உறவு யாருங்க? ராஜ்குமார் கெட்டிக்காரரா இருக்கிறாரு. ஊட்டி வரை உறவு டக்குன்னு போட்டாருங்க. மற்றது எங்களுடைய தமிழன் பாரதி வணக்கம், ராஜ்குமார் வந்து இணைந்து சென்ற சந்தன்ராஜ் மாமா. ராஜா அழைக்கிறான் அல்ல, ராதா அழைக்கிறாள். அதுதானே. என்ன போய் இவர் இப்படி பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை என்று ஏமாத்திட்டு போயிட்டாரு இந்த வீரமணி பாருங்க. குட்டி பையன் இப்படி ஒரு சின்ன ஒரு குட்டி பொண்ணு இவ்வளவு பொய்யெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க. அது ராஜா இல்ல, ராதா அழைக்கிறாள். அப்படியே அப்ப நானும் தேடி களைச்சு போனேன், இப்படி எல்லாம் இருக்கலாமா பாருங்க. சரி, எங்க வணக்கம் சேது மாதவன், வணக்கம் சேது மாதவன். சேதுமாதவன். சேதுமாதவன் வணக்கம். சேதுமாதவன் வணக்கம். சேதுமாதவன் வணக்கம். சேதுமாதவன் பையன் ஒரு மிடுக்கா தான் இருக்கார். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு படம் மாத்திக்கொண்டே இருக்கார் பாருங்க. சூப்பர் சூப்பர். எங்க எங்க வீரமணி, இது ஒரு குட்டி பொண்ணு, இதை ஏமாத்திட்டு போலான்னு நீங்க என்னங்க நீங்க? ராஜா அது ராதா, ராதா அழைக்கிறாள். அது ராஜா இல்ல. அப்ப நீங்க வேற பாட்டு ஒண்ணு உங்களுக்கு நாங்க தரலாம், சரியா?
7: சரிம்மா, வந்து அங்க சங்கர சொல்லிருந்தேன்.
1: நல்லது நல்லது வீரமணி, நன்றி நன்றி. உங்களுக்கு ஒரு பாட்டு நாங்க எடுத்து வர்றோம், சரியா?
7: நன்றிமா. எனக்கு நல்ல பாட்டை வந்து எடுத்துவாங்க. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் வந்து தங்கருக்கு நல்ல அதோட அறிவியல் பாட்டு எடுத்துவாங்க. பிடிச்ச பாட்டு புதுசு புதுசா நேரம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. செய்யும் செஞ்சோம் அவங்களும் அறிமுகப்படுத்துறேன்.
1: அறிமுகப்படுத்துங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
7: நன்றி நன்றிமா
1: நன்றி. அங்கே ஷாம் ஹமீத் வணக்கம். வணக்கம் ஷாம் ஹமீத். வணக்கம்
8: வணக்கம் வணக்கம். நான் பாடல நிறைய பாடல மனசுல வச்சுட்டே வந்து எல்லாரும் பாடல சொல்லிட்டு இந்த பாடல் கேட்டுட்டாங்க.
1: இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த பொய்
8: உண்மையில அப்படிதான் கேட்கப்பட்டது. ரொம்ப நாளும் கழிச்சு அப்புறம் அவர் கேட்டுட்டாரு. சரி ஓகே.
1: என்ன பாடி ஒரு நிமிஷம், என்ன பாடி ராஜா, என்ன பாடி நீங்க கேட்க இருந்தீங்க? என்ன
8: ராஜா மகன் ராஜாதிராஜாவும் ராஜாதிராஜாவும் தந்திரங்கள்
1: யாரும் கேக்கல.
8: அந்த படத்துக்கு எழுதி வச்சுங்க.
1: அப்பா தப்பிட்டான். என்ன ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள், அது வந்து ரஜினி அவங்களோட படம்.
8: ராணி என்னோடு வந்து ஆடவாணி, அது வந்து மன்னனா அந்த படம்?
1: மன்னன் மன்னன் மன்னன். எனக்கும் தெரியல. ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள்
8: என்னோடு வந்து ஆடவாடு.
1: ஓ ராணி என்னோடு வந்து டீ குடிக்கவா, அப்படி கூப்பிட்டா பரவாயில்ல. அப்படி உடனே காஃபி ஸ்டோருக்கு போகலாம், சாப்பிடலாம் என்னன்ட்டு ஓடிடுவாங்க. இது என்னடா நீங்க என்னோடு ஆடவான்னு கேட்டா இது என்னங்க? இது ஏற்கனவே நாங்க இப்ப பேசிட்டோம் இல்ல. யாராவது நீங்க பப்ளிக்ல ஒரு பார்க்ல அல்லது எங்கேயாவது நீங்க டூயட் பாடுவீங்களா? இதான் எங்க கேள்வி.
8: பாடுவீங்களா?
1: சண்டை போடுவீங்களா? பத்து பேருக்கு அனுப்பீங்களா ஒரு நேரத்துல நீங்க?
8: இல்ல நம்ம எல்லாரும் இது நம்ம அடிக்கலாம், பேசாலும் அடிக்கலாம்.
1: முதல்ல முதல்ல கை வேலை செய்யும், அப்புறம் கால் வேலை செய்யும். என்ன முதல்ல கையெடுத்து கும்பிடுவோம். ஐயா அடிக்காதீங்க, இன்னொரு அடிக்கிறதுக்கு அவர் கை வாங்கினாலும் உடனே காலில் விழுது. ஐயா மன்னிச்சுக்கீங்க ஐயா, உங்களோட காலை தருவேன். இதான் சொல்லிக்கு நீங்க ஊராப்பா சொன்னு காட்டிக்கொண்டாம. எனக்கு கோபம் வந்தா முதல்ல கை வேலை செய்யும், அப்புறமா கால் வேலை செய்யும். சரியா? சரி. இந்த நீங்க நீங்க நீங்க பாட்டு படிக்கிறீங்க மட்டும் அப்படி ஃபீலிங்கோட படிக்கிறீங்களா, அது எப்படி? இது பொய் இல்ல. வேணுமாடா மாமா வந்தா கேட்டுப்பாங்க. அன்னைக்கு எங்களுடைய ஆசை மாமா குட்டி மகளுக்கு பிறந்த நாள்.
8: பிரார்த்திப்போம்.
1: அது சரி.
8: அது போல அது போல நாளைக்கு ஒருத்தவங்க பிறந்த நாள்
1: யாருங்க அது?
8: அது நீங்க கண்டுபிடிங்க. அது அவருக்கு அவர் மாமாவுக்கு தெரியும், சொல்லிருப்பாரு. அவருடைய வானொலியில தான் இருக்காருன்னு
1: நினைக்கிறேன்.
8: குடும்பத்துல கோளாறு
1: ஏற்படுத்துறீங்க. மாமாவுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். சந்தேகம் வாஜி மாமாட கேர்ள் ஃபிரெண்டா பாய் ஃபிரெண்டா அதை சொல்லுங்க நீங்க முதல்ல.
8: இல்ல இல்ல அவரு பாய் ஃபிரெண்ட், அவர் இந்த வானொலிக்கு அவரை அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவருக்கு நான் பேரோட மறந்துருக்கேன். நம்மளோட இந்த பேஸ்புக்ல பாத்திருந்தோம். அவருக்கு நாளை பிறந்த நாளா இருந்துச்சு.
1: அப்ப நாங்க எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பேர் தெரியுமா, தெரியுமா தெரியாதா?
8: இல்ல எனக்கு அவருடைய பேர் தெரியல. உங்களுக்கு அவரை தெரிஞ்சுக்க நல்லா தெரிஞ்சிருக்கும்.
1: எனக்கு தெரியும் என்ன மாதிரி இருப்பாரு, என்ன மாதிரி இருப்பாரு. அவர்கிட்ட நல்ல முடி இருக்கா? முடி இருக்கா?
8: முடி இருக்கு,
1: முடி இருக்கு,
8: முடி இருக்கு, மீச இருக்கு,
1: மீச இருக்கு. சிரிச்ச முகமா? சிரிச்ச முகமா?
8: அது தெரியல. சிரிச்ச அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரா சிரிக்காம இருப்பாரா தெரியாது.
1: உயரமா? உயரமா இருப்பாரா?
8: அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. உயரமா இருப்பாரா கட்டையா இருப்பாரா?
1: என்னோட சாய்ராமா? சாய்ராமா
8: எனக்கு வந்து பேரு தெரியாது. சொல்லிட்டேன் சாயிராமா இல்ல மாயிராமா எனக்கு.
1: அப்ப நீங்க எனக்கு படத்தை அனுப்புங்க.
8: அவருடைய இல்ல அவருடைய படமே என்கிட்ட இல்ல. அன்னைக்கு எனக்கு சந்தனராஜியும் முன்னாடி சொல்லிட்டு இருந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. அதனால
1: நீங்க இப்படி எல்லாம் சொன்னா யாரும் என்ன நினைக்க போறாங்க? அவர் மேல வழக்கு இல்ல வரப்போது. இப்படி இப்படி என்ன நீங்க சொன்ன மாமா மாமா சும்மாவே கைய காட்டி பேசவே பயம் மாமாக்கு. யாரையும் நோகடிக்க கூடாது. நீங்க வேற க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொன்னீங்க. இது நல்லா இருக்கா உங்களுக்கு?
8: அவர் வந்து என்ன கட்டுவாருன்னு
1: இல்ல நீங்க ஒரு ஆள சரி பேர் தான் தெரியாது. ஒரு
8: குறிப்பிட்ட அவர் சொன்னாரு அவருடைய அவரை வந்து எனக்கு தெரியாது. ஆசமாமா அதுக்கு அடுத்த நாள் தான் அவருடைய பிறந்த நாள். இடையில ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்
1: பேசிட்டு உங்களுக்கு ஞாபக சக்தி. ஒரு நிமிஷம் ஷாவுல் ஹமீத் வணக்கம் மணிவண்ணன். வணக்கம் மணிவண்ணன்.
8: மணிகண்டன்
1: வாரத்துக்கு
9: அஞ்சு நாள் டூ வீலர் சனிக்கிழமை நாட்டுக்கும் சைக்கிள் போடுற மாதிரி வச்சிருக்கேன்
8: நான் வந்து போன மாச கதையை பேசிட்டு இருக்கேன். போன மாச கதை தானே அது, ஒரு நாள் சாயந்தரம் 6 மணிக்கு இந்திய குவைத் நேரம் 3:30-4 மணிக்கு ஏதோ கேட்டுட்டு இருந்தேன். அப்ப வந்து உங்களுடைய நீங்க அந்த சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி
1: சைக்கிள் போறேன்.
9: ஆமா
1: சரி, எதுக்கு நீங்க சைக்கிள்ல போனீங்க 2 நாள் சனி ஞாயிறு?
9: சனி ஞாயிறு எதுக்குன்னா வண்டிக்கு வந்து லோடு கிடையாது, டபுள்ஸும் கிடையாது, ஒரே ஆள் போயிட்டு ஒரே ஆள் வர்றது. மற்ற நாளுக்கு பெரிய ஸ்கூல்ல இறக்கி விடணும், இறக்கி விட்டுட்டு நான் வண்டியில போய் சாத்துக்குடி படம் மூட, பப்பாளி படம் மூட, ஏதாவது மூட வண்டியில ஏத்தி விட்டுருவாங்க. புதுத்தூர்ல இருந்து கேக்கணும் இருக்கேன் அப்படிங்கும் போது
8: சனிக்கிழமை
9: நான் ஒரு ஆளை போயிட்டு ஒரு ஆள் வரனால சைக்கிள் போதுமே, எதுக்கு வட்டி வண்டியில போய்கிட்டு பெட்ரோல் செலவு ஆகிட்டு இருக்கு, மாசு கட்டுப்பாடு ஆகிட்டு இருக்கு. அதனால
1: உடலுக்கு நல்லா முதலாவது தொப்ப வைக்க.
9: ஆமா எனக்கு தொப்ப கிடையாது, நான் சின்ன பையன் தான் பாக்குறக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா
8: சின்ன பையன் தான்
1: இல்ல பாருங்க, எல்லாரும் தங்களையும் சின்ன பையன் தான் நினைச்சுதான். நான் பாக்குறதுக்கு சின்ன பையன் தான் இருப்பேன். இவ முத்துவேல் சொன்னார் பாருங்க, நான் பாக்குறதுக்கு நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொன்னார். நீங்களும் வந்து சொல்லிட்டீங்க எங்களுக்கு தான்
9: சொல்லுங்க. இப்ப நம்ம டூ வீலர்ல போனா கூட நம்ம வந்து எப்பவும் கேட்டு போக முடியாது. சைக்கிள் போகும்போது நம்ம போன பையில போட்டுட்டு எக் பண்ண மாட்டிட்டு பண்பில கேட்டுட்டே வந்துடலாம் பாருங்க. இப்ப நம்ம வந்து வரும்போது கேட்டுட்டு வந்து நானு
1: தூரமும் தெரியல,
9: போகும்போது கேட்க முடியாது,
1: உங்களுக்கு தூரமும் தெரியாது.
9: அந்த காலையில கூட சைக்கிள் போறது மாதிரி அடுப்பா தெரியும், ஆனா இரவு நேரங்கள வந்து சைக்கிள் ரொம்ப சுகமா இருக்கும்.
1: எம்டிஆர் வந்து காலுக்கு அப்படியே எல்லா பைத்தியங்களும் பேசிக்கொண்டிருக்கோம். இல்ல
9: ஒவ்வொருத்தங்களும் தெரியாது, நம்ம வண்டி சைக்கிள் வரும்போது வந்துட்டோம் அதுக்குள்ளயும் அப்படிங்கறது யோசனை வந்துடும். ஏன்னா நீங்க பேசுறத கேட்டுக்கிறோம் அப்படிங்கும் போது தெரியாது. அந்த அளவுக்கு
1: இல்ல, எல்லாரும் அறிவாளியா தாங்க வராங்க. நான் தான் ஒரு பைத்தியமா இருந்து எல்லாரையும் பைத்தியம் ஆக்கிடுவேன்.
9: மனிதனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும், லைஃப்ல வந்து ஒரு சோகங்கள் இருக்கும். நீங்க வந்து நேற்று பாத்தீங்கன்னா சோகப்பாட்டு கேட்டுக்கிட்டீங்க பாருங்க, அந்த சோகப்பாட்டுலயுமே சோகருக்கு ஒருத்தங்களுக்கும் சோகப்பாட்டு கேட்கும் போதெல்லாம் எல்லாரும் சோகமாயிர மாட்டான். சோகப்பாட்டு வந்து அத்தங்க இருக்குங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில அடிபட்டு இருந்திருக்கோம், இந்த வாழ்க்கையில இந்த வரி எழுதியிருக்காங்க
1: பேசாமல் தனிமையா சும்மா இருக்கும் போது எல்லாம் ஏதோ நோய் பிடிச்ச மாதிரி உடல்ல ஏதோ சக்தி இல்ல எனக்கு ஏதோ. ஆனா இதுல வந்து இருந்து என் அன்பு உறவுகளோடு பேசும் போது இருக்கிற உற்சாகமும் சிரிப்பும் என்ன மறந்து உண்மையில
9: விட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல வந்துட்டே இருக்கும். அது வாழ்நிலையில பேசணும், பேசுற கத்துக்கலாம், பாட்டா கேட்டு போராடிச்சு போயிரும். இந்த மாதிரி பேச விட்டு ரசிக்க விட்டு அப்புறம் பாட்டு கேளுங்க, அது நல்லா இருக்கும். எனக்கு உண்மையிலேயே எனக்கு பாட்டா படிக்கிறது பிடிக்காது. எனக்கு வந்து ஒரு பாட்டுக்கு ஒரு 2 நிமிஷம் பேச விடணும், பாட்டு படிக்கா அது நல்லா இருக்கும்.
1: இல்ல பக்கத்துல உங்கள மாதிரி ஒரு சின்ன பையன் இருக்காரு பாருங்க, ரெண்டு பேர்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கலாம். அவர் சொல்லிட்டாரு அடிக்கவும் முடியாது. உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க யாரும் வெளியில போய் டூயட் பாடுவீங்களா? ஒரு பாடி காட்டுங்கன்னு சொன்ன வெளியிடத்துல
9: வெளியில போய் தனியா டூயட் பாட முடியும், ஜோடிக்கு ஆள் இருக்க மாட்டாங்கல்ல.
1: அந்த கவலைதான், இருந்தா பாடுவீங்கல்ல?
9: இருந்தா பாடும், ஜோடிக்கு ஆள் இருந்தா பாடிடலாம், தனியா பாட முடியாது.
1: பாருங்க அவருக்கு இருக்கிற உங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல. அவர் சொல்ல நிச்சயமா செய்ய முடியான்ட்டு
9: தனியா செய்ய முடியாது. ஒரு ஆளுனா ஜோடினா நம்மள மாதிரி ஜோடி கிடையாது, நம்ம புடிச்சவங்களோட ஜோடியா இருக்கணும், நம்ம புடிச்ச ஜோடியா இருக்கணும். ஜோடி கொடுத்து ஆட முடியாதுல்ல.
1: சரி, நீங்க ராசாத்திய பத்தி ஃபுல் டீட்டெயில் எழுதுறீங்களே, உங்களோட தைரியம் யாருக்கு இல்லைங்க? ஷாவல் ஹமீன் உங்களுக்கு இருக்கா?
9: அவருக்கு இருக்காது, இருக்கும் ஆனா வெளியே சொல்ல மாட்டாரு, இருக்கும் ஆனா வெளியே சொல்ல மாட்டாரு.
1: ஷாவல் ஹமீன் இருக்கிறீங்களா? இந்த கேள்வியை கேட்டு பேச மாட்டீங்களே. அவர் பாருங்க தன்னோட காதலி ராஜாத்திய பற்றி எழுதும் போது கூட அப்படித்தான் எழுதுறாரு உண்மையா. அது உண்மையதான் அதுல உங்களால முடியுமா அப்படி
10: இல்ல அவருக்கு இருந்ததை சொல்லிட்டாரு நம்மளுக்கு இல்ல அவரால் சொல்ல முடியல
9: இல்ல இல்ல ராசாஜி இருக்க மாட்டாங்க ராணி இருப்பாங்க ஆனா சொல்ல மாட்டாங்க
1: 2020 இந்த வருஷத்து போய் இப்ப ஷாகுல் சாமி சொன்னதுதான்
9: 2020 அவங்க சொன்னது போய் சொல்றீங்க மற்ற பேர்ல இருப்பாங்கல்ல
1: அதனால அவர் பாடல அவர் சொல்லல அதுதான்
9: மற்ற பேர்ல இருப்பாங்க
1: என்ன சொல்றாங்க பாருங்க என்ன சொல்றீங்க
9: இந்த விஷயத்தை வந்து ஒரு ஆண் மகனாகட்டும் பெண் மகனாகட்டும் ஒரு திருமணத்துக்கு முன்போ பின்போ யாராவது மனசுல நினைச்சிருப்போம் நினைக்காம யாருமே இருந்திருக்க முடியாது பட்டா நம்ம அடைய முடியாம இருந்திருக்கோம் அப்படிங்கும்போது அது ஒரு காதலி தானே மனசா வந்து நினைச்சிருப்போம் சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் மறுபடியும் முடிச்சிருப்பாங்க நம்ம முடிச்சிருப்போம் அப்படிங்கும்போது அது காதலி தானே அது பேர் சொல்ல மாட்டாங்க கரெக்டா நினைச்சது இல்ல நான் காதலிச்சது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதை பொய் எல்லாம் இருக்க முடியாது
1: எல்லாரும் பொய் வந்து சொல்றவங்க கலைக்கிறவங்க எல்லாரும் பொய் அதுல முதல் பொய் காரணம் ராகுல் கமிட் ஷாகுல்
9: வாங்கிடுவாங்களோ
1: இல்ல எந்த பேச்சு எடுத்தாலும் வாய்க்கு வாய் உடனே பதில் சொல்ற ஷாகுல் ஹமீத் இதுக்கு மட்டும் அமைதியாயிட்டு நீங்க பேசுறதும் பேசுங்க இருக்காருன்னா அதுல அர்த்தம் என்ன நீங்க யோசிச்சு பாருங்க
9: அம்மா அவர் பாட்டுக்கு உண்மை ஒரே சார் சிக்கல போகல
1: ஆயிட்டாரு நாங்க எத்தனை படம் பாத்துருப்போம் அப்படி இல்ல
10: படம் பார்த்துதான் பிரச்சனையே
1: சரி மணிகண்டன் ஒரு 5 பேர் அடிக்க வந்தா நீங்க அடிப்பீங்களா சொல்லுண்ட சொல்லுண்ட
9: எப்படி மேடம் 5 பேருக்குமே அடிக்க முடியும் ஒருத்தர் ஒரு சம்பாதிக்க பெரிய விஷயம் 5 பேரும் என்ன ஆகிறது சினிமாவில அடிச்சு போடுவாங்க நம்ம அடிக்க முடியாது ஒரு தடவை மேடம் கடையில வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பேன் இங்க கேக்கநகர்ல இருந்து புதூர் கடைக்கும் கேக்கநகர் கடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இடவேல இருக்கு அதுல இரவு நேரம் கடையை அடிச்சிட்டு இரவுல கடை அடிக்கும் 10:30 ஆயிரும் நான் 10:30 ஆயிட்டு நானு புதூர் கடைக்கு வரும்போது ஒருத்தர் வந்து என்னை கரெக்டா நோட்டம் பண்ணி வந்திருக்காங்க ஏன்னா யாரும் பாக்குறேன் பையில ஒரு பணம் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் வந்து நான் வண்டிதான் வந்துட்டு இருக்கேன் நானு அவரு இது ஜூஸ் கடை ஜூஸ் கடை என் பேரை சொல்லாம ஜூஸ் கடை சொல்றேன் ஜூஸ் கடை ஒரே முறுக்குதியா ஒரே வண்டி ஷோ பண்ணதுல வண்டி மூவ் பண்ணிட்டே போயிட்டேன் வண்டி கடைசாய் பைக்கேட்ல இருக்கு எங்க ஏறி எப்படி குவிச்சிருப்போம் குவிச்சாலும் விழுந்த சாய் விழுந்தா பரவாயில்ல நம்ம உயிரை காப்பாத்தணும்னு சொல்லி வேகமா வந்துட்டே பாத்துக்குங்க ஒருத்தன் ஒடியாடுறியா ஒருத்தன் ஒடியாரு நான் அவனை சமாளிக்க முடியும் பயந்து ஒடியாடுறேன் எப்படி 5 வருஷம் சமாளிக்க முடியும்
1: உங்கள்ட்ட
9: ஒருத்தான் கையை கத்தி வச்சிருக்கா மேடம்
1: கத்தி வச்சிருக்கான் ஆனா இன்னொரு விடயம் அவன் ஒருத்தன் தான் முதல் வருவான் பின்னுக்கு வருவாங்க 2-3 பேர்
9: இருக்கலாம் எப்படி இருப்பாங்க பதுங்கி இருப்பாங்க
1: ஆனா இன்னொரு விடயம் இல்லையா மணிகண்டன் இப்ப நீங்க சொல்றது போல அவர் பின்னுக்கு வந்ததாலும் சரி முன்னுக்கு ஏதாவது தனைய போட்டுட்டு வந்தா ஒன்னும் செய்ய முடியாதுல்ல
9: முன்னுக்கு வந்து 2 நாள் ரோட்ட மறைச்சாலும் என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல
1: ஒண்ணுமே செய்ய முடியாது
9: 4 பேருமே ரோட்ட மறைச்சாலும் இந்த மண்ணி நிப்பாடிதான் ஆகணும்
1: நிச்சயம்
9: நம்ம ஆண்டு மண்ணியத்துல அன்னைக்கு ஒரு கெட்டதே நல்லதுங்கிற மணி பின்னாடி கூப்பிட்டுட்டேன் வந்து அதனால ஒரே முச்சு அதுல இருந்து நான் 20 நேரங்கள்ல அந்த ஒத்தடி போய் வர்றதே கிடையாது மெயின் ரோட்ல வந்துடுறேன் வந்து சுத்தி வந்தா வரலாம் சொல்லி பாத்தீங்களா 5 பேர் வந்து சமாளிப்பேன் கேட்டீங்க பாத்தீங்களா அதனால சொல்ல வேண்டிய
1: சூழ்நிலை அப்படி ஒரு நாள் நீங்க அப்படியான இரவு நேரத்துல யாரும் இல்லாத இடத்துல தனிமையாக யாருமே போக வேணாம் இப்ப உண்மையிலே இந்த காலம் வந்து கெட்டு இருக்கு நிச்சயமா
9: இல்ல மேடம் அவன் வந்து தெரிஞ்சவனா இருக்கணும் ஏன்னா என்னோட தொழில பத்தி பேசிருக்கான் வழிப்பிற கொள்ளக்காரனாக்க நில்றான்னு இருப்பான் அவன் வந்து என்ன ஜூஸ் கலக்கார நில்றா அப்படின்னு சொல்லும் போது அவன் நம்ம கடையை நோட்டம் பண்ணி பாத்துட்டு வந்திருக்கான் வந்து அப்பவே நான் சொன்னேன் அண்ணன் முதலாளி சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன் 1 லட்சம் கம்மி கொடுப்போம் கேட்டேன் விடுறா அவன் கொடுத்தா யாரு எவன் கேப்பாங்க உன கூப்பிடுவாங்க விட்டுரு ஒண்ணு போ பிரச்சனை வரல இல்ல அது விட்டு
1: அப்படின்ட்டாரு.
9: இதோ உள்ள அங்கிட்டு வர வேணாம் அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி அது புதுசு வருஷாச்சு இப்ப இல்ல, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து ஒரு ஐடி ஆகிட்டாங்க மேடம். இரவுல போய் வேலை பாக்குறாங்க, வாட்ச்மேன் போட்டுருக்காங்க. இப்ப வந்து அது 10 வருஷத்துக்கு
1: முன்னாடி கவனமா இருக்கணும். இப்பயும் தான் கவனமா இருக்கணும். இது சும்மா இல்ல, இந்த காலத்துல பணத்துக்கு எதுவும் செய்திருவாங்க, பண தேவைப்படும்.
9: அது வந்து தனியா போகும்போது நம்ம கவனம் போகணும். இப்ப வந்து அந்த நான் சொன்ன ஏரியால வந்து ஐடி கம்பெனி நிறைய வந்துருச்சு, சுழல் பயிற்சி நிறுவனம் வந்துருச்சு. இப்ப வாட்ச்மேன் போட்டுருக்காங்க. வாட்ச்மேன் போட்டு தான் பயம் இல்ல, அது போய் வெளியே
1: அவர்
9: தூக்கம் வந்தா தூங்க கூடாது.
1: அவர் வந்து பகல்ல தூங்கலாம், வாட்ச்மேன் வந்து வேலைக்கு வந்தா அவர் இரவுல தூங்க கூடாது. ஷாவல் கமீன் சொல்ற பாவம் அவர் தூங்குவார் தானே. அவங்க மனுஷர்தான், இல்லாம இல்ல. அப்ப அந்த வேலையண்டு வந்தா அதை செய்யணும் இல்ல, நைட் டியூட்டி.
9: மனுஷன்
1: ஆனா உண்டு உண்மையா வாட்ச்மேன் வேலை என்பது பாவம். ஏன் தெரியுமா, அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு இல்லாம எப்படி அவர் முழிச்சிருக்கிறார் சொல்லுங்க பாக்க. குடுப்பமா அவங்க தூங்குவாங்களா ஒழிச்சிருப்பாங்களா? அவங்க தூங்குவாங்களா
10: ஒழிச்சிருப்பாங்க? நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா கடலை வாங்கி தின்னு அதை கையால மடிச்சு கையால கசக்கி
1: வெளிய
9: சொல்றதுக்கு கூச்ச போடுவாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க வந்து மடிச்சு போட்டுருவாங்க. என்ன மாதிரி உண்மையை பேசுறவங்க படிச்சு பாத்துட்டு இருக்குதோ அப்படி சிந்திச்சு பாப்பாங்கல்ல,
1: சிந்திச்சு பாப்பாங்க. அப்ப இப்ப ரெண்டு விதத்துல இருக்கிறீங்க, நீங்க சிந்திச்சு பாக்குறீங்க, அவர் மடிச்சு போட்டுருவார்,
9: அவ்வளவுதான்.
1: கடலை வாங்கி சாப்பிட்டு சும்மா இல்லைங்க, கடலை வாங்கி அந்த பேப்பர்ல வேற பேப்பர் இவருக்கு கிடைக்காம எம்டிஆர் எஃப்எம்ல நோட்டீஸ்ல இவர் கடலை வாங்கி சாப்பிடுறார்.
9: அல்ல அவரு ஏதாவது நோட்டீஸ் படிச்சு மடிச்சு போட்டு பாரு, அப்படி
1: வெட்டி உப்பு தூள் எல்லாம் போட்டு இப்படி குடுப்பாங்கல்ல, அது சாப்பிட்டுருக்கீங்களா நீங்க? அப்படி
10: சாப்பிட்டுருக்கேன்.
1: அதையும் கொஞ்சம் தாமதமா சொல்றீங்க நீங்க. உங்களோட இடத்துல இப்ப இருக்காதுல்ல, இப்ப அங்க ஷாகுல் ஹமீத், ஷாகுல் ஹமீத். வழியில வச்சு
9: மசால் பொடி உப்பு போட்டு சாப்பிட்டு தனி சுகம் அந்த ரோட்ல சாப்பிட்டு போறது
1: நல்ல சுகம். அது மட்டும் இல்ல, நல்ல அன்னாசி பழம், அது மாம்பழம் கூட அப்படியே தோலை நான் சீவி இப்படி குடுக்கறாங்கல்ல, சூப்பரா இருக்கு.
9: ஆமா மாம்பழம், அதோட
1: பாத்தீங்களா, மாங்காய் மாம்பழம் மற்றது இன்னும் அந்த நிலக்கடலை அவிச்சு போட்டு குடுக்கறாங்க பாருங்க, இன்னும் எல்லாம் செய்துட்டு.
9: ஆமா அதுவும் பஸ்டாண்ட்ல தள்ளு வண்டியில வச்சு அவிப்பாங்க, தள்ளு வண்டியில வச்சு அவிச்சுட்டு கொஞ்சம் சூடா வரும் அப்படி அப்படி போட்டு நம்ம கொடுப்பாங்க. நிலக்கடல அப்படி அவிச்சது இருக்கு, வறுத்தது வச்சிருப்பாங்க. அதோட பெஸ்ட் வந்து வெள்ளரிக்காய் தான் கொடுப்பாங்க நிறைய, எல்லா ஊர்லயும் வெள்ளரிக்காய் வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. பத்து பத்து ரூபா நல்லா இருக்கும்
1: வெள்ளரிக்காய்.
10: மணிகன் மணிகண்டன், நீங்க இப்ப இந்த சாப்பாடு இத பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா விடிய விடிய பேசிட்டே இருக்கலாம்.
1: இல்ல

0: மாடல எப்படி தூங்குறது பெட் படுக்க முடியும்.
1: அதுதான் சொல்றேன், எங்கேயாவது நல்ல இடமா பார்த்து நல்ல மர நில ஏதாவது இடத்தை பார்த்து ஒரு கடைக்கு முன்னாலே.
0: இப்ப வந்து நான் மொட்டை மாடிதான் உங்க பேசி இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 60 கொசு என்ன கடிச்சு பிடிச்சிருக்கேன். 10 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளவு கொசு கடிச்சு பிடிச்சி என்ன ஆகிறது
1: இல்ல நான் வேற எண்ணத்துக்கு பயம் வந்து சொல்லுவாரண்டு. இப்ப ஆக்கள் யாராவது வந்து விரட்டுவாங்க பேசுவாங்க கொலை வெளுப்பாங்க அடிப்பாங்க அதுக்கு இல்ல கொசுக்கு தான் பயம் பாத்தீங்களா.
0: ஆமா கொசு தான். இப்ப எங்க ஊர்ல அதிகம் மேடம் இங்க தமிழ்நாட்டுல உங்க ஊர்ல எப்படி மேடம் அங்க எல்லாம் கொசு இருக்குங்களா?
1: இங்க வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்காது சுத்தமா, நாங்க ஒன்று கூட காண முடியாது எங்களுக்கு. வெளியில வந்து இப்ப சம டைம்ல அதாவது வெயில் நாக்கள் குளிர் நாக்கள் துப்புரவுக்கு இருக்காது கடைசி மட்டும் இரவிறவா எங்களை குளிரே எங்களை சாகடிச்சிட எங்க கொசு வாரது. ஆனா வெளியில இப்ப சம டைம்ல
2: கொசு வந்து கொசு சொல்லுங்க. நீங்க வந்து அந்த ஸ்ரீலங்கா இதுல கொசு பேர் சொல்லுங்க.
1: நுழம்பு என்று சொல்லுவான், வெளியில சம்மர் டைம்ல பாக்கோ பெரிய பெரிய கொசுவா இருக்குங்க. கடிச்சா அந்த இடத்துல அப்படியே அடுத்த நாள் அப்படியே சிவப்பா வீங்கிரும், அந்த இடமே கடிக்கும் பேர்ந்து அதோட மார்க் வரும். இங்க அது ரொம்ப வேதனையா இருக்கும், பெரிய கொசுங்க. அது நீங்க உங்களோட ஊர்ல இருக்கிற மாதிரி இல்ல, சின்ன சின்னா இருக்காது, இது பெருசு பார்த்தாலே பயம்.
2: கொயத்துல கொசு இல்ல, ஆனா மூட்டைப்பூச்சி இருக்கு, கொசு கிடையாது.
1: மூட்டைப்பூச்சி எப்படி அங்க வந்துருச்சு?
2: இங்கதான் கோயில் இந்த அரபிக் கண்ட்ரில ஃபுல்லா இருக்கு மூட்டைப்பூச்சி நிறையா இருக்கு.
1: அதுதான் காரணம். சரி இப்ப மணிகண்டன் ராஜா அந்த பாட்டு சொல்லுங்க, என்ன கொண்டு வந்தீங்க நீங்க?
0: நினைச்ச பாட்டு அப்புறமே வாட்ஸ்அப் பதிவு போட்டுட்டாங்க. போடாத பாட்டு தான் கேப்பீங்க நீங்க? எல்லா பாட்டுமே பூராமே வாட்ஸ்அப்ல பதிவாயிருச்சு, பாத்தேன் வாட்ஸ்அப்ல. வந்து பாத்தீங்கன்னா அந்த வரிசையில பாத்தோம்னாக்கா அந்த வாழ்வே மயம் அப்படிங்க படத்துல ஏ ராஜாவே அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு யாரும் சொல்லிக்க
2: மாட்டாங்களா? அது வந்து வாணி ஜெயராம் பாடின பாடல்.
0: நான் ஒரு ராசி இல்ல ராஜா எழுதி வச்சேன், வாட்ஸ்அப்ல பாத்தேன்னா அந்த பாட்டு போட்டுட்டாங்க. வந்துருச்சு அவரு தமிழன், தவிர தமிழன் போட்டுட்டாரு.
1: நன்றி. சரி இப்ப நாங்க ரெண்டு பேரை பேச வைக்கலாம், இன்னைக்கு ரெண்டு பேரை பேச வைக்கலாம். வணக்கம் ரதீஷ், பக்கத்துல ஷாவுல் ஹமீத் கூட வணக்கம் சொல்லுங்க.
2: ஹலோ வணக்கம் ஷாவுல் ஹமீத். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன இப்ப எத்தனை தூங்கி எந்திரிச்சாச்சா? அது நல்லது கேளு.
1: அது நீங்க பேசுறது அப்படிதான் இருக்கு, அதான் அவருக்கு அப்படி
2: கேட்டேன். கூப்பிட்டு நம்ம கூப்பிடுது
1: என்ன போவே இல்லைங்க.
2: உண்ட மயக்கம் அப்படியே தள்ளிட்டு இருக்கு.
1: உண்டது வந்து 7 மணிக்கு இல்ல
2: உண்டது, அந்த உண்டது தான் மயக்கம். இப்ப அடுத்த சாப்பிடறதுக்கான மயக்கமா கூட

0: சொல்றது உண்மையா? அடுத்த சாப்பாட்டுக்கா இல்லாட்டி?
1: சத்தியமா சொன்னா சாப்பிட்டதுல இருந்து இவ்வளவு நேரமா கோல் அடிச்சுட்டு அதெல்லாம் சமைச்சு வச்சுக்கோம்.
0: அப்ப சாவல் கமிட்டி இதுலயும் தெரியுதா உங்களுக்கு செமிபாடு இல்லாட்டி எங்களுக்கு கோல் அடிக்கணும் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு. அப்ப சமைச்சுதான் இப்ப இதுதான் உங்களுக்கு மருந்து பாத்தீங்களா. சரி, எல்லாரும் ராஜா சொல்லிட்டா இவர் என்ன கொண்டு வரான்னு பாக்கலாம். சாவகாமி
2: மலையாளத்துல பாட்டுல இருந்து ராஜா கொண்டுட்டு வந்துருவாரு.
0: இல்ல இல்ல, மலையாளம் கொண்டு வரல, தமிழ்ல ராஜா.
1: ஆசை ராஜா
0: என்ன என்ன ராஜா
2: ஆசை ராஜா
0: என்ன ராஜா ஆசை ராஜா
1: மூடு பணி திரைப்படத்துல இருந்து ஆசை ராஜா.
0: மூடு பணி பாருங்க எங்க இருந்து வராருண்டு மூடு பணி. அந்த படத்துல எல்லாம் கூகுள் சொல்லுது இவருக்கு. சொல்லுங்க, கூகுள் கூகுள் நீங்க உங்களை வச்சிருக்கீங்கல்ல கூகுள் சொல்லுது. அவர் தாங்க பக்கத்துல இருக்காருல்ல,
2: அவர் தான் எல்லாருக்கும் தலைவர்
0: ஆயிட்டாரு. உங்களுக்கு
1: திசை மாறிய பறவைகள்ல வந்து ராஜா
0: ராஜா வாடா சிங்கக்குட்டி ராணி வாடி
1: தங்கி
0: அந்த பாட்டுங்களா சூப்பர் பாட்டு.
1: அந்தரங்கம் அந்தரங்கம் திரைப்படத்துல இருந்து ஐயோ ராஜா காதல் ராஜா.
0: இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க, இப்ப குடுக்காதவங்களுக்கு குடுக்கலாம். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அந்த ராஜா வாடா சிங்கக்குட்டி என்ன படம்?
1: அது வந்து திசை மாறிய பறவைகள்
0: சிங்கக்குட்டி.
1: திசை மாறிய பறவைகள்
0: திசை மாறிய பறவைகள்.
1: ஆமா, அந்தரங்கம் திரைப்படத்திலிருந்து ஐயோ ராஜா காதல் ரோஜா.
0: ஐயா ஐயோ ராஜா காதல் ரோஜா.
1: ஆமா, அந்தரங்கம் மூவி
0: அந்தரங்கம்.
1: அப்புறம் வந்து முகத்தில் முகம் பார்க்கலாம் அதுல இருந்து அக்கா ஒரு ராஜா தி.
0: இல்ல இல்ல, நீங்க அந்த அந்தரங்கத்துல என்ன பண்ணிச்சீங்க? ஐயோ ராஜா காதல் ஐயா ஐயோ ராஜா காதல் ரோஜா.
1: ஐயோ ராஜா கனடாவில் இருந்து காதல் ராஜா.
0: சாவகாமி இது சரியில்லை என்ன இவர் சொன்ன மாதிரி பிள
1: இல்ல. அது சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த நிகழ்ச்சியில கனடாவில் இருந்து ரோஜா பாட்டு வருது, அதனாலதான் சொன்ன.
0: அடிக்கடி கேக்குது அந்த ரோஜா. அது காதல் ரோஜா.
1: அதே மாதிரி முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற திரைப்படத்தில் இருந்து அக்கா ஒரு ராஜா.
0: அக்கா ஒரு ராஜாதி. ராஜாதி எதுக்கு கொண்டு வரீங்க நீங்க?
1: சாரி, இது ராஜால
0: பாத்தீங்களா? ஒரு பிள்ளை இவர்கிட்ட கண்டுபிடிக்கணும் இருந்தோ கண்டுபிடிச்சாச்சு. ராஜாவை சொல்லி கொண்டு வந்து ராஜாதிய கொண்டு வந்துட்டாரு பாருங்க. இப்ப தூக்க கலக்கம் இல்லைங்க, பசி கலக்கம். நீங்க
1: சொன்னீங்க அனுபவி ராஜா.
0: அந்த பாட்டு இருக்குது அனுபவி ராஜா அனுபவி. சரி, இப்ப உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அத சொல்லுங்க. என்ன பாட்டு
1: பேரு?
0: நிச்சயமா அதுதான் அந்த படத்து பாடல் தான். சரி, உங்களுக்கு இப்ப என்ன பாட்டு வேணும்? மூடு பண்ணி இல்லையா வேணும்?
1: இந்த பாட்டு கொண்டு
0: அது நல்ல பாட்டு. அது யாரும்
1: கேட்கல. இந்த பாட்டு எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பாட்டு தான்.
0: அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் இது.
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, அது அது வந்து ராஜா கிடையாது, ராஜராஜ சோழன் தான். அது வந்து வேற.
1: ஆமா, அது வேற. ஆமா ஆமா,
2: யாரும் கொண்டுட்டு வரல.
0: நீங்க ஒரு
1: எழுத்து சாமி
0: அவ்வளவு கடுமையா நீங்க பிடிக்க நல்ல காலம் உங்களை நிகழ்ச்சி செய்ய பாமங்க அவர். இது அது சரியா இருக்கு. நீங்க சும்மா இருங்க. ராஜராஜ சோழன் அது சரியா இருக்கு.
2: ராஜராஜ சோழன்
0: அது பரவாயில்லைங்க, அது பரவாயில்ல. என்ன தினம் நான் என்ன ஆளும்
2: நபசி திரைப்படத்துல இருந்து தேசிங்க ராஜா தான் என்ற பாட்டு இருக்கு.
0: தேசிங்க ராஜா. சரி, இப்ப உங்களுக்கு எந்த
1: பாட்டு நல்ல பாட்டு? ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு.
0: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு. சரி, எந்த பாட்டு உங்களுக்கு வேணும் அத சொல்லுங்க.
1: ரெண்டு பாட்டு வேணும், ஆனா ஒரு பாட்டு போதும்.
0: சரி, என்ன பாட்டு?
1: பாட்டி சொல்ல தட்டாத,
0: பாட்டி
1: சொல்ல தட்டாத திரைப்படத்துக்கு வந்து டெல்லிக்கு ராஜா ராஜா நாடு.
0: பாட்டி சொல்ல
1: டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே.
0: அந்த பாட்டா?
1: படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. எடுக்க முடியலாட்டு சிவகாமையின் செல்வன் திரைப்படத்தில் என் ராஜா பாட்டு,
0: என் ராஜாவின் ரோஜா முகம்.
1: அதான்
0: அதுவும் நல்ல பாட்டு. சரி, இப்ப நாங்க ஏதோ ஒரு பாட்டு உங்களுக்கு கொண்டு வருவோம். ராஜா
1: இவ்வளவு பாட்டு சொல்லிருக்கு, ஒரு பாட்டு கொண்டு
0: இல்ல கொண்டு வாங்க. இருக்கட்டும், சாவல் வாணி. பாவம் சாவல் ஹமீத், அவர் வந்து கேரளாவில் அதுவும் மலையாளம் பேசுறவர் வந்து இந்த ராஜராஜ சோழன தளர்த்தி விடுங்க, அது கொடுத்துரு. சாவல் ஹமீத், நீங்க என்ன, நீங்க அதுல இப்ப பாவம் இல்ல அதே கொடுத்துருவோம். அவரா
2: கேரளால இருந்து ஒரு எழுத்து மாறி கேக்குறாரு, நாளைக்கு கர்நாடகால இருந்து ராஜேஷ் வருவாரு.
0: அப்ப அதுல அந்த அறவு இல்லையன்றதுக்காண்டி இவருக்கு அந்த பாட்டு கொடுக்கல, அப்படித்தானே நீங்க?
2: ஆமா, நெடில் நெடில் குரு எல்லாம் பாக்கணுமே நம்ம.
0: ஓ, சரி, பரவாயில்ல. காயா பழமா சொல்லு ராஜாவா. இவர் எடுத்து விட்டா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வருவார் தெரியுமா? இல்ல, இப்ப மாமாக்கு எல்லாம் சுலபமா போயிரும், டக்கு டக்குன்னு சுலபமா வர போறாங்க. சரி, இல்ல சரி, பரவாயில்ல. தாட்டி பாட்டி சொல்ல, அந்தாட்டி உங்களுக்கு நாங்க அந்த பாட்டை கொண்டு வரோம். என்ன பாட்டு சொன்ன நீங்க? சிவகாமி செல்வன்.
2: இல்ல, பாட்டி சொல்லி தட்டாதுலேருந்து எடுத்துருவாங்க. நல்ல பாட்டு, நல்ல காமெடியா இருக்கும்.
0: சரி, அந்த பாட்டு எடுத்து வரேன் ராதேஷ். சரியா உங்களுக்கு?
1: காமெடியா இருந்தா தான் தூங்கம் இருக்கணும்.
0: சரியா, பாட்டி சொல்ல நீங்க தட்டக்கூடாது. இப்போ உங்களுக்கு பாட்டி இருக்கா ராதேஷ்? உங்களுக்கு பாட்டி
2: இல்ல? பாட்டி தான் எதிர, பாட்டி தான் எதிர்மு. நீங்க பேசிட்டு இருக்காங்களே, அப்புறம் என்ன?
0: சரியான பொறாம பொறாமக்கார பையன் பாருங்க. இவ்வளவு இப்படி என்ன பக்கத்து விட்டு பாட்டி, இது பக்கத்து வீடுல முந்தி எங்களுடைய யாரு சுப்பிரமணி அவர் சொல்லுது, அல்ல பக்கத்து வீடுல அழகா இருக்காங்க. இவர் பாட்டியத்தான் சொல்றாரு பாருங்க. பக்கத்து வீட்டு பாட்டி நல்ல சந்தோஷம். அப்ப உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வர்றோம். இனி தூங்குங்க, பசிச்சாங்க.
1: என்ன
0: சொல்றீங்க நீங்க? தூக்கம் வந்துருச்சா? கொஞ்சம் கம்பீரமா சொல்லுங்க. ஷாவல் கமீருக்கு
1: ஹலோ. ஷாவல் கமீர்,
0: நீங்க குறைந்த விட முதல் நாங்க நன்றி வணக்கம் சொல்லலாம். நன்றி வணக்கம் ரமேஷ். நன்றி
1: நன்றி
0: நன்றி. இல்ல இல்ல, அவர் சும்மா ஆக்டிங் ஆக்டிங், அது ஆக்ட் பண்றாரு அவ்வளவுதான். அவருக்கு தூக்கம் வந்தது போயிருச்சு இந்த ராஜாக்கள் சொல்லும் போது. இப்ப கடகண்ட எல்லாரும் எழுதிட்டாங்க பாருங்க. ஒரு பாடலும் இப்ப இருக்கிற பாடல் முழுக்க நானே யாரும் சொல்லாம இருப்பாங்களாக்குமென்று பார்த்தா எல்லாரும் பாட்டுகளை கடகடன்னு இப்ப இவர் வந்து சொல்லிட்டு போற. இவ்வளவு நேரம் இவர் வராம இருந்தது காரணம் புரிஞ்சுது அவங்களுக்கு. கூகுள்ல போய் அவ்வளவு பாட்டு சர்ச் பண்ணி எழுதி எடுத்துட்டாங்க. அப்ப தூக்கம் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிற இத. சரி, இப்ப ஷாவல் ஹமீத், அப்ப இப்ப உங்களோட இப்ப அராப் நாட்டுல ராஜாண்டு பேர் எதுவும் இருக்கா? அராப் அந்த ஊர் இருக்கிறவங்களுக்கு,
2: அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ராஜான் கிடையாது?
0: கிடையாது யாருக்கும். சரி, அப்ப நல்லது ஷாவல் ஹமீத், விடைபெற்றுக் கொள்ளலாம். மாமா என்ன ராஜா கொண்டு வர்றாருன்னு பாக்கலாம்.
2: மாமா எந்த ராஜா கொண்டு வர?
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். எல்லாரும் தூக்க கலக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. அவங்க அப்படி இருக்க இருக்க எனக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்குது. சரி, இப்ப இவ்வளவு அன்பு உறவுகள் நீங்கள் இணையெல்லாம் இணைந்து நீங்கள் சிறப்பிக்க வேண்டும். உங்களுடைய பாடல்கள் அனைத்தும் நீங்க கேட்கறீங்க தானே உண்மையிலேயே? என்றால் நாங்கள் பகல் நேரத்தில் எடுத்து வர்ற அந்த பாடல் தொகுப்பு எவ்வளவுதான் எங்களுடைய சந்திரசேகர் சோனியா நீங்க ஏதோ பாட்டு கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இணைப்புக்கு வந்து கேட்டால் இன்னும் நல்லா இருக்கும். பரவாயில்ல, நீங்க நேர நேர பகுதியில எழுதி விட்டால் இன்னும் நல்லதா இருக்கும். எங்க எங்களுடைய வணக்கம் சேது மாதவன், வணக்கம் சேது மாதவன், வணக்கம் சேது
3: மாதவன்,
0: எப்படி இருக்கிறீங்க சேது மாதவன்? உங்களுடைய நெட்வொர்க் சரியில்லை சேது மாதவன், நீங்க கொஞ்சம் வெளியில வரணும். சேது மாதவன் வணக்கம்.
3: சொல்லுங்க,
0: உங்களோட நெட்வொர்க் சரியில்லையா அல்லது கால் வந்ததா? உங்களுக்கு வணக்கம் சேது மாதவன், உங்களுக்கு கேட்கலையா?
3: வணக்கம்
0: என்ன படம் அது?
3: சேதுபதி.
0: சேதுபதி, அந்த பாட்டை, அந்த பாட்டை உங்களுக்கு தந்துடலாம் இல்ல?
3: அந்த பாட்டா?
0: சேதுபதி
3: நிறைய பாட்டு இருக்கலாம்,
0: சொல்லுங்க பாக்கலாம். கட்டிக்கார
3: நிறைய பாட்டு இருக்கு ராஜா,
0: சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலாம். எங்க
3: ராஜாவுக்கு ராஜா நான்டா, இங்க மந்தி இருங்க யாரும் இல்ல, அந்த
0: அத சொல்லிட்டாங்க. சேதுபதியில என்ன படிச்சுங்க? ராஜா நான் ராஜாவா?
3: ராஜா நான் ராஜா எங்கேயோ நான் ராஜா. தொட்டா தீ பொறிதாண்டா, சுட்டா எரிமலைதாண்டா, நொடியில் இடுகிடு பேண்டா, வாடா சட்ட காலர ஏத்தி ராஜா.
0: சூப்பர் சூப்பர், அந்த பாட்டு முழுக்க உங்களுக்கு மனப்பாடம் இருக்கா பாருங்க. பாடுங்க பாக்கலாம், சத்தமா நல்லா பாடுங்க பாக்கலாம். அந்த பாட்டை மட்டும் இருக்கா கேக்கலாம்.
3: ஏதோ நீங்க சொன்னி கேட்டீங்கன்னு சொல்லிட்டு பாடணும், வேற பாட்டு பாடுறாரு.
0: சரி வேற பாட்டு பாடுங்க. அங்க ஆஹா, உங்களோட நெட்வொர்க் அங்க பாடுங்க. சேது மாதவா
3: கேக்குது?
0: கேக்குது, பாடுங்க. எங்க பாடுங்க?
3: கேக்குதாமா?
0: இப்ப பாடுங்க.
3: சரிமா
0: பாடுங்க பாடுங்க.
3: நான் இங்க பாட தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து என்னோட மடி சாய்ந்து வாழும் காலங்கள் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே. வேதம் நான்கு சொன்னது அதை நானும் அறிவனே, அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆகிறதே. அறிகிறாரோ நான் இங்கு பாட ஆயே நீ கண்ணுங்கு என்னோட மடி சாய்ந்து பேரில்லாத மரம் போல் என்னை நீ உமிழ்த்தாய் ஆராரிராரோ நாம் இங்கு பாட வேறில்லாத மரம் போல் என்னை நீ உமிழ்த்தாய் ஊர் கண் என்மேல் பட்டால் உயிர் மோக துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கு ஓர் தொட்டில் கட்டி நானே தாய மாறிட வேண்டும் அறறிறாரோ நமிங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து தாய் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீக்கின்ற மருந்தல்லவா கண் பொன்மேலாசை துறந்த கண் கலங்காத உயிரல்லவா பலத்தின் கணக்குகளில் செலவா வரவும் நீய நீயே அறறிறாரோ அமுங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து
0: சூப்பர் நல்ல சாங் நல்ல பாடல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வந்து நீங்க பாடணும் அப்பதான் நீங்க நெட்டு ஒவ்வொரு நாளும் பாட பாட அந்த பரிச்சயம் வரும் நீங்களும் அதுல தேர்ச்சி பெற்றீங்க ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைச்சு நீங்க இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இந்த குரல் வளத்தை வச்சு நீங்க நல்லா வருவீங்க என்று நான் உங்களை வாழ்த்துறேன் உங்களுக்கு அந்த நீங்க அந்த சேதுபதி பாடலை எடுத்து வருகிறேன் நன்றி சேது மாதவன் நன்றி நன்றி
4: அதே சேதுபதி பாடல இன்னொரு பாட்டு பாட்டமா
0: ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடலாம் சரியா
4: நான் ரெண்டு பாட்டு பாடினேன் இன்னைக்கு ரெண்டு பாட்டு
0: சரி பாடுங்க
4: பாடலாமா
0: நான் பாடுங்க
3: கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடி கொஞ்சமாக பார்த்த மனசாரில் வீசுதடி நான் நடந்த கண்ணு ஓகமே கேட்கிறடி அடிதலையில இருந்தாதானே பெருங்கால கூடுதடி தூரமே தூரமா போகும் நேரம் குஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடா குஞ்சமாக பார்த்த மழைசாரில் வீசுதடா நடந்த கண்ணு உன் முகமே கேட்குதடா தொலைவில இருந்த ஆனே வெறும் காதல் கூடுதடா தூரமே தூரமா போகும் நேரம் ஆசை வலையிடுதா நெஞ்சில் அதில் விழுதா ஜெரிந்திடும் போதும் மீண்டும் விழுதிடுதா தனிமை சூடுதா தனையனை நிலையிலா கூந்தல் மனம் வருதா குறு குறு பார்வையா கொஞ்சம் கடத்திய குளிருக்கும் நெருப்புக்கும் நடுவில் நிறுத்திய பேரு என்ன வேணும் மேக மழை வேணும் சத்தம் இல்லாம தர வேணும் கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடி கொஞ்சமாக பார்த்த மழைசாரல் வீசுதடி நான் நடந்த கண்ணு உன் முகமே பேசுதடி அடிதொலைவில இருந்தாதான பெரும் காதல் கூடுதடி கூடுதா
0: பாடின பாட்டுல நான் அப்படியே தூங்கிட்டேன்.
4: ஏன் அவ்வளவு கேவலமா இருந்ததா?
0: இல்ல அவ்வளவு நல்லா இருந்தா தான் நீங்க தூக்கம் வரும். இது என்ன அம்மா தாயின் காலாட்டுல தூக்கம் வரும். நல்லவங்க நல்ல பாட்டு கேட்டுக்கொண்டு கூட கண்ணை மூடிக்கொண்டு அது தூக்கம் இல்ல ஒரு வித அதுலயே சொக்கி போயிருக்கிறது. நன்றா பாடுறீங்க. நாளையும் ஒரு பாடலோடு வாங்க என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு பாடலை எடுத்து வரலாம். நன்றி சேது மாதவன். நன்றி
4: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் அன்பு உறவுகள். நீங்கள் இணைந்து காற்றலையில் வந்து உங்களுடைய இணையக்கூடியவங்க இணைஞ்சு உங்களுடைய பாடல்களை நீங்க எடுத்து வரணும். இந்த நிகழ்ச்சியில ஒரு கண்ணன் பாட்டோடைய கண்ணன் பாடலோடைய நீங்க எல்லாரும் இணைஞ்சிருந்தீங்க. இணைப்புக்கு வாங்க என்று சொல்லிக்கொண்டு எனக்கு ஒரு ராஜா பாட்டு நான் தேடுறேன், எனக்கு கிடைக்குதில்லை. ராஜா பாட்டு ஆனா ராசா பாட்டு நிறைய இருக்கு. எனக்கே இப்ப எல்லாரும் பாட்டை சொன்ன பிறகு எனக்கு ஒரு பாட்டு கிடைக்க மாட்டேன்றது. சரி, நான் ராஜா பாட்டு இல்ல ஒரு பாடலை எடுத்து வரலாம். இந்த பாடலை கேட்ட வண்ணம் நான் இது ராஜா பாட்டு இல்ல ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறேன்.

0: இன்று இந்தியாவின் தமிழ்நாட்டின் இளவாஞ்சேரியில் பிப்ரவரி 9, 2019 எங்கள் அன்பு உறவு ஷாகுல் ஹமீத் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை மகிழ்வோடு கொண்டாடுகின்றார்.
1: ஒன்று மட்டும் பிழைச்சிட்டு 2020 அடிச்சது இப்ப போட்டாங்கன்னு நினைக்க கூடாது. இப்பவும் அவருக்கு இந்த பிப்ரவரி 9 தான் வரும். அப்ப அந்த 19 நாங்க அழிக்கணும். இப்ப 2020
0: ஷாகுல் ஹமீத் அவர்களின் அருமை மனைவி ஜாஸ்மின் அவர்களை பல்லாண்டு காலம் பல்சிறப்போடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றார்கள்.

0: இந்த வேளையிலே அன்பு மகள் ஷஹரீனா பார்வின், அன்பு மகன் ஷபீக் அவர்கள் தங்கள் உறவு தோழர்களுடனும் செல்வ குழந்தைகளுடனும் இணைந்து பள்ளி தோழர்களை இணைத்து வைத்து வாழ்க்கின்றார்கள். பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வென்று.
1: Many more happy returns of the day.

இந்த வேளைகளே அருமை தம்பிகளான நைனா முகமது, ஜகபர் ஷாதிக் மற்றும் மச்சான் முபாரக், தங்கை நூர்ஜஹான், மருமகன் சலீம், மேலும் இந்த வேளையிலும் நீங்காத நினைவுகளாக மனதிலே இருந்து கொண்டு அன்பு தந்தை ஷேக் முகமது ஐயா அவர்களும், அன்பு அம்மா காமிலா பிவி அம்மாவும் அன்பு மகனை வாழ்க வாழ்கவென்று வாழ்த்தி, பல்லாண்டு காலம் பல பேறுகளும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்கின்றார்கள்.

0: அன்பு உறவு ஷாஹு ஹமீது அவர்களை, அன்பு மனைவி ஜாஸ்மின், அருமை செல்வங்கள் ஷஹரீனா பர்வீன் ஷபீக் அவர்களோடு சேர்ந்து, தம்பிகள் நைனா முகமது, ஜகபர் ஷாதிக், மச்சான் முபாரக், தங்கை நூர்ஜஹான், மருமகன் சலீம், மேலும் இந்த வேளையிலும் எங்கள் மனதிலே நீங்காத நினைவில் இருக்கும் தன் தந்தையையும் தாயையும் நினைத்துக் கொள்ளும் வேளை, அப்பா ஷேக் முகமது அவர்களும் அம்மா கமிலா பிவி அவர்களையும் ஆசீர்வதித்து வாழ்த்தும் வேளையிலே, பொன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையின் சகல கலையகங்களிலிருந்தும் அனைத்து உறவுகளுடனும் பொன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையின் சகல கலையகங்களிலிருக்கும் அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்பவியலாளர்களுடன் இணை இயக்குநருடன் இயக்குநரும் சேர்ந்து, ஷாஹு ஹமீத் அவர்கள் பிறக்கரிய பேறுகள் பலவும் பெற்று மிகுந்த ஆயுளுடன் சகல சௌபாக்கியங்களுடனும் இறை அருளுடனும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி இந்த பாடலையும் காட்டலையில் வழங்குகின்றது பிறந்தநாள் பரிசார்.
1: வெற்றியை வென்றிட வேர்வை சிந்திடு உழைத்திடு தோழனே, ஜெயமுண்டு பயமில்லை ஜகத்தினை ஜெயித்திட எழுந்திடு தோழனே, தடைகளை தாண்டி ஓட ஓட

0: இன்றைய பிறந்த நாளை இப்ப ஆரம்பித்திருக்கிறார் கொண்டாட. 12:16 உங்களுக்கு இங்கு 2:45 கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் 1:16. தனது பிறந்த நாளை கொண்டாட ஆரம்பித்திருக்கும் உங்களுடைய ஷாகுல் ஹமீத், அதுல வேற தர்க்கம் வந்திருக்குங்க பாருங்க. எப்படி என்றா 43 எங்களுடைய யாரு ராஜபேல் எழுதிட்டார். இவர் சொல்லிங்க அது பிள்ளையா இருக்கே என்றார் பாருங்க. அதோட எடுத்துட்டு எல்லாம் அழிச்சிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, சரியான வயசு அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை விட கூட எதுக்கு நீங்க 43 தெரியாம கொஞ்சம் குறைச்சு சொல்லிட்டீங்க? ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள, அது கண்ணன் கேட்டிருக்கீங்க. கண்ணன் எல்லாருக்கும் இதே விதி அது உங்களுக்கு, நீங்க அப்படி பாடுவீங்க, நாங்க எல்லாம் ராணி என்பார் மந்திரி இல்ல ஆளு நாங்க பாடணும். சரி, அடுத்தது செண்டையர் ஷாகுல் ஹமீனுடைய பிறந்த நாளையும் வாழ்த்திக் கொண்டு எல்லாருடைய பாடலும் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் உடைய பாடல்கள். சரி, அதுக்கு முன்பாக எங்களுடைய மாமா அணிஞ்சு கொண்டார். வாங்க மாமா, மாமா மாமா மாமி மாமா மாமா என்பார் மாமி என்பார் மீரா குட்டி இல்ல பாட மாமி
1: பாடுறது.
0: மாமி என்ன மாமி இவ்வளவு நேரமும் தூங்கிட்டு 2 பொறிச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு போடி
1: மாமி அண்ணனுக்கு பிறந்தாங்க
0: அப்படியே அப்பா, அதனால நீங்க எழுந்து ஓடி வந்தீங்களாக்கா அண்ணன் பிறந்த
1: நாள்.
0: அவர் என்ன என்னதான் ஒரு அண்ணன் பிறந்த நாள கொண்டாடினாலும் 9 அதுவும் அங்க எல்லாம் அங்கங்க பூஞ்சினம் பிடிச்சிருக்கும், ஏதாவது எல்லாம் கெட்டு போயிருக்கும். அதைத்தான் எல்லாம் அப்படியே மூடி மூடி பொக்ஸோட ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து எல்லாருக்கும் திறந்து அதுவும் அனுப்பி விட்டாலும் பரவாயில்லைங்க, படத்தை எடுத்து எல்லாங்க அனுப்புற.
1: தீனி கொடுத்தா பூசணம் குத்துறோம், அன்ப கொடுத்தா பூசணம் குடுக்காது.
0: தீனி கொடுத்தா பூஜனை பிடிக்கும், அன்பை கொடுத்தா பிடிக்காது என்று சொல்றீங்க. அது நீங்க சொல்றது, அதுக்கு நான் கட்டுப்படுறேங்க. இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க கையத்தானே, இவர் மாமா மாதிரி இவர் கையை அடி கொண்டு போனா அவர் குழந்தைக்கு பக்கத்துல குழந்தை என்னத்தை பாக்கு, மாமா என்ன கையில கொண்டு வந்திருக்காருதான் பாக்கும்.
1: யாரு குழந்தை?
0: நானும் என்ன இப்படி கேட்டுட்டீங்க நீங்க இந்த குழந்தைட்ட போய் அவனியம்மா எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க? சரி, உங்களுக்காவது நாளைக்கு, சரி உங்களுக்காவது நாளைக்கு வேற ஏதாவது ஒரு படம் வருமா? நாளைக்கு அதாவது எனக்கு தான் பழைய லட்டு வருது, உங்களுக்கு புதிய ஏதாவது ஒரு கேக், இவ்வளவு கேக் இந்த வாட்ஸ்அப்ல தெரியுதே, புதிய கேக்கா வருமா?
1: கேட்டு செஞ்சவங்க எனக்கு தானே அனுப்புனீங்க, அப்போது புதுசா இருக்குமா பழசா இருக்குமா?
0: எப்ப செஞ்சாங்க? ராணியம்மா
1: 12 எனக்கு அனுப்பிட்டாங்க,
0: கேக் அனுப்பிட்டாங்களா உங்களுக்கு?
1: ஆமா, நீங்க கேட்டு சண்டை போடுங்க.
0: இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஃபைல், இவ்வளவு எத்தனை 1000 ஃபைல் இருக்கு, அவ்வளவு ஃபைலுக்கும் போய் தேடி 2019 போட்டு அந்த பிறந்த நாள் வாழ்த்து அப்படியே எடுத்துக்கொண்டு அது உருட்டா பண்ணி அது 19 சொல்லிருச்சு, இருந்தாலும் அது 2020 சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எடுத்து வந்திருக்கேனே, எனக்கு ஒரு கேக் துண்டு போடல. சரி வேணாம், முழுசா வேணாம். நான் என்ன
1: அதுக்குங்க தங்கச்சுனா சும்மா?
0: அதுதான் பாருங்க. சரி, அந்த கேக்க வெட்டி பாத்தீங்களா நீங்க? உங்களுக்கு தெரியுமா இப்ப கேக் எல்லாம் எப்படி
1: குடுக்கறாங்க?
0: அது தெரியாமதான் நீங்க இப்படி ஒரு கேள்விய கேட்டுட்டீங்க. இந்த காலத்துல கேக் எங்கீங்க நீங்க? பெருசா எல்லாம் வெட்டிங் கேக்னு செய்து வச்சிருக்காங்க, எல்லாம் ரெஜி ஃபார்ம், ஒரு சின்ன ஒரு மூளைகளை மட்டும் ஒரு துண்டு வச்சிருப்பாங்க அந்த அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வெட்டுறதுக்கு, அது டெக்கரேட் பண்ணி இருக்கும்.
1: ஆமா,
0: அது ஒரு சின்ன துண்டு, அதுவும் அப்படியே நீங்க கத்தியார அப்படி தோண்டி
1: நானும் பார்த்தேன்.
0: நீங்க என்ன யோசிச்சு கொடுக்கணும், அட்டோ இந்த பெரிய கேக்கா இருக்கேன்னு யோசிக்க கூடாது, அது சின்ன துண்டு.
1: ஒரு ஆள் உயர்த்துக்கு வச்சிருந்தாங்க,
0: ஒரு கிரஸ் போட்டு வச்சிருப்பாங்க, இதுலதான் வெட்டணு, நீங்க கண்டபடி வெட்டியல, அது அந்த மூளைக்குள்ள அதுவும் அப்படி தோண்டித்தான் எடுப்பாங்க, துண்ட எடுத்து தீத்துவாங்க. இது வேணும்.
1: அவ்வளவு ஒரு பெரிய பில்டப்
0: பில்டப் இதெல்லாம் ஒரு ஷோ தான் பாருங்க. வாழ்க்கைய வந்து ஒரு மற்றாக்கள் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு ஒரு ஷோ தான். இங்க நீங்க பாருங்க, இப்ப எனக்கு முடிஞ்சா நான் இங்க எத்தனையோ பெரிய பெரிய விலை உயர்ந்த வாகனங்கள், என்ன விலை உயர்ந்த பெரிய பெரிய வாகனங்கள் புத்து இதுகளுக்கிட்ட எல்லாம் இருந்து அப்படி கையை அப்படியே வச்சுக்கொண்டு நான் படத்தை எடுத்து அனுப்பினோம். அட இவட காரணம் இவன் நிக்கிறாப்பா அப்படி, இவங்க நல்லா இருப்பாங்க அப்படித்தான்
1: நிறைய பேர் அதுல ஏமாந்துடுறாங்க.
0: ஏமாந்துறாங்க உண்மை நிச்சயம். இல்ல எல்லாத்துலயும் தான் யாரையோ வீட்டுக்கு முன்னால போயிட்டு எடுத்துருப்போம். அத அனுப்புனோன்னாட்டே மீரா மட்டும் இந்த பெரிய வீடு இருக்கு பாருங்க, இந்த மனது வந்து அதான் தெரியும் மீராமா எப்படி இருக்கிறான். இல்ல
1: அப்படிலாம் இல்ல மீராக்கா, நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க.
0: வெளிநாட்டுக்கு எல்லாம் ஓடி வராங்க, இப்படி வாங்கலாம் இருக்கலாம். சில பேர் சரியா நம்பிடுறாங்க, சில பேருக்கு சான்ஸ்
1: கிடைச்சு நியூஸ் படிக்கிறாங்களா,
0: சில பேருக்கு அது இதா போயிரும். சரி, இன்றைக்கு நீங்க ஒரு ராஜாவை கையில வச்சிருக்கீங்க, அந்த ராஜாவுக்கு ஒரு பாட்டு எடுத்து விடுங்க பாக்கலாம். உங்களோட விருப்பமான பாட்டு உண்டு, ராஜாண்டு வரணும், இந்த ராசாண்டு வரக்கூடாது. சரியா சரியா,
1: இந்த ராஜா வந்தாரா எனக்கு ஒரு முத்தம் தந்தாரா.
0: ஓ எனக்கு பாடுங்க,
1: உங்களுக்கு நல்லா கேட்டுச்சு.
0: இல்ல இல்ல அந்த ரெண்டாவது வரிய பாடுங்க. ஒரு ராஜா வந்தார் அப்புறம் அப்புறம் நல்ல பாடல் அதுதானே. என்ன படத்துல அம்மா அது நீங்க அடிக்கடி நீங்க நாங்க கேட்டிருக்கீங்க. நீங்க ஒரு ராஜா வந்தாரா,
1: நீங்க தான் இங்க வந்து பாட்டுதான் கேட்க சொன்னீங்க, தவிர படம் பெற சொல்லி பாட்டு கேள்வி சொன்னீங்க.
0: இப்படி எல்லாம் மிரட்ட தொடங்கிட்டாங்கப்பா பாருங்க. பாட்டுதான் கேக்கிட்டீங்க, படமா எழுதல சொன்னீங்க. நீங்க பாட்டு நாங்க கேட்ட பாட்டை கொடுங்கப்பா, இப்ப இந்த படத்தை வேற கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. வழியில வழியா போச்சுங்க பெண்ணா, இவ்வளவு விரட்டி பேசுறீங்க பாருங்க, சூப்பர். அப்ப மாமாக்கு ஒரு பாட்டு கிடைக்காம போச்சே, அதுதான் உண்டு. மாமா தனக்கிட்டு போனது பாட்டு
1: மாமா இப்ப சொல்லாம,
0: என்ன மாமா அப்ப தேடி எடுத்துட்டாரா? அட்டே அப்பா
1: மாமா என்ன நினைச்சீங்க?
0: மாமா தான் கொண்டு இந்த பாட்டை துளசேந்திட்ட கொடுத்துட்டாரு தான் நான் நினைச்சேன். அப்ப மாமா என்ன பாட்டு இங்க வச்சிருக்காங்க பா, கட்டித்தனமா கேட்டு சொல்லுங்க. அது என்ன பாக்கலாம் எங்க
1: இல்ல உங்களுக்கு குடுக்குறேன், நீங்க கேளுங்க. இருக்கா
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
1: பிறந்த நாள்
0: அப்ப என்ன என்ன நீங்க குடுக்க போறீங்க ஷாகுல் அண்ணன் உங்க அண்ணாக்கு?
1: ஷாகுல் அண்ணாக்கா அப்ப
0: என்ன
1: கொடுத்தீங்க
0: அத சொல்லுங்க. மலர் கொத்து குடுத்துருக்கீங்களா? அது சுலபம் தான், சூப்பர். அண்ணன் தங்கச்சிக்கு எல்லாம் அந்த வாட்ஸ்அப்லயே அனுப்பி பழகி போச்சு, நல்ல காலம். பெரிய விஷயமே கிடையாது. அதுல என்னென்ன மலர் இருந்தது அதுல அந்த கொத்துல?
1: ரோஜா மலர், மல்லிக மலர்.
0: ஓகே அப்பா, அப்புறம் சொல்லுங்க. அதே அப்பா இப்படிதான் கேக்குறேன், சொல்லுங்க. அடுத்து என்ன? மல்லிக ரோஜா வேற என்னங்க?
1: போய் சொல்லும் போது நிறைய பேர் எல்லாம் வராது.
0: சரி, எப்படி டெக்கரேட் பண்ணிருக்கோம்? ரோஜா மலர் தண்டோட இருக்கு, இந்த மல்லிகை வந்து சின்ன காம்போட இருக்கு. எப்படி மல்லிகையை எப்படி சேர்த்திருப்பீங்க அதுல?
1: மலர் கொத்து செய்யறதுக்கு எவ்வளவோ டெக்னிக்கல் இருக்கு, இந்த மல்லிகை மலரை ஒட்ட வைக்க முடியாது.
0: சரி சொல்லுங்க பாப்பேன். ரோஜா மலர் இருக்கு, அது ஒரு தண்டோட அப்படியே இருக்கு.
1: ஒரு அஞ்சு பூ ரோஜா பூ வச்சு வச்சிடறாங்களா, கீழே காம்பு வந்துருமா? அது அப்படி சுத்தி சுத்தி சுத்தி மல்லிகை மலர் ஒட்டுறதுக்கு இடம் வந்துடும்.
0: அது அப்பா
1: ஒட்டிட்டு நாலு பக்கமும் நாலு எதிர் லீஃப்ல ஒட்டி விட்டீங்கன்னீங்களா
0: மல்லிகை ஒன்றொண்டா ஒட்டணுமா மாலையா கட்டிட்டு சுத்தணுமா அந்த தண்டுல
1: ஒட்டணும் அப்பதான் ஒண்ணு போல வரும்.
0: ஒட்டணும்
1: மாலையை கட்டினா முன்னு பின்னுமா
0: ஒன்றொண்டா ஒட்டணும்.
1: இப்ப என் கையில இருந்தா நீங்க உங்கள்ட்ட சொன்னது அப்படி ஒரு பூ கத்த செஞ்சு காட்டிருப்பேன்.
0: செஞ்சு காட்டுங்க. எத்தனை எத்தனை மனுஷன் செல்லும் அதை அவன ஒட்டி முடிய
1: ஒரு ஒன் அவர் ஆகும்.
0: உங்க ஊசி இருக்குல்ல ஊசி?
1: ஆமா.
0: உங்களோட அண்ணாவை கொடுக்க இப்படி ஒரு பூ கொத்து கொடுங்க நான் சொல்ற மாதிரி. அந்த ரோஜா ஒரு ஒரு ஒரு பத்து ரோஜா எடுத்து அப்படியே சுத்தி கட்டிட்டு மேடுக்கு தண்ணி கீழையும் கட்டிட்டு இந்த அந்த குண்டூசி இருக்குல்ல சின்ன ஊசி அத ஒவ்வொரு மல்லிகையும் எடுத்து அந்த தண்டுக்களால அதுல வச்சு அந்த மல்லிகையை அப்படியே குத்தி அதையும் அப்படி தண்டோட குத்தி ஊசி அங்கால வெளியில வரணும்.
1: உங்களோட
0: அதான்
1: இல்லையாக்கா நீங்க எப்படிதான் சரி பண்ணி மூக்கல குத்துட்டா
0: இல்ல அவர் அப்படியே ஆசை அப்படி உருக்கி கையால பிடிப்பாரு இல்ல அப்படி அந்த நேரம் தான் அந்த அது சுகம் இருக்கு. அப்ப நீங்க என்னன்னா எல்லா ஊசியையும் தந்துக்கலாம் வெளியில வரான அந்த ஊசி ரெண்டு கையாலையும் அந்த நேரம் தான் அவருக்கு அந்த சுகம் தெரியும். சுகத்திலும் ஒரு ஒரு நரகம் இருக்குண்டு என்ன அப்படிதானே
1: பிடிச்சவங்க மெல்லா கொடுத்தாலும் அது பூவா மாறிடும்.
0: மாறு நல்லா மாறும். அடுத்த முறை நான் அங்க வந்தா தார கண்ணுல தண்ணீர் வராம நீங்க அதை இறங்கி பிடிக்கணும் சரியா? எங்க மாமனை பாட்டை கேட்கலாம்.
1: நீங்க என்ன
0: மாமனை பாட்டை கேட்கலாம் எங்க மாமா எங்க பாக்கலாம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் மாமா. மாமா நான் முதல் ஒன்றை சொல்லிடுறேன் மாமா, அதுக்கு பிறகு நீங்க மிச்சத்தை சொல்லுங்க. எந்த பெரிய ராஜாவா நீங்க இருந்தாலும் மாமா ராணி கிட்ட வந்தா பிறகுதான் உங்களுக்கு ஒரு பாட்டு தோணுது அவங்க சொல்லி கொடுத்து. அதே பாத்தீங்களா மாமா அதுக்கு எல்லாம் எங்கட பக்கம் தான். சரி சொல்லுங்க மாமா. இன்றைக்கு அந்த பிறந்த நாள் வெள்ளையார் பரம் ஆமாண்டார், ஈசை இருக்கா ஆமாண்டார், சரி அவருக்கு கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கா ஆண்டார், சரியா மெலுசா இருப்பாரா ஆண்டார். இவர் பாண்டு போட்டிருப்பார வேட்டி கட்டிருப்பாரு இதுக்கு மட்டும் அவருக்கு பதில் தெரியல. அது எப்படி அவர் கட்டுறது போடுறது கூட அவருக்கு தெரியலையே மாமா. அதுதான் இப்ப இந்த கவலையும் யோசனையும். அது எப்படி மாமா ஒரு கூட போடுறது
2: இல்லையோ?
0: நாளைக்கு விசாரிப்போம். சரி நீங்க வாழ்த்து சொல்லுங்க மாமா. நீங்க நீங்களும் வாழ்த்திட்டு என்ன ஒரு 9 லட்சம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்த்துங்க பரவாயில்ல.
2: ராஜா மகள் ராஜா மகள் அந்த பாட்டு கேட்டாங்களா?
0: அது கேட்டுட்டாங்களே மாமா. ராஜ்குமார் கேட்டுட்டாங்க.
2: ராஜ்குமார்
0: கேட்டதா? சரி என்ன மாமா என்ன பில்டப்பா ராணி வந்து சொல்லி இருந்தாள்ல ராணி அம்மா பில்டப்பா சொன்னாங்க என்ன எங்கட அவருக்கு தெரியாதா பாருங்க இப்ப சொல்ல போறாரு. நானும் ஒரு 10-15 பாட்டு சொல்ல போறேன் சூப்பர் பாட்டா இருக்க என்னமா அவன அவன அந்த நம்பிக்கையை நீங்க இப்படி ஆக்கிட்டீங்க. அவ அப்படி பில்டப்பா சொன்ன மாமா சொல்லுவாரு பாருங்க.
2: அப்படி
0: என்ன மாமா உங்களுக்கு மட்டும் சட்டம் மாறுது என் ராசாண்டு வரக்கூடாதுன்னு
2: சொன்னேன்.
0: என்ன பண்ணாது என்ன பண்ணாது இருக்க கேட்டுடலாம். என்ன
2: பண்ண
0: அனுப்புங்க மாமா அதற்கு கேட்டுடலாம்.
2: என்னண்டு
0: முதல்ல ராசா வந்து உங்களுக்கு ராஜா வருதா மாமா உங்களுக்கு முதல்ல ராசா உங்களுக்கு ராஜா வருதா மாமா மாமா உங்களுக்கு
2: சரிமா இன்றைக்கு அப்புறம் பிறந்தநாள் கொண்டாடுகிறார் எங்களுடைய அன்பு நண்பரும் நமது எம்டிஆர் வானொலியின் இனிய அறிவிப்பாளருமான இளவாஞ்சேரி கோயத்தில் இருக்கும் இளவாஞ்சேரி சாகுல் கமீத் அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எங்கள் குடும்பம் சார்பாகவும் நமது எம்டிஆர் குடும்பம் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில்
0: வாட்ஸ்அப் வேலை செய்யுது மாமா உங்களுக்கு இதுல பாருங்க மாமா லட்டு ஒன்பதுல இருந்து இப்ப ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது வந்துடுச்சு மாமா இப்ப இருபது லட்டு டபுள் ஆயிடுச்சு. இன்னைக்கு புதுசா செஞ்சிருக்காரு மாமா என்றுதான் நினைக்கிறேன். மேல கஜு கூட வச்சிருக்கு அதாவது முந்திரிய பருப்பு அது வச்சிருக்காரு பாருங்க. எங்களுடைய விமலா வாஜவர் எழுதியிருக்கார் இவருக்கு நாற்பது மாமா சரியா அவர் ஆசைக்கு எழுதிட்டு போட்டோம்னு விடல சிச்சி அது பிள்ளை என்ன எழுதியிருக்கார் உடனே வாஜவர் பயத்துல அதை அழிச்சிட்டார் அத டக்கண்டு மாமா இன்னொரு பிடியா இன்னொன்று அனுப்பியிருக்காரு மாமா அது என்னன்னு எனக்கு தெரியல. அவரோட பேரிச்சம்பழத்துல செய்திருக்காரா சாக்லேட்டோட அடுக்கி வச்சிருக்கிறாரா என்னோண்டு அதை நான் அனுப்பி வைக்கிறேன். நல்லது மாமா அந்த ராசா பாட்டை அனுப்புங்க நான் ராஜா வரேன் நாளைக்கு ஃபைன் அதுக்கு உள்ளது ராஜா வராட்டி நீங்க இப்ப அனுப்புனா நான் போட்டு பார்க்கும் சரியா மாமா. நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே உங்களை எல்லாருக்கும் அந்த ஷாகுல் ஹமீத அனுப்பி வச்சு அந்த லட்டு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல 22 அனுப்பியிருக்கேன் நானும் எனக்கு சரியா தெரியுது இல்ல அது ஆனா எத்தனை லட்டுன்னு நான் எண்ணி பாக்குறேன். ரதீஷுக்கு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டார் யாரு ஷாகுல் ஹமீத். சரி தந்த பிறந்த நாள் வருது கொஞ்சம் மனம் இறங்கி அந்த பாட்டை கொடுக்கலாம் இல்ல ராஜராஜ சோழன் அந்த ராஜா என்று மட்டும் வருது அந்த அறவ காணையில என்றுட்டு இந்த பாட்டை கொடுக்க மாட்டேன்னுட்ட. அப்ப அதனால அந்த பாட்டை நான் இப்பொழுது எடுத்து வரலாம் பாருங்க. ஒரு அறவு இல்லை என்றுட்டு அவ்வளவு கடுமையான ஆட்சி இவரோட ஆட்சி ஷாகுல் ஹமீத் இந்த பாடல கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறோம். மாமா, ஏதோ ஒரு பாட்டு அனுப்புறேன்னு போனதா போக்கு. இந்த பக்கமே தலை வச்சு படுக்கன்னு சரி, நட்டு 24 மாடு சொல்லி இருக்கிறார். அதுல என்ன விமலா வாஜ்பேயர் சரியா நீங்களா? நீங்க எனக்குண்டா 22 நட்டு தானே தெரியுது, உங்களுக்கு எப்படி அது 24 தெரியுது? அதை பார்த்து சரியா எண்ணுங்க. எனக்குண்டா 22 லட்டு தான் அவர் அனுப்புறது போல தெரிகிறது. நேரம் சரியாக 3:09 அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியா 1:39. இன்னொரு ராஜா பாடலை எடுத்து வந்து நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். ராஜா பாடல் அதுவும் எங்களுக்கு கிடைக்க வேணுமே இல்லையா? பாருங்க, ஒரு விஷயத்தை நாங்கள் தேட போகும் போதுதான் அது எங்களுக்கு கிடைக்காமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் என்றது தெரிகிறது. அல்லாவிட்டால் இருக்கு, நிறைய இருக்கு என்று எங்களால சொல்ல முடியும். ஆஹா, நீங்க சொன்னதுதான் சரி என்று ஷாவுல் ஹமீத் சரியா போட்டிருக்க. அப்ப என்ன, நான் என்னது பிள்ளையா போச்சா? அல்லாடி எனக்கு 2 குறைச்சு அனுப்பியிருக்காரோ? சொல்ல முடியாது, கோபம் இருக்கும் இல்ல, அதனால அவர் குறைச்சு அனுப்பியிருப்பார். எங்கே பார்க்கலாம் ஒரு ராஜா பாடல். இந்த பாடல ராஜா வருதான்னு பாப்போமா?

அதுல ஏதோ ஒரு ராஜாவை கண்டுபிடிச்சிட்டேன். சரி, நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. ராஜாவை சில நேரத்தில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு இன்று இணைந்து கொண்ட என் அன்பு உறவுகள், எங்களுடைய இளவரசு முத்துவேல், கலைவாணன், மேர்சிராணி, ராஜ்குமார், செல்வகுமார், அர்ஜுனன், தர்மபுரி சங்கர், வீரமணி, மஜித், சேது மாதவன், ஷாஹுல் ஹமீத், மணிகண்டன்.

தருமபுரி தமிழன் பாரதி ஒரு பாடல் அதில் எழுதியிருக்கிறீங்க. ரதீஷ், துரை செந்தில், எங்களுடைய சந்தனராஜ் மாமா, சிந்தனை செல்வன் அப்பா, ராணி அம்மா, அதோடு ஜெயவர் சாதிக்கண்ணா, ராஜவேல் மற்றும் எங்களுடைய சாத்தூர் ரமேஷ் அவரும் எழுதியிருக்கிறார். மற்றது எங்களுடைய சந்திரசேகர் சுகன்யா அவர்களும் பாடலை கேட்டு எழுதியிருக்கிறார்கள். இந்த தளத்திலேயே நீங்க எழுதியிருக்கிற கண்ணன் எழுதியிருக்கிறீங்க, கரூர் கண்ணன். மற்றும் உங்களுடைய பாடல்கள் அனைத்தும் நாளைய தினம் உங்களுக்கு எடுத்து வரப்படும். மணிகண்டன் மதுரை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க நினைக்கிறேன் மணிகண்டன். ஆமா, நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. மற்றது வேறு அன்பான உறவுகள், சரி, இணைந்த எழுதியிருக்கும் உறவுகளுக்கும் இணைந்திருக்கும் உறவுகளுக்கும் கதம நிகழ்ச்சியில் கண்ணன் சேகர், ராஜா என்பர், மந்திரி என்பர், ராஜி என்பர், எல்லாருக்கும் இந்த சோகப்பாட்டு தான் வந்திருக்குது. ராணியம் இல்லை பால என்ற அந்த வரிகள் வருகிறது, எல்லாருக்கும் அந்த பாட்டு தான். கண்ணன் சேகர் நீங்களும் எழுதியிருக்கிறீங்க. நான் நாளைக்கு நீங்க காட்டிலைக்கு வரணும்னு சொல்லிக்கொண்டு நான் ஒரு பாடல் பாடல் இன்னும் ஒரு பாடல் எடுத்து வந்து நிகழ்ச்சியின் அளவுக்கு கொண்டு வருகிறேன்.

இவரது மாமா தன்னுடைய அந்த பாடலை ராசாண்டு தொடங்கினாலும் ராஜா நடுவுக்குள்ள வருது பாருங்க, தில்லோட ஒரு பாட்டு அனுப்பியிருக்கிறார். இந்த பாடலை எடுத்து வரலாம், பார்க்கலாம் என்ன பாடல் என்று கேட்போம். இது சந்தனராஜ் மாமாவுடைய பாடல்.

சரியாக 1:56 2 மணியாவது மாமா. இந்த வேலையில எங்களை எல்லாம் ஏமாத்திட்டீங்க மாமா. நீங்க நாங்களும் ஏதோ அதுல ராசா பாட்டு அந்த ராசா ஆண்டு வருதுன்னு எடுத்து வந்தோம்ல, ஓ வசந்த ராஜா, அது யாரும் கேட்ட மாதிரி இருக்கு, கேட்காத மாதிரியும் இருக்குது. சரி மாமாக்கு அந்த பாட்டை எடுத்து வரலாம், ஆனா இந்த பாட்டை முழுசா எனக்கு கேட்கணும். இதை எடுத்து வாங்க மாண்டா, நான் எடுத்து வந்திருப்பேன் இல்ல. நீங்க அதுக்காண்டி ஒரு பொய் சொல்லி இந்த பாட்டை கேட்கணும் இல்ல தானே மாமா? இவ்வளவு நேரம் அங்க ராஜா வருது ராஜா வருதுன்னு காவல் இருந்து கழிச்சு போனா. சரி ராணியம்மா, இப்ப நீங்க பிடிச்சிருப்பீங்க, உங்களுடைய பாடலை கேட்கலாம்.

ஒரு ராசா வந்தானா எனக்கு ஒரு முத்தம் தந்தான்னு நினைச்சேன். நீங்க முத்தம் வந்து மூன்றாவது நாலாவது வரியில வருது. ரோசா முதல் கொடுத்துட்டு தான் பேந்து முத்தத்தை கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன ராணியம்மா, நீங்களும் ஒரு சின்ன பொய்ய சொல்லிட்டீங்க பாருங்க. நானே என்னடா ரெண்டாவது வரி முத்தம் தந்தானாண்ட அந்த பாட்டை எடுத்து வரலான்னு பார்த்தா பாக்க பாருங்க. நீங்க ஒரு ராசா வந்தானா ஒரு ரோசா தந்தானா அதுக்கு அப்புறம் ஒரு முத்தம் தந்தானா பாக்கலாம்.

இப்பொழுது ஒளிபரப்பிய பாடல் ராயம்மாவுடைய பாடல். அருமையான அந்த பாடல், நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கிறீங்க. மாமா தான் அந்த பாட்டில் ராஜா இருக்குன்னுட்டு போய் சொல்லிட்டார், பரவாயில்லை. நீங்களும் ஒரு சின்ன போய் சொன்னீங்க, இருந்தாலும் பரவாயில்லை. அதில் அங்கே அதை தொடர்ந்து அங்கே வந்ததில்லை. சரி, இப்போ நாங்கள் ஒரு பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம்.

0: இது பிள்ளையான பாட்டா இருக்குல்ல. ராஜா ராஜாண்டு போட்டாலும் அது எப்படியும் ராஜா எடுக்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. சரி, கடைசியா ஒரு இந்த ராஜா பாட்டோட முடிவுக்கு கொண்டு வரலாம். இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ராஜா பாடல். நாளைக்கு இனி அடுத்த சொல்லு உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ராஜாவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க பாருங்க, நீங்க மட்டுமில்லை எல்லாரும் தான். உண்மையிலேயே கஷ்டம்தான் ஒரு பாடல் நடுவில் வர சொல் கண்டுபிடிக்கிறதுக்கு. முதல்ல ஏண்டா நாங்கள் எடுத்து வந்து விடுவோம், அது இடையில வர்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, இந்த பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு, கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு, ஒரு அன்பு உறவு கடைசி நேரத்தில் ஓடி வர இவ்வளவு நேரம் தூங்காம இருந்துட்டு, வாங்க வாங்க கண்ணன் சேகர், என்ன நடந்தது உங்களுக்கு, எப்படி இருக்கிறீங்க? கவிதையும் காணும். இது நீங்க காட்டிலையில இருக்கிறீங்க இப்ப? நீங்க நான் முடிக்கிற நேரம் நீங்க வந்துட்டீங்க. அட, இவ்வளவு நேரம் தூங்காம இருந்துருவீங்க, 2 மணி மட்டும் உங்களுக்கு தூக்கம் வர இல்லையா
1: கண்ணன்?
0: அது எப்படி இருக்கீங்க, தூங்கி தூங்கி கொண்டு இருக்கிறீங்க? சரி, அப்ப வானொலி கேட்டு கொண்டு இருக்கிறீங்களா இல்லாட்டி கேக்கலையா?
1: முடிச்சோன்னு கேட்டான் தலைவன் பார்க்கும்போது நான் இருந்தேன்.
0: கொஞ்ச நேரம் தூங்கிடுவீங்க, அப்ப இடையில அப்ப கொஞ்சம் இடையில கொஞ்சம் பக்கத்தை காண கிடைக்காது. நீங்க வானொலியை பத்தி கேட்டா
1: ஒலிபரப்பு முடிச்சுட்டாருங்களா?
0: நிச்சயமா நிச்சயமா. ஆனா உங்களோட பாடல் நீங்க அதுல எழுதி விட்டுருக்கீங்க, நாளைய தினம் நாங்க எடுத்து விடுவோம். நல்ல நல்ல, அப்படியே இணைப்புல இருந்து பண்ணுங்க. சரி, நல்லது அன்பு உறவுகளை, அங்கிருக்கும் பொழுதும் இங்க இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கணினியை வேண்டிக் கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்துக் கொள்ளலாம். ஒரு ராஜா பாடலோடு நிறைவு பெறுகிறது. இந்த பாடலை தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக காட்டிலைக்கு வரும். நீங்க கேட்டு மகளலாம். நாளைய தினம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி முழுமையான பாடல் நீங்கள் உங்களுடைய இனிய குரல்ல பாடணும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பாடலோடு நிறைவு பெறுகிறேன்.

Thank you.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலியகம். இது மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM ரேடியோ.

காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நேரம் சரியாக 11:31 கனடாவில் காட்டும் வேளையிலே ஈழமணி திரு நாட்டிலும் தமிழகத்திலும் 9:01 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. 2025 ஆண்டின் 8வது மாதத்தின் 4வது நாள் திங்கள் கிழமை.

அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் மக்களித்த எல்லாம் வல்ல இறைவன் எல்லோராலும் காட்டப்பட்ட அன்னை தமிழ் இவர்களுக்கு முதல் வணக்கம் கூறி வரவேற்று அன்பும் பாசமும் நிறைந்த என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே உங்களுக்கும் வணக்கம் கூறி வரவேற்கின்றேன். இன்முகத்தோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இரண்டாயிரத்தி 2025 ஆண்டின் 8வது மாதத்தின் 4வது நாள் திங்கட்கிழமை, வாரத்திலே வரும் திங்கட்கிழமை தோறும் இனிமையாக நாங்கள் இணைந்து சிறப்பிக்கும் நிகழ்ச்சி ஓம் நமசிவாய என்று கூறி ஆரம்பிப்போமா?

ஆம், பாட்டு சவாரி. இன்று நாங்கள் சந்திக்கின்றோம் பாட்டு சவாரி 121வது வாரத்திலே. 120 பாட்டு சவாரியை சந்தித்த நாம் இன்று சந்திக்க இருப்பது 121வது வாரத்தில் வரும் பாட்டு சவாரி. சந்தோஷம் தரும் சவாரி போவோம் ஜலோ ஜலோ என்ற இந்த இசையை நாங்கள் கேட்பது திங்கட்கிழமை தோறும் பாட்டு சவாரியிலே தான். அன்பு உறவுகளே, எல்லாமே இறைவனால் வகுக்கப்பட்ட இந்த தினத்திலே நாங்கள் இணைந்து சிறப்பிப்பதற்கு இப்பொழுது காற்றலே சிறப்பாக இருக்கின்றது என்பது எனக்கு தெரிகின்றது. இந்த நிகழ்ச்சி வருகின்றது என்று பல மணி நேரங்களுக்கு முன்பே நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியவரை ஓரிரு அன்பு உறவுகள் வரவேற்றிருக்கின்றார்கள். ஏனையவர்கள் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் வருவார்கள், இணைவார்கள், இன்றைய பாட்டு சவாரி சிறப்பாக செல்லும் என்பதை நான் மறக்கவில்லை. அன்புடன் ஜெகபர் சாதிக் அவர்கள், அன்பு கிருஷ்ணன் அவர்கள் அனைவரும் வருக வருக என்று வரவேற்று இருப்பதை இங்கே புலனத்தில் காணக்கூடியதா இருக்கின்றது. ஏனைய உறவுகளும் இணைந்திருக்கின்றார்கள் என்பது எனக்கு தெரிய வருகின்றது. இன்றைய காலநிலையை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் வேளையிலே கனடாவிலே இப்பொழுது 23 பாகை என்று கோடை காலத்து காலநிலையை காட்டுகின்றது பூஜ்ஜியத்துக்கு மேலே. இது படிப்படியாக இன்னும் 3 பாகைகள் கூடி 26 பாகையை நாடி அதன் பின்பு அவர் தணிந்து குறைந்து 14 பாகைக்கு வருவேன் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே மழை வரும் சாத்தியங்கள் இல்லை. மகிழ்வாக காற்றோட்டம் சிறப்பாக இருக்கின்றது. வெயிலும் கணிசமான அளவிலே வெயிலாக இருக்கின்றது. வெப்பம் அதிகமாக தெரியவில்லை. ஒரு சுமூகமான காற்றோட்டத்தோடு பகலவனின் வெப்பமும் சேர்ந்து இனிமையான ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது. மகிழ்வான இங்கிதமான நாள். ஆனால் இன்று விடுமுறை நாள். இந்த மாநிலத்து குடி மாநில நாள் என்று கூறுகின்றது. இந்த மாநிலத்துக்கான நாளை நீண்ட ஒரு சனி ஞாயிறு திங்கள் என்ற விடுமுறை விட்ட போது பெரிய சந்தோஷத்தோடு மக்கள் எல்லோரும் வெளியே சென்று உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், குழந்தைகளுக்கு பாடசாலை விடுமுறை காலம் என்று முன்பே கூறியிருந்தேன். 5:48 கரம் பிரித்து வந்த பகலவன் தன்னுடைய கதிரொளியை இந்த நாள் முழுதும் தந்து இரவு வரும் வேளை 8:24 தான் மறைந்து செல்வேன் என்று 15 மணி நேரத்துக்கு மேலாக இருப்பேன் என்று கூறுகிறார். ஆனால் கடந்த நாட்களில் இருந்ததை விட நிமிடங்கள் குறைவாக காணப்படுகின்றது. எங்களுடைய கோடை காலம் சுருங்கி கொண்டு செல்ல இருக்கின்றது. இப்பொழுதும் 15 மணித்தியாலத்தை நாங்கள் காண இருக்கின்றோம். அது படிப்படியாக குறைந்து 8 மணித்தியால பகலையும் காணும் காலம் விரைவில் நெருங்கிவிடும் என்றதை எண்ணிக்கொண்டு இன்றைய பாட்டு சவாரியை ஆரம்பிப்போம். அன்பு உறவுகளே, பாட்டு சவாரியை ஆரம்பிப்பதற்காக இந்த இசையை மீண்டும் ஒரு தடவை கேட்போமா?

நகர்ந்து நடமாடி கொண்டிருந்த வாழ்க்கை காலம் எங்கள் இந்த உலகிலே இப்பொழுது இயந்திர வேகத்தில் ஓடிக்கொண்டிருப்பது, காற்று வேகத்தில் வீசிக்கொண்டிருப்பது போல், காற்று வீசுவது போன்று காலமும் வீசி வீசி மறைந்து கொண்டு சென்றிருந்தது. நேற்று பிறந்த புது வருடம் போல இருந்தது. ஆனால் 8வது மாதத்தை கண்டுவிட்டோம். இந்த 4 மாதத்தில் அடுத்த வருடத்தை காண இருக்கின்றோம் என்றால் கால ஓட்டத்தை நாங்கள் கணக்கிட முடியாத அளவுக்கு சென்று கொண்டிருக்கும் வேளையிலே மக்கள் தொகையும் பெருகி கொண்டு உலகளாக மக்கள் தொகை பெருகி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே தேவை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. தேவை அதிகரித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அதற்கு பணம் தேவைப்படுது. இன்று உலகில் முக்கியமாக பணம் தான் ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு தேவைக்கு அதிகமாக எங்களுக்கு தேவைப்படுவதாக அத்தியாவசியமாக தெரியப்படுது. பணம் இல்லாதவன் பிணம் என்ற பழம் பழமொழிக்கு இணங்க இன்று நாங்கள் வந்துவிட்டோம். பணம் இல்லை என்றால் இங்கே எதுவும் செய்ய முடியாது. குணம், கோத்திரம், குலம் எதுவுமே இங்கு செல்லுபடியாகாது. பணம் தான் முக்கியம். பணம் இல்லாதவன் பிணம் தான். பணத்தை கண்டால் பிணமும் வாய் திறக்கும் என்ற அளவுக்கு பணம் என்னவோ எல்லாம் செய்து கொண்டு செல்கின்றது. பஞ்சமா பாதகங்களை தலைவிரித்தாட வைப்பதற்கு பணம் மூலகராக அரணமாக இருக்கின்றது. அன்று அப்படி இல்லை. அபிவிருத்திகளையும் முன்னேற்றங்களையும் காண்பதற்கு கண்ட பணம் உபயோகித்த பணம் இன்று அடாபடி தனங்களுக்கும் நீதியை வாங்கிக் கொள்வதற்கும் இந்த பணம் முன்னிற்கின்றது என்பவர்கள் எடுத்து பார்த்தால் வீட்டுக்கு வீடு, அயலுக்கு அயல், கிராமத்துக்கு கிராமம், மாநிலத்துக்கு மாநிலம், நாட்டுக்கு நாடு இப்படித்தான் இருக்கின்றது. பணம்தான் இப்பொழுது பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நீதி தேவதையின் கண்களை இறுக்கி கட்டிவிட்டுத்தான் நீதியை வைத்தார்கள். வாய்மூடி தொண்டையை இறுக்கி நீதியை குரல் எழுப்ப விடாமல் நசுக்கிக் கொண்டிருக்கின்றது இன்றைய சூழல். அந்த சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருப்பினும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் 2025வது ஆண்டிலே இருக்கும் 27வது ஆண்டு ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே உங்களோடு இணைந்து நாங்களும் இயைந்து கொண்டிருக்கின்றோம். இயைய வைப்பது இந்த இயற்கை. அந்த நீதியிலே இன்று நாங்கள் பாட்டு சவாரி 121க்கு செல்வோம். அன்பு உறவுகளே, வழமை போல இன்றைய பாட்டு சவாரிக்கு 5 பாடல்கள் சவாரி விட இருக்கின்றன, இசை சவாரி செய்ய வந்திருக்கின்றன. வழமையாக ஒரு பதத்தில் 5 பாடல்களை 5 திரைப்படத்திலிருந்து கொண்டு வந்து உங்களுக்கு ஒளிபரப்பி அதிலே சிறந்த பாடலை தெரிவு செய்யுங்கள் என்று நான் கூறுவேன். அதே போன்று இன்றும் 5 பாடல்கள் தான் வந்திருக்கின்றன. பாட்டு சவாரி 121 வரவேற்று மீண்டும் கிருஷ்ணன் அவர்கள், அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள் வரவேற்று இருக்கின்றார்கள். மற்றவர்களும் அரசடி குப்பத்திலிருந்து அன்பு உறவு சரவணனும், யாமிருக்க பயமேன் தோ வருகின்றேன் என்று அவரும் எழுதியிருக்கின்றார். அது மட்டுமல்ல சந்தன் ராஜ் அவர்களும் வரவேற்றிருக்கின்றார். அப்படி எல்லோரும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்து விட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் என்று வரவேற்பும் தந்திருக்கும் வேளையில் அவர்களை எல்லாம் வருக வருக ஒன்று வரவேற்றுக் கொண்டு இன்றைய 5 பாடல்களும் என்ன பாடலாக இருக்கும், என்ன வரியிலே என்ன பதத்திலே வரப்போகின்றது என்று ஒரு சிறு பரீட்சை தரவுகளை கொண்டு என்ன பதமாக இருக்கும் என்று கண்டுபிடிப்பவர்களுக்கு உடனடியாக அவருக்கு ஒரு பாடல் இந்த நிகழ்விலே ஒலிபரப்ப நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அது யாராக இருப்பினும் பாடலை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்று வரும் பதம், மன்னிக்க வேண்டாம், 2 எழுத்துக்களால் ஆன ஒரு பதம். 2 எழுத்துக்கள், 247 தமிழ் எழுத்துக்களிற்கு 2 எழுத்துக்களைத்தான் அங்கே சேர்த்து ஒரு பதத்தை தந்திருக்கான். உயர்ந்த கருத்தை கூறும் பதம். இந்த நாட்டை ஆளுபவர்கள் யார் ஆளுகின்றார்களோ அன்று அந்த பதத்தை உபயோகித்தார்கள். அது மட்டுமில்லை, எந்த விடயத்திலும் முதன்மையாக இருப்பவரை இந்த பதம் கொண்டு அழைப்போம். இதுக்கு இவன் தான் என்று கூறிக்கொள்வோம். அதனால் இந்த தரவு போதுமென்று எண்ணுகிறேன். எந்த துறையாக இருந்தால் அதிலே முதல்வனாக இருப்பவனை நாங்கள் இப்படி கூறுவோம். ஒரு ஆண் பால் பதம் 2 எழுத்துக்களை கொண்டது. அந்த 2 எழுத்துக்களிலே தான் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த 5 பாடல்களும் எங்கே யார் தரப்போகின்றார்கள் என்று பார்ப்போம். அது இது வந்து உயர்ந்த ஒரு நிலையை அடைந்த ஒருவனை எந்த துறையாக இருந்தாலும் அவனுக்கு ஈடாக போகிறவன் இல்லை என்று கூறுவதற்காக உபயோகிக்கப்படும் பதமாக இருக்கின்றது. இங்கே அன்பு உறவுகள் இருவர் எழுதி இருக்கின்றார்கள். 2 பதம் வந்திருக்கின்றது, அது பொருத்தப்படவில்லை. ஆதலால் திருத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இங்கே பார்ப்போம். 2 எழுத்துக்களை கொண்டத ஒரு பதம், ஆனால் அது எல்லோருக்கும் உரியது அல்ல. எந்த துறையில் யார் முதல்வராக இருக்கின்றாரோ அவருக்கு இந்த பதத்தை உபயோகிக்கலாம். ஆனால் ஆதி காலத்திலே ஒருவருக்கு மட்டும்தான், ஒரு நாட்டுக்கு ஒருவருக்கு தான் இந்த பதம் கிடைத்துக் கொண்டு இந்த பதத்தால் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். 2 எழுத்துக்களை கொண்ட பதம்,
என்றே பார்ப்போம். யார் தரப்போகின்றீர்கள், யார் சொல்லப் போகின்றீர்கள் என்று எண்ணி பார்ப்போம். அரசனை கோபம் சரவணன், நீங்களும் எழுதியிருக்கின்றீர்கள். அடுத்து இன்னும் ஓரிருவர் எழுதுகின்றார்கள். ஜெகபிரசாதிக்கு அவர்கள் எழுதியிருக்கின்றார், பொருந்தவில்லை. எங்கே பார்ப்போம், இன்னும் ஒரு தடவை முயற்சியுங்கள். கிருஷ்ணா நீங்களும் விட வேண்டாம், முயற்சியுங்கள், முயற்சியுங்கள், பார்ப்போம். இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். யார் யார் தரப்போகின்றீர்கள் என்று பார்ப்போம். அரசடிக்குப்பம் சரவணன், வாழ்த்துக்கள். ராஜா என்ற பதம்தான் சரியான பதம், கண்டுபிடித்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் என்ற வார்த்தையை நான் உதிர்க்கின்றேன், எல்லோரும் மகிழ்கின்றார்கள். ராஜா என்று ஊருக்கு ஒருவன் தானே ராஜா. எந்த துறையில் ஒருவன், விளையாட்டு வீரன் அல்லது படிப்பிலே எந்த துறையில இருப்பவனும் முதல்வன் அமர்ந்தான், அவனும் ராஜா தானப்பா. அந்த துறைக்கு விளையாட்டுக்கு அவன் ராஜா, மட்டைப்பந்து அடிப்பதே அவன் ராஜா, கல்வியிலே அவன் ராஜா என்றெல்லாம் கூறுவார். ராஜா என்ற பதம், ராஜா என்ற பதம் தாங்கி ஐந்து பாடல்கள் வருகிறது. உடனே அதை ஆமோதித்து கிருஷ்ணன் அவர்களும் ஆமாம் என்று ஆமோதித்துக் கொண்டார். அதனால் சரவணன் அவர்கள் வாழ்த்துக்களை பெறுகின்றார். அவருக்கு விருப்பமான பாடல், அவர் வாக்களிக்க வரும்பொழுது தனக்கு விருப்பமான பாடல் எதுவோ அந்த பாடலை குறிச்ச அன்பு உறவுகளே. இன்று ராஜா என்ற பதம் தாங்கி ஐந்து பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றது. இப்பொழுது அதை கூறியவுடன் நீங்கள் உச்சரிக்க துவங்கி இருப்பீர்கள், என்னென்ன பாடலாக இருக்கும் என்று எண்ணுவீர்கள். எத்தனையோ பாடல்கள் உண்டு, அத்தனை பாடல்களுக்கும் எங்கள் குழுவினரால் பல தரவுகளை வைத்து தெரிவு செய்து ஐந்து பாடல்களை தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது ஒன்றன்பின் ஒன்றாக அந்த ஐந்து பாடல்களும் ஒலிக்க இருக்கின்றன.

பிரபல பின்னணி பாடகர்களின் குரலிலே ஒலிக்க இருக்கின்றது அந்த பாடல்கள். பிரபல பின்னணி இசை கலைஞர்களினால், இசை வல்லுநர்களினால் இசை வகுத்து கொடுக்கப்பட்ட அந்த பாடல்களுள் ஒலிக்க இருக்கும் முதலாவது பாடல் பகைவன் என்ற ஒரு திரைப்படம். அருள் அவர்கள் வருக வருகவென்று வரவேற்றவர்களே, அருள் அவர்களே உங்களை வருக வருகவென்று வரவேற்கிறேன், காத்துக் கொண்டிருங்கள். அதிகாலையிலே நான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பு அன்பு ஃபாரூக் அவர்கள் அழைத்தது போல் ஒரு செய்தியை பார்த்தேன். அவருடைய செய்தி ஒன்றும் கிடைக்கவில்லை. அழைத்து பார்த்துவிட்டு நிகழ்ச்சி வருகின்றதா என்பதை எண்ணி பார்த்திருக்கின்றார் போல் இருக்கின்றது. அவரும் அழைப்பார், வருவார், வாக்களிப்பார் என்று எண்ணிக்கொண்டு ராஜா என்ற பதம் தாங்கி முதலில் ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் பகைவன் என்ற திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்களோடு அருண்மொழி அவர்களும் இணைந்து பாடுவதற்காக தேவா அவர்கள் இசை அமைத்து கொடுத்த பாடலை முதலில் கேட்க இருக்கின்றோம். இந்த பாட்டு சவாரி 121 வரிசையிலே முதல் வரிசையில் நின்று பலம் பெறுகின்றது இசையோடு இந்த பாடல். எங்கே அந்த பாடலை கேட்போமா? இதுதான் அந்த பாடல்.

ராஜனி யுவ ராஜனி என்ற முதல் பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய பாட்டு சவாரி 121 முதல் பாடலாக முதல் வரிசையிலே ஒலித்த பாடல். தேவா அவர்கள் இந்த பாடலுக்கு இசை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அருண் மொழி அனுராதா ஸ்ரீராம் இவர்கள் தங்கள் குரலை கொடுத்திருந்த வேளை பகைவன் என்ற திரைப்படத்தில் பாடல் என்று தெரிந்து கொண்டோம். என் பூரவர்களே, ராஜாவில் வருகின்றது பாடல்கள் என்றவுடன் இத்தனை ராஜா பாடல்கள் உங்கள் இதயத்திலே தோன்றிக் கொண்டிருக்கும். அதில் இரண்டாவது எதுவாக இருக்கும் என்று நீங்கள் என்னும் வேளையிலே ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் புவனா ஒரு கேள்விக்குறி என்ற திரைப்படத்திலிருந்து. பாடும் நிலா எஸ் வி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களோடு இசைக்குயில் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய இசை ஞானியின் இசையில் ஒலிக்கும் பாடல் இரண்டாவது வரிசையிலிருந்து நான் வருகின்றேன் என்று வருகின்றது காற்றலையில் இப்படி பாடல்.

இசை ஞானியின் இசையிலே ஒலித்த பாடல் இரண்டாவது பாடலாக எங்கள் காதோரம் ஒலித்தது. மறைந்த இசை மாமணி டாக்டர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் குரலோடு இணைந்து இசை கோயில் எஸ் ஜானகி அம்மாவும் பாடி கொடுத்த புவனா ஒரு கேள்விக்குறி என்ற திரைப்படுத்த பாடல். ராஜா என்பார் மந்திரி என்பார் என்று பாடியது பல தடவை கேட்ட பாடல்கள் ஒரு பாடலாக என்று இரண்டாவது பாடலாக இரண்டாவது வரிசையில் இருந்து இலக்கத்தை காட்டிவிட்டு பாடி சென்றதை கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளை. இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் இன்று பாட்டு சவாரி 121. எங்கே பாட்டு சவாரி 121 அலங்கரிக்க வரும் மூன்றாவது பாடல் எதுவாக இருக்கும் என்றால் மீண்டும் தேவா அவர்களுடைய இசையிலே ஒலிக்கும் ஒரு பாடல். இந்த பாடல் இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மாவை இணைத்து பிரபல பின்னணி பாடகர் மறைந்த எங்கள் இசை மாமணி பி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களின் குரலில் ஒலிக்க இருக்கின்றது பிள்ளை நிலா என்ற திரைப்படத்திலிருந்து. எங்கே அந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? இதோ அந்த பாடல் மூன்றாவது வரிசையில் நின்று ஓடி வருகின்றது எங்கள் காதோரம் இசையோடு.

அன்பு உறவுகளே, மூன்றாவது பாடலும் பாட்டுச்சவாரி 121 பாடி ஓடி சென்றது எங்கள் காதோரம். பாடி ஓட வரும் அடுத்த பாடல் ராஜா என்ற பதத்தை தாங்கி ரெட்ட வால்குருவி திரைப்படுத்து பாடல் 4வது வரிசையிலே நிற்கின்றது. இந்த பாடல் சோலோ என்று கூறப்படும் தனி ஒரு குரலில் வருகின்ற பாடல். டாக்டர் கே.ஜே. ஜேசுதாஸ் அவர்கள் குரல் கொடுப்பதற்காக மீண்டும் இசைஞானி இளையராஜா இசை அமைத்துக் கொடுக்கின்றார். எங்கே 4வது பாடல் எப்படி இருக்கும் அதையும் கேட்போமே.

பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளை. இந்த பாக்கியம் முன்றியல் தமிழ் வானொலியில் உண்டு. ஐந்து பாடல்களை தொடர்ந்து கேட்கும் பாக்கியம். அந்த வகையிலே நான்காவது பாடலாக ரெட்டவால் குருவி திரைப்படத்தில் இருந்து கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலிலே இசை ஞானியின் இசையிலே ஓடி சென்று விட்டது பாடிய பாடல். நான்கு பாடல் பாடி சென்ற வேளையில் ஐந்தாவது ஒரு பாடல் நீங்கள் எதிர்பார்த்த பாடலாகவும் இருக்கலாம். எல்லோரும் அந்த பாடல் ஏன் இப்படி வருகின்றது என்று கேட்டால், இந்த பாடல்கள் நாங்கள் வரிசைப்படுத்தவில்லை, அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்ட பாடல்கள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடல் இப்பொழுது தேவா அவர்கள், இசைஞானி அவர்கள் இருவரும் மாறி மாறி நான்கு பாடலுக்கு இசை கொடுத்த வேளையிலே ஐந்தாவதாக ஒரு பாடல். மூத்த இசை அமைப்பாளர், பிரபல பின்னணி இசை அமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் மெல்லிசை மன்னர் அவர்களுடைய இசையிலே ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடலை இசைக்கே அரசராக இருந்த இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசைக்கே அரசியாக இருந்த பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல்தான் அன்பே வா என்ற திரைப்படத்திலிருந்து ஐந்தாவது வரிசையிலிருந்து ஓடும் பாடல். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த பாடல் வருகின்றது.

பாடல்களை தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாக்கியம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரியில் தான் இருக்கின்றது. பாட்டு சவாரி 121 ஐந்து பாடல்களை கேட்டோம். ராஜனே யுவ ராஜனே என்ற பாடல், அதைத் தொடர்ந்து ராஜா என்பார் மந்திரி என்பார் என்றும் பாடிய வேளையிலே தொடர்ந்து பாடிய ராஜா மகள் ரோஜா மகள் என்ற பாடல், அதைத் தொடர்ந்து ராஜராஜ சோழன் நான் என்றும் பாடிய வேளை ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்றும் பாடி ஐந்து பாடல்களை தந்து சென்றது. பாட்டு சவாரி 121. ஒன்றன்பின் ஒன்றாக வந்த பாடல்கள் ஒன்று சிறந்தது என்று எண்ணும் பொழுது மற்றது சிறந்ததாக இருக்கின்றது என்று எண்ண தோன்றுகின்றது. உங்களுக்கு தீர்மானிப்பதற்கு கடினமாகத்தான் இருக்கும் என்று எண்ணுகின்றேன். பிரபல்யமான பாடல்கள், பிரபல்யமான இசையமைப்பாளர்கள், பிரபல்யமான பாடகர்கள் தந்த பாடல்கள். இங்கே மூன்று இசையமைப்பாளர்கள் ஐந்து பெண் குரலோடு ஐந்து ஆண் குரலோடு மூன்று பெண் குரலையும் இணைத்து தந்திருக்கின்றது. அன்பு உறவுகளை நாங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் அற்புதமான திரைப்படுத்த பாடல்கள், சிறந்த பாடல்களை பல தடவை கேட்ட பாடல்களாக என்று ஒலித்தது. இந்த பாடல்கள் அத்தனையும் புலனத்திலே உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கின்றது, வரிகளை பார்த்துக் கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் நிகழ்ச்சியிலே இடையிடையே பல்லவி சரணங்களும் ஒலித்து உங்கள் ஞாபகத்தை தூண்டிக் கொண்டிருக்கும். அங்கே உங்கள் மத்தியட்சம் எப்படி இருக்கின்றது, உங்கள் தீர்ப்பு எப்படி இருக்கின்றது, எந்த பாடலுக்கு அதிகமான புள்ளிகள் பெற்று என்று முதல் பாடலாக தெரிவு செய்யப் போகின்றது என்பதை இன்னும் நிகழ்ச்சி நிறைவு ஆகும் பொழுது கேட்டு மகிழலாம். வாக்குச்சாவடி திறக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது முதல் நீங்கள் வாக்களிப்பதற்கு ஆயத்தமாகுங்கள். 6 4 7 8 7 6 8 7 4 6 4 1 5 மன்னிக்கவும் மீண்டும் வாசிக்கின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான தொலைபேசி இலக்கம், கட்டணம் அறவிடப்படாத இலக்கம். உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு ஒரு விரலால் அழைத்து விட்டால் ஓடி வந்து வாக்களித்து செல்லலாம். இதற்கு அதிக நேரம் பிடிக்காது. எத்தனை பாடல்கள் கூடான கூடு பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு இந்த ஐந்து பாடல்கள் ஒரு சிறந்த பாடலை தெரிவு செய்வது கடினமல்ல. பாருங்கள், 1 நிமிடம் 2 நிமிடம் போதும் வந்து நீங்கள் இணைந்து சிறப்பித்து செல்லலாம். வரும் பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு மகிழ வாருங்கள். அந்த வேளையிலே சரவணன் அவர்கள் இன்று வெற்றியாளர்களாக பதத்தை கண்டுபிடித்தவராக இருக்கும் வரை அவருக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அதையும் நினைத்துக் கொண்டு வாருங்கள். சரவணன் ஈழமணி திரு நாட்டிலிருந்து அழைத்த அன்பு அருள் உங்களுக்கும் இந்த பாடல்கள் இது எவை சிறந்த பாடல்கள் என்று தெரிவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும். வாருங்கள், இணையுங்கள். பாட்டு சவாரி 121 எங்கே ஓடி வாருங்கள், இணையுங்கள், வாக்கினை தாருங்கள்.

0: எதிர்பாராத ஒரு அன்பு உறவு, எங்கள் வளமையான ஒரு அன்பு உறவு ஆரம்பத்திலே அழைத்துவிட்டு ஓய்ந்திருந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டு வந்து இணைகின்றார். வணக்கம், வணக்கம் ஃபாரூக் அவர்களே, வணக்கம்.
1: அன்பு வணக்கம் அப்பா, அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
0: அன்பு
1: நலம், நலம் அறிய அவள்,
0: எல்லோருடைய நலத்தையும் அறிய அவளோடு உங்கள் நலத்தை கூறி சென்ற அன்பு மகனே ஃபாரூக், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும். வருக வருக ஒன்று வரவேற்கின்றேன், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற செய்தியும் இணைந்த செய்தியும் எங்களுக்கு இனிப்பாக இருக்கின்றது. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது, உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கின்றது, குறுங்கள்.
1: மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்பா,
0: மகிழ்ச்சியாக இருக்கிறது. குரலிலே சில தளர்ச்சி தெரிகின்றது எனக்கு, என்ன காரணம், தூக்கம் பிடித்தீர்களா?
1: இல்லப்பா, இல்லப்பா,
0: இல்லை. நலமாக இருக்கின்றீர்கள் என்றதை கேட்டு மகிழ்ந்தோம். உங்கள் குரல் கேட்ட போது மேலும் மகிழ்ந்தோம் மகனே.
1: ரொம்ப மகிழ்ச்சி அப்பா. இன்றைக்கு எனக்கு ஒரு எனக்காண்டு ஒரு பாட்டு கொடுங்கப்பா. என் வீட்டு எழுத்து வீட்டுல திருமணம். நூறாண்டு வாழ்க அந்த பாட்டை கொடுத்துருங்க.
0: நூறு ஆண்டு வாழ்க என்ற பாடலை நான் பாட வைக்கிறேன். இப்பொழுது ஐந்து பாடலையும் கேட்டீர்களா?
1: கேட்டப்பா, கேட்டப்பா.
0: இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோமா? ஒரு தடவை முதல் வாக்கினை அப்படி இருந்து நான் அழைத்துக் கொண்டு செல்கின்றேன்.

0: ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை.
1: வந்துவிட்டோம் காற்றலைக்கு மகனே, நலமாக இருக்கின்றீர்கள், நல்ல செய்தியை தந்தீர்கள். உங்கள் திருமணம் நடைபெறுவது உங்கள் உறவினரா அல்லது நண்பரா அயல் வீடவர் என்று கூறினீர்கள்?
2: ஆமாப்பா, அயல் வீடு நண்பர்.
1: நண்பர் அவருக்கா அந்த பாடலை உங்களுக்காக?
2: நண்பர் மகளுக்கு திருமணம், நண்பருடைய மகளுக்கு திருமணம்.
1: நண்பருடைய மகளுக்கு திருமணம், வாழ்த்துக்கள். இந்த ஐந்து பாடல்களை கேட்கும் பொழுது மகன் எப்படி இருந்தது?
2: ரொம்ப மகிழ்ச்சிப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: ரொம்ப நாளைக்கு அப்புறம் தொடர்ந்து ஐந்து பாடலையும் கேட்கின்றோம் மகிழ்ச்சி. ஒரே பாடத்தில் சிறப்பான பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மகனே. இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். வாழ்த்துக்களை தெரிந்து வாலிய பல்லாண்டு என்று அவர்களுக்கு கூறும் இந்த வேளையில உங்களுக்கும் நோய் நொடியின்றி சந்தோஷமாக குடும்பத்தோடு அழகாக குடும்பமாக எதிர்கால செல்வங்களை நீங்கள் தயாரித்து வர வேண்டும். இனிமேல் உங்களுக்கு இந்த தொல்லைகள் எல்லாம் பறந்து விட்டது என்றுதான் எண்ணுகின்றேன். ஆண்டவன் அருள் பெற்று நலம் பெற்று வாழ்க. வாழ்த்துக்கள் மகனே.
2: மகிழ்ச்சிப்பா, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. நானும் அதே போல எங்க அப்பாவுக்கும் என் அன்பு மீரா அம்மா அவர்களுக்கும் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்களும் உங்கள் அன்பும் நன்றியும் எல்லோரையும் சென்றடைகின்றது. நன்றி, நன்றி.
2: மகிழ்ச்சிப்பா, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.
1: சந்திப்போம்.

0: ராஜா.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். காட்டலையில்
2: வணக்கம்.
3: அச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா பேசுகிறேன்.
1: நாச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா அவர்கள் இணைந்திருக்கும் வேளை அவரை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காட்டலைக்கு பாட்டு சுவரி 121 கலந்து கொள்ள வந்திருக்கும் நீங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
3: நலமாகவும் மகிழாவும் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் இருக்கீங்க.
1: மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் கேட்பதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இன்பமாக சந்தோஷமாகவும் இருக்கின்றது. அங்கே உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது?
3: மத்தியானம் லேசா மழை தோணுச்சு, அதோட விட்டுட்டு விட்டு.
1: லேசான மழை தான் என்றாலும் அது கொஞ்சம் சுகமாக இருந்திருக்கும். அந்த லேசான மழை நோயை கிளப்பி விட்டோம். கண்டிப்பாக.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் தேவா. ஐந்து பாடலையும் கேட்டு முதல் பாடலாக தந்த உங்கள் தெரிவு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: வித்தியாசமா ஒரு இது இது ஒரு இன்றைக்கு ஒரு மார்க்கமாவே இருந்துச்சு.
0: ஐந்து பாடல்களும் ஐந்து விதமான உணர்வுகளை தந்தது இல்லையா? மனித எங்கள் உணர்வுகளிலே நவரசங்களாக வகுத்து எங்களுடைய உணர்ச்சிகளுக்கு வகுத்து
1: ஐந்து சுவைம்பங்கள் ஆறு சுவைம்பங்கள் ஆறு சுவையா போயிட்டு.
0: அதே போல நவரசங்கள் என்று கூறுவோம். எங்கள் உள்ளத்திலே தோன்றுவது நவரசங்கள். அன்பு இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, தாகம் இருக்கின்றது, வெறுப்பு இருக்கின்றது, அருவறுப்பு இருக்கின்றது, ஏழ்மை இருக்கின்றது, இப்படி அழகு இருக்கிறது, அழகின் என்று பலவிதமானது இருக்கின்றது. அதிலே ஐந்து விதமான உணர்வுகளை தந்த பாடல்கள் நீங்கள் சுருக்கமாக குறிப்பிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுடைய ஊகத்துக்கும் உங்களுடைய உள்வாங்கலுக்கும் என்னுடைய நன்றி தேவா. இந்த வேளையில உங்களுக்காக என்ன பாடலை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள்?
1: ஐயா ஒருதலை ராகத்திலிருந்து நான் ஒரு ராசி இல்லா ராஜா அப்படின்னு
0: ஒரு அப்படியா நீங்கள் ராசி இல்ல ராஜாவா இல்லையே ராஜா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கருத்து அந்த பாடல் என்ன ஐயா நான் ஒரு ராசி ராஜா என்ற பாடல். அந்த பாடல் நீண்ட காலமாகியும் இப்பொழுது கேட்டாலும் அந்த கருத்துக்கள் எங்களை உணர வைக்கின்றது. இனிமையான அந்த பாடலை சார்ந்த உங்களுக்காக அந்த பாடல் வெளிபரப்புகிறேன். இப்பொழுது நாங்கள் இன்னமொரு உறவு காத்து கொண்டிருக்கார் அவரிடம் செல்லலாம் என்று
1: எண்ணுகிறேன்.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் அடுத்த உறவை அழைத்து விடுவோம். வந்து விட்டாரா என்று பார்ப்போம். வரவில்லை இன்னும் வந்து அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அழைக்கும் போது அவர் அழைப்பை எடுப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: அன்பான வணக்கம் ஐயா. ஓமாக இருக்கிறீங்களா?
0: ஓம் ஓம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய ஓம். குரலை கேட்டவுடன் ஓம் என்ற எழுத்தை கேட்டவுடன் அருள் என்று எங்களுக்கு அருள் கிடைத்து விட்டது என்று எண்ணுகிறோம். அருள் நலமாக இருக்கின்றீர்களா அருள்?
2: ஓம் ஐயா.
0: ஓம் ஓம் ஓம் என்ற மந்திரம் ஒன்று ஒழிக்க வேண்டும். எல்லோருக்கும் நலம் கொடுக்கும் ஒரு அற்புதமான மந்திரம் ஓம். நண்பர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? தினமும் ஒவ்வொரு நண்பர்களை இணைத்து பாடல்களை பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நலமாக இருக்கணும் ஐயா. ஐயா அந்த ஒன்லைன்ல வரீனமா ஐயா பாட்டுக்கு அந்த கதைக்கிறதுக்கெல்லாம்?
0: ஆமா அந்த ஆமா ஆமா ஒரு சிலர் வருகின்றார்கள். அந்த ஒரு ட்ரிங்கோமலை
2: வானொலியை அறிமுகப்படுத்தினான்.
0: வாழ்த்துக்கள். அதுலேயே அதுலயே நீங்கள் ராஜா அறிமுகப்படுத்த நீங்கள் ராஜா சிறப்பு.
2: ஒரு பண்டாரவளையில இருந்து அக்கா வந்திருப்பான.
0: பண்டாரவளை நல்ல ஒரு இடம் இல்லவா? பண்டாரவளை நான் இறுதியாக கடமையாற்றிய பகுதிக்கு அடுத்தது பண்டாரவளை. பண்டாரவளை
2: தான்
0: அங்கிருந்து. எந்த அக்கா? அந்த அக்காவின் பேர் என்ன?
2: ரவீந்திரன் ரவீந்திரன் என்று சொல்லி
0: ரவீந்திரன் ஈழமணி திருநாடு எல்லா மாநிலத்திலும் இருந்து நீங்கள் உறவுகளை அணைத்துக் கொண்டு வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லது. இப்பொழுது ஐந்து பாடல்களையும் கேட்ட நீங்கள் இப்போது வாக்களிக்க தயாராக இருப்பீர்கள் நினைக்கிறேன். ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா? செல்வோம்.

0: வந்துவிட்டோம் காட்டலைக்கு. அருள், ஐந்து பாடல்களையும் கேட்ட பாடலே ஒரே நேரத்தில் எப்படி உணர்கின்றீர்கள்? பிரதிபலிக்கிறது போல வந்திருக்கின்ற பாடல்கள் நிலமாக இருக்கின்றது. தேவாவும் குறிச்சிருந்தார், ஃபாரூக் அவர்களும் குறிச்ச. ஃபாரூக் அவர்கள் காட்டலைக்கு வந்திருந்தார், கேட்டீர்களா? உங்கள் நண்பர்
1: யாரையா?
0: என்னுடைய குளப்படி சிங்கம் ஃபாரூக் கிழக்கு மாநிலமா அல்லது வடக்கு மாநிலத்தில் நிற்கின்றீர்களா?
1: இப்பொழுது கிழக்கு மாகாணம்.
0: கிழக்கு மாகாணம். அங்கே திருகோணமலையிலே என்ன அனர்த்தங்கள் ஏற்பட்டது? காற்று, மழை, அதனால
1: இப்ப ரெண்டு நாளா இருந்தது காற்று, இப்ப சாதுவான மழை, ரெண்டு நாளா காற்று இருந்தது ஐயா. மற்றது இங்க இப்ப அந்த இதுகள் செய்து கொண்டு நடந்து கொண்டிருக்குதான் ஐயா, அதால கொஞ்சம் மன கவலைகளோட இருக்கிறோம். இந்த செம்மணி
0: விவகாரம் நாட்டில் நடைபெற்ற மிகவும்
1: ஒரு கவலைக்குரிய இத, ஒரு குழந்தைகள் கூட அப்படியே அந்த தாயோடு அணைச்சபடியே கொண்டு
0: எல்லாம் நாங்களும் பதிவுகளை பார்த்து பரிதவித்தோம். என்ன செய்ய முடியும்? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் மகனே. அடுத்து அங்கே
1: சொல்லிக்கொண்டு இருக்கு ஐயா, அவைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கு, சொல்லும்.
0: ஆனால் உண்மை மெதுவாகத்தான் நகரும், ஆனால் அழிந்து போவதில்லை. இது நான் என்னுடைய பாடசாலை காலத்தில் என்னுடைய பாடசாலை நண்பர்கள் இந்த கையெழுத்து வேட்டி என்ற ஒரு புத்தகம் ஓட்டோகிராப் என்று இருக்கின்றது. நாங்கள் பாடசாலையை விட்டு செல்லும் பொழுது அதிலே நண்பர்கள், தோழர்கள், தோழியர்கள் தங்கள் மனதில் பட்ட கருத்துக்களை எழுதும் பொழுது ஒரு நண்பன் எழுதியிருந்தான், உண்மை மெதுவாகத்தான் நகரும் ஆனால் ஒருபோதும் சாவதில்லை ஒரு வாசகம் எழுதியிருந்தார் என்று அதை நினைக்கின்றேன். உண்மை என்பது மெதுவாகத்தான் நகரும் ஆனால் ஒரு நாளும் உண்மை சாகாது, உண்மைக்கு அழிவில்லை. பார்ப்போம் பொறுத்திருந்து என்று கூறும் இந்த வகையிலே நீங்கள் அறிவித்த தெரியப்படுத்திய இந்த நண்பர்கள் உங்களோடு வந்து இணைந்து பாடல்களை கேட்கின்றார்கள். நல்ல நல்ல பாடல்களை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நலமாக மகிழ்வாக இருங்கள். நன்றி மகனே.
1: நன்றி ஐயா, நன்றி, நன்றி ஐயா.
0: அம்பு விடுறது அம்பை சும்மா வைக்காம எடுத்து விடுங்கோ. அருள் அவர்கள் காட்டலையிலே வந்து பேசும்பொழுது ஓம் என்ற பிரணபத்தை எங்களோடு ஓதிக்கொள்வார். அதை உண்மையிலே அந்த ஓம் என்றதை நாங்கள் பேசும்பொழுது எங்களை அறியாத ஒரு அன்பு, பாசம், கருணை எல்லாம் ஏற்படும். ஓம் என்று எண்ணும் பொழுது அடக்கமும் ஏற்படும். ஓம் என்ற அந்த மந்திரத்துக்குள் தான் இந்த உலகம் அடங்குகிறது என்று கூறும் வேளையிலே அடுத்த உறவை இணைத்து விடுவோம். முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு வந்திருக்கும் அன்பு உறவாக புதுச்சேரி மாநிலம் பாலக்காடு எங்களுடைய காரைக்கால் மேலதோடு ஓடுதுறை விஜயராகவன் ஐயா அவர்கள் போல் தெரிகின்றது. வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். உங்கள் ஆதார் அட்டையை அழகாக கூறுங்கள்.
2: ஆதார் அட்டை நம்பர் வந்து 944339081.
0: சுத்தமாக இருக்கின்றது. பாடலை கூறுங்கள். நான் அருளிடம் பாடல் கேட்க மறந்து விட்டேன். அருள் தயவு செய்து மீண்டும் ஒரு தலைவர் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை தர வேண்டும். இப்பொழுது விஜயராகவன் அவர்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்களா? மீராம்மா ஓரளவு நலம் பெற்றிருக்கின்றார். பூரண நலம் இன்னும் பரவில்லை என்றால் மீண்டும் அவருக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள். இந்த ஆலய திருப்பணி, ஆலய உற்சவத்துக்கெல்லாம் சென்று வந்தபோது காலநிலை மாற்றங்கள், ஜன நெருக்கங்கள் என்று கொஞ்சம் அவர் உடல் வெளியே கூடிவிட்டது போல் தெரிகின்றது. தொடர்ந்து ஓய்விலே இருக்கின்றார். வருவார் விரைவில் காற்றழைக்கின்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? உங்களுடைய ஓய்வு காலங்கள் எப்படி செல்கின்றது? இப்போ ஓய்வு பெற்றுவிட்டீர்கள், சமூக பணி சிறப்பாக போய் கொண்டிருக்கின்றதா?
2: அனைத்தும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது.
0: சரி, அப்படி என்றால் காலநிலையில் அங்க மழை பொழிந்ததா உங்களுக்கு?
2: நேற்றிரவு மழை.
0: அட்டங்கப்பா, நேற்றிரவு நான் தெரியாமல் கேட்டேன், அதை தெரிய தெரியப்படுத்த. நேற்றிரவு நல்ல மழையா இல்ல சாதாரண மழையா?
2: மழை,
0: நல்ல மழை, நல்ல மழை. வாழ்த்துக்கள். நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா விஜயராகவன்? விஜயராகவன்
2: வாக்குச்சாவடிக்கு
0: செல்வோமா?
2: செல்வோம்.

0: பாட்டறைக்கு வந்துவிட்டோம் விஜயராகவன் அவர்களே. உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்?
1: ராஜராஜ சோழன் படத்திலிருந்து தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு காலமாக.
0: எத்தனை தடவைகள் நீங்கள் தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்றிருக்கின்றீர்கள்?
1: நான் பல முறை சென்றிருக்கிறேன். நான் பள்ளி பருவத்தில் பள்ளிக்கூடத்தில் பணிபுரியும் போது டூருக்கெல்லாம் அந்த குழந்தைகளை அழைத்து பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து செல்லும் போது நிறைய முறை சென்றிருக்கேன்.
0: அதனால் தான் நீங்கள் தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே என்ற பாடலை கேட்கின்றீர்கள், அப்படித்தானே?
1: அதே போல தஞ்சை கோட்டை சோழபுரமும் நிறைய முறை சென்றிருக்கேன், அடிக்கடி சென்றிருக்கேன்.
0: இந்த தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே முதல் பெரிய ஒரு தடவை பாட முடியுமா உங்களால்?
1: தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே.
0: சிறப்பு சிறப்பு, உண்மையிலே பல்லாண்டு வாழும் அந்த கோவில். அது வாழும் காலம் வரை நாங்களும் வாழ வேண்டும் என்று இறைவனை கேட்போம். இந்த பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்புகிறேன். இணைந்து சிறப்பித்தமைக்கு என் வாழ்த்துக்கள். இந்த ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது உங்கள் உள்ளம் என்ன கூறியது? சிறப்பான பாடல் என்று கூறியதா?
1: தெரிவு செய்ய கேட்ட பாடல்களாகவே தான் அமைந்திருக்கிறது.
0: தெரிவு செய்ய
1: ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் தஞ்சை கோட்டை சோழபுரம் சென்று விடுவேன்.
0: ஓ, ஒவ்வொரு தடவையும் தஞ்சை சோழபுரம் சென்று வருகிறீர்கள். வாழ்த்துக்கள். தஞ்சை பெரிய கோயில்
1: அது அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டத்துல அரியலூர் இருக்கு. மீன் சுருட்டி அருகில்.
0: ஓ, மீன் சுருட்டிக்கு அருகில் இருக்கிறதா? வாழ்த்துக்கள்.
1: மீன் சுருட்டி ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.
0: ஓ,
1: தஞ்சை கோட்டை சோழபுரம்.
0: ஓ, திருத்தலங்கள் இருக்கும் பொழுது திருத்தலங்களை சென்று தரிசிப்பது பெரும் புண்ணியம். வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் விஜயராவன். உங்கள் பாடலின் தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே என்ற பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம். மீண்டும்
1: மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேலவோடு எஸ் ஏ பூஜாராவன்.
0: சரியாக இருக்கும், சுத்தமாக இருக்கின்றது. உங்களுடைய ஆதார் அட்டையை தட்டி பார்க்கும்போது ஒரு குற்றம் குறையில்ல. ஓய்வு நேரத்தை சிறப்பாக கழியுங்கள். சமூக பணியில் ஈடுபட்டிருக்கும் உங்கள் சமூக பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி
1: விஜயராகவன்.
0: அது மட்டும் இல்லாமல் தளத்திலே நல்ல நல்ல பாடல்களை கேட்டு எழுதுவீர்கள். சில பாடல்கள் இந்த இடைக்காலங்களே தவிர்க்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் அந்த பாடல்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஒலித்துக் கொண்டு ஒலிக்கும். மறக்க வேண்டாம், நீங்கள் எழுதிய பாடல் அத்தனையும் கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி விஜயராகவன்.
1: நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. அதனால கவனித்து பாருங்கள், எனது பாடல் இருந்து எப்படி வருகிறது என்று கவனித்து பாருங்கள்.
0: சரி, நான் பார்க்கின்றேன். நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக வரும் அன்பு உறவு யாராக இருக்கலாம் என்று பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: ஐயா வணக்கம், வந்தது யார் என்று நாங்கள் தெரிந்து கொள்வோமா?
2: தஞ்சாவூர் மாவட்டம், கே எஸ் கிருஷ்ணன் ஐயா.
0: அப்படி இங்கே நான் தளத்திலே தட்டி பார்த்த கூட சுத்தமாக இருக்கிறது பெயரும் ஊரும். நலமா நலமா இருக்கின்றீர்களா? இங்கே கனடாவிலேயே ஐயா எங்களை பத்தி அறிவுன்னா எங்களுக்கு ஒரு இலக்கம் தந்திருக்கின்றார்கள். சோசியல் இன்சூரன்ஸ், சமூக தொடர்பு இலக்கம் உண்டு. சோசியல் இன்சூரன்ஸ் நம்பர் என்று கூறுவார்கள். அந்த இலக்கத்தை தட்டிவிட்டால் காணும் தம்பி என்ன செய்தார், ஏது செய்தார், என்ன செய்ய இருக்கின்றார், எப்படி இருப்பார் என்றெல்லாம் கூறிவிடும் ஐயா. சரியா? உங்களுக்கும் இந்த ஆதார் அட்டை இலக்கங்களை தட்டினவுடன் சுத்தமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அங்கே காலநிலை எப்படி இருக்கிறது கிருஷ்ணா?
2: சீராக இருக்கு ஐயா,
0: சீராக இருக்கின்ற. வெயிலும் இல்லை மழையும் இல்லை, சுகமே
2: ஒன்றுமே
0: ஒன்றுமே இல்லை. மன்றியல் தமிழ் வானொலி ஒன்றுதான் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போவோமா? போவோம்.

0: காட்டறைக்கு வந்து விட்டோம். கிருஷ்ணா, உங்களுக்காக என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
1: எனக்காக குலே பகவலி.
0: அது என்ன பாடல் ஐயா?
1: வில்லேந்தி வீரர் எல்லாம் வீழ்த்தெடுத்தார்
0: பகடையிலே. இந்த வில்லேந்தும் வீரர் எல்லாம் விழுந்து விட்டார் பகடையிலே. வாழ்த்துக்கள். வில்லேந்தும் வீரர் எல்லாம் வெற்றி பெற முடியாது என்று வேற அந்த பாடல். அந்த பாடல் முதல் பல்லவிய பாடுங்கள்.
1: வில்லேந்தி வீரர் எல்லாம் வீழ்த்தெடுத்தார் பகடையிலே, என்னை வெற்றி பெற முடியாது.
0: நல்ல பாடல், வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பாக வந்து பேசிய போது, நீங்கள் வாக்குச்சாவடிக்கு தனிமையில் வந்தீர்களா இணையரோடு வந்தீர்களா?
1: தனிமையில் தானே ஐயா.
0: என்ன ஐயா, வாக்களிக்க செல்லும் பொழுது இணையர் விட்டு வாக்கு உரிமை சென்று விடுமே என்று. சரி, நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். பணி எப்படி செல்கின்றது? நல்ல பாடல், வில்லேந்தும் வீரர் எல்லாம் விழுந்து விட்டார் பகடையிலே. எளிமையான பாடலை குறைப்பாக அவர் சிறப்படுத்திருந்து உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்போம். இணைந்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி.

இது மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி இன்றும் மலர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக எங்களுக்கு 12:41 மதியம் என்று காட்டும் வேளையிலே உங்களுக்கு 10:10, 11 என்று காட்டுகின்றது. ஈழமணி திரு நாட்டிலும் தாயகம் தமிழகத்திலும் நண்பர்களே.

இனிமையான பாடல்களை இதமாக கேட்டு மகிழ்வதற்கு ஐந்து பாடல்களை தொடர்ந்து தந்து பல்லவி சரணங்களை தந்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. மன்னிக்கவும், குரலுக்கு சில தடை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது, காலநிலைதான் காரணம் என்பவர்களே. இந்த வாரம் எங்களுக்கு நீண்ட ஒரு விடுமுறை வாரமாக சனி ஞாயிறு திங்கள் என்று விடுமுறை ஏற்பட்ட வேளையிலே அயல் மாநிலம் கியூபெக் மாநிலத்தில் உள்ள மொன்றியல் மாநகரத்திலே அமர்களம் என்ற ஒரு பெரிய பிரமாண்டமான கோலாகலமான நிகழ்ச்சி நடைபெற்று பாடல்கள் ஆடல்கள் என்ற களியாட்டங்கள் நடந்த வேளையிலே பலவிதமான எங்கள் தாய் நாட்டு ஞாபகத்தை தரக்கூடிய உணவு வகைகள் எல்லாம் சாவடிகளாக அமைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நேற்று முந்தின நாள் இரண்டு நாட்களும் இன்று எங்களுக்கு ஓய்வு நாள், அவர்களுக்கு ஓய்வு நாள் இல்லை, பணி நாள், ஆதலால் அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த நல்ல செய்தியை தந்து கொண்டு எங்கள் அயலிலே இருக்கின்ற எம்பெருமான் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானுடைய திருக்கோவிலே மகோற்சவம் நிறைவு பெற்று எல்லோரும் ஓய்விருந்தாலும் அவரை சென்று தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் அருள் என்றும் பாதித்துக் கொண்டிருக்கின்றது எங்களுக்கும் என்று கூறும் வேளையில் இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாட்டு சவாரி 121.

இரண்டு மூன்று உறவுகளினுடைய அழைப்பு எனக்கு தெரிந்தது. நான் இணைப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை, அதனால் அவர்கள் நின்றுவிட்டார்கள். சலிப்படைய வேண்டாம், மீண்டும் அழையுங்கள், இணையுங்கள், உங்கள் வாக்கினை பதியுங்கள்.

அன்புடன் அருள் அவர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே மகிழ்ச்சியோடு ஏற்று பேசிய வேளை நான் உங்களிடம் உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன என்று பதிவு செய்வதை மறந்துவிட்டேன். உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டிய பாடலை தயவு செய்து மீண்டும் அழைத்து தாருங்கள்.

0: வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதார அட்டையுடன் இணைய இருக்கின்றார். வணக்கம்
1: வணக்கம். அரசடிக்குப்பம் சரவணங்க.
0: அரசடிக்குப்பம் சரவணன், யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறிக்கொள்வேன். அடிக்கடி எப்படி நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்? நலமாக
1: இருக்கும்.
0: ஆனா வெளியே சென்று வந்தால் ஜலதோஷம் வந்துவிடும் இல்லையா? ஆரம்பித்து விட்டால் தொடர்ந்து தூறிக்கொண்டு பெருமழையாகவும் பெற சந்தர்ப்பம் உண்டு. வெளியே செல்ல மாட்டேன். மேகம் எப்படி இருக்கின்றது? மூட்டமாக இருக்கின்றதா? சரி, எங்கே? மேற்கு பக்கமாக இருக்கின்றதா, கிழக்கு பக்கமாக இருக்கின்றதா, வடக்கு பக்கமாக இருக்கின்றதா, தெற்கு பக்கமாக இருக்கின்றதா?
1: மேகமா?
0: ஆமா, இந்த மேகமூட்டம், அந்த கரும
1: மேகமூட்டம் மேற்கு பக்கமாக இருக்கு.
0: ஓ, அந்த மலை லேசாக தூறி தூறி வந்து ஒரு தடவை பலமாக அடித்து விட்டு நின்று விடும். கவலைப்படாதீர்கள், காலையிலே வெளித்து விடும் உங்களுக்கு. சரி, இவ்வளவு ஐந்து பாடல்களையும் கேட்ட உங்களுக்கு எப்படி இருந்தது உள்ளத்திலே?
1: பாடல்கள் எல்லா பாடலும் நல்ல பாடல்.
0: சரி, அப்படி என்ன? நாங்கள் வாக்குச்சாவடி செல்லத்தான் மீண்டும் பாருங்கள், சென்று வருவோம்.

0: என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள ஒரு வாணியும் இல்லை வாழ
1: காற்றலைக்கு வந்துவிட்டோம் சரவணா. இந்த ஐந்து பாடல்களும் நீங்கள் தெரிவித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஐந்து பாடல்களும் அதிகமாக கேட்ட பாடல்கள். நீங்கள் கேட்கும் பொழுது என்னுடைய தெரிவு அப்படி இருக்கின்றது. பாடல்கள் ராஜா என்ற தலைப்பிலும் பல பாடல்கள் வந்திருக்கின்றன. அப்படி இருந்தது கேட்கும் போது.
2: இல்ல, எல்லா பாடலும் கேட்ட பாடல் தான். எல்லா பாடலும் நல்ல பாடல்.
1: வாழ்த்துக்கள், பொதுவான கருத்தை தந்திருக்கிறீர்கள் சரவணன். நீங்கள் நான் தரவுகளை தந்தவுடன் இந்த பதத்தை உடனே கண்டுபிடித்தீர்கள். எப்படி கண்டுபிடித்தீர்கள்?
2: இரண்டு எழுத்து என்று சொன்ன உடனே
1: தலைவனாயிருப்பான். அதற்காக உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் வெற்றி பாடலாக?
2: இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இப்போதைய காலநிலை ஏற்ற மாதிரி பாட, இடி இடிச்சு மழை பொழிந்து எல்லாம் ஒன்னாக்கி
1: நேர்
2: நேரத்துக்காக சலங்கை ஒளி படத்துல ஒரு அற்புதமான பாடல் இருக்கு.
1: என்ன மாதிரி வருகிறது அதுல? தனி பாடலா ஜோடி பாடலா?
2: ஜோடி பாடல்.
1: ஜோடி பாடல். இருவரும் நடனம் ஆடி அந்த விழாவிலே ஆடுவது போன்ற ஒரு பாடல் அதா?
2: என்ன
1: பாடல்?
2: மறந்து போயிடுச்சு.
1: திடீரென்று மறைந்த பாடல் என்று பாட வைக்கின்றேன். சலங்கை ஜெயபிரதாவும் கமலஹாசன் இருவரும் நடனம் ஆடுகிறார்கள். அந்த பாடல் தானே? அந்த போட்டிக்கு அவர் போக வேண்டும் என்ற என்ன அந்த போட்டி நடப்பதில் போட்டியிலே பாடுவது போன்ற ஒரு பாடல். நல்ல ஒரு
2: பாடல்.
1: சைலஜாவுடைய நடனம் தானே அதுவா? இல்ல இல்ல, ஓம் நம சிவாய அந்த பாடல். ஓகே, ஓம் நம சிவாய அந்த பாடல். ஓம் நம சிவாய அந்த பாடல் உங்களுக்கு நானும் பிள்ளையா படிக்கின்றேன். அந்த பாடலை கண்டெடுத்து தருகின்றேன் உங்களுக்கு. அதை விட இடிவிடித்து மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு. காலையில் எழுந்து பார்க்கும்போது அப்படி நின்று போய் இருக்கும் மலைகள். அந்த பாடலை தருகின்றேன், கண்டுபிடித்து தெரிய வைக்க. மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் அன்பு சரவணா. என்ன அங்கே ஒரு சத்தம் கேட்கறது? மழை பொழிகிற சத்தமா? மழை துணி பொழிகிற சத்தமா? மழை
2: துணி.
1: வீடு கூரையில் இருந்து அப்படி கீழே நிறுத்த விழும்போது வெள்ளத்துக்கு மேலே வெள்ளம் விழுது. கொஞ்சம் தண்ணி நிற்கும், அதுக்கு மேலே தண்ணி விழும்போது இந்த சத்தம் வரும். சரியா? இவை தானே இசையை கொண்டு வருவது. இசை துறைகளில் இவையெல்லாம் இசை கருவிகளாகத்தான் உபயோகிப்பார்கள். வாழ்த்துக்கள் சிறப்புகள் திருமணா. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.

0: ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ.
1: அன்புடன் அருள் அவர்களே, உங்களுக்கு நீரொலி அழைப்பு கிடைக்காது விட்டால் நீங்கள் பதிவிலே அனுப்பிவிடுங்கள். என்ன பாடல் என்று அன்பு உறவுகள் தளத்துக்குள்ளே உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவென்று ஒரு தடவை எழுதிவிடுங்கள் அல்லது அழையுங்கள், கூறுங்கள்.

இன்னும் சில நிமிட நேரத்தில் வாக்குச்சாவடியிலிருந்து முதலாவது ஒளி பெறலாம் என்று எதிர்பார்க்கின்றேன் அன்பு உறுப்புகளே.

இனிமையான பாடல்கள் எங்கள் காதோரம் ஒலித்து எண்ண கருத்துக்களை தொழில் விட செய்கின்றது அல்லவா அன்பு உறவுகளே. ஐந்து பாடல்களை நாங்கள் கேட்கும் வகையில் எந்த பாடல் சிறந்த பாடல் என்று தெரிவு செய்வதற்கு உண்மையிலே கடினமாகத்தான் இருக்கும் அப்படியான பாடல். இருப்பினும் நான் கூறிய தரவுகள் பல கூறியிருந்தேன். பாடல்கள், வரிகள், கருத்துக்கள், அதை விட நடிப்பு, அதை விட இசை, குரல் என்று பல விதமான சந்தர்ப்பங்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த பாடல் எங்கள் வாழ்க்கையில் பின்னிக் கொண்டிருக்கின்றது. எங்கள் வாழ்க்கையிலே இந்த பாடலை ஏதோ ஒரு கட்டத்தை நாங்கள் சந்தித்திருப்போம். எங்கள் உள்ளத்தை தூண்டுவது அதுதான். அந்த அப்படியான நினைவுகளை கொண்டு வரலாம், அல்லது எங்கள் அவர்கள், எங்களோடு இருப்பவர்கள், எங்கள் உறவினர்களுக்குள்ளே ஏற்பட்ட சம்பவங்கள், அல்லது எங்கள் நண்பர்களுக்குள்ளே இருந்த

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் உறவுகள் வருகின்ற வணக்கம்
1: ஐயா. வணக்கம்
0: வணக்கம் மகளே, வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா ராணி? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் சகாய அன்சு ராணி அவர்களே. அம்மா நலமாகத்தான் இருக்கின்றார், கொஞ்சம் நலக்குறைவாக இருக்கின்றார், சோர்வோடு இருக்கின்றார். நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கிறார். அங்கே மழை பெய்ததா மகளே? உங்களுக்கு கடமைகளுக்கு பங்கம் இல்லையா, பாதிப்பு இல்லையா? சும்மா தூரி கொண்டிருக்கின்றதா? லேசா தூருது. அப்படி உங்களுக்கு லேசாக தூறினாலும் சரி, பெருமழையாக வந்தாலும் மகிழ்ச்சி தான். என்னம்மா அந்த புன்னை மரம் எப்படி இருக்கின்றது? செழித்திருக்கின்றதா இந்த கோடை காலத்தில், அல்லது சோர்ந்திருக்கின்றதா? கோடை காலம் தான் அதற்குரிய காலம். அந்த மருத்துவ குணங்கள் நிறைய உள்ள அந்த புன்னை மரத்திலே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அங்கே உங்கள் நீண்ட நாட்களாக போய்விட்டது, நாங்கள் பேசி மகிழ்ந்து நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நல்ல செய்தி எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோமா?
1: போங்க ஐயா, வாங்க
0: வாங்க வாங்க.

0: வந்துவிட்டோம் காத்தலைக்கு. உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: எனக்கு மயிலாடும் பாறை பக்கத்துல ஓட.
0: ஓ, மயிலாடும் பாறை பக்கத்துல ஓடை. அடே, நல்லா இருக்குங்க அது. மயிலாடுகிற ஒரு பாறை, அதுக்கு பக்கத்துல ஒரு ஓடை. ஓடை என்றால் எவ்வளவு சிறப்பா இருக்கும் அந்த இடம். வாழ்த்துக்கள், சிறப்பான இடத்தை தெரிவு செய்திருக்கிறீர்கள். அந்த பாடலை உங்களோட கேட்டு நான் மகிழ்ந்தேன். தனியே வந்திருக்க மாட்டீர்கள், இணையரோடு வந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இருக்கின்றார் ஐயா.
1: ஓட்டு போட குடும்பத்தோட தாங்க வரணும்.
0: நிச்சயமா, இல்லைன்னா ஓட்டு பரவி போயிடும். இல்ல, உரிமைகள் எல்லாம் பரவி போயிடும். ஓட்டு மிகவும் முக்கியமானதுதான். ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். செல்வங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம்.
1: நன்றிங்க.
0: நன்றி மகளே.
1: நன்றிங்க. நன்றிங்க.
0: நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: இனி இரவு நேரம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம். தொட்டு செல்வை சந்தனராஜ்.
0: வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. இரண்டு நேர வணக்கத்தையும் தந்து இணைந்து கொண்ட உங்களை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். நலமாக இருக்கின்றீர்களா? நம் மகள்வாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கும்யா. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் உங்களுடைய ஆன்மீக பணி எல்லாம் சிறப்பா முடிஞ்சா?
0: ஆன்மீக பணி மிகவும் உளப்பூர்வமாக நடைபெற்றது, நன்றாக இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பின்பு வழியை சென்று மக்களோடு மக்களாக விளாபெறக்கூடிய ஒரு வல்லமே அந்த இறைவன் கொடுத்திருந்த. அதிலும் நான் அவருக்கு வேண்டிக் கொண்டது, நான் எப்பொழுதும் மகளின் உதவி அல்ல இன்னொருவரோட உதவியோடு தான் நடந்து கொள்வது, தடி ஊன்றி கொண்டு சென்ற. நான் அதை விட்டு தனிமையில நடக்க வேண்டும் என்ற பிடிவாதத்தோடு ஆலயத்தில் தனியே நின்று நான் ஆலயத்தை சுற்றி சுற்று பிரகாரம் எல்லாம் தடியின்றி நடந்தேன். அந்த வல்லமை எனக்கு கிடைத்திருக்கின்றது. மனம்தான் அது பார்த்து விட்டீங்களா? அதெல்லாம்
2: எங்களோட
0: பூஜை தினத்துக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அப்படி எல்லாம் ஆன்மீக பணி சிறப்பாக நடைபெற்றது. எங்கள் எல்லோரையும் மண்ணின் வானொலியின் வளர்ச்சியை நம்பி எல்லா உறவுகளையும் நினைத்து பெரிய ஒரு பூஜை ஒன்று செய்தோம். அந்த ஒரு பூஜை எங்களுக்கு கிடைத்தது. அந்த பூஜை தினத்தில் அன்று எங்களுடைய கைங்கரியங்கள் சிறப்பாக மொன்றியல் தமிழ் வானொலிக்காக செய்தோம். சிறப்பாக இருந்தது. எல்லோரும் பங்கு
2: பெற்றோம்.
0: அதை விட சிறப்பான பணி
2: போல
0: சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க கூறுங்க.
2: சொல்லுங்க சொல்லுங்க. நம்மளுடைய நாங்க கோயத்து மலரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
0: அப்படியா? வந்தாரா?
2: இப்பதான் நேரில் பார்க்க முடிய சூழ்நிலை. விரைவில் அவரு திரும்பி மீண்டும் பணிக்கு செல்ல போகிறார்.
0: அவர் போய்விடுவார். பாடல்களை தந்து கொண்டிருக்கின்ற அவருக்கு அவதித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஊரிலே அவர் இருக்க வேண்டும். உறவுகளோடு கொண்டாட வேண்டும். எனி சென்றால்
2: மிகவும் உரையாடும் போது மிகவும் மகிழ்வாக உங்களை தான் சொல்லியிருந்தாரு. எங்களெல்லாம் வந்து ஒரு ஏன்னா அவர் வந்து அங்க தனிமையில இருக்காரு இல்லையா? போது ஐயாவோட நாங்க நேரடியா பேசும்போதுதான் எனக்கு ஒரு உற்சாகம் வரும்.
0: உண்மை
2: ஒரு சந்தோஷமான நிகழ்வு தருன்னு ரொம்பவும் ஒரு உருக்கமா சொல்லிட்டு இருந்தாரு.
0: அப்படியா? உண்மை
2: பேசிட்டு இருக்கும் போது அதான் சொல்லிட்டு இருந்தோம். ஐயாவோட பணிகளை பத்தி தான் உங்களைதான் மனைவிக்கு வந்து அங்க பணி ஆசிரியர் பணி இல்லையா? அதனால அதுக்கு பணிக்கு சென்று விட்டார்.
0: சென்று விட்டார். மகிழ்வாக இருக்க வேண்டும் அவர். உண்மையிலே அவரை
2: என்ன சொல்ல வந்தீங்க அது சொல்லுங்க.
0: அது என்னவென்றால் சிறப்பான பணி ஒன்று மகளுக்கு கிடைத்தது. என்னவென்றால் எங்கள் ஊர் சார்பிலே தண்ணீர் பந்தல் அங்கே இருந்தது. இலவச தண்ணீர் பந்தல். ஒரு அடியாக மிகவும் உஷ்ணமான காலம். அந்த இடத்திலே குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு விரும்பியான விளையாட்டு இனிப்பு போன்ற வகை அந்த வேர்க்கடலை சோளன் என்ற அந்த ஒரு பகுதி ஒன்று இருந்தது. அதுக்கு பொறுப்பாக யாரை என்று எண்ணி மீரா அவர்களை இருந்து விட்டார்கள்.
2: அதனால
0: இந்த குட்டி அங்கே இருந்து குட்டிகளோட குட்டிகளா இருந்து பெரும் மகிழ்ச்சி ஆளுக்கு தன்னை மறந்து என்னை மறந்து உணவை மறந்து இருந்தார். அங்கு சென்றால் நாங்கள் வருவதற்கு காலம் தாமதமாகி நீ அடுத்த இந்த கோயில் நிர்வாகம் வந்து அன்று முன்பு ஆரம்பித்த காலத்திலே அந்த உங்களுக்கு தெரியும் தானே, அந்த தனிய உருவம் மட்டும்தான் வந்த காலத்தில் அதை வைத்து நிர்வகிக்கும் பொறுப்பும் அதை பராமரிக்கும் பொறுப்பும் எனக்கு கிடைத்திருந்தது. நானும் மகளும் தான் அதை பராமரித்துக் கொண்டிருந்தோம் ஆரம்ப காலத்தில், கல்லும் முள்ளும் நிறைந்த ஒரு காடாக. அது இப்பொழுது ஆலயமாக பெரும் வளர்ச்சி பெற்று வந்துவிட்டது. இடைக்காலத்திலே எங்களுக்கு நோய்கள் நேரமின்மை காரணம் என்னால் பங்கு பெற முடியாது. இந்த முறை முழுமையாக பங்கு பெற்றும் வாய்ப்பு கிடைத்தது, பூசையும் கிடைத்தது. அவர்கள் எல்லோரையும் மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பும் எங்களுக்கு நிறைவாக கிடைத்து பெரிசாக வளர்ந்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு அந்த சின்ன கிராமம், நாங்கள் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம், அங்கு எங்களை சுற்றியுள்ள அயல் மாநிலங்கள் இருந்தெல்லாம் மக்கள் வந்து கிட்டத்தட்ட தேர் ரதோற்சவ நாள் 7500 பேர் அன்னளவாக வந்திருந்தார்கள். 7500 தமிழர்கள், அதை விட ஏனைய மொழிக்காரர்களும் வந்திருந்தார்கள். எங்கள் இந்திய நாட்டினுடைய குஜராத், பஞ்சாப் மாநிலங்கள், ஏனைய மாநிலங்கள் உறவுகளும் இங்கே படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு ஆலயம், சிவன் ஆலயம் இல்லை, அவர்களும் வந்திருந்தார்கள். கிறிஸ்தவ அன்பு உறவுகளும் வந்து வணங்கினார்கள். இஸ்லாமிய சகோதரர்களும் வந்திருந்தார்கள் ஒரு மாநிலங்கள் இருந்து. அதை விட வெள்ளையர்கள் என்றெல்லாம் இந்த நாட்டு மக்கள் ஆச்சரியத்துக்காக கேளிக்கையெல்லாம் வந்து சிறப்பாக நடைபெற்றது, சிறப்பாக நடைபெற்றது. ஜோஜ் அவர்களை நாங்கள் நினைவு கூறுவதற்கு எங்கள் மன்னரை நினைவு கூற வைத்தமைக்கும், அவர் உங்களை வந்து சந்தித்ததும் மொன்றியல் தமிழ் வானொலியை என்ன வைத்திருக்கின்றார் என்றுதான் என்ன வேண்டும். அவர் வாழ வேண்டும், வளர வேண்டும். அவரை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது, பார்ப்போம். நாங்களும் ஒரு தடவை அவரை சந்தி என்னால் அவர் எங்களுடைய நீண்டகால உறவு, நீண்டகால உறவு கூட இல்லையா, நல்லது இருந்தாலும் வந்து விடுவார். அவருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியோட உறவாடினால் ஏதோ தன்னுடைய நாட்டில் இருப்பது போல ஒரு எண்ணம் அவருக்கு வந்துவிடும். நன்றி சந்தன்ராஜ் அவர்களே. இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை காட்டலையை விட்டு வாக்குச்சாவடிக்கு செல்வோம்.
2: சென்று
0: விடுவோம்.
3: ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை.

0: கதைத்தலைக்கு வந்துவிட்டோம் சந்தன்ராஜ் அவர்களே, உங்களுக்காக என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும்?
1: புதிய பராசக்தி திரைப்படத்தை வந்து போங்க, ஆத்தோரம் மல்லிகையே.
0: ஆத்தோரம்
1: மல்லிகையே.
0: ஓ, ஆத்தோரம் மல்லிகையே, அந்த பாடல் ஆத்தோரம் மல்லிகையே. புதிய மன்னர்களோ
1: பராசக்தி?
0: ஓ, புதிய
1: பராசக்தி.
0: ஓ, புதிய பராசக்தியில இந்த பாடல். நல்ல பாடல் புதிய பராசக்தி பாடல். உங்களுக்கு தெரிந்து நினைந்து சிறப்பித்தமைக்கு இருவருமாக வந்து வாக்களித்தவர்களுக்கு நன்றி. நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பு ஜோஜ் அவர்களை ஞாபகமூட்டி நீங்கள் அவர்களை சந்தித்தது ஒரு பாக்கியம் என்று எண்ணிக்கொள்வோம். மீண்டும் சந்திப்போம் சந்தன்ராஜ் அவர்களே.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள், பங்கெடுத்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுங்க.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. நாங்கள் வாக்களிக்கும் நிலையத்துக்கு வந்த இருவரையும் நினைத்து பேசும் பொழுது இரண்டாவது ஒளி பாய்ச்சி இருந்தார்கள். உங்களுக்கு கூறுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இரண்டாவது ஒளி எங்களுக்கு கிடைத்து நீண்ட நேரமாகின்றது. தொடர்வோம், மீண்டும் ஒலிக்கின்றது பாடல் கேட்டு மகிழ்வோம். இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையகம். இந்த உடலே எங்கிருந்தாலும் வந்த எங்களுக்கு வாக்காளிக்கும் அன்பு ஜோஜ் அவர்கள் வர முடியவில்லை. இருப்பினும் அவரை பற்றிய செய்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டதே பெரும் மகிழ்ச்சி என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன்.

மூன்றாவது ஒளி கிடைத்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, நாங்கள் முடிவை காண்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 121. வழக்கமாக 120 பாட்டு பதிலை பாட்டு சவாரியிலே பாட்டுக்கு நாங்கள் இதயத்தை பறை கொடுத்து வாக்களித்தது உண்டு. அதேபோன்று இன்றும் எங்கள் இதயத்தை தழுவிய பாடலாக நீங்கள் தெரிவு செய்து வாக்களித்திருக்கின்றீர்கள். அந்த முடிவுகள் தெரிவதற்கு ஆயத்தமாகும் வேளையிலே நாங்கள் வாக்குச்சாவடி அடைத்து விட்டார்கள். மூன்றாவது ஒளி தந்து வாக்குச்சாவடி அடைத்த வழி அவர்கள் வாக்கு எண்ணிக்கை சீட்டுக்களை பார்த்து எனக்கு முடிவுகளை தருவதற்கு இடையிலே நாங்கள் இப்பொழுது இன்று இந்த பதத்தை கண்டுபிடித்த சரவணன் அவர்கள் கேட்ட ஒரு பாடல் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே அந்த பாடல் கிடைக்கும் என்று கூறியிருந்தேன். அந்த வகையில் அவருக்கான பாடல் ஒன்று வர இருக்கின்றது. அங்கே மழை தூறிக்கொண்டிருக்கின்றது, பொழிந்து கொண்டிருக்கின்றது, நிறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர் இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் நீதிக்கு பின் பாசம் திரைப்படுத்த பாடலாக இருக்கின்றது. சரவணா, நீங்கள் கேட்ட இடி இடிச்சு மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு என்ற பாடலை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். நீங்கள் இன்றைய பதம் ராஜா என்ற பதத்தை சரியான பதத்தை தந்து வெற்றி பெற்றமைக்காக இந்த பாடல் வழங்கப்படுகின்றது.

அம்மா குடு குடுன்னு நடந்த காலு தயங்குது நின்னு, குடு குடுன்னு நடந்த காலு தயங்குது நின்னு. அதை பார்க்க பார்க்க மயக்கம் வந்து சாயுது கண்ணு, பார்க்க பார்க்க மயக்கம் வந்து சாயுது.

0: பொழிந்து எல்லாம் நின்னாச்சு. என்று இருந்த வாசா கிறந்து வெற்றி இரண்டும் ஒன்னாச்சு.
1: I'm here to sell you something
2: in a way that we think.
3: அந்த பாடலும் பின்னாலே தொடுத்து விட்டது அன்பு உறவுகளை அந்த வரிகளும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாய பாட்டு சவாரி 121க்கு இன்று என்ன பாடல் வரப்போகின்றது என்று ஊகித்து பிடித்ததிலே ராஜா என்ற பதம் வருகின்றது என்று ஊகித்து சொன்ன சரவணன் அவர்கள் வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்பட்டு அவர் விரும்பிய இடி இடித்து மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு என்ற பாடலை கேட்டு மகிழக்கூடியதாக இருந்த வேளையிலே இப்பொழுது போட்டி முடிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றீர்கள். தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்று ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டு நான் வாக்களித்த பாடல் வரும், நான் வாக்களித்த பாடல் என்று எண்ணுகின்றீர்கள். மொத்தம் 8 வாக்காளர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். 8 வாக்காளர்கள் வந்து வாக்களித்த வகையிலே இனிமையான பாடல்களை தெரிவு செய்து சென்றிருக்கின்றீர்கள். இனிமையான பாடலை தெரிவு செய்த வேளையிலே அதிகம் இனிமையாக கிடைத்த வாக்கு கிடைத்ததாக நாங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடிய வகையில் கணக்கு இடப்பட்டு பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் 2 பாடல்கள் பழமை போல முதலாவது இடத்தை பெறுவதற்கு எந்த இடத்தையும் பெறுவதற்கு அவைக்கு இடம் கிடைக்கவில்லை, கட்டுப்பணத்தை இழந்திருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். அது முதலாவது பாடலாக ஒலித்த ராஜனே யுவ ராஜனே என்ற பாடலும், 3வதாக ஒலித்த ராஜா மகள் ரோஜா மகள் என்ற 2 பாடல்களும் விலகி செல்கின்றன. ஏனைய 3 பாடல்களுக்கும் போட்டி பலமாக இருந்தது. அந்த போட்டியிலே 3வது இடத்தை பெறுவதற்கு எந்த பாடலும் வரவில்லை, 2வது இடத்தை 1வது இடத்தையும் தான் பெற்றிருக்கின்றது. அப்படி என்றால் 3 பாடல்கள் எப்படி 2 இடத்தை பிடிப்பதென்றால் 1வது இடத்தை ஏதோ 2 பாடல்கள் பிடித்திருக்கின்றது என்று எண்ணலாம். அந்த வகையில் இப்பொழுது 2வது இடத்தை பார்ப்போம். 3வது இடத்துக்கு யாரும் வரவில்லை, ஆனால் 3 பாடல்கள் புள்ளிகளை பெற்று போட்டியிலே இருந்திருக்கின்றன. அதிலே 1வதாகவும் 2வதாகவும் வந்திருக்கின்றது. 2வதாக வந்த பாடல், 2வது இடத்தை பிடிச்சிருக்கும் பாடல், 4வது இலக்கத்தில் வந்து பாடிய ரெட்டவால் குருவி திரைப்படுத்த பாடல், ராஜ ராஜ சோழன் நான் என்ற பாடல் 2 வாக்குகளை பெற்று 2வது இடத்தை பெற்றிருக்கின்றன. அப்படி என்றால் 1வது இடத்தை ஏனைய 2 பாடல்கள் பெற்றிருக்கின்றன என்று எண்ணிக்கொள்ளலாம். 1வது இடத்தை பெற்ற பாடல்கள் 2, அவற்றில் 3 புள்ளிகளை பெற்றிருக்கின்றன. அதில் ஒரு பாடல் 2வது வரிசையில் நின்று பாடிய ராஜா என்பார் மந்திரி என்பார் என்ற புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படுத்த பாடல், அதேவேளை மீண்டும் 3 புள்ளிகளை பெற்று 1வது இடத்தை நானும் பெறுகிறேன் என்று சரிவரம் பெற்றுக் கொண்டு 2வது பாடல், 2 பாடல்கள் என்று கூறியிருந்தேன். 1 ராஜா என்பார் மந்திரி என்பார், அடுத்தது அன்பே வா திரைப்படத்தில் ஒலித்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் எந்த காலத்து பாடல், அந்த பாடலும் 3 புள்ளிகளை பெற்று 1வது இடத்தில் நிற்கின்றது. அதனால் இன்றைய தெரிவு ராஜா என்பார் மந்திரி என்பார், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற பாடல்கள் 1வது இடத்தை பெற்றிருக்கின்றன. அதிலே ராஜா என்பார் மந்திரி என்பார் என்ற பாடலுக்கு வாக்களித்தவர்கள் தேவா அவர்கள், அருள் மற்றும் கிருஷ்ணன் மூவரும். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற பாடலுக்கு வாக்களித்த அன்பு உறவுகள் ஃபாரூக் அவர்கள், விஜயராகவன் அவர்கள், சரவணன் அவர்கள். இவர்கள் மூவராக வந்து அதற்கு வாக்களித்தார்கள். 2வதுக்கு 2 வாக்களித்திருந்தார்கள். அதனால் இன்றைய தெளிவாக 1வது இடத்தை பெறுகின்றது 2 பாடல். ஒரு பாடல் ராஜா என்பார் மந்திரி என்பார், அடுத்த பாடல் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். இனிமையான இந்த 5 பாடல்களும் இன்று எங்கள் இதயத்தை முழுமையாக தழுவி கொண்டன என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அத்தனை பாடலும் சிறந்த பாடல்கள் தான். வந்த விடயத்தின் பொருள் நாங்கள் எதிர்பார்த்தபடி எங்கள் இதயத்தை தாக்கக்கூடிய வந்த 8 பேருக்குள்ளும் இப்படி தங்களை தழுவி கொண்ட பாடல்கள் என்று அந்த பாடல்களுக்கு வாக்களித்து இருக்கின்றார்கள். அந்தந்த தெரிவின்படி இந்த வாரம் இந்த 2 பாடல்களும் தெரிவு செய்து பதிவாக்கப்படுகின்றது. இந்த பாடல்களை தந்த அத்தனை கலைஞர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை பாட்டு சவாரி 121 இனிது நிறைவேறுவதற்கு ஒத்துழைப்பு தந்து இணைந்து காற்றலே சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இணைந்து வந்து இயங்க முடியாமல் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் எங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த வகையில் உங்கள் எல்லோருடைய சம்மதத்தோடும் ஒரு பாடல் காற்றலைக்கு வேறு இருக்கின்றது. இப்பொழுது அந்த பாடலை நீண்ட காலத்துக்கு பின் இடையிடையே வந்து இணைந்தாலும் அன்பு ஃபாரூக் அவர்கள் தன்னுடைய நண்பரின் வீட்டில் நடைபெறும் திருமணம், அவருடைய குழந்தைகளுக்கு நடைபெறும், அவருடைய பிள்ளைக்கு நடைபெறும் திருமணம் என்று கூறி இந்த பாடலை தாருங்கள் ஒரு வாழ்த்து பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடலை இப்பொழுது தருகின்றேன். ஏனென்றால் மிக நேரத்தில் தருவதற்கு காலம் தாமதமாகந்தானே, அதற்காக அந்த பாடலை இப்பொழுது தந்தால் நலமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு உங்கள் சம்மதத்தோடு அந்த பாடலை ஃபாரூக் அவர்களே ஒலிபரப்புகிறேன். நேரத்தை பார்த்துக் கொள்வோம். அந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக காற்றலைக்கு வர இருக்கின்றது.
4: 100 ஆண்டு காலம் வாழ்க என்ற அந்த பாடல் தான் நீங்கள் கேட்ட பாடல்.
3: அந்த பாடலை இப்பொழுது காற்றலை தர முன்பு வெற்றி பெற்ற பாடல்களைக்கு வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்வையே நாங்கள் சந்திப்போம் தானே. அடுத்த வாக்கு பாட்டு சவாரி 122 சந்திக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது இந்த பாடலை தருகிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க என்ற பாடலை கேட்டிருந்தார் தான்.
4: 100 ஆண்டு காலம் வாழ்க
3: என்ற பாடலை ஃபாரூக் அவர்கள் கேட்ட பாடல். இது திருமண வயது பாடல் ஆக இல்லை, குழந்தை பிள்ளைக்கு வரும் பாடல் போல இருக்கின்றது. இதை தந்தாரோ 100 ஆண்டு காலம் இந்த தம்பதிகள் வாழ்க என்ற பாடலை தந்தாரோ தெரிய கேட்டாரோ என்று ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. 100 ஆண்டு காலம் வாழ்க என்பது ஒரு குழந்தை பிள்ளையினுடைய பாடலாக இருக்கின்றது.
4: 100 ஆண்டு
3: காலம் வாழ்க என்று வந்திருக்கின்றது அல்லவா. நான் நினைக்கின்ற அவர் வந்து 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் என்ற பாடல் தான் அவர் கேட்டாரா, அல்லது இந்த பாடலையும் எனக்கு தெரியவில்லையே. என்ன செய்வோம், அவர் கேட்டது 100 ஆண்டு காலம் வாழ்க என்ற பாடல் தானே. அந்த பாடலை தருகின்றேன். அவர் கேட்டபடி சில சமயம் அவருக்கு பிள்ளை போல் இருந்திருக்கலாம், இந்த பாடலை அவர் கேட்டிருக்கிறார் தெரியவில்லை. அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது அன்பு உறவுகளே. அந்த பாடலை தருவதற்கு தடைகள் ஏற்படுகின்றது. அதனால் 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பெண்ணும் என்ற பாடலை கேட்டு பார்ப்போமா, அதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் ஃபாரூக், நீங்கள் எண்ணுகிறீர்கள்? அந்த பாடலை தருகின்றேன் வாழ்த்து பாடலாக. கேட்போம் பாடலை.

இன்றைய நாளில் இல்லற வாழ்வில் புகும் புதிய தம்பதிகளுக்கு அன்பு ஃபாரூக் அவர்களுக்காக அவரோடு இணைந்து நாங்களும் பல்லாண்டு காலம் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ வேண்டும், நாடு மேடும் போற்ற வாழ வேண்டும், அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்வின் பண்பும் பயனும் அது என்ற வள்ளுவன் வாக்குப்படி இருவரும் இணைபிரியாது ஈருடல் ஒரு ஈராய் வாழ வேண்டும் பல்லாண்டு என்று எல்லோருமாக இணைந்து வாழ்த்திக் கொள்வோம். அன்பு ஃபாரூக் அவர்களோடு இணைந்து இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை ஒலித்து ஓய்கின்றது. பாட்டு சவாரி 121 இன்றைய வெற்றி பாடலை தெரிவு செய்து வந்த அன்பு உறவுகளுக்கும் கேட்டு மகிழ்ந்த எல்லா உறவுகளுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு நேரத்தை கருதி கொண்டு காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்லுகின்றேன். 2025 ஆண்டின் 8வது மாதத்தின் 4வது நாள் பாட்டு சவாரி 121 இனிது நிறைவேறுகின்றது. அன்பு உறவுகளே, மீண்டும் சந்திப்போம். அன்னை தந்தை ஆசான் இவர்களை அழைத்த இறைவன் இவற்றையெல்லாம் உணர வைத்த அன்னை தமிழுக்கு நன்றியும் வணக்கமும் நல் வணக்கமும் கூறி உங்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் என் அன்பு உறவுகளே, இப்பொழுது முதல் காற்றலையில் வளம்பெற இருக்கின்றது சிறுவர் பூங்கா. இது நெல்லூர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கழகத்திலிருந்து உங்களை அழைக்கும் பொழுது நேரம் இங்கே 9:33 நிமிடமாகிவிட்டது. உங்களுக்கு 7:03 நிமிடங்கள். குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆரம்பிக்கும் இந்த நிகழ்வு தளத்திலே வருவதனால் 1-2 நிமிட வித்தியாசத்தில் தான் இயங்கும் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது முதல் என் அன்பு செல்வங்கள் நீங்கள் காற்றலைக்கு வந்து தாத்தாவின் கரம் பிடித்து ரோஜா வனத்திலே விழா வருவதற்கு நீங்கள் சிறுவர் பூங்காவுக்கு வாருங்கள். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், தேவைகளை கேட்டுக் கொள்ளுங்கள். தாத்தாவோடு கலந்து உறவாடி உங்கள் மலரையிலே உங்களால் முடிந்தவரை எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். 6478746415 என்ற இலக்கத்துக்கு அழைத்து செல்வங்கள் மலலைகளால் தங்கள் திறமைகளை காட்டுவதற்கு வழிவகுத்துக் கொடுக்கும் நெல்லூர் தமிழ் வானொலியின் சிறுவர் பூங்காவில் பெற்றோர் அவர்களை ஆயத்தமாக்கி அனுப்பி வையுங்கள் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள்.

மாதா பிதா குரு தெய்வம் என்ற அந்த மந்திரத்தை மனதிலே பதித்துக் கொண்டு செல்வங்கள் வாழுமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் என்று கூறும் வேளையிலே, கடந்த வாரம் ஒரு பாடலை ஒளிபரப்பி அதில் என்னென்ன வருகின்றது, மிருகங்கள், பறவைகள், பட்சிகள், பழங்கள், ஒளிகள், அதில் உங்களுக்கு எது உங்கள் காதலை பற்றிருக்கிறது, எந்த சொற்களை நீங்கள் பிடித்திருக்கிறீர்கள் என்று வந்து கூற வேண்டும் என்று கூறியிருந்தேன். கேட்டிருப்பீர்கள் பாடலை, வீட்டிலே பெற்றோரும் அந்த பாடலை அவர்களுக்கு ஒளிபரப்பு செய்திருப்பார்கள். இப்பொழுது மீண்டும் ஒளிபரப்புகிறேன், அதை கேட்டுக்கொண்டு வாருங்கள் காற்றலைக்கு.

0: அனைத்து விடவும் அன்பு உறவை வருகின்றார் என்று அன்பு செல்வங்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் என் பெயர குழந்தாய் ருத்திகா தானே பேசுகிறீர்கள்? ருத்திகா பாஸ்கரனா? பிரகாஷ், ருத்திகா பிரகாஷ் பேசுகின்றீர்கள் இல்லையா? நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக நான் நலமாக இருக்கின்றேன் செல்லம். நீங்கள் நலமாக இருப்பதை கேட்டு எனக்கு மகிழ்வாக இருக்கின்றது. உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றதா தாத்தாவிடம் என்று பேசுவது? மகிழ்ச்சியா இருக்கிறது செல்ல குஞ்சு. சரி, நீங்கள் இப்ப என்ன சிறப்பு என்னோடு சேர்ந்து கலந்து உறவாட போறீர்கள்? கதை கூற போகின்றீர்களா? கவிதை கூற போகின்றீர்களா? திருக்குறள் சொல்ல போகின்றீர்களா? என்ன இன்று எங்களுக்கு கொண்டு வந்து கூற போகின்றீர்கள்? கதை எங்கே கேட்போம்? கதையை கூறுங்கள் செல்ல குரலிலே. ரித்திகா பிரகாஷ் மல்லி மல்லியத்தில் இருந்து வந்திருக்கின்றீர்கள், கூறுங்கள். மல்லியத்தில் இருந்து வந்திருக்கீங்க? ரித்திகாண்ட எனக்கு தெரியும், கேட்டுவிட்டேன். இன்னொரு கேட்டு விட்டார்கள் பெயர். உங்களுடைய ஊர் மல்லியம். இப்பொழுது நீங்கள் கதை கூட போகின்றேன் கூறுவீர்கள் அல்லவா? என்ன கதை?
1: எலியும் ஒரு குடலில் வாழ்ந்து வந்துடுச்சு. வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கும் போது எங்கேயாச்சும் சாப்பாடு கிடைக்குமான்னு போனுச்சா.
0: யாருக்கு? எலிக்கு. எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுதா? சரி சரி,
1: எலி குட்டியும் முயல் குட்டியும் போனுச்சியா. எலி குட்டி அஞ்சு முயல் குட்டி அஞ்சுன்னு போனுச்சுங்களா?
0: ஓ, அஞ்சும் அஞ்சுமா? அடே, அப்ப 15 போயிருக்கிறது அப்படித்தானே? அஞ்சு எலிக்குட்டி அஞ்சு முயல் குட்டி என்ன மொத்தம் 15? தாத்தா அஞ்சும் 15
1: குட்டி,
0: அப்ப 14. அப்ப மொத்தம் எத்தனை? 5 முயல் குட்டி, 5 எலிக்குஞ்சு, அப்புறம் 4 சின்ன குஞ்சா. அப்ப 5 10 நான்தான் வயசான காலத்துல கணக்கு எனக்கு சரியாக புரியவில்லை ரித்திகா. நீங்கள் அழகாக சொல்லுங்கடா, சொல்ல குஞ்சு.
1: எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டு ரெண்டும் ரெண்டு அம்மாவும் அழைச்சுக்கிட்டு தண்ணி தேடி போனுச்சா. ரொம்ப தூரம் நடந்து காட்டுக்கு போயிட்டா. அங்க சிங்கம் இருந்துச்சா, அதுக்கும் தேடி வந்துச்சா. வரும்போது இது தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு ரெண்டும். அப்ப வந்து இது யானை சிங்கம் வீட்டுக்கு போலாம் போகுது. பாட்டில புடிச்சுக்கிட்டு எத்திர
0: போனாங்களா,
1: திரும்பி தத்தா காணுமா. அதுக்கப்புறம் என்னம்மா பண்ணாங்க? அதுக்கப்புறம் வீட்டு ஃபுல்லா எந்த இலையிலதான் போனாங்க, தேடியே பாத்துட்டு போனாங்களா. அதுக்கப்புறம் கிடைக்கா, அதுக்கப்புறம் குட்டிங்க இல்லாத மாற முடியாது, அதனால முகைக்குள்ளே போயிட்டான். போனதுக்கப்புறம் சிங்கமா பின்னாடியே நடந்து போயிருக்கு
0: தெளிஞ்சுக்கிட்டு.
1: சிங்கமும் நடந்து போயிட்டே இருந்துச்சு. நீங்க எப்படி நம்மள திண்டுருவோம் அப்படின்னு இருந்துச்சுங்களா. நடந்து போயிட்டு மூணும் ரெண்டும் மாட்டிக்கிட்ட சிங்கத்துக்கிட்ட பத்துச்சா. அது வந்து இப்படியே போய் அங்க போய் எடுத்து கடிச்சுதான். வச்சு வாய்க்குல தின்னுட்டு.
0: ஐயோ சாப்பிடுதா?
1: அதுக்கப்புறம் இது எங்க போதோ பாத்துக்கிட்டு இருந்துச்சா. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ள போனவனே குஞ்சுக்கெல்லாம் இங்கதான் நம்ம குஞ்சு கூப்பிடலாம். ஒரு குஞ்சுதான் பிடிச்சி வெளிய மட்டும் தான்
0: தின்னுட்டேன். அப்புறம் சரியா
1: போதே
0: பொல்லாத சிங்கம். சரி, எத்தனை முயல் போனதம்மா?
1: நாலு முயல் தான் போனச்சு. ஒரு முயல் தப்பிச்சுட்டு.
0: நாலு முயல் எங்க போயிருக்கு? சிங்க சிங்க வயிற்றுக்குள்ள போயிருச்சா?
1: சிங்க வயிற்றுக்குள்ள.
0: ஐயோ, சிங்கம் சிங்கம் தானே? சிங்கம் சிங்கம் சிங்கமா பிரிசா?
1: சின்னோண்டு
0: சின்னோண்டு சிங்கம் தானே? சின்னோண்டு முயல் எப்படி சாப்பிடும்? சரி, ரிச்சிக்காவுடைய கதையின் படி கொஞ்சம் முயல் கொஞ்சம் முயல் குட்டி எல்லாம் போய் சிங்கத்துக்கு மட்டும்
1: வீட்டுல போய் அதுக்கப்புறம் அதோட ஃப்ரெண்ட் புலிய கூப்பிட்டு வந்து
0: சக்க முயலுக்கு புலி வேண்டா. நல்ல நல்ல கூறுங்கள்.
1: வந்து அதுக்கப்புறம் அது பசிக்குதுன்னு தண்ணி குடிச்சுச்சா, தாவர அடிச்சா, புலி பேச வந்து தண்ணி குடிச்சுட்டு இருந்துச்சா. அப்ப வந்து புலி வந்துட்டு கேட்காம வயிற்றுக்குள்ளதான்
0: கடந்த வாரம் ஒரு பாட்டு போட்டு பூ பூவா பறந்து போகும் பட்டு பூச்சி அக்கா அந்த பாடல் கேட்டீர்களா? அதுல என்ன வருதுமா? பட்டு பூச்சி வருது, வேற என்ன வருது? வட்டுப்பூச்சி பறந்து பறந்து போகுது. பூ பூவா சட்டை போட்டு அது அந்த அந்த பொண்ணு கேட்கறது யாரு கொடுத்த சொக்கான்னு கேக்குறா இல்லையா? சொக்கான்னு போட்டுக்கிட்டு ஓடுதான் பட்டுப்பூச்சி. அப்புறம் என்ன வந்தது? அங்கு முயல் வந்துச்சா? இல்ல. மயில் மயில் வந்துச்சா?
1: இல்ல.
0: குரங்கு வந்துச்சா? பாண்டு விளையாட வர சொல்லி ஓடி வந்து நடத்துல இருந்து கேக்கலையா? யானை திண்ணிக்கைய காட்டுச்சியா? யானை வாண்டு பக்கத்தம் கத்தி காட்டுனதா? ஆமா. அப்புறம் புள்ளி மான் வந்துச்சா? புள்ளி புள்ளி மான் வந்ததா விளையாட வரைச்சு? ஆமா, புள்ளிமானே அனுப்பா. அந்த பொண்ணு கேக்குறதா, அந்த புள்ளிமானேப்பா இந்த காடெல்லாம் சுத்தி பாக்குறேன், என்ன கொண்டு போ கூட்டி கொண்டு போகணும் கேக்குறான். அப்புறம் பச்சை கிளிய பார்த்து பாடுறான், பசி எடுக்குது பழம் பறிச்சு போடுன்னு கேட்டாவா பச்சை கிளியிடம். அப்புறம் காகம் வந்துச்சுதா? கருப்பு காகம். ஆமா, வந்துச்சு இல்லையா? சரி, இப்படி எல்லாம் நீங்கள் பட்டுப்பூச்சி முயல் மயில் குரங்கு யானை தும் புள்ளிமான் பச்சைக்கிளி காக்கு என்று பல பறவைகளும் மிருகங்களும் அந்த பாடலே வந்திருக்கிறது. சரியா? நல்ல கட்டிக்காரி கட்டிக்காரி. நீங்கள் அடுத்த வாரம் சந்திப்போம் வெள்ளிக்கிழமை. பாட்டு வேணுமா? அங்க பாடுங்க பார்ப்போம். என்ன பாட்டு
1: பாடுங்க?
0: இன்னொரு பாடி பாருங்க. அருமையான பாடல், இனிமையாக பாடுகிறீர்கள் செல்ல குரல்லே. இது பாடலை மீறியையும் பாட வேண்டும் அடுத்த வாரம். இன்னும் இருக்கிறது அந்த பாடல்ல. சரியா? வேற என்ன சொல்ல போறீர்கள்?
1: ஒரு நேரம் இருக்கிறது.
0: விடுதலை இருக்கு அங்க பாப்பம் கேளுங்க. இந்த விடுதலையில வந்து எனக்கு தெரியாத விடுதலையில அங்க நீங்கள் தாத்தா முடிச்சு கொண்டு போனா இந்த பொண்ணு பிடிச்ச விடுவாரு அறிவாளி பொண்ணு. அங்க பாப்போம் கேட்போம் கேட்போம் கூறுங்க. வெள்ளையா இருப்பான் பல்லி விளக்க மாட்டானா? நாத்தம் அடிக்குமே. பல்லு விளக்க மாட்டான் வெள்ளையா இருப்பானா? எனக்கு தெரியுது புலி புலி பல்லு விளக்க மாட்டேதானே. அப்படியா வெள்ளை இல்லையா? அப்ப எப்படி வெள்ளை நாக்காதே நக்கி கொடுமோ? அப்படி இருந்தால் வெள்ளையா இருக்கும் பல்லு வெள்ளையா இருக்கும் அவன் பல்லு துளக்க மாட்டான். பிரஷ் பண்ணி தெரியா என்ன பையன்
1: அவன்
0: வெள்ளையா இருப்பான் பல் விளக்க மாட்டாங்க. கொக்கு கொக்கு வெள்ளதானே தப்பா? கொக்கு வெள்ளையாயிருப்பான் பல்லு விளக்க மாட்டான் அப்படி என்றால் நாய்க்குட்டி காட்டுல இருக்கா நாய் வீட்டுல எங்கட வீட்டுல இருந்து வெள்ளை வெள்ளை நாய் அந்த நாய்க்கு வந்து பல்லு இருக்கு அதை பிரஷ் பண்றது இல்ல. சொல்லுங்க உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாதம்மா நான் சரண்டர் உங்களுக்கு நான் அதுவும் அது புரியுதா? நீங்க கடந்த முறை சொன்ன கடந்த வாரம் சொன்னீர்கள் நான் அது விளக்க முடியாது இல்லையா? அது தேவையில்ல. பூண்டு நாங்களிடம் வெள்ளை பூண்டு பல் உள்ளிப்பல் என்று கூறுவோம். ஓ அது சரி, நீங்க சொன்னது முழுவதும் சரி. உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கின்றது. சரியா? சரி, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போமா? வணக்கம் வணக்கம். இந்த பாடலை மீண்டும் கேட்க வேண்டும். பூ பூவாய் பறந்து போகும் பாடலை. சரியா? இன்னும் ஒரு சகோதரி வருகின்றால் அவரோடு நான் செல்கின்றேன். செல்லக்குட்டி மாதா பிதா குரு தெய்வம் அங்க பாருங்களே.
1: மாதா பிதா குரு தெய்வம் அவர் மலரடி எடுத்து
0: வணங்குதல் செய்வோம். நல்ல பிள்ளை கட்டிக்கார பிள்ளை பாடலை பாடமாக்கீர்கள். இப்ப பூ பூவாய் பறந்து போகும் பாடல்ல சில பறவைகள் மிருகங்கள் வருது. நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கு சொல்ல வேண்டும். சரியா?
1: என்ன பாட்டு?
0: பூ பூவாய் பறந்து போகும் செல்ல பட்டு பூச்சி அக்கா என்ற பாடல் நான் ஒளிபரப்புவேன். அதை கேட்டுவிட்டு என்ன பறவைகள் மிகவும் வருதுன்னு நீங்கள் கூற வேண்டும். நன்றி வணக்கம். நன்றி நன்றி.
1: நீங்கள்
0: அடுத்த வாரம் நன்றி என்று பேர குஞ்சு ரித்திகா பிரகாஷ். நன்றி நன்றி நன்றி. விடைபெறுவோமா? ஆமா நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு அன்பு செல்வம் ரித்திகா நீங்க பேசி முடிந்து விட்டதா? துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, அடுத்த உறவுடன் செல்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓ துண்டிக்கப்பட்டு விட்டது. என்ன நடந்தது? மீண்டும் வாருங்கள் மகளே. அன்பு வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் பேத்தி. வணக்கம் நந்தினி. நலமாக இருக்கின்றீங்களா நந்தினி நாகப்பன்?
2: நான் நலமாக இருக்கிறேன். நலமாகவும்
1: சிறப்பாகவும் கழிப்பாகவும் நீக்கியிருக்கிறாயா?
0: வாழ்த்துக்கள். நான் நலமாக மகிழ்வாக சிறப்பாக கழிப்பாக அதைவிட குதூகலமாக இருக்கின்றேன் என்றால் என் செல்வ பேர குழந்தைகள் காற்றளவில் தாத்தாவிடம் ஓடி வரும் பொழுது. நீங்கள் கடந்த வாரம் உங்களுக்கு சில இடையூறு இருந்தது, பரீட்சை சரியாக செய்தீர்களா?
1: நன்றாக எழுதியுள்ளேன்.
0: நல்லது, நல்ல பெறுபேறு உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நீங்க நன்றாக செய்திருப்பீர்கள். தந்தையார் எனக்கு கூறியிருந்தார் உங்களுக்கு வருவதற்கு அசௌகரியம் என்று, அதனால் நான் உங்களை வலுக்கட்டாயப்படுத்தவில்லை. நீங்கள் உங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று விட்டுக் கொடுத்தேன். நன்றி. நல்லது, இறைவன் துணை உங்களுக்கு என்றும் இருக்கும். இன்று என்ன உங்களுடைய திறமையை கொண்டு வந்து எங்களுக்கு காட்டப்போகின்றீர்கள் காற்றலையிலே? நந்தினி நாகப்பன்,
1: கடந்த 25ஆம் தேதி கிருபானந்த வாரியரோட பிறந்தநாள் இருந்ததையா?
0: நல்லது.
1: சில பொன்மொழி சொல்ல போறேன்.
0: நல்லது, சிறப்பு சிறப்பு. நந்தினி சொல்லுவதால் எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி. எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற குறுங்கள் பார்ப்போம். கேட்போம் என்ன குறுங்களோட?
1: வருவதும் போவதும் இரண்டு, அது என்னன்னா இன்பமும் துன்பமும். வந்தால் போகாதது இரண்டு, அப்படின்னா புகழும் பழியும்.
0: அடுத்தது
1: போனால் வராதது இரண்டு, மானமும் உயிரும்.
0: ஓ, மானமும் போனால் வராது, உயிரும் போனால் வராது. அற்புதமான கருத்து கிருபானந்த வாரியார் கூறியிருக்கின்றார். அதை நீங்கள் வந்து கூறும் பொழுது மேலும் அற்புதமாக இருக்கின்றது. கூறுங்கள், தொடர்ந்து கூறுங்கள்.
1: தானாக வருவது இரண்டு, இளமையும் முதுமையும்.
0: இளமை தன்ன தானா வரும், அதே போல முதுமையும் வந்துவிடும் இல்லையா? இப்ப நீங்கள் இளமை, தாத்தா முதுமை, இரண்டும் தானாக வந்து தாத்தா விரும்பி கேட்கவில்லை எனக்கு முதுமை வேண்டும் என்று, ஆனா வந்து விட்டது. அப்ப முதுமை என்பதும் தானாகத்தான் வரும், அதே போல இளமையும் தானாக வரும். அந்த நேரத்தில் செய்ய வேண்டியதை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். அப்படித்தானே? சரி, அடுத்து என்ன?
1: நம்முடன் வருவது இரண்டு, பாவமும் புண்ணியமும்.
0: ஓ, நாங்கள் செய்கிற பாவ புண்ணியங்கள் தான் உங்களோடு சேர்ந்து வரும். ஒரு ஒன்றுமே வராத பணம், உடைகள், நகைகள், பெரிய செல்வங்கள், காணிகள், வீடுகள், வாகனங்கள் ஒன்றும் உங்களோடு கூட வராது. நாங்கள் இறந்து போகும் போது அதன் பின்பு இந்த பாவமும் புண்ணியமும் தான் வரும். அப்ப நாங்கள் எதை நிறைவாக செய்ய வேண்டும்? நன்றி.

0: கூடாது இல்லையா? துக்கம்தான் கூடுதலாக வரும் இல்லையா? சரி, அடுத்ததுக்கு போவோம்.
1: தவிர்க்க முடியாதது இரண்டு, பசியும் தாகமும்.
0: ஓ, அது தவிர்க்கிறது, அது நாங்கள் நாங்கள் அதை தவிர்த்து அதை விலகி நடக்கிற. பசி வந்து கொண்டே இருக்கும், தாகமும் வந்து கொண்டே இருக்கும். பசிக்கு உண்ணத்தான் வேண்டும், தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கத்தான் வேண்டும். தூக்கம் வராது விட்டால், தூக்கம் தராதிருந்தாலும் கண்ணு மூடிக்கிட்டு ஆடி ஆடி ஏதோ செய்யலாம். பசி வந்து விட்டால் பத்தும் பறந்து எல்லாம் வளர்ந்து விடுவோம். அதே மாதிரி தாகம் என்றால் நான் வறட்சி ஏற்பட்டு உடல் வறண்டு போய்விடும், மரணம் தான் வரும். அவனை தவிர்க்க முடியாது இரண்டு என்ற அற்புதமான கருத்தை கிருபானந்த வாரியார் கூறியதை நீங்கள் கேட்டு எங்களுக்கு கூறுகிறீர்கள். அது மேலும் அற்புதம். எங்கே மிகுதி?
1: நம்மால் பிரிக்க முடியாதது இரண்டு, பந்தமும் பாசமும்.
0: ஆமாம், எங்கள் உறவுகள் பந்தங்களை பிரிக்க முடியாது, அவர்கள் இருக்கும் பாசத்தையும் பிரிக்க முடியாது இல்லையா? இந்த பந்தங்கள் வருவதால் தான் பாசங்கள் ஏற்படுகிறது, பாசம் இருப்பதால் தான் பந்தங்கள் எங்களை சுற்றி கொண்டிருக்கின்றது. அருமையான கருத்தை சொன்னீர்கள், நந்தினி. அடுத்தது என்ன கூறப் போகிறீர்கள்?
1: அழிவை தருவது இரண்டு, பொறாமையும் கோபமும்.
0: அது ரெண்டும் இருந்தால் அழிவுதான், கோபம் வந்தால் நாசம், பொறாமை இருந்தாலும் அதுவும் நாசமாக்கிவிடும். பொறாமை என்பது அது காய்ப்பு உணர்வு என்று சொல்வது, அந்த உணர்வு பொறாமை உணர்வு என்ற உள்ளத்தில் இருந்தால் நாங்களும் வாழ மாட்டோம், மற்றவர்களையும் வாழவிட மாட்டோம். அதுவும் கோபம் வந்தால் கோபத்தினால் எங்கள் உடம்பெல்லாம் பதறி அடிச்சு நரம்பெல்லாம் துளுத்தி எங்களுக்கு இரத்த அழுத்தம் கூட வந்துவிடும். அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடாததையும் செய்து விடுவோம், பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசிவிடுவோம். பொறாமை சினம் கூடாதது என்று கூறியிருக்கின்றார். நாங்களும் அதை கேட்டு நடந்து கொள்வோம். அடுத்தது,
1: எல்லோருக்கும் சமமானது பிறப்பு.
0: எல்லாருக்கும் பிறப்பு சமமானது, உலகில் உள்ள உயிர்கள் அத்தனைக்கும் பிறப்பு வேண்டு என்றுதான் நீங்கள் பிறந்து வர வேண்டும் இல்லம்மா? பிறப்பு என்று இல்லாத உலகத்தில் ஒன்றுமில்லை, எல்லோருக்கும் பொதுவான பிறப்பு என்று ஒன்று இருக்கின்றது. நல்லது. அடுத்தது,
1: எனக்கு படிச்சதுல பிடிச்சது சொல்றேன்.
0: சொல்லுங்கள். இந்த படிச்ச எங்களுக்கு சொல்ல போறேன் கேட்கறது, நாங்கள் ஆவலாக இருப்போம். நம்பினி செல்ல குரல்ல சொல்லுங்கடா செல்லப்பட்டி.
1: நீ வயரமாக இருந்தாலும் தகுதி அச்சவர் கையில கிடைத்தா கூலங்கள் தான். நீ கூலங்கள்லாய் இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில கிடைத்தா வயரமா மாறிடுவ. மதிப்பு உண்மை, மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது.
0: சரிதான் குறிப்பிட்டீங்களா? சேரும் இடத்தில் தான் சிறப்பு உண்டு, அந்த சேரும் இடத்தில் தான் எங்கள் சிறப்பும் சேரும், அவர்களுடைய சிறப்பும் எங்களை வந்து சேரும். ஆகவே நாங்கள் சேரும் உறவுகள், சேரும் நண்பர்கள், சேரும் கூட்டங்களை கவனித்து அதிலே நாங்கள் குடிக்கொள்ள வேண்டும். அற்புதமான கருத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். வேறு என்ன நன்மையை கூற போயிருக்கின்றீர்களம்மா?
1: தஞ்சை பெரிய கோயில கட்டியது ராஜராஜ சோழன். அவர் தமிழ் மீது கொண்ட பற்றுக்கான உதாரணம் இந்த தஞ்சை பெரிய கோயில். அது எப்படின்னா, கோயில் கோயில் கோபுர உயரம் வந்து 216 அடி. அதாவது தமிழ் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தமா 216.
0: அற்புதமான கருத்து, அற்புதமான கருத்து. 216 எழுத்துக்களை கொண்ட எங்கள் தாய்மொழி தமிழில் அவர்கள் தமிழ் பற்றியிருந்தபடியாத்தான் இந்த கோபுரத்தை 216 நல்ல சரியாக சொன்னீர்கள். 216 அடி உயரத்தில் கட்டியிருக்கிறாரா அந்த கோபுரத்தை? அதற்கு காரணம் தமிழ் எழுத்துக்கள் 216. நல்லபடியும் சொன்னீர்கள் அம்மா, நல்ல ஒரு தகவலை தந்தீர்கள். மீண்டும்
1: சிவலிங்க உயரம் வந்து 12 அடி இருக்கு ஐயா. அது டோட்டல
0: ஆஹா, அந்த சிவலிங்கத்தின் உயரம் வந்து 12 அடி. அதே அதே எதை குறிக்கிறது 12? உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கை 12. அந்த 12 ஞாபகத்திற்காக 12 அடி உயரமான சிவலிங்கத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணி இருக்கின்றார்கள். நல்லது. அடுத்தது,
1: சிவலிங்க பீடம், அதாவது சிவலிங்கத்துக்கு கீழே இருக்குல்ல ஐயா, 18 அடி.
0: அது எங்க குறிக்கிறது அந்த 18?

0: மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படி வருவதா? அப்ப 12 உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் 18 ஞாபகத்தில் இருப்பதற்கு அந்த சிவலிங்கம் இருக்கின்ற பீடம் அந்த ஆவடை என்று சொல்வது ஆவுடைய கீழே இருக்கின்ற பீடத்தை 18 நீளத்திலே செய்திருக்கிறார்கள். மெய் எழுத்துக்களை ஞாபகப்படுத்தும் முகமாக 12 உயரத்தை தந்தது, 12 உயிர் எழுத்து, 18 மெய் எழுத்து என்று எங்களுக்கு அறிவிக்கும் வண்ணம் அதை செய்திருக்கின்றார்கள். சரி, மீண்டும் என்ன செய்தார்?
1: சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரம் 247 தமிழ் மொத்த எழுத்துக்கள் 247.
0: அது நீங்கள் 246 என்று சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கிறது இல்லையா? சரி, 247 தூரத்திலே சிவலிங்கத்திலிருந்து அங்கே அவரை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நந்தியம்பெருமானுடைய சிலை வைத்திருக்கின்றது. அந்த இடை தூரம் 247 அது எதை குறிக்கின்றது? உயிர் மெய் எழுத்துக்களையா?
1: தமிழ் மொத்த
0: எழுத்துக்கள். சரி சரி, அதெல்லாம் அந்த இதிலே உள்ள மிகுதி எழுத்து எது? 247 எப்படி வந்தது?
1: 216 வந்து தமிழ் உயிர்மை எழுத்துக்கள்.
0: ஓ,
1: அது கூட உயிர் எழுத்துக்கள் 12, அது கூட 18 மெய் எழுத்துக்கள், அது கூட 1000 எழுத்து.
0: சரியாக நீங்கள் கணக்கு சொல்லி தந்துவிட்டு நான் குழப்பம் அடைந்து விட்டேன். தாத்தா வயது போயிட்டுதானே, நீங்கள் என்ன கூறுவீங்கன்னு எனக்கு தெரியல. இப்பொழுதுதான் தெரிகிறது. அங்கே 18 உயிரெழுத்து இல்ல இல்ல
1: 12
0: புரிஞ்சுட்டீர்கள் தாத்தாவை? 12 உயிரெழுத்து, 12 மெய்யெழுத்து, 18 மொத்த எழுத்து, 246, 216, 216, 12, 18 கூட்டி அங்கே 1000 எழுத்து, அகண்ட எழுத்து வருகின்றது. அதோட இது 247 அடியிலே 247 அங்கே காட்டியிருக்கின்றார். 247 முழு தமிழ் சொற்கள் என்று இல்லையாமா? சிறப்பு. ராஜராஜ சோழன் மிக சிறந்தவர். உங்களுக்கு தஞ்சை பெரிய கோவிலையும் கட்டி அந்த கோவிலுக்குள்ளே இந்த கணக்குகளையும் பதித்திருக்கின்றார். அதனால் அவர் தமிழ் பெரும் என்று நாங்கள் அறியக்கூடியதா இருக்கின்றது. இன்று உங்களால் நாங்கள் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, மொத்த புத்தனை எழுத்து என்று படித்தோம். நன்றி, நன்றி. நீங்கள் படித்ததில் பிடித்ததை கொண்டு வந்து எங்களுக்கும் தந்து எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் கொடுத்து உலகளாக கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் கொடுத்திருக்கின்ற வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியா
1: ஐயா? சரிங்க ஐயா. ஐயா, நீங்க பூ பூவா பறந்து போகும் அந்த பாட்டுல எத்தனை விழுந்து பறவை கேட்டிருந்தீங்க?
0: கேட்டுக்கார் எத்தனை அம்மா வந்திருக்கின்றது?
1: மொத்தமா 8 வந்திருக்கு ஐயா. என்னன்னா, முதல்ல பறவை சொல்றேன். பட்டுப்பூச்சி, மயில், கிளி, காகம்
0: 4. சரி,
1: விலங்கு வந்து முயல், குரங்கு, யானை, மான்.
0: கேட்டிக்காரி செல்வங்களே எல்லாம் செல்வங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் ஒளிபரப்பிய பூ பூவாய் பறந்து போகும் என்ற பாடலிலே 4 பறவைகளும் பறவை இனமும் 4 மில்லையும் வந்திருக்கின்ற எங்கள் செல்லக்குட்டி நந்தினி கிரகிச்சு எழுதி கொண்டு வந்து விளாவரியா சொல்லி இருக்கின்றார். அவர் சொன்னது சரிதானாண்டு மீண்டும் நான் பாடலை ஒழிக்கும் போது கேட்டு பாருங்கள். நல்லது, சிறப்பாக இன்றைய சிறுவர் பூங்காவிலே வளம் வந்தீர்கள். நேயர் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தார்கள். நந்தினி நாகப்பன் அவர்களே, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது கூற வேண்டுமா? நன்றி. நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். மீண்டும் புதிய தகவல்களோடு வாருங்கள் என்று உங்களுக்கு வாழ்த்து வழி அனுப்பி வைக்கின்றேன் தாத்தா. நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? மீண்டும்
1: மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை புதிய தகவல்களோடு வருகிறேன் ஐயா.
0: நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் செல்வமி. வாழ்த்துக்கள். வாழ்க வளம் பெற. நன்றி, நன்றி, நன்றி. இணைந்தமைக்கு
1: நன்றி ஐயா.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி ஐயா.
0: அடுத்து ஒரு செல்லக்குட்டி வர இருக்கின்றது. அந்த செல்ல குழந்தையை அணைப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம். வணக்கம்
1: சிவானி.
0: வணக்கம் சிவானி, நலமாக இருக்கின்றீர்களா? சிவானி லெனின் அவர்களே.
1: நலமாக இருக்கிறேன்.
0: நலமாக இருக்கின்றீங்களா? சரி, நான் நலமாக இருக்கிறேன். தாத்தா மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் வந்து விட்டீர்கள் தான், அப்ப மேலும் மகிழ்ச்சி. இப்பொழுது வந்து சென்ற செல்வங்களோடு நீங்களும் வந்தது எனக்கு மகிழ்வாக இருக்கிறது சிவானி. சரி, எங்க என்ன இன்று என்ன காட்டல்? எனக்கு ஸ்டோரி தெரியாத கதை தெரியும். சரி, சிறப்ப காரியங்கள் நீங்க கூறுங்க. கதை
1: சொன்னாங்க.
0: காகம் கதையா? கூறுங்கள், நாங்கள் எல்லோரும் கேட்கின்றோம். உங்களே கூறுங்கள்.
1: It was a hot sunny day. A thirsty crow was looking for water. He searched for a long time. At last, he saw a pot with very little water. He tired to drink, but could not reach the water. He started thinking, came up with an idea. He saw some pebbles nearby. He picked them, dropped them into the pot one by one. The water came up. The pebbles drank the water, flew away happily. Hello?
0: Hello? தாத்தா மகிழ்ந்து போயிருந்தீங்களா? ஆங்கிலத்திலே கதை சொல்லுபடியால் நான் சற்று சிந்தித்தேன். தாத்தாவுக்கு ஆங்கிலம் சரியாக விளங்கல், இருப்பினும் எனக்கு புரிந்து வேண்டும். இது தமிழ்லையும் சொல்ல முடியுமா உங்களுக்கு? இப்ப நீங்கள் ஆங்கிலத்திலே சொன்னீர்கள், தமிழிலேயும் சொல்ல முடியுமா? சரி, தாத்தா சொல்லட்டும், எனக்கு தெரிஞ்சதை சொல்லட்டுமா? நீங்க சொன்ன கதை சரி சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம்.
1: ஒரு ஊர்ல வெயில் காலத்துல வெயிலா இருந்துச்சு. ஒரு பறவை
0: காக்கா, குரோட காக்கா
1: பாகமா இருந்துச்சு. ஊர் ஃபுல்லா தேடி பாக்குது. கரசியா
0: கரசியா
1: தண்ணி தண்ணி கொஞ்சோண்டு இருந்துச்சு.
0: சின்ன பாறை கொஞ்சம் தண்ணியா
1: அது குடிக்க ஆகுது.
0: பக்கத்துல வந்து கல்லு
1: ஐடியா என்ன யோசிச்சு என்ன பண்ணலாம்? தண்ணி குடிக்க முடியல. அப்பா ஒரு கல்லு பக்கத்துல
0: இருந்துச்சு. கல்ல போட்டுதா சின்ன கல்ல போடுதா? பெரிய கல்ல சின்ன கல்ல என்ன கல்லு வருது போட்டது?
1: சின்ன போட்டு போட்டு போட்டு போட்டு மால வந்து இந்த குரோ குடிச்சிட்டு
0: புத்திசாலி காக்கா இல்லையா? இப்பொழுது தாத்தாக்கு இப்பொழுதுதான் எனக்கு நல்லா புரிந்து நல்ல சந்தோஷமா இருந்தது. செல்ல குட்டி ஆங்கிலத்துல சொல்லும் போது நல்லா இருந்தது. எனக்கு ஆங்கிலம் தெரியாதம்மா, அதனாலதான் நான் தமிழிலே பேசுகிறேன் குழந்தைகளோடு.
1: ரைம்ஸ் பாடுங்க.

0: Banana, banana, banana, fruit salad, fruit salad. Papa,
1: யார் நல்ல பாடல், யார் சொல்லிக் கொடுத்தீங்க இந்த பாடல், எங்கே கேட்டீர்கள்?
0: அம்மா
1: அம்மா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? பைனாப்பிளை பத்தி, ஃப்ரூட் சாலட்டை பத்தி கொஞ்சம் தான் எனக்கு புரிஞ்சுது, தமிழன் தான் எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சரி, காரியம் இல்லை. ஃப்ரூட் சாலை பத்தி பத்தி கொஞ்சம் பேர் என்ன கூட போகின்றீர்கள்? பாருங்கள் பார்ப்போம், புரியுதான்னு கேட்போம்.
0: March, march, march. Let the soldier march. Get your body shot.
1: அவ்வளவுதானா? தாத்தா கொண்டு தாத்தா கொண்டுமே புரியல. சரி, காரியம் இல்லை, ஏதோ கேட்போம். யாருக்கு புரிஞ்சதோ தெரியாது. நீங்களுக்கு என்னோட அம்மாவும் மாதாவும் என்னுடைய பிதாவும் என்னுடைய குருவும் தமிழ் தான் எனக்கு படிப்பித்து வைத்தார்கள், அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அதனாலதான் நான் தமிழிலேயே பேசுகிறேன். நான் பிறந்தது தமிழ் மண்ணிலே தான், தமிழ் தாய் தான் என்னை பெற்றது. இந்த ஆங்கிலம் அடுத்த மற்ற மொழிகளை தான் வெளியே தான் நான் கற்றுக்கொண்டேன், அது எனக்கு தேவையில்லை. நான் வீட்டில் எல்லாம் தமிழிலே தான் நான் எல்லோருடனும் பேசுவேன். நான் சொல்லப்பட்டியோட தமிழிலே பேச எனக்கு விருப்பம். உங்கள் பாடல் நல்லாக இருந்தது, அதை விட நீங்கள் ஒரு தமிழ் பாடல் பாடுங்கள் பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். ஒரு பாட்டு பாடுங்கள். ஏதோ ஏதோ நம்ம நீங்கள் எங்களை பாடி காட்டுனீங்களே, எனக்கு தெரியும், உங்களுக்கு நன்றாக தெரியும். எம்ஜிவன் பாடுது ஏதோ ஏதோ
0: என்ன
1: பாடல் நாங்க ஒரு தமிழ் பாடல் இல்ல துறை பாடல் கேட்டு அன்னைக்கு பாடி காட்டு அன்னைக்கு பாடி காட்டுனீங்க. பரிசுல கூடாது பாப்பா, என்னும் சொல்லலாகாது பாப்பா. தமிழ் பாடல் இருக்கின்றது. மாதா பிதா, சரி மாதா பிதா கொடுத்தது பாருங்க பார்ப்போம்.
0: உண்மையா
1: சொல்றேன், நீங்க போய் சொல்றீங்க, உண்மையா சொல்றேன், நீங்க போய். மாதா பிதா குரு தெய்வம், அவர் மலர் எடுத்து நந்தி நம் வணங்குதல் செய்வோம். மாதா பிதா குரு தெய்வம், உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பாடல். எனக்கு தெரிஞ்ச பாடங்க பார்ப்போம்.
0: மாதா பிதா தெய்வம், மாதா பிதா தெய்வம்,
1: மலர் எடுத்து நம் தினம் வணங்குதல் செய்வோம். மாதா பிதா குரு தெய்வம்,
0: மாதா பிதா
1: குரு தெய்வம், அவர் மலரடி நம்பி நம்பல் செய்வோம். போதும் போதும், தமிழை கேட்டவுடன் போதும் வந்தவிட்டது. இப்போ எப்படி தமிழ் பாடல் வந்தது? நீங்கள் வானொலியை கேளுங்கள், அந்த பாடல் ஒலிக்கும் கேட்டு பாடுங்கள். ஆங்கிலமும் பாடுங்கள், தாத்தாவுக்கு புரியாது. அதனாலே உங்கள் தமிழ் என்றால் தாத்தாவுக்கு நல்ல விருப்பம். செல்ல குழந்தை தமிழிலே, நீங்கள் தமிழ் மகள், தமிழிலே பாடினால் இன்னும் அழகாக இருக்கும். சரியா? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். வணக்கம், நன்றி. எங்கே பொருங்கள், அடுத்த வாரம்
0: வெள்ளிக்கிழமை,
1: அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவில் சந்திப்போம். வாரம்
0: அடுத்த வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவில்
1: சந்திப்போம். நன்றி
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி செல்வம், அற்புதமாக இந்த சிறுவர் பூங்காவில் தாத்தாவின் கரம் பிடித்து பலம் வந்தீர்கள். மீண்டும் மீண்டும் வர வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. அடுத்து வருகிறார்கள் என் செல்ல குழந்தைகள், இரண்டு கோர குழந்தைகள் வருகிறார்கள். ஓடி வாருங்கள். ஜெயசூர்யா, கீர்த்திவாசன். சரி வணக்கம் வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? வணக்கம். கீர்த்தி வாசன் செல்வகுமார் என்று எனக்கு தெரிகின்றது. நலமாக இருக்கின்ற நலமாக இருக்கின்றீர்களா கீர்த்தி வாசன் செல்வகுமார் என் செல்ல பேரணி? நல்ல பையன், நலமாக இருக்கு. மகிழ்வாக இருக்கின்றீர்களா? மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? மகிழ்வு நல்லது, நல்ல சந்தோஷமாக இருக்கணும் கீர்த்திவாசன். சரி, இன்னும் உங்களோட திறமையை காட்டுங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. என்ன பாடலா, கதையா, கணக்கா, என்ன குறிப்பு நீங்கள்? வணக்கம். என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று காட்டலையில் பேசுவதற்கு? கண்ணாவா? ஓ, கதையா? கதை என்றா தாத்தாக்கு சரியான விருப்பம். எனக்கு மட்டுமில்லை, உங்களோட செல்ல குழந்தை, உங்களோட செல்ல குரலை கேட்கிறது உலகத்தில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கா, அப்படி காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. கதையை கூறுங்கள் பார்ப்போம். ஒரு ராஜாவா?
0: யாத்திர
1: போயிட்டாரா? சரியா,
0: சிங்கத்தோட குட்டிய கூப்பிட்டு சொல்லிட்டு
1: வந்து காவல் காக்குது. சரி,
0: அடுத்து கழுவைய கூப்பிட்டா, கழுவைக்கு ஏதாச்சும் குடுக்கலான்னு வரப்ப ஒரு கரடி வந்துச்சா. அந்த கரடி இந்த கழுதை உதவியும் பண்ணாது, இத சேர்க்காதீங்கன்னு
1: சொல்லிட்டா.
0: அந்த கரடி ராஜா அப்படிலான்னு சொல்லிட்டா. அடுத்து ஆண்டைக்கு உங்களுக்கு ஒரு பதவி
1: அந்த
0: அந்த ஆமைக்கு சமையல் பதவிய கொடுத்துட்டா.
1: சமையல் பதவியா?
0: ஆமா.
1: சரியா, சமைக்க எல்லாரும் பசங்க இருந்தாரு, சாப்பிடத்தானே கூறுங்க.
0: அடுத்து அந்த முயலுக்கு எல்லாரும் பார்த்தாலும் ஓடுதுன்னு ஸ்ரீயா ஓடுதுன்னு அந்த ராஜா அந்த முயலுக்கு நாங்க
1: சரி.
0: அடுத்தாரு
1: அவ்வளவுதான். கரடிக்கு வேற வேற தானும் செய்யாது மத்தவங்களும் செய்யாதான் சேட்ட கரடிக்கு. அப்புறம் இந்த ஆமை நன்றா சமைக்குமா? நல்லா சமைங்க, ருசியா இருக்கும் இல்லையா? அப்ப யாருங்களே சிறமைசாலி, புலி ராசாவா, சிங்க ராசாவா, புலிக்குட்டி ராசாவா, இல்ல சிங்க குட்டியா, ஆந்தையா?
0: என்ன
1: தெரியுது அவரவருக்கு சரியான வேலையை கொடுக்கணுமா? புலி, புலிதான் சிறந்ததா? அதனால்தான் சோழன் புலி கொடியை வச்சிருக்கிறார் இல்லையா? புலியை கொடியிலே வச்சிருக்கின்றார். நல்ல கதை, நல்ல கதை. எங்க எல்லாருக்கும் விலங்குகளை பற்றி எல்லாம் கூறியது பறவையும் என்று வந்தது. என்னையா முடிச்சிருச்சா? என்ன தெரியுது? தரமாக இருக்கணுமா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழிலையும் தரமாக இருக்க, தரம் பார்த்து பதவி கொடுக்க வேண்டும். அப்படித்தானே? அவரவருக்கு முடிந்த வேலையை செய்ய, தெரிந்த வேலையை கொடுக்க வேண்டும். அப்படித்தானே? வயசு போனதை தவிர இந்த அறிவே இல்லை. இந்த சின்ன பையன் சொல்றது கூட எனக்கு சொல்ல தெரியும். நீங்க சொல்லுங்க ராஜா, என்ன இருக்கணும்? தகுதி இருக்கணும். ஓ, அவரவருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்குது, ஒவ்வொருவருடையும் திறமை இருக்குன்னு சொல்லுவீர்கள். இப்ப உங்களுடைய பேரன் கீர்த்தி வாசனில் திறமையான கதை கூற தெரிகிறது, தாத்தாவுக்கு அந்த திறமையில புரிந்து கொள்ளு பத்திரா. அப்ப திறமை போன, நானும் முயற்சி பண்ணுகிறேன் அடுத்த வாரம் திறமையோடு வருவதற்கு. சரியா? வேற என்ன கூற போகிறீர்கள் ஐயா?
0: என்ன
1: திருக்குறள்? திருக்குறள் நான், ஓ, நான் கையை கட்டி கொண்டிருந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். கூறுங்கள் கூறுங்கள். திருக்குறள் என்றால் எனக்கு நல்ல விருப்பம். இங்கு தலை சரி என்று இன்னொரு வாடி சொல்லுங்க. எனக்கு தலைதான் கேட்டு, மற்றவனும் கேட்கல. எங்க திருப்பி சொல்லுங்கள்.
0: அகழ்வாரம் தாங்கும் நிலம் போல தன்மை,
1: ஓ அப்படியா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை, இகழ்வாரை பொறுத்தல் தலை. அந்த தலை எனக்கு நன்றாக புரிந்தது. மற்றவர்கள் எங்களை எனக்கு அது சொல்ல வருவதில்லை. நீங்க சொல்லுங்க, என்ன என்னத்தை பற்றி திருக்குறளே சொல்லி இருக்கின்றார் திருவள்ளுவர்? இங்கே என்ன வாங்க அப்படி என்றால், அகழ்வாரை என்னமா என்னமா இந்த குறும்பல் என்ன கருத்து?
0: தாங்கும் அது
1: யாரும் எங்களுக்கு என்ன செய்தாலும் எங்களை பொறுத்துக் கொள்ளுதல் வேண்டும். திருப்பி நாங்கள் அவர்கள் நாய் எங்களை பார்த்து குறைத்துக் கொண்டு வந்து கடிக்க வந்தால் நாங்களும் குறைத்துக் கொண்டு போய் அதை கடிக்க கூடாது. இன்னொருத்தர் எங்களை கூடாமல் பொல்லாத வார்த்தைகளால் பேசினால் நாங்களும் அதை பேசக்கூடாது. இன்னொருவர் தவறுதலாக எங்களுக்கு அடிக்க வந்துவிட்டால் அதை தாங்கி அவருக்கு புத்திமதி கூறுவாங்க. நாங்கள் எப்படித்தான் வெட்டினாலும் வெட்டினாலும் பூமி பொறுமையாக, பூமி என்ன தெரிந்தானே இந்த நிலம், அதை நாங்கள் வெட்டுகிறோம், குத்துகிறோம், கொத்துகிறோம், அதுக்கு மருந்துகளை போடுகிறோம், குப்பைகளை போடுகிறோம். அப்படி போட்டாலும் அது பொறுத்து கொண்டு எங்களுக்கு திருப்பி ஒன்றும் செய்யாது, பொறுத்து கொள்ளுது. அது பொறுமையிலே பூமி பெரியது. அதே போல உங்களை மற்றவர்கள் இகழ்ந்தாலும் தூட்டினாலும் நாங்கள் பொறுத்து கொள்ள வேணும். சினமடைய கூடாது, வருத்தம் அடைய கூடாது. அவர்களுக்கு தான் அது சேரும் என்று சொல்லிவிட வேணும். சரியா ஐயா நான் சொன்னது? கெட்டிக்காரன் தாத்தா, கெட்டிக்காரன் சொல்லு. இந்த கெட்டிக்காரன் தாத்தா அங்கு தாத்தா கெட்டிக்காரன் போயிடும். கட்டிக்கார பேரும் சொல்லி சொல்ல முடியும். நானும் தாத்தாவும் கட்டிக்காரனா படித்து விட்டேன். சரி, வேற என்ன சொல்ல கட்டி சொல்ல போறீங்க? இருக்கா
0: தாத்தா?
1: அது எனக்கு பயங்கரமான விடயம். விடுகதை என்றால் எனக்கு பயம், ஏனென்றால் எனக்கு விடுகதைக்கு மறுமணி தெரியாது. என் செல்ல பேரன் வந்து என்னை விழுத்த போன்றான். எங்கே கேட்போம், என்ன செய்வது பொறுத்தல் தலை, நீங்கள் கூறுங்கள், நான் பொறுத்து கொண்டு கேட்கின்றேன். தெரிந்தால் விடை கூறுங்கள். காற்றிலே குடித்து காற்றிலே பறப்பானா? அதுதானே இந்த இப்ப வந்ததுதானே, அதுதான் இந்த காத்து, பெரிய காத்து வந்து போச்சுது, காத்திரே வந்து காத்திரே போச்சுது. அதா தப்பா? சா, நான் சொன்னேன் தாத்தாக்கு சரியா புரியாது. காத்திலே வந்து காத்திலே போவான்னால் காத்திலே வந்து காத்திலே போறது அது கால் இருக்கா? அதுக்கு கால் இருக்குமா? கால் இல்ல. அப்ப வார நான் சிந்திக்கணும், கை இருக்குமா? கை அது தேங்காய், தேங்காய் கண்டுபிடித்து விட்டேன், தேங்காய். சரியா? ஏன் தப்பா? அது மேல என்ன காத்துல என்ன காத்துல போகணும்? சரியில்லை, அப்ப தப்பா இருக்கிறது. நீங்க சரியா சொல்லுங்க சொல்லக்கண்ணா. காத்திலே வந்து காத்திலே போவான் அப்படியா? எப்படி அந்த கதை சொன்னீங்கள்? என்ன ஐயா கூழ் விட்டது உங்களோட தொலைபேசி கண்ணா? சற்று விலகி நில்லுங்கள். காற்றை சாப்பிட்டு காத்திலே போவான், எப்படி அந்த பழமொழி, எப்படி அந்த விடுதலை? ஓ, பலூன் காற்றை, அது எப்படி பலூன் என்ன செய்வது? காற்றை உள்ளுக்கு ஓ சாப்பிட்டுட்டு கைய விட்டு உனக்கு காத்து வேலை இல்லையா? ஓ, கட்டி காரணம். அது பறந்துருக்கான், அது எனக்கு தெரியாம போச்சு. அது ரொம்ப வயதுல நீங்க விளையாடிப்பாரு. தாத்தாக்கு பல்லு இல்ல, வயசு போயிடுது, இப்ப காத்து ஊதத்து அந்த ஊத வராது காத்து. அப்ப உங்களுக்கு தானே விசாரிக்கிறார். நீங்கள் கட்டிக்காரன், என்னுடைய பேரன் கட்டிக்காரன் இரண்டாவது முறையும் தாத்தாவை விழுத்து விட்டார். இன்னொன்று சொல்லுங்க பாபு. சொல்ல கண்ணா.
0: கருப்பு உடை, அது என்ன தாத்தா?
1: அது எனக்கு தெரியுங்க ஐயா. இங்க வெளிநாட்டுல வெள்ளக்கார ஆட்கள் எல்லாம் கருப்பு சட்டை போட்டுன்னு போவாங்க, அதானே? அது தப்பா? வெள்ளக்காரால் வெள்ளைய கருப்பு சட்டை முடிஞ்சு போறாரு, அது என்ன? அதுல என்ன இருக்கு? அதான் எனக்கு தெரிஞ்சது. அது இப்படி தப்புன்னு சொல்றீங்க, அப்ப நீங்களே சொல்லுங்க சரியான மாமணி. உளுந்துக்கு கருப்பால தொட்டி போட்டிருப்போ. சரி, நான் இன்றைக்கு அடுக்கலைக்கு சென்று சமையல் அறைக்கு போய் எங்களுடைய அம்மாவை கேட்கும், அம்மா அம்மா உளுந்தை காட்டும் என்னுடைய பேரன் இப்படி சொன்னார்கள். அது நான் பிரிச்சு பார்க்கல. இப்ப நான் எங்க அம்மாவிடம் சென்று அடுக்கலைக்குள்ள சமையல் அறைக்கு இந்த உளுந்த வெளியே எடுங்கம்மான்னு சொல்லி பிரிச்சு பார்க்க போறேன். சரியா? வெள்ளைக்காரனுக்கு கருப்பு, சரியான பரமணி, சரியான போட்டி, சரியான மறுமொழி, சரியாக கொண்டு விட்டார் என்னுடைய பேரன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அண்ணா அங்கே போய்விட்டார். விடாத என்னண்டா? அம்மா படுத்திருக்கு, மகள் பெண்ணு ஓடிட்டாளா? அம்மா அடிச்சு போட்டா கோபத்துல உங்களுக்கு ஓடுகிறாள், அதானே? அம்மா படுத்திருக்கு, மகள் ஓடுகிறாள். அது நண்டு, நண்டு அம்மா நண்டு படுத்திருக்கு, குழந்தை வந்து ஓடுது. சரியா? அதுவும் தப்பா? அடு, கோழி, கோழியும் குஞ்சும், கோழி படுத்திருக்க குஞ்சு ஓடுது. சரியா? அதுவும் தப்பா? சரி, ரெண்டு தடவையும் தப்பன்னு மூன்றாவது சந்தர்ப்பம் தர வேண்டாம். நீங்களே சொல்லுங்க. நான் சொன்னேன் தானே, தாத்தாக்கும் இந்த விடுவது ஒன்றும் தெரியாது. தாத்தாவை வயசு போயிருந்து மறந்தாச்சு. நீங்க தான் திருப்பி சொல்லி உங்களுக்கு சொல்லி தரணும். சரி, அது என்னது? அடே, அம்மியும் குழவியுமா? ஆமாடா, சரியடா. என்ன பேராண்டி ஐயா அம்மி அப்படியே படுத்திருக்க, குழவிதான் அதுக்கு மேல உருண்டு உருண்டு ஓடுது இல்லையா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கெட்டிக்க
0: அரப்பையா
1: வேற ஒண்ணு சூரியா பக்கத்துல போட்டுக்கார பையன் முன்னோடு பையனா அண்ணா கிட்ட கொடுக்க போறீங்களா? அப்படின்னு அண்ணா கிட்ட கொடுக்க போறான் செல்ல கட்டி. செல்ல குட்டி ராம லக்மன் ரெண்டெல்லாம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு வரையும். அண்ணா கிட்ட கொடுங்க, அண்ணா கிட்ட. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாங்கள் மீண்டும் சந்திப்போம். கொடுங்க வணக்கமும் கூறி என் செல்ல கண்ணனுக்கு அப்படியே வாழ்ந்து கூறி வாழ வளவே வந்து முத்தம் கொடுத்து அனுப்புறேன் எங்க அப்பனுக்கு. ஓகே செல்ல கண்ணனுக்கு எங்க தாத்தா வந்து கட்டிக்காரன் சென்று வாருங்கள், அண்ணாவிடம் கொடுங்கள். வணக்கம் ஜெயசூர்யா.
0: வணக்கம்
1: பேராண்டி செல்லக்குரியா, செல்ல என்னுடைய செல்லக்குட்டி ஜெயசூர்யா செல்லகுமார் வாழ்த்துக்கள். வருக வருக. நலமாக இருக்கின்றீங்களா பேராண்டி? நான் நலமாக இருக்கிறேன், சிறப்பாக இருக்கிறேன், மகிழ்வோடு இருக்கிறேன். நீங்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும். அப்பொழுது மகிழ்ச்சி தேவை, அப்பொழுதுதான் முகத்தில் மலர்ச்சியும் அழகு தனிக்கும், எல்லோரும் விரும்புவார்கள் இல்லையா? சரி, தாத்தாவோடு உங்கள் சிறுவன் மங்காவிலே என்ன விடயம் பற்றி வந்து பேச போகிறீர்கள், என்ன விடயம் கூற போகிறீர்கள்? நீங்களும் கணக்கெடுத்திருக்கிறீர்களா? கட்டிக்காரர்களே கூறுங்கள்.
0: நாலு
1: விலங்கு. என்னென்ன விலங்கு?
0: குரங்கு, மான்குட்டி,
1: முயல். ஓ, முயல், குரங்கு, யானை, புள்ளிமான், வெட்டிக்காரன். மற்றது என்ன? பறவை,
0: பறவைகள், பட்டி, கிளி,
1: பச்சைக்கிளி,
0: காகம்,
1: காகம்,
0: முயல்.
1: முயல் பறவையா? மயில். படுபூச்சி அது பறவை இல்லை, பிராவு பறவை. அதுவும் பறந்து தெரிகிறது தானே, அது சொக்கா போட்டு. சரி, பட்டுப்பூச்சி அக்கா அப்படின்னு நான்கு, முயல், மான், குரங்கு, யானை, பட்டுப்பூச்சி, அப்புறம் மயில், அப்புறம் காகம், கிளி எல்லாம் வந்தது. அந்த கிளி, இந்த மிருகங்கள் எல்லாம் எங்களோட விளையாடக்கூடிய பக்குவமான மிருகங்களோட நாங்கள் ஓடி விளையாடலாம் என்ற அந்த பாடல்ல அந்த சின்ன குழந்தை திக்கி தெரியாத ஒரு காட்டுக்க போய் நின்று அவர்கிட்ட உதவி கேட்டு பாடிய பாடல் அந்த பாடல். கெட்டிக்காரன் பாடலை கிரகிச்சு அதில் வந்து நல்லது நல்லது ஐயா. வேற என்ன கதை கூற போறீர்கள்? வேற என்ன கூற
0: போறீர்கள்?
1: வைரமுத்து ஐயாவின் கவிதை கூற போங்கள். சரி, எங்கே கவிதை கூறுங்கள்? அவருடைய கவிதையை கேட்போம்.
0: கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் இறக்கு வானம் தூரமில்லை, முளைக்கும் விதை முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை.
1: சரியா சொல்லியிருக்கோம்.
0: பாய்ந்து பாய்ந்து பரவும் இளைய நதிகளே, பள்ளம் தப்ப வாருங்கள்.
1: அதே மாதிரி பள்ளத்துலதான் ஓடும், மேலே ஏறி ஓடாது, கீழேதான் பள்ளத்துக்கு. சரி,
0: காய்ந்து கிடக்கும் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள்.
1: ஓ, காய்ந்து கிடக்கும் கலர்கள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள் என்று வைரமுத்தி ஐயா கூறியிருக்கார். காய்ந்து போய் இருக்கிற பூமியிலும் கதிர்கள் வரும் என்று கூறுகிறார். சரி, அடுத்தது
0: முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது.
1: உண்மைதான். அது முதியோர் சொன்னவற்றை நாங்கள் முதியோர் சும்மா சுமந்து கொண்டு போகக்கூடாது, சொல்லிவிட்டு இருக்கக்கூடாது, அதை செய்தி செயலிலே கடைபிடிக்க வேண்டும் என்று கூறப்படுறது நல்லது. வேறு
0: காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர்.
1: இன்னொரு தடவை கூறுங்கள்.
0: காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர்.
1: காட்டும் கடமை என்னும் பொறுமையா?
0: காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர்.
1: அடக்கமாக பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை நீங்கள் மீறி போகக்கூடாது. நல்ல சொல்லு, நல்லது. அடுத்தது
0: கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சி கோலம் கொள்ளும் மறவாதீர்.
1: பட்டுப்பூச்சி கூட்டுப்புழுவாக மாற உருவம் எடுத்து வரும் என்பதை மறக்க வேண்டும். நல்லபடியும் நல்லபடியும். மேலும்
0: அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும்.
1: அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகுமா?
0: ஆமாங்க.
1: அது எப்படி? வாய்ப்பில்லை. அதே போன்று அறிவை மறந்த உணர்வை மறந்த அந்த வாக்கியம்
0: எரியும் தீயே இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும்.
1: எரிந்த தீதான் அப்படி ஐயா?
0: எரிந்த தீதான்
1: எரிந்த தீதான்
0: எரிந்த தீயே இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும்.
1: அப்படி வார்த்தை அலங்காரத்தில் கூறப்பட்டிருந்தது பிரித்து கூற முடியுமா? அதே போல காய்ந்த தரையிலே எப்படி கதிர் வரும் என்பதும் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஜெயசூரியா சிந்தித்து பாருங்கள். காய்ந்த நிலம் கதிர் தாருங்கள். சரி, அவர் கூறிய கவிதையில் உங்களுக்கு பிடித்த கவிதையை கூறியிருந்தீர்கள். இன்னும் இருக்கின்றதா அந்த கவிதையிலே?
0: காய்ந்து கிடக்கும் கல் கல் காய்ந்து கிடக்கும் நிலத்துல நம்ம விவசாயம் பண்ணி
1: வரக்கணும். வாக்கியத்தை போடுங்க. அந்த கவிதையை படிங்க. மீண்டும் காய்ந்த
0: கிடக்கும் கலனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள்.
1: காய்ந்து கிடக்கும் கலனி எப்படி வரும்? காய்ந்திருந்தால் கலனியாக இருக்காதே, அது அதுல எப்படி கதிர் வரும்? சிந்தித்து பாருங்கள். கருத்து வரும் நல்ல கவிதை ஒன்றை கூறியிருக்கீர்கள். சில கருத்துக்களை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நல்லது. அவருடைய கவிதையை நல்லா இருக்கின்ற நாங்கள் தான் அதை கலனியாக்க வேண்டும். காய்ந்து கிடக்கும் நிலத்தை கலனியாக்கி அதிலே இருந்து கதிர் கொண்டு வரும். தானாக கலனியாகாது. அதை நாங்கள் அந்த தரையை வெட்டி கொத்தி பதப்படுத்தி கலனியாக்க வேண்டும். கலனியிலே தான் பயிர்கள் விளையும். காய்ந்த எண்ணத்தில் விளையாது. அப்ப காய்ந்த எண்ணத்தை கலனியாக்கி அதிலே இருந்து பயிர் எடுக்கணும். நீரடியா போய் காய்ந்த எண்ணத்தில் எடுக்க இயலாது ஐயா. அதுக்கு புல் வெட்டி கல்லுகளை பொறுக்கி பலியை போட்டு அந்த மண்ணை கொத்தி அதற்கு தண்ணீர் விட்டு கலனியாக்கி அதிலே தான் பயிர்களை செய்ய வேண்டும். அதை உங்களை செய்ய சொல்லி கூறுகிறது அந்த கவிதை. நல்ல கவிதையை கொண்டு வந்தீர்கள். படித்ததில் பிடித்தது என்று வேறு என்ன வந்தது உங்களுக்கு இருக்கின்றது கூறுங்கள். பாடம் அந்த ஒரு பாடலை அழகாக வந்து வானொலியில் பாடியிருந்தீர்கள் கதம்பத்திலே.
0: விருப்பம்
1: நிறைவாக சொல்லுவார். எங்க கூறுங்களையா?
0: அகலி.
1: அகலி
0: நீர்நிலை
1: இருக்கும் தப்பா? அகலி நீர்நிலை இருக்கும். நல்லது. வேறு?
0: அருவி.
1: அருவியில நீர் இருக்கின்றது, அருவியாக ஓடி வருகின்றது. சரி, நல்லது.
0: ஆழிக்கிணறு.
1: ஆழிக்கிணறோ ஆழக்கிணறோ?
0: ஆழிக்கிணறு.
1: ஆழிக்கிணறு, ஓகே. சரி சொல்லுங்கள்.
0: ஆறு.
1: ஆறு, அங்கேயும் தண்ணீர் வரும். ஓகே.
0: இன்னஞ்சி.
1: என்னையா?
0: இளஞ்சி.
1: இளஞ்சி, நல்லது.
0: ஊற்றுலையும்
1: தண்ணீர் வரும். அடுத்து
0: ஏரி.
1: ஏரி,
0: கட்டுக்கிணறு.
1: கட்டுக்கிணறு, நல்லம். கிணறு கட்டி எழுப்பு குடிநீர் தண்ணியை தேக்கி வைத்து அதுல இருந்து தண்ணி அள்ளியறது, நல்லது. வேற?
0: கடல்.
1: கடல்,
0: கம்மாய்.
1: கம்மாய், ஆமா.
0: குண்டம்.
1: குண்டம்,
0: குண்டு.
1: குன்று, குண்டு. சரி, வேறு?
0: குமிழி ஊற்று.
1: குமிழி ஊற்று. இது எல்லாம் நல்ல தண்ணீரா உப்பு தண்ணீரா?
0: உப்பு தண்ணி.
1: என்ன உப்பு தண்ணியா? கடல். சரி, தண்ணீர் உங்களுக்கு உபயோகமான பொருள். அந்த தண்ணீர் இல்லாமல் உலகம் வாழ முடியாது. இந்த பூமி செழிக்காது இல்லையா? ஆதலால் தன் நதிகள் பற்றினாலும் ஆகாயத்திலிருந்து கருக்கொண்டு மேகங்கள் மழையாக வந்து பொழிந்து எங்களுக்கு மழை தருகின்றது. சரியா தாத்தா? சரி, வேற என்ன கூட போகின்றீர்கள் தாத்தாவுக்கு? குமிழ். கூவல், கூவல்,
0: கூவல்,
1: பூவல் என்னும் கூறுகின்றது. கூவல் என்னும் சொல்வது. சரி, பூவல். அப்படியா? ஏணி என்பது நாங்கள் ஏறி மேலே செல்வது. ஏணி கேணி என்பது நிலத்தில் வெட்டி கீழே ஆவத்தில் தண்ணி வந்திருந்து அதான் கேணி என்று சொல்வது. அப்படித்தானே?
0: பெரிய
1: கிணறுதான் கேணி. நாலு பக்கத்தாலே அதற்குள்ள இறங்கலாம். நாங்கள் இறங்கி போய் தண்ணீர் எடுப்பது கேணி என்று கூறப்படும். அதிகமா கோவிலே, பெரிய கோவில்களிலே பக்கத்திலே ஒரு கேணி அமைப்பார்கள். அதனிலே நீர் ஆடச் செல்வது ஆண்டவர் இறைவனை கொண்டு சென்று சாமியை கொண்டு தீர்த்தம் ஆடுவார்கள். கேணி தீர்த்தம் என்று கூறுவது. கேணி என்றால் நாலு பக்கத்தாலையும் படிக்கட்டுகள் வந்து கீழே இறங்கலாம், சுத்தமாக இருக்கும். அதனிலிருந்து நீர் ஆடலாம். அது கோவிலில் பக்கத்தில் இருக்கிறது புனித கேணி. அதிலே இறைவன் நீராடுவதற்காக வைக்கப்படும். தீர்த்த திருவிழாவின் போது அந்த கேணிகளை கொண்டு போய்தான் அந்த இறைவனுக்கு தீர்த்தம் ஆடுவார்கள். அது கேணி என்று கூறப்படுவது. சரி, அடுத்தது
0: புனர்குளம்.
1: என்ன குளம்?
0: புனர்குளம்.
1: புனர்குளம், அப்படி ஒரு பேர் இருக்கலாம். புனர்குளம். மற்ற பேரு? என்ன கிணறு?
0: கூட்டை கிணறு.
1: கூட்டை கிணறா? சரி, அப்படி ஒரு கிணறு இருக்கிறதா? அப்ப குழாய் கிணறு.
0: அதெல்லாம்
1: இருக்கு. அப்ப இந்த தண்ணீர் வர குழாய், வீடு வளத்துல பிறகு குழாய் பைப், அதுல இருக்கு இல்லையா? அது நீர்நிலை இல்லாம சரி சரி. அப்ப இந்த கழிவாறு இங்க அங்க ஊத்துகள் எல்லாம் வெளியே போய் சொல்லுங்க அந்த ஆறு அது நீர்நிலை இல்லை இல்லை அதெல்லாம் அதுக்குள்ள வராது. அப்படித்தான் கெட்டிக்காரன் வித்தியாசம் தெரியுது கெட்டிக்காரன் வேறு எங்க நிலை இருக்கின்றது சமுத்திரம். அது கடலை விட பெரியது ஆழமானது நீளமானது அகலமானது. அதுக்குள்ள தண்ணீர் அடிச்சு குடிக்கலாமா? அந்த தண்ணீர்ல விவசாயம் செய்யலாமா? முடியாது. அப்ப ஏன் கடல் நீர் சமுத்திர நீர் நிலையிலே நிலையாக இருக்கின்ற அந்த நீரிலே உப்பு இருக்கின்றது, ஏன் உப்பாக இருக்கின்றது? யார் கொண்டு கொட்டினார்கள் உப்பு? பிறவினால் படைக்கப்பட்டது. அது எல்லாம் நல்ல தண்ணியாக இருந்தால் இந்த நீர் நிலை ஆறு கிணறு குளம் தேவையா போய்விடும். அது மட்டும் அல்லாமல் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே நான்கில் ஒரு பாகம் தான் நிலமாக இருக்கின்றது, மிகுதி நான்கில் மூன்று பாகமும் நீர் இருக்கின்றது. அது கடலும் சமுத்திரமும் சூழ்ந்திருக்கின்றது. ஐந்து பெரும் சமுத்திரங்கள் அடுத்த வாரம் வரும்பொழுது நீங்கள் ஐந்து பெரும் சமுத்திரங்கள் ஐந்து பெரும் கண்டங்கள் வந்து தாத்தாவுக்கு கூற வேண்டும். அந்த சமுத்திரத்தில் தண்ணீர் எல்லாம் தண்ணீர் எல்லாம் கடவுள் உப்பாக படைத்திருக்கின்றார். ஏனென்றால் அந்த நீர்நிலையில் அநேகமான உயிர்கள் வாழ்கின்றன, அவர்களுக்கு நோய்கள் வரக்கூடாது. அடுத்து இந்த பூமி கால்பந்து பூமியில் அந்த கடலிலே இருக்கிற காற்று அங்கிருந்து வந்து வரும் காற்று எடுத்துக்கொண்டு ஊர் வழியே வருகின்றது. அதிலே இருக்க அந்த உப்பு எங்கள் தேகத்திலே உடலிலே வந்து படுகின்றது. காய்கறி மரத்த மரம் செடிகளிலே படுகின்றது. அப்ப அந்த மரம் செடி கொடி மனித இனங்கள் மிருகங்களுக்கு நோய் வராமல் இருப்பதற்காக அந்த உப்பு காற்று எங்களுக்கு உதவி செய்கின்றது. உப்பு காற்று உதவி செய்கின்றது. அந்த உப்பு இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. அதனால்தான் எங்களுக்கு வியர்க்கும் பொழுது சற்று பாருங்க, அது எங்களுக்கு உவர்ப்பாக இருக்கும், உவர்ப்பாக உப்பு தன்மையா இருக்கும். அப்ப எங்களுக்கு உப்பு மிக முக்கியமானது. எந்த நேரம் எங்களுக்கு தேவை, அது காற்றோடு காற்றாக கடலில் இருந்து அலையோடு அலையாக அடித்து வந்து கரையிலே வந்து காற்றிலே கலந்து எங்கள் தேகத்திலே வந்து படர்கிறது. எங்க இருந்தாலும் அந்த காற்றிலே உப்பு இருக்கும், சரியா? அப்ப அந்த அந்த அமிலம் அந்த கனிமம் அந்த கனிம வளம் அங்கே நிறைவாக இருக்குது. அதனால தான் அந்த கோடை காலத்திலே நல்ல கோடை காலத்திலே கடலிலிருந்து அலை வந்து நிறையாக வந்து கரையிலே ஒதுங்கி இருக்கும் பொழுது வெயிலுடைய தாக்கம் அதில் பட்டவுடன் அங்கே உப்பு விளைகின்றது, உப்பாக வருகின்ற அந்த நுரை. அந்த உப்பை எடுத்து வந்துதான் நாங்கள் கரை சமைக்கும் பொழுது ருசிக்காக போடுகின்றோம், உணவு செய்யும் பொழுது ருசிக்காக சேர்க்கும். ஆனால் அந்த உப்பு எங்கள் உடலுக்கு உள்ளே சென்று எங்களுக்கு உதவி செய்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜெயஸ்ரீ, இன்னும் ஒரு இன்றைய நோய்க்கு நாங்கள் வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கும் தெரியும் தானே, கொரோனா என்ற ஒரு வைரஸ் வந்திருக்கின்றது, எல்லோருக்கும் வருத்தத்தை கொடுக்கின்றது அல்லவா? அதுவும் அந்த காற்றோடு வரும் பொழுது, அந்த காற்றோடு வரும் பொழுது நாங்கள் சுவாசிக்க அந்த காற்றிலே உள்ள உப்பை விட இது பலம் வாய்ந்தது. அதனால் எங்கள் மூப்புக்குள்ளால் சென்று சுவாச குழாய்க்கு போகும் பொழுது அங்கே தங்கி நின்று எங்களுக்கு வருத்தத்தை கொண்டு வருங்க. அதனாலே தான் கூறுகின்றார்கள், வெளியே சென்று வந்து சவர்க்காரம் இந்த நிலை எதிர்ப்பு சவர்க்காரம் போட்டு கைகால் கழுவுவது இல்லாமல் உப்பு தண்ணீரை எடுத்து வாயினுள்ளே விட்டு கொப்பளிக்க வேண்டும் என்று நல்லா காகல் பண்ணி செய்து அடி தொண்டைக்குள்ளே இருக்கின்றதை துப்பி விட்டால் அந்த கிருமி வெளியே போயிடும், அதை கொன்றுவிடும் இந்த கிருமியை. எங்களோட உடலுக்கு உள்ளே இருக்கின்ற உப்பு வலிமை வாய்ந்ததாக இருந்தால் அந்த நோய்க்கிருமி எங்களை தூண்டாது. வைத்தியசாலைக்கு ஒரு நோயாளி சென்ற உடனே அங்கே சேலோன் என்று ஒன்று ஏற்றுகிறார்கள் அல்லவா, அந்த வயர் மூலம் உடம்புக்குள்ளே செலுத்துகிறார்கள். அதற்குள்ளே வீதமான சோடியம் தான் இருக்கின்றது, அந்த உப்பிலே இருக்கின்ற சோடியம் என்ற பொருளை இங்கே ஏற்றுகிறார்கள். அப்ப உங்களுக்கு அப்படி ஒரு தலைவலி கால்கள் உழைவு நோய் இருந்தால் ஒரு அரை கிளாஸ் தண்ணீருக்குள்ளே நீங்கள் குவளை தண்ணீருக்குள்ளே உப்பை போட்டு கரைத்து குளியுங்கள். கடல் உப்பு மிகவும் ஆரோக்கியமானது. கடையிலே வாங்கும் உப்பு கலப்படம், கடல் உப்பு சிறப்பு. சிறப்பான தகவல் தந்திருக்கிற நீர் நிலைகள் பற்றி செல்லக்குட்டி அற்புதமான சொற்களை நாங்கள் கேட்டோம். உங்கள் எங்கெங்கெல்லாம் நீர் நிலையாக நிற்கின்றது, தோண்டி நிற்கும் இடங்களை எங்களுக்கு கூறி தந்ததற்கு உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அடுத்த வாரம் ஐந்து பெரும் சமுத்திரங்கள் இந்த உலகத்தை சுற்றி இருக்கின்றது, ஐந்து பெரும் கண்டங்கள் பூமிகள், அதையும் நீங்கள் பெரிய மகன் வந்து சொல்ல வேண்டும். அப்ப நாங்கள் இப்பொழுது நல்ல தகவல்களை தந்த உங்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். நீங்களும் தாத்தாவுக்கு நன்றி கூறி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே நேரம் சந்திப்போம் என்று கூறும் வேளையிலே உங்களுடைய வீட்டு பாடமா நீங்களும் நந்தினியும் வந்து அந்த பாடலை நன்றாக கேட்டு நந்தினி நாகப்பன், ஜெயஸ்ரீ, ஜெயசூர்யா செல்லகுமார் இருவரும் அதை கிரகித்து அதில் உள்ள விடயங்களை கவனித்து வந்தீர்கள். இன்று ஒரு பாடல் ஒலிபரப்பாகும். அந்த பாடலில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் அடுத்த வாரம் உங்களுக்கு கூற வேண்டும். சரியா? அந்த பாடலை நான்
0: ஒளிபரப்பேன்.
1: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி கூறி காற்றலிருந்து விடைபாடும் வேளையிலே வாழ்த்துக்கள் கூறி வழி அனுப்புகிறேன் உங்களை. சரியா? அப்ப அடுத்த வாரம் சந்திப்போமா? நன்றி நன்றி.
0: வெள்ளிக்கிழமை
1: சந்திப்போம். சந்திப்போம். நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜெயசூர்யா, நன்றாக விளையாடுங்கள். இந்த நன்றி நன்றி செல்லம். இப்பொழுது இந்த பாடலை கேளுங்கள். அது அல்ல பாடல், இதுதான் இந்த பாடல் தருவன்.

கேட்டீங்களா அந்த பாடலை? அந்த செல்வங்களே, இந்த பாடலில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது என்பதை எங்கள் செல்வங்கள் நந்தினி நாகப்பன், ரித்திகா பிரகாஷ், சிவானி லெனின், கீர்த்திவாசன் செல்வகுமார், ஜெயசூர்யா செல்வகுமார், நீங்கள் இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள். உங்கள் தந்தையர் அப்பா அம்மாவிடம் கேட்டால் இந்த பாடலை காட்டல உங்களுக்கு எடுத்து விடுவார்கள், இந்த பாடலை தருவார்கள். நீங்களும் கேட்டு மகளாம் உங்கள் வானொலியிலே உங்கள் கைபேசியிலேயும் கேட்டு மகிழ்ந்து கொள்ளலாம். மகளும் வேளையிலே இங்கு என்ன கூறப்படுகின்றது, என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அடுத்த வாரம் தரும் வேளையிலே நந்தினி நாகப்பன் உங்களுக்கும் கீர்த்தி எங்களுடைய ஜெயசூர்யா உங்கள் இருவருக்கும் வீட்டு பாடமாக ஐந்து கண்டங்கள், ஐந்து பெரும் சமுத்திரங்கள் இந்த உலகத்தை பிரித்திருக்கின்றது. ஐந்து கண்டங்கள் நிலப்பரப்பும் ஐந்து கடல் பரப்பு சமுத்திரமும் எனக்கு நீங்கள் கொண்டு வந்து, எனக்கு சற்று கொஞ்சம் தெரியாதுதான், வயசாகிவிட்டு நானும் படித்ததை மறந்திருக்கலாம், எனக்கு நீங்கள் ஞாபகம் மட்டும் போல உலகத்திலே இருக்க எல்லோரும் இதை கேட்பார்கள், நீங்கள் வந்து கூறலாம். அதைத் தொடர்ந்து நான் இன்று எதிர்பார்த்தேன் கவிஸ்தலம் சபரீஷ் சிவகுமார், சாருமித்ரா சிவகுமார், இன்றைய காலை மாலையிலே வந்த ஹரிணி, கார்த்தி, கா ஸ்ரீதேவி, உங்களை நான் எதிர்பார்த்தேன் அம்மா, என்ன நடந்தது, என் வரவில்லை என்று தெரியவில்லை, அடுத்த வாரம் வந்து இணைந்து கொள்ளலாம், நீங்கள் உங்களுக்காக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த சிறுவர் பூங்காவிலே, நீங்களும் வந்து இவர்களை போன்று நீங்கள் உங்கள் திறமைகளை காட்டி கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். காத்தலையில் கதை இது சிறுபர் பூங்கா. தாத்தாவின் கரம் பிடித்து நீங்கள் நேரத்தை பற்றி யோசிக்கவில்லை, நான் அதிபரிடம் கேட்டு உங்களுக்காக நேரம் நீங்கள் நிறைந்த நிறைவாக கூடுதலான செல்வங்கள் வந்தாலும் உங்கள் அனைவரையும் அணைத்துக் கொண்டு இணைப்புக்கு தருவதற்கு நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கின்றோம், கவலைப்பட வேண்டாம், உங்களில் உள்ள திறமைகளை வந்து வெளிக்காட்டிக் கொள்ளுங்கள். தாத்தாவின் கரம் பிடித்து நீங்கள் பேசி மகிழ்ந்து கொள்ளலாம், உங்களுக்கு தெரிந்தவர்

கதை வந்து கூறினா எப்படிப்பட்ட கதை அப்படிங்கிறத வந்து கூறினா கதை கதையா கூறினா இங்கே கீர்த்திவாசன் கதை கதையா அளந்து விட்டார் அப்படி இருந்தது. அங்கே சிப்பானி வந்து தமிழ்ல தனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டான். ஆனா மாதா பிதா குருதேவியும் நன்றாக பண்ண அவன் நன்றாக தமிழ் பாடல்கள் பாடக்கூடியவ விளையாடுகிற தாத்தாவோட அதனால்தான் நல்லது. என் அன்பு செல்வங்களை நீங்கள் காற்றலை சிறப்பித்து சென்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்களும் நன்றியும் கூறிக்கொண்டு சிறுவர் பூங்காவை நிறைவு செய்கின்றேன். இப்பொழுது அடுத்த வாரம் மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு இல்லையா, இது நிறைவு பெற்றது. மில்லியன் தமிழ் வானொலியின் சிறுவர் பூங்கா அனைத்து செல்வங்களுக்கும் தாத்தாவின் அன்பு முத்தங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். விடைபெறுவோமா? விடைபெறுகிறோம்.